0: இன்னொரு பாட்டு இருந்தாய்,
1: நதியா
0: நதியா, அது அது நதியான்றது பேரு தானப்பா? ஐயோ, அது இல்லப்பா.
1: அப்படி இல்லையா அது நதியான்றது பேரா நதியா சொல்லிட்டேன் ஐந்து பாடல் தந்து கெட்டு காரு என்று பத்து பாடலை தந்து வெற்றி.
0: நன்றி.
1: அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? வணக்கம் மகளே, அடுத்த உறவுடன் செல்கின்றேன், ஓடி வாருங்கள். அடுத்த உறவு எங்கே இணைப்பை விட்டு சென்று விட்டீர்கள், ஓடி வர வேண்டும். வாழ்ந்து விட்டார் மகான் மீண்டும். வணக்கம் மகான், கொண்டு வாருங்கள்.
2: ஓம் அந்த
1: கண்டுபிடித்து விட்டீர்கள்.
2: ஓம் பெண் கோயிலே, பெண் கோயில் என்று பெறும் அந்த இடக்கான பாடல் ஒன்று,
1: பெண் கோயிலே பெண் கோயில், வாழ்த்துக்கள். நல்லது அந்த பாடல். அடுத்தது மலை என்பது,
2: மலை என்பது இவர் இந்த விஸ்வநாதன் சாரும் இளையராஜாவும் சேர்த்து அமைத்தது சங்கமத்தின மலைத்துளி பன்னிரு சங்கமம்.
1: கெட்டிக்காரன் வந்துவிட்டது பார்த்தீர்களா? மலைத்தலை துளியை தட்டினாத்தான் வரும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரண்டு தடவையும் வந்து பத்து பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகான் உங்களுக்கு.
2: நன்றி.
1: பாடலை கேட்க மீண்டும் நீங்கள் வரலாம். இன்னும் ஒரு தடவை பாடல்கள் கொடுக்கும் வேளையிலே ஓடி வாருங்கள், உங்களுக்கு விருப்பமான பாடல் தரலாம். நன்றி ஐயா.
2: நன்றி.
1: அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? ரேவதி மீண்டும் வந்துவிட்டா, இரண்டாவது ஓடி வந்து விட்டார். ரேவதி வணக்கம். ரேவதி
3: வணக்கம். அப்பா வணக்கம். அப்பா
1: வணக்கம் மகளே, வணக்கம் மகளே. இப்ப உங்களுக்கு பாடல் தர வருகின்ற ஓடி ஆறுங்கள். உங்களுக்கு இனிமையான பதம் தான் தருகின்றது. உங்களுக்கு இன்னும் ஒரு பதம் கிடைத்திருக்கின்றது. காற்று, காற்று என்பதை பற்றி கூறப்போகிறீர்கள், பாடப்போகிறீர்கள். காற்று கொண்டு வாருங்கள்.
3: காற்று, காற்றுக்கு என்ன வேலி?
1: முதலாவது
3: அடுத்தது அடுத்த காற்று நான் மாட்டேனே இந்த தடவை, இருந்தாலும் பரவாயில்ல அப்பா எடுத்து தருவாரே. இருங்க அப்பா
1: சொல்றேன். கலங்கர விளக்கத்தில்
3: ஒரு கவிதை வாங்கி வந்தேன்.
1: கட்டு காற்று வாங்க போனேன். ஒரு கவிதை வாங்கி அடுத்த பாட்டு.
3: ஒரு கவி அடுத்த பாட்டு.
1: அது காத்தே நீ
3: காற்றே, நீ மெதுவாய் வந்த மெதுவாக கதவை திறந்தாய்.
1: காற்றே காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவை திறந்தாய்.
3: கதவை திறந்தாய்
1: காற்றே நீ யாரென்று கேட்டேன். எங்க என்ன காற்றே என் வாசல் வந்தாய்? ரிதம் படத்திலையா? ஜோதிகாவும் அர்ச்சுன் அதுல ஒட்டகம் பாடம் வந்தது. அந்த பாடம் காத்தியன் வாசல் வந்த ஜோதிகா என் இவர் அர்ஜுன். அடுத்த பாடம் நாலாவது பாடம் கொண்டு யாருங்கள்?
3: நாலாவது பாட்டு. காற்றுன்னு சொல்றேன் பாட்டு அது. காற்று அப்பா இந்த மாதிரி மாட்டிட்டேன்.
1: கீதமே வெறும் கீதமே
3: என்ன பாடல் பா?
1: அதுதான் ஒரு நாள் ஒரு கனவுல
3: காற்றினிலே வரும் கீதம்.
1: அது மீரா திரைப்படத்தில் இருந்தது உண்டு. காற்றிலே வரும் கீதம் இன்னும் ஒன்று இருக்கம்மா. காற்றிலே வரும் கீதமே கண்ணனை அறிவாயாண்டு.
3: காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா.
1: வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். எப்படி எப்படி ரித்விக் எப்படி இருக்கிறார்?
3: ரித்விக் நல்லா இருக்கிறார்.
1: அவர்த ப்ரோக்ராம் நாளைக்கு தானே, அவருடைய நிகழ்ச்சி நாளைக்கு தானே.
3: அப்பா இன்னைக்கு உங்க குரல் வந்து ஒரு பாட்டுல நான் சும்மா போட்டு காமிச்சு இது யாருதுன்னு கேட்டேன். இது எம்டிஆர் தாத்தா.
1: எம்டிஆர் தாத்தா உங்களுக்கு கெட்டிக்காரன். அவருடைய நிகழ்ச்சி நாளைக்கு நல்ல கெட்டிக்காரன். ஞாபகம்
3: அவருக்கு
1: ஞாபகம்
3: என் பேரன்
1: அப்படி அடையுங்கப்பா, அதுல ஒரு
3: பிறந்ததுதானா
1: இல்லப்பா? பேத்தி பேரனும்
3: பாட்டிய
1: போல பிள்ளை உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள். விளையாட்டுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
3: என்னமா வெயில் பற்றி நிறைய தகவல் நிறைய தகவல் நல்ல வெயிலா?
1: கடந்த வாரம் நாங்கள் சரியான துடித்து போய் வெயில் கொஞ்சம் உஷ்ணம் வெப்பநிலை அதிக உஷ்ணமாக வந்தபடியால் குழந்தைகளும் முதியோர்களும் என்று 500 மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள். ஒரு பகுதியில நாங்கள் இருக்கிற பகுதியில மிதமிஞ்சி இருந்ததுதான். எங்களுக்கு நிலவரை இருப்பதனால் வீடு அவ்வளவு தூரத்துக்கு போகாது. ஆனா எங்களோட குளிரூட்டி வேலை செய்யவில்லை. குளிரூட்டி காற்று மட்டும்தான் வருது, குளிர் வர முடியாமல் போயிடு. ஏன்னா வீட்டில் உஷ்ணம் மிதமிஞ்சி வந்து விட்டது. அந்த அளவுக்கு அதை உறிஞ்சி வெளியில எடுக்கிற கெப்பாசிட்டி அதுக்கு இல்லை. அந்த எல்லோருடைய வீடுகள் அந்த கெப்பாசிட்டியே மேலே வந்துவிட்டது. ஆனால் எங்களுக்கு நில அறை இருப்பதனால மேலே இருப்பது போல தளம் கீழே இருக்கின்றது எல்லா வசதிகளோடும். அப்ப அங்கிருந்து எங்களுக்கு மேலே அந்த குளிர் வந்து கொண்டும் இருக்கும். நாங்கள் அங்கே தங்கலாம் எல்லாம் செய்யலாம். இந்த மகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு விட்டா மீரா, அவ தாங்க முடியாம இருக்கிறது. நன்றி மகளே, கேட்டதுக்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
1: வணக்கம் வணக்கம். கார்த்திகேயன் ஐயா அவர்களே, ஆசான் வணக்கம். ஆசான்
4: வணக்கம் ஐயா.
1: ஆசான் நீண்ட நாட்களுக்கு பின் கேட்கின்றோம். வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாக இருக்கிறேன் ஐயா, உங்கள் ஆசீர்வாதம்.
1: நல்லது நல்லது, வளமாக இருக்க வேண்டும். இங்கே நாங்கள் இப்பொழுது தங்களுடைய கனடா டே என்று கனடா குடியரசு நாள் அறிந்தீர்களா?
4: பார்த்தேன், சில பதிவுகளை பார்த்தேன்.
1: நல்லது, நன்றிகள். இப்பொழுது
4: வாழ்த்துக்கள் ஐயா, குடியரசு தின வாழ்த்துக்கள்.
1: நன்றிகள் ஐயா, நன்றிகள். நாங்கள் இந்த சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ந்து உங்களுக்கு ஒரு பதத்தை கொடுத்தால் அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் 5 பாடல்களை கொண்டு வர வேண்டும். முதல் தடவையாக நிகழ்ந்தீர்களா இந்த நிகழ்ச்சிக்கு? உங்களோட வரிசைக்கு வருகின்ற பதம் 18வது பதமாக இங்கே காணப்படுகின்றது. அந்த பதம் வந்து தெய்வம் என்ற பதம். அப்ப தெய்வம் என்ற பதத்தில் ஆரம்பிக்கின்ற பாடல் 5 பாடல்கள் தர வேண்டும். முதல் வரியை பாடினாலும் நல்லது. கொண்டு வாருங்கள், சொல் எடுத்து பாடுவோம். தெய்வம்
4: தெய்வமே தெய்வமே நன்றி சொன்னேன் தெய்வமே.
1: கட்டிக்காரன் தெய்வமே தெய்வமே எடுத்து எடுப்பது தந்து விட்டார். அடுத்த பாடல்
4: தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இத சூரன் சொந்த நாடன் ஞான பெண்ணே.
1: வாழ்த்துக்கள். 2வது பாடலை தந்து விட்டீர்கள். 3வது பாடலை கொண்டு வாருங்கள்.
4: தெய்வம் தெய்வம் இருப்பது வீடு ஆர் கோயில்
1: இல்ல, தெய்வம் இருப்பது கட்டிக்காரன்
4: தெய்வம் இருப்பது
1: கட்டிக்காரன்
4: நல்ல பாடல்
1: நல்ல பாடல். அடுத்து 4வது பாடல் இந்த திரைப்படத்தில் இருக்கின்றது யாரு? எங்களுடைய இந்த புது இந்த நடிகர் சின்ன பையன், அவர் இளைய தளபதி விஜய் விஜய் நடித்த ஒரு படம் சிவகாசியா, இது ஒரு திரைப்படத்தில் அந்த தாயை பாட்டு பாடு தெய்வத்துக்கு தெய்வத்துக்கு இந்த கதையா
4: தெய்வத்து. ஆமா, தெய்வத்துக்கு வரல
1: தெய்வத்துக்கு இந்த கதையான மாட்டுக்கொட்டை இருக்கிற பார்த்து போட்டு பாருங்க. சரி, அதை கூட வேறு பாடல் கொண்டு பாருங்கத்தில் இருக்க பாடல்களை கொண்டு பாருங்கள்.
4: தெய்வமே தெய்வம் தந்தவர் தெய்வம் தேவனே அது தேவனே
1: அது தேவனே என்று பாருங்க. தெய்வம் என்று
4: தெய்வம்
1: கொண்டு பாருங்கள், சிந்தித்து கொண்டு பாருங்கள்.
4: மூணு பாடல் தான் வந்தது,
1: வரும் எனக்கு தட்டி பார்த்தால் வரும் உங்களுக்கு.
4: கன நேரம் சிந்தித்தாலும்
1: ரெண்டு பாடல் கொண்டு வர வேண்டும் நீங்க, மூன்று தான். நன்றி நன்றி கார்த்திகேயன் அவர்களே, நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம், எங்கே அன்பு உறவுகள் ஓடி வர வேண்டும். இது முந்தையர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. நாங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முந்தையர் தமிழ் வானொலியின் சொல் எடுத்து பாடுவோம். எங்கே ஓடி வாருங்கள், இந்த பாடலை கேட்டுக்கொண்டு வர வேண்டும் என்பு உறவுகளை

0: வணக்கம் வணக்கம் ராவி, இரண்டாவது
1: வணக்கம் வணக்கம். இரண்டாவது
0: ரவுண்ட் வந்துவிட்டு கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் எங்கே கொண்டு வர போகிறீர்கள்? என்ன பதம் உங்களுக்கு தர வேண்டும் என்றால் உங்களுடைய பதம் வந்து அம்மா. அற்புதமான பதம் அம்மான்றதுல நல்ல பாடல்கள். அம்மா
1: அம்மா அழைக்காத உயிர் இல்லையே என்ற பாடல்
0: ஒன்று.
1: அம்மாவுமே அப்பாவும் கழுத்துருக்கணும்
0: அம்மாவும் நீயே அப்பாவும். அடுத்தது
1: அம்மானா சும்மா இல்லாடா படத்துல
0: அம்மானா சும்மா இல்லடா. ஓகே நல்லது.
1: அம்மா அம்மா அம்மான்னு வரும் பாட்டு வரும், சாது படத்துல வரும்.
0: எப்படி
1: அம்மா அம்மா அம்மா சாது இந்த அர்ஜுன் படத்துல வரும்.
0: எப்படி வரும் சாது? எப்படி இந்த வரிகளை கூறுங்க. அம்மா
1: அம்மா அம்மா அம்மா என் தாய் தந்தைன்னு வரும் பாட்டு.
0: அம்மா அம்மா அம்மா என்ற பாடல் நல்ல
1: இன்னொரு பாட்டு வந்து அம்மா அம்மானா அம்மா அம்மா அம்மாவா
0: அம்மா. நீ இந்த ராம் ராம் படத்துல ஒரு பாடல் இருக்கிறது இல்ல ராம்
1: படம்
0: இன்னும் ஒரு படத்துல அம்மா நீ சுமந்த பிள்ளை ஏதோ ஒன்று வரும். அம்மா
1: அம்மா நீ சுமந்த பிள்ளை நன்னி வரும்.
0: ஆமா
1: அம்மா நீ சும்மா சுமந்த பிள்ளை அந்த படம்
0: நீ சுமந்த பிள்ளை நல்லதே கட்டிக்காரர் வந்து ஐந்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து.
0: சிறப்பு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது பாடல்கள் தர வேண்டும். நன்றி ஐயா. இப்பொழுது பாடல்கள் தர வேண்டியது கார்த்திகேயன் ஆசான் இரண்டு பாடல்கள் தர வேண்டும். அடுத்து ராணி மூன்று பாடல்கள் தர இருக்கின்றது. மற்றவர்கள் எல்லோரும் தந்துவிட்டார்கள். வரவேண்டியவர்கள் வந்துவிட்டார்கள். இரண்டாவது அழைப்புக்கும் வந்திருந்தார்கள். அவர்களும் வந்துவிட்டார்கள். ஓரளவு நிறைவுக்கு வந்துவிட்டது. வேறு யாராவது வர வேண்டும் என்றால் வரலாம். இன்னும் இரண்டு பதம் இருக்கின்றது வரலாம். யாராவது யார் வரப்போகின்றீர்கள்? ஒரு நல்லதோர் பதம் ஒன்று இருக்கின்றது. அந்த பதத்துக்கு யார் வரப்போகின்றீர்கள்? மஞ்சுளா காணவில்லை காற்றலையில். அவர்களுக்கு வலைத்தளம் சரியாக இல்லை போல இருக்கின்றது. இல்லாட்டி அவரும் நல்ல புதிய பாடல்களை தருவார். நல்லது. வேறு யார் கண்ணன் பெறவில்லை. நல்லது. எங்கே ஆசான் வருகின்றீர்களா? ராணி நீங்கள் வர வேண்டும், உங்கள் பாடலை தருகின்றீர்களா? இல்லை. அதில் இப்பொழுது எண்பத்தைந்து பாடல்கள் தான் 17 உறவுகள் அழைத்திருக்கின்றீர்கள். 17 அழைப்புகள் வந்திருக்கின்றது. 17 அழைப்பதிலே 85 பாடல்கள். அதிலே வந்து வரவேண்டிய பாடல் 2-3-5 பாடல்கள் எங்களுக்கு வர கிடக்கின்றது. அதை வேறு யாராவது கொண்டு வந்து தரலாம், உங்களுடைய சேர்க்கலாம். நன்றி என்பதிலேயும் தெய்வம் என்பதிலேயும் மீதி பாடல் இருக்கின்றது. சந்தன்ராஜ் வந்துவிட்டார். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம்
2: வணக்கம் ஐயா.
0: எங்கே இரண்டாவது வருஷத்துக்கு வந்துவிட்டீர்? முத்து என்ற பதத்தில் முத்து
2: நல்ல பதம் ரெண்டு இருக்குன்னு சொன்னீங்க.
0: அதான் ஒன்று முத்து முத்து முத்து நல்ல பதம் ஒன்று சரி முத்து என்ற பதம்.
2: ஆமா ஐயா அது முத்துல நிறைய இருக்குயா.
0: அதுதான் கொண்டு வருங்களேன் கொண்டு வருங்களேன்
2: முத்து முத்து ஆணி முத்துன்னு ஒரு பாடல் இருக்கு.
0: சரி முத்து முத்து ஆணி முத்து கொண்டுதான்
2: முத்து சிரித்தது முல்லை வெடித்ததும் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கியா.
0: ஓகே முத்து சிரித்ததும் அடுத்தது
2: முத்து முத்து நான் கண்ட முத்து அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு.
0: முத்து கலவகன்கள் முத்து முத்து நான் கண்ட முத்து முத்து
2: வா
0: வாழ்த்துக்கள் சிறப்பா இருக்கு. அங்க இந்த ராணி அம்மாவுடைய பாடல் நீங்க மிகுதிய உங்களுக்கு
2: அவங்களுக்கு வந்து மீண்டும் பார்த்தாக்க கிறிஸ்தவ பாடல்கள் தான் வருது போட்டுக்கிறது.
0: அப்ப அதுதான் கூட கேட்பது. அதை விட சின்ன பாடல் இங்க இளைய தலைமுறை பாடல் குத்து பாடல் தான் கேட்பாவா. சரி,
2: ஆமா.
0: உங்களுக்கு தெய்வத்தில் வேறு ஏதாவது பாடல்கள் தெரியுமா?
2: தெய்வத்திலயா?
0: அவர் வந்து தெய்வமே தெய்வமே என்று ஒரு பாடல் வந்தார். தெய்வம் தந்த வீடு தந்தார், தெய்வம் இருப்பது எங்கே தந்தார், மிகுதி வரவில்லை அவருக்கு, காத்தியனையா மீண்டும் வருவது என்று சில என்று தந்து விட்டார்.
2: தெய்வம் தந்த வீடு கொடுத்துட்டாரா?
0: ஆமா, கொடுத்துட்டார். தெய்வமே
2: தெய்வம்
0: தெய்வம்
2: இருப்பது எங்கே
0: அது கொடுத்து விட்டார்.
2: என்ன தெய்வம் இல்ல,
0: தெய்வமே தெய்வமே என்ற ஒரு பாடல் தந்தார். தெய்வமே தெய்வமே அதையும் தந்து விட்டார்.
2: தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னொன்னு சிவராஜில இருக்கு, தெய்வத்துக்கு இந்த கதியாக இந்த நிலையான ஒரு பாடல்.
2: அது ஆரம்பிக்கிற வேற மாதிரி
0: அப்படியா?
2: ஆமா, இல்ல
0: அந்த அம்மா சார்ந்த
2: தெய்வத்துக்கு
0: மாறுவது நல்லது நல்லது நல்லது, சிறப்பா இருக்கு. உங்களுக்கு ரெண்டு பாடல் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். 12 பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பு
2: சிறப்பு.
0: போட்டு கட்டி நிதி காட்டி பாத்து அனுப்பி விட்டுருவோம். நல்லது நல்லது.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர, அதாவது போட்டியை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியிலே 90 பாடல்கள் வந்து சேர்ந்தது வந்து 88 பாடல்கள். வாழ்த்துக்கள். கண்டுபிடிச்சிருக்கின்ற பாடல். ஞாபக சக்தி வருவது கடமையாக இருக்கும். இந்த பாடலை கூறுவதனால் பழைய புதிய பாடலை நீங்கள் தேடுகிறீர்கள். அந்த முதல் பதத்தோடு தேடுகிறீர்கள். இப்ப பாருங்க, எல்லா பாடலும் தெரியும். எடுத்து தந்தவுடன் ராகத்தை சொன்னவுடன் உடனே எடுக்கிறீர்கள். அங்க இருக்கின்றது உங்களோட களஞ்சியத்திலே. அதனால் உங்களுக்கு ராஜ்குமார் அவர்கள் மீண்டும் ஒரு பதம் அவருக்கு கொடுக்க வேண்டும். வணக்கம் ராஜ்குமார்.
3: ஐயா வணக்கம். வணக்கம்
0: வணக்கம்.
3: மறுபடி வந்திருக்கிறேன் ஐயா. முயற்சி செய்கிறேன், முயற்சி செய்கிறேன் ஐயா.
0: முதலாம் கூறுவிட்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு இருக்கின்ற பதம் வந்து, சரி
3: சொல்லுங்க ஐயா.
0: கோயில் என்ற பதம்.
3: கோயில் மணி ஓசை வெண்ணை கேட்டது யாரோ.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன்.
3: கோயில்ல ஐயா நீங்க ஏற்கனவே கேட்டிருந்தீங்க தானே.
0: கோயில கொடுத்த போது அது தவிர்க்கப்பட்டு விட்டது அந்த பாடல். கோயில் கொடுத்து விட்டாச்சு. மனுக்கு வேணும் இல்லை. கோயில் வந்து மாற்றி
3: போறவர்
0: கோயிலுக்கு பாடல் வரவில்லை. கோயில் மணி ஓசை தெரியாரு நல்ல பாடல்.
3: அதுக்கடுத்து கோவில். நானே வந்து வழியை மாட்டிக்கிட்டு நினைக்கிறேன். கோயில் ஆஹா, அது ஒரு கோயில் கோயில்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் வருவது இந்த பாடல்கள். மார்கழி வளர்பிறை ஏகாதசி திதி வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது. இந்த விரதம் இருப்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று விரதம் தொடங்கி விட வேண்டும். அன்று ஒருவேளை சாப்பிடலாம். மறுநாள் ஏகாதசி என்று பட்டினி இருக்க வேண்டும். துளசி நீர் குடிக்கலாம். உடல்நிலை முடியாதவர்கள் எளிய உணவு சாப்பிடலாம். ஏகாதசி அன்று இரவில் விழித்து பெருமாளின் திருநாமங்களை சொல்ல வேண்டும். மறுநாள் துவாதசி அன்று காலையில் நீராடி திருமண் இட்டு துளசி தீர்த்தம் அருந்த வேண்டும். அதன் பிறகு 21 வித காய்கறிகள் இடம்பெற்ற உணவை சாப்பிடலாம். அகத்திக்கீரை நெல்லிக்காய் அவசியம் சேர்க்க வேண்டும். இந்த விரதத்தை 30 கோடி தேவர்களும் அனுஷ்டிப்பதாக ஐதீகம் இருப்பதால் இந்நாளுக்கு வைகுண்ட 3 கோடி ஏகாதசி என்ற பெயரும் உண்டு. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு முறை பூலோகத்தில் அசுரர்களின் பலம் அதிகரித்த சமயத்தில் விஷ்ணுவின் உடலில் இருந்த மாயா சக்தி ஒரு அழகு மங்கையாக உருவெடுத்தது. அசுரர்களை அழித்த அந்த சக்தி வெற்றியுடன் வைகுண்டம் திரும்பியது. அந்த சக்தியை தேவர்கள் போற்றிய நாளே வைகுண்ட ஏகாதசி. அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என்ற பெயர் ஏற்பட்டதாக பத்ம புராணம் கூறுகிறது. பார்க்கடலில் பெற்ற அமிர்தத்தை மோகினி வடிவெடுத்த விஷ்ணு தேவர்களுக்கு வழங்கிய நாளே வைகுண்ட ஏகாதசி என்றும் சொல்வார்கள். உபனிஷதங்களின் சாரமாக விளங்குவது பகவத்கீதை. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்ததும் ஏகாதசி அன்றுதான். அதனால் இந்த திதிக்கு கீதா ஜெயந்தி என்ற பெயரும் உண்டு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதரின் இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? பெரிய பெருமாள். ஸ்ரீரங்கத்தின் தலவிருட்சம் புன்னை மரம். பன்னிரு ஆழ்வார்களில் ஸ்ரீரங்கத்தை பாடியது மொத்தம் 11 பேர். அயோத்தியில் இருந்து ரங்கநாதரை கொண்டு வந்தவர் விபீஷணன். ஆண்டாளை மணந்ததால் ரங்கநாதருக்கு அழகிய மணவாளர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஸ்ரீரங்கம் ஜீயராக இருந்து நிர்வாக சீர்திருத்தம் செய்தவர் ராமானுஜர். ராமானுஜருக்கு ஸ்ரீரங்கத்தால் ஏற்பட்ட சிறப்பு பெயர் திருவரங்கம் செல்வம் முற்றுத்திருத்தி. ரங்கநாதர் மீது பாடப்பட்ட திவ்ய பிரபந்த பாசுரங்கள் மொத்தம் 247. ஸ்ரீரங்கம் கோவில் மதில் சுவர்களை கட்டிய ஆழ்வார்கள் யார் என்றால் திருமங்கை ஆழ்வார். பூலோகத்துடன் ஒப்பிட்டு ஸ்ரீரங்கத்தை எப்படி அழைப்பார் தெரியுமா? பூலோக வைகுண்டம். இனி ஒரு பாடலை கேட்போமா?

திருவடி கோலம் அறிந்திட அரணே தாழ்கிறவாய். அன்னையின் மார்பினில் பொன்மணி கண்டிட சிவனே தாழ்கிறவாய். அருள் நெறி தெளிவுற திருமறை புகழ் பெற அன்பே தாழ்கிறவாய். ஒரு முறை இருமுறை பல

இனி கிறிஸ்தவ பாடல்களை கேட்கலாம். தற்பொழுது இருப்பது போலவே 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக 7 அதிசயங்கள் உலகில் இருந்தன. அதில் ஒன்று இஸ்ரேல் நாட்டில் எபேசு பட்டணம் என்ற ஊரில் இருந்த தியானால் கோவில். இக்கோவில் மண்ணில் மூழ்கி அழிந்துவிட்டது. ஜேடி வுட்ஸ் என்ற அகழ்வாய் ஆராய்ச்சியாளர் இக்கோவிலை கண்டுபிடித்தே தீர்வது என்று முடிவெடுத்து தோண்ட ஆரம்பித்தார். முதல் 6 ஆண்டுகள் தோண்டியதில் கோவில் உள்ளே இருப்பது தெரிய வந்தது. மேலும் 5 ஆண்டுகள் தோண்டியதும் முழு கோவிலும் வெளிப்பட்டது. இக்கோவில் ஈரடுக்கு மாடி கொண்டது. மாடியை தாங்க 118 தூண்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு தூணும் 60 அடி உயரம், 6 அடி அகலம் கொண்டதாக இருந்து அக்கால உலக அதிசயங்கள் வரிசையில் இது சேர்ந்தது என்று கூறப்படுகிறது. ஒரு பாடலை கேட்கலாம்.

இஸ்ரேல் நாட்டில் உள்ள ஜெருசலம் தேவாலயத்தில் இயேசு குழந்தை வடிவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். 12 வயது சிறுவனாக இருந்தபோது அந்த ஆலயத்தில் அமர்ந்துதான் இயேசு போதகர்கள் மத்தியில் விவாதம் செய்தார் என பைபிளில் வருகிறது. இங்கிருந்த போதுதான் இயேசு பல நோயாளிகளை குணப்படுத்தினார். இக்கோவிலை சுற்றியிருந்த காசுக்காரர்கள் எனப்படும் சில்லறை வியாபாரிகளை கண்டு கோபமடைந்து சவுக்கால் அடித்து விரட்டினர். கோவில் வியாபார ஸ்தலமல்ல என உரக்கச் சொன்னார். இந்த ஆலயத்தை இழுத்து விடுங்கள், 3 நாட்களிலேயே புதிய ஆலயத்தை நிர்மாணிக்கிறேன் என்று சொன்னதற்காகத்தான் இயேசுவை தெய்வ நிந்தனை செய்ததாக சொல்லி சிலுவையில் அறைந்தனர். இயேசுவை சிலுவையில் அறைந்த போது இந்த ஆலயத்தில் தொங்கிய திரைச்சீலை கூட தன் வருத்தத்தை தெரிவிக்கும் வகையில் இரண்டாக கிழிந்தது. உன்னிடத்தில் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்று இயேசு தீர்க்க தரிசனமாக சொன்னதுதான் கிபி 70 நிகழ்ந்தது. ஆம், இந்த ஆலயம் இடிக்கப்பட்டது தற்போதுள்ள ஜெருசலம் கோவில் 1982 நிர்மாணிக்கப்பட்டது ஆகும். ஒரு பாடலை கேட்கலாமா?

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். அறிவோம் இஸ்லாம். மெக்காவில் நபிகள் நாயகம் சில ஆண்டுகள் தங்கியிருந்த போது நாயகத்திற்கு குர்ஆன் மொழிகள் இறைவனால் அறிவிக்கப்பட்டன. ஒரு முறை அல்லாஹ் சொன்ன வாக்கியங்கள் இது: என்னிடமிருந்து தெரிந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ் வழியை காட்டியுள்ளான். திருமணமானவர் திருமணமானவருடன் விபச்சாரம் செய்தால் திருமணமானவரை 100 கசையடியும் சில கல்லாலும் அடிக்க வேண்டும். திருமணம் ஆகாதவர் திருமணமாகாதவரோடு விபச்சாரம் செய்தால் 100 கசையடியோடு 1 வருடம் ஊர் நீக்கம் செய்ய வேண்டும். இவ்வளவு கடுமையான தண்டனை இருந்தால்தான் விபச்சாரத்தை ஒழிக்க முடியும் என இறைவனே சொன்ன பிறகு கொடிய தவறு செய்பவர்களுக்கு கடும் தண்டனை தர வேண்டும் என்பதில் என்ன கருத்து வேறுபாடு இருக்க முடியும்? உனது சகோதரன் அநியாயம் செய்பவனாக இருந்தாலும் அநீதி இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் நீ அவனுக்கு உதவி செய் என்கிறது இஸ்லாம். நபிகள் நாயகம் கடைசி பேருரை ஆற்றிக் கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், அநியாயம் செய்வதற்கு எப்படி உதவி செய்வது என்று கேட்டார். அதற்கு நாயகம், அநியாயம் செய்வதில் இருந்து அவனை தடுக்க வேண்டும், அதுவே நீ அவனுக்கு உதவும் வழியாகும் என்று கூறினார். ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

நோயாளிகளை அவர்களுக்கு தொந்தரவு இல்லாத வகையில் நலம் விசாரிக்க சொல்லும் நபிகள் நாயகம் ஒரே ஒரு வகையினரை மட்டும் ஒதுக்க சொல்கிறார். அது மது அருந்துபவர்கள். நோயுற்றால் அவர்களை நலம் விசாரிக்க செல்லாதீர்கள் என்பது ஆகும். ஆம், குடியை நபிகள் நாயகம் கடுமையாக எதிர்க்கிறார். ஏதோ சில காரணங்களால் வரும் நோயால் பாதிக்கப்படுபவர்கள் பரிதாபத்திற்கு உரியவர்கள். இவர்களை நலம் விசாரிப்பதன் மூலம் அவர்கள் ஆறுதல் அடைவார். ஆனால் குடிகாரன் தனக்கு நோய் வரும் என தெரிந்தே அதை செய்கிறான், தவறு இழைக்கிறான். தெரிந்தே செய்யும் தவற்றுக்கு மன்னிப்பே கிடையாது. நோய் வரும் என்று தெரிந்தும் ஒரு பானத்தை அருந்துபவனின் முகத்தில் கூட விழிக்க கூடாது. எனவே குடியை விடுங்கள், குடும்பத்திலும் ஊரிலும் நல்ல பெயர் எடுங்கள் என்கிறார் நபிகள் நாயகம்.

நெஞ்சார்ந்த உறவுகளுக்கு இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். முதல் நிகழ்வு நமது சிந்தனைக்கு. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி, சொல்கிறார் சாணக்கியர். விதியை மட்டும் நம்பும் ஏமாளிகள் எதையும் வாழ்வில் சாதிக்க மாட்டான். முயற்சி உடையவன் அறிவால் வெல்லும் ஆற்றல் பெற்றிருப்பான். மலரில் மணமும் விறகில் தீயும் பாலில் நெய்யும் கரும்பில் இனிமையும் இருப்பது போல உலகிலுள்ள எல்லா உயிர்களிலும் கண்ணுக்கு தெரியாமல் கடவுள் வீற்றிருக்கிறார். மனதை அடக்கியாளத் தெரிந்தவனுக்கே நாட்டையும் ஆட்சி செய்ய முடியும். நற்பண்பு கொண்டவனுக்கே மனதை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டாகும். மகிழ்ச்சியில் மட்டுமல்லாமல் துன்பம் நேரும் பொழுதும் உடனிருப்பவனே நல்ல நண்பன். தகுதியான நல்ல நண்பர்களுடன் நட்பு கொள்வது மிக மிக அவசியம். ஒழுக்கம் இல்லாமல் இருப்பதை விட உயிரை விடுவது மேலானது. சோம்பல் இருக்கும் இடத்தில் முன்னேற்றம் இருக்காது. தைரியம் உள்ளவனையே அதிர்ஷ்டம் தேடி வரும். ஆனால் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிக்கொண்டு உழைக்காமல் இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது. சரியான திட்டமிடுதலே பணியை எளிதாக்கும். உள்ளத்தில் உறுதியும் காலத்தின் அருமையையும் அறிந்தவன் எந்த பணியையும் நிறைவேற்றும் வலிமை படைத்தவனாக இருப்பான். தீய சொற்கள் நெருப்பை விட தீமையை உண்டாக்கும். பின்விளைவை சிந்திக்காமல் செயல்படக்கூடாது. இரகசியமான விஷயங்களையும் கசப்பான உண்மைகளையும் அனைவரிடமும் சொல்லக்கூடாது. தனக்கு பிறர் செய்த சிறிய உதவியையும் பெரிதாக மதிப்பவனே உயர்ந்த மனிதன். பகைவனாக இருந்தாலும் பிறரது வயிற்று பிழைப்பை கெடுப்பது கூடாது. பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதுபவனே நல்ல மனிதன். துன்பம் வரும்பொழுது வருந்தி பயனில்லை, அதை போக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். இரவு தூங்கச் செல்லும் முன் அன்றைய நாள் செய்த பணிகளை சிந்திக்க வேண்டும். குறைகளை திருத்திக் கொள்ளவும் நிறைகளை பின்பற்றவும் கற்றுக்கொள்ள வேண்டும். குளத்தில் நீர் வற்றினால் பறவைகள் பறந்துவிடும். அதுபோல மனிதன் சுயநலத்துடன் இருக்கக்கூடாது. துன்பம் வரும்போது உடன் இருப்பவர்களை காப்பாற்ற முயல வேண்டும். நீரை விட்டு பாலை மட்டும் உறிஞ்சும் அன்னப்பறவை போல மனிதன் நல்லதையே பின்பற்றவும் தீமையை தவிர்க்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய மனிதர்களிடம் உள்ள சிறிய தவறுகளை பொருட்படுத்த வேண்டாம். கடந்த காலம் குறித்து கவலைப்படாதீர்கள். எதிர்காலம் குறித்து பயமும் வேண்டாம். நிகழ்காலத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுபவனே புத்திசாலி. புதிய முயற்சியில் ஈடுபடும் பொழுது அதனை பிறருக்கு சொல்ல வேண்டாம். செயல் முடியும் வரை அதை வெளிப்படுத்தாமல் இருப்பதே புத்திசாலித்தனம். உணவு, பணம், குடும்ப வாழ்க்கை மூன்றிலும் இருப்பதை கொண்டு திருப்தி கொள்ளுங்கள். படிப்பு, வழிபாடு, தானம் மூன்றிலும் திருப்தி அடையாமல் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

மகசதா மகசதா அரசதாசக தகப்பதா பதசா.

இது தகவல் அறியும் நேரம். திராவிட சாஸ்திரி யார் இவர்? தமிழுக்கு தொண்டாற்றியவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் பரிதிமார் கலைஞர். சூரிய நாராயண சாஸ்திரியார் என்னும் தம் பெயரை சூரியன் பிளஸ் நாராயணன் பிளஸ் சாஸ்திரி என்பதை பரிதி பிளஸ் மால் பிளஸ் கலைஞர் என்று தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக பரிதிமால் கலைஞர் என்று தமிழ்படுத்தி கொண்டார். மதுரையை அடுத்த விளாச்சேரியில் 1870 இவர் பிறந்தவர். வடமொழி தமிழ் இரண்டையும் கற்றவர். தான் படித்த சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணி கிடைத்த போதும் அதனை மறுத்து தமிழ்துறை பணியை விரும்பி ஏற்றார். தமிழ் இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் சுவைபட கற்பிக்கும் ஆற்றலை வளர்த்து கொண்டவர். இதனால் பிற துறை மாணவர்களும் இவருடைய வகுப்பில் அமர்ந்து பாடம் கேட்டனர். தமிழ் ஆர்வம் கொண்ட மாணவர்களை இல்லத்துக்கே அழைத்து தொல்காப்பியம் நன்னூல் சைவ சமய சாஸ்திரங்களை கற்பித்தார். அவ்வாறு கற்றவர்களை இயற்றமிழ் மாணவர் என்று பெயரிட்டு அழைத்தார். தமிழ் வளர்ச்சியில் ஆர்வம் கொண்டிருந்தார். பண்டைய தமிழ்ச்சங்கம் போல மதுரையில் 4 தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்றார். இந்த முயற்சிக்கு பலன் கிடைத்தது. மன்னன் பாஸ்கர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறை தேவர் மேற்பார்வையில் ராகவனார் பரிதிமார் கலைஞர் ஊவே சாமிநாதையர் ஆகிய அறிஞர்கள் துணையுடன் மதுரையில் 4 தமிழ்ச்சங்கம் நிறுவ பெற்றது. 1902 பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் பட்ட வகுப்புகளில் தமிழை விளக்கி வடமொழியை கொண்டுவர முடிவெடுத்த பொழுது பரிதிமார் கலைஞர் உறுதியாக மறுத்தார். அதனால் அந்த முடிவு கைவிடப்பட்டது. தனி பாசுரத் தொகை என்ற நூலை எழுதிய போதுதான் தன் பெயரை பரிதிமார் கலைஞர் என்று மாற்றினார். மதுரை தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட செந்தமிழ் என்ற இதழில் உயர்தனி செம்மொழி என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்றை எழுதினார். அதில் தமிழ் மொழியின் வரலாறு நாடகவியல் பற்றி முக்கிய கருத்துக்களை முன்வைத்தார். உரைநடை செய்யுள் கவிதை நாடகம் நாடக இலக்கணம் ஆய்வு என்ற தலைப்புகளில் நூல்களை வெளியிட்டார். குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கத்திற்கு உரை எழுதியுள்ளார். தமிழ் ஆங்கிலம் வடமொழி ஆகிய 3 மொழிகளிலும் புலமை பெற்றவர் இவர். தமிழ் தமிழ் வளர்ச்சி என்றே பாடுபட்டவர். வெறும் 33 வாழ்ந்து சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். 1903 மறைந்தார். இவர் மறைந்தபோது ஸ்காட்லாந்தைச் சேர்ந்தவரும் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி நிறுவனருமான இவரது பேராசிரியர் மில்லர் என் புருவம் சுருக்கம் ஏறி கண்களை மறைக்கும் முதுமையில் வாடுகிறேன் நான், ஆனால் நடுவயது வருவதற்கு முன்னரே நற்றமிழ் பருதி அகன்றானே என புலம்பி வருந்தினார். அவரை சிறப்பிக்க அவருடைய அஞ்சல் தலையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. டிசம்பர் 2006 அவருடைய நூல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழறிஞர் சி.வை. தாமோதரம் பிள்ளை இவர் அந்த காலத்தில் சென்னையில் வசித்து வந்தார். பல்கலைக்கழக அளவில் தமிழில் முதலிடம் பெற்ற பரிதிமார் கலைஞரை தன் இல்லத்திற்கு அழைத்தார். அவரிடம் வினாத்தாள் ஒன்றை கொடுத்து விடை எழுதி தருமாறு சொன்னார். பரிதிமார் கலைஞர் அரை மணி நேரத்தில் விடை எழுதி அளித்தார். உமது விடைகள் உயரிய செந்தமிழ் நடையில் புது கருத்துக்களை கொண்டு விளங்குகின்றன. உம்மை திராவிட சாஸ்திரி என்று அழைத்தாலே சால பொருந்தும் என்று பாராட்டி இலக்கிய நூல்களில் கையெழுத்திட்டு அன்பளிப்பாக வழங்கினார். இவருடைய படைப்புகள் கலாவதி, ரூபவதி, சித்திர கவி விளக்கம், தனிப்பாசுரத்தொகை, பதிப்பித்தவை, கலிங்கத்துப்பரணி, நளவெண்பா உள்ளிட்ட 67 நூல்கள் ஆகும். இது NTR FM, இணைந்திருங்கள்.

நலம் காணும் நேரம். குழந்தைகளுக்கு ஏற்ற பழங்கள். வாழைப்பழம், இதில் நார் சத்தும் உடலுக்கு தேவையான பொட்டாசியத்துக்கும் அதிகப்படியாக காணப்படுகிறது. வாழைப்பழம் எலும்பு, சிறுநீரகம், இதயம் போன்றவற்றை பாதுகாக்க உதவுகிறது. பால், குழந்தைகளுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து, புரத சத்து மற்றும் விட்டமின் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளது. தினமும் 2 அல்லது 3 டம்ளர் பால் கண்டிப்பாக அருந்த வேண்டும். அப்பொழுதுதான் வளரும் குழந்தைகளின் எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். முட்டை, இதில் அதிகப்படியான புரதச்சத்து, தாது சத்து மற்றும் விட்டமின் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன. ஒரு முட்டையை சாப்பிடுவதால் குழந்தைகளுக்கு எளிதாக பல சத்துக்கள் கிடைத்துவிடுகின்றன. உலர் திராட்சை, இதனை சாப்பிடுவதால் குழந்தைகளுக்கு இரும்பு சத்து மற்றும் நார் சத்து எளிதாக கிடைக்கிறது. சாப்பிடுவதற்கு இனிப்பாகவும் சத்தானதாகவும் உள்ளதால் குழந்தைகளும் விரும்புவர். உலர் திராட்சையை சுடுநீரில் நன்கு கழுவிய பிறகே குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும். மகத்தான மாதுளையை பற்றி அறியலாம். மாதுளை மகாராஷ்டிராவிலிருந்துதான் அதிகமாக தென் மாநிலங்களுக்கு வருகிறது. பெண்ணின் உள்ளத்தில் மறைந்திருக்கும் இரகசியங்களைப் போல முத்துக்கள் மறைந்திருப்பதால் தான் மாதுளை என பெயர் தமிழில் வந்ததாம். சமஸ்கிருதத்தில் இதனை தாடிமம் என்பர். மார்னிங் சிக்னஸ் எனப்படும் கர்ப்ப காலத்தின் துவக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு தர ஆயுர்வேத மருத்துவர்களால் பரிந்துரை செய்யப்படும் மருந்துக்கு மாதுளங்கா ரசாயனம் என்றே பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மாதுளையில் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு என 3 வகைகள் உள்ளன. இனிப்பு மாதுளை இருதயம் மூளை நலனுக்கு ஏற்றது. வயிற்றுக்கெடுப்பை நீக்க புளிப்பு மாதுளை பரிந்துரை செய்யப்படுகிறது. இரத்த விருத்தி மற்றும் சீதபேதியை குணமாக்க துவப்பு மாதுளை சிறந்தது. இணைந்திருங்கள்.

ஆரோக்கிய வாழ்வு. நம்முடைய எலும்புகள் எவ்வளவு முக்கியமோ அதுபோலத்தான் நம்முடைய மூட்டுக்களும். மூட்டுக்களுக்கு வலிமை தரக்கூடியது சைனோவியல் திரவம். போதுமான ஊட்டச்சத்து, உடற்பயிற்சி இல்லாதது, முதுமை போன்ற பல காரணங்களால் இந்த திரவம் சுரப்பது குறையும். மூட்டுக்களை வலுவூட்ட தினமும் உணவில் ஆரஞ்சு, மஞ்சள் வால்நட் போன்றவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும். ஆரஞ்சில் உள்ள நோபிலேடின் வலியை குறைக்க உதவும். மஞ்சளில் இருக்கும் கூர்குமின் வீக்கத்தை கட்டுப்படுத்தும். வால்நட்டில் உள்ள கொழுப்பு அமிலம் மூட்டுக்களின் இயல்பான அசைவிற்கு உதவி செய்கிறது. இப்பொழுது பாராதைராய்டு சுரப்பி என்றால் என்ன, இவற்றின் பணி, கால்சியம் உடலுக்கு ஏன் அவசியம், கால்சிய சத்து குறைவினால் ஏற்படக்கூடிய காரணங்கள், அதனால் பாதிப்பு, இதில் என்ன பிரச்சனைகள் ஏற்படும், இதை எவ்வாறு சரி செய்வது போன்றவற்றை சுருக்கமாக காணலாம். கழுத்து பகுதியில் தைராய்டு சுரப்பிக்கு பின்புறம் உள்ள சிறிய தைராய்டு ஹார்மோனை சுரக்கும் நான்கு நாளமில்லா சுரப்பிகள் இவை. எலும்பு இரத்தத்தில் கால்சியம் சத்து சீராக கிடைக்க உதவுகிறது. விட்டமின் டி சத்தை செயல்திறன் உள்ள சத்தாக மாற்றவும் உதவுகிறது. தவிர பாஸ்பரஸ் சத்தின் விகிதத்தை சரி செய்கிறது. எலும்புகள் சீராக வளரவும் உறுதியாக இருக்கவும் கால்சியம் மற்றும் விட்டமின் டி அவசியம். இரத்தத்தில் கால்சியத்தின் அளவு 8.5 மில்லி கிராம் முதல் 10 மில்லி கிராம் வரை இருக்க வேண்டும். இந்த கால்சியம் குறைவதால் பாராதைராய்டு காரணமாகுமா என்றால், உணவிலிருந்து கிடைக்கும் கால்சியம் குறைந்தால் இரத்தத்தில் கால்சியம் குறைய ஆரம்பிக்கும். இதனால் பாராதைராய்டு ஹார்மோன் அதிகம் சுரந்து எலும்பில் இருக்கும் கால்சியத்தை எடுத்து இரத்தத்தில் கலக்கும். இதனால் எலும்பில் கால்சியம் அளவு குறைய ஆரம்பிக்கும். ஆஸ்டியோமலேசியா என்ற எலும்பு பாதிப்பு வரலாம். குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ் எனும் எலும்பு வளையும் பிரச்சனை ஏற்படலாம். பாராதைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பது ஹைப்போதைராய்டிசம் எனப்படும். உடலில் கால்சியம் பாஸ்பரஸ் விகிதத்தில் சமச்சீரற்ற நிலை உருவாகும். கால்சியம் சத்தை எலும்புகள் கிரகிக்காது. அதே சமயம் இரத்தத்திலும் கால்சியத்தின் அளவு குறையும். கால்சியம் மாத்திரைகள், கால்சியம் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கொள்வது, தினமும் 15 நிமிடங்கள் சூரிய ஒளியில் இருப்பதால் கிடைக்கும் விட்டமின் டி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்கும். ஆட்டோ இம்யூன் காரணமாக பாராதைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரந்து எலும்பில் உள்ள கால்சியம் அதிகமாக வெளியேறும். இதனால் இரத்தத்தில் கால்சியத்தின் அளவு அதிகமாகவும் எலும்பில் குறைவாகவும் இருக்கும். ஆஸ்டியோபொராசிஸ் எனப்படும் எலும்பு அடர்த்தி குறைவு நோய் வரும். சிறுநீரகத்தில் கால்சியம் உப்பு தேங்கி சிறுநீரக கற்கள் உருவாகும். வயிற்றில் அமிலத்தன்மை அதிகரித்து பெப்டிக் அல்சரும் உருவாகும். ஒரு பாடலை கேட்கலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். இந்தியாவின் தெற்கு எல்லையாக விளங்குவது கன்னியாகுமரி. கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல், தெற்கே இந்திய பெருங்கடல் என்று மூன்று கடல் சங்கமிக்கின்ற இடம் இது. அதிகாலையில் சூரிய உதயத்தையும் மாலையில் அஸ்தமனத்தையும் கண்டு ரசிப்பதற்கு ஏராளமானவர்கள் கூடுவார்கள். இந்த கடற்கரை ஓரத்தில் தவக்கோலத்தில் அருள் பாலித்து வருகிறாள் கன்னியாகுமரி அம்மன். குமரி அம்மன், பகவதி அம்மன், துர்காதேவி என்றெல்லாம் அழைக்கப்படும் இவள் குடிகொண்டிருக்கிற ஆலயம் குறுகிய சந்நிதியை கொண்டது. மூன்று பிரகாரங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பரசுராமர் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தார். சங்க இலக்கியங்களும் புராணங்களும் கன்னியாகுமரியின் தொன்மையை பற்றி விரிவாக சொல்கின்றன. சீதையை தேடி ராமபிரான் இலங்கை செல்ல வழித்தடத்தை ஆராய்ந்து கொண்டே வந்தார். கன்னியாகுமரிக்கு வந்தவர் இங்கிருந்து இலங்கை செல்ல பாலம் அமைக்கலாம் என்று முதலில் கடலில் நீராடி பகவதி அம்மனை வணங்கினார். பிறகு வானர சேனைகளை கொண்டு பாலம் அமைக்க முற்பட்டார். ஆனால் பாலம் சரிவர அமையவில்லை. அதன் பின் அம்மனின் உத்தரவுப்படி பாலம் அங்கே அமையாது என்பதை உணர்ந்து அவளது அருள் ஆணைப்படியே ராமேஸ்வரம் சென்றார். முதலில் பாலம் அமைக்க முயற்சி எடுக்கப்பட்ட இடம் இது என்ற காரணத்தால் கன்னியாகுமரியை ஆதிசேது என்றும் அழைப்பது உண்டு. இதற்கு ஆதாரமாக கன்னியாகுமரி கடலில் நீராடும் போது சொல்கிற சங்கல்ப மந்திரத்தில் ஆதிசேது என்ற வார்த்தையும் வரும். அட்சர சக்திகளின் 51 சக்தி பீடங்களுள் இந்த திருத்தலம் தேவியின் முதுகு பகுதியாக சொல்லப்பட்டுள்ளது. 1892 சுவாமி விவேகானந்தர் யாத்திரையாக கன்னியாகுமரிக்கு வந்தார். குமரி அம்மனை வழிபட்ட பின் கடலில் நீந்தி ஆலயத்திற்கு நேர் எதிரே தென்பட்ட பிரம்மாண்ட பாறையில் அமர்ந்து தவம் செய்தார். இந்த பாறையில் அம்மனின் திருப்பாதம் காணப்படுகிறது. அந்த பாதத்தை தரிசித்து தவம் மேற்கொண்டு அன்னையை ஆராதித்தார். அதன் நினைவாகத்தான் இங்கு விவேகானந்தர் நினைவு மண்டபம் எழுப்பப்பட்டது. இந்த பாறையில் காணப்படும் அம்மனின் பாதத்திற்கு என்ன சிறப்பு தெரியுமா? சர்வேஸ்வரனான சிவனை மணந்து கொள்ள வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று பார்வதி தேவி இந்த பாறையில் தவம் புரிந்தாள். அப்பொழுது அவளது திருப்பாதத்தில் உள்ள 5 விரல்களும் பதிந்தன. அதைத்தான் நாம் இப்பொழுது காண்கிறோம். கன்னியாகுமரி அம்மனின் ஒற்றைக்கால் தவம் எதற்காக? பாணாசுரன் என்ற அரக்கன் 3 உலகங்களையும் தனக்கு அடிமையாக்கி தேவர்களை கொடுமைப்படுத்தி வந்தான். சாகாவரம் கேட்ட இவனுக்கு அது வழங்கப்படவில்லை. இறுதியில் ஒரு பெண்ணால் தன்னை என்ன செய்துவிட முடியும் என்ற இருமாப்போடு, எனக்கு அழிவு என்கின்ற ஒன்று வந்தால் அது ஒரு கன்னி பெண்ணால் மட்டுமே நேர வேண்டும் என்ற வரத்தை பெற்றான். வரம் பெற்ற மமதையில் பாணாசுரனது அட்டகாசம் தொடர்கதையாகி போனது. பொறுக்க முடியாத தேவர்கள் ஒரு கட்டத்தில் சிவனிடம் போய் கண்ணீர் மல்க புகார் செய்தனர். பாணாசுரனை சம்ஹாரம் செய்கின்ற பொறுப்பை அன்னை பார்வதி தேவியிடம் வழங்கினார் ஈசன். பார்வதி, நீ பூ உலகத்தில் உள்ள குமரிக்கடலுக்கு மானிட பிறப்பு எடுத்து சென்று தவம் செய்து கொண்டு இரு. ஒரு அசுர வதம் உனக்காக

அங்கே காத்து கொண்டிருக்கிறது. உரிய வேளையில் வந்து உன்னை மனம் புரிந்து கொள்கிறேன் என்றார். எனவே கன்னிப்பெண்ணாக குமரியில் எழுந்தருளினாள் பார்வதி தேவி. கடல் நடுவிலுள்ள ஒரு பாறையில் ஒற்றை காலில் நின்று தவத்தை தொடங்கினாள். இப்பொழுது பாணாசுரனின் வாழ்வில் விதி விளையாடியது. அழகே உருவான பார்வதி தேவியை பார்த்து மயங்கிய அந்த அசுரன் அவளை கவர்ந்து செல்ல முடிவெடுத்தான். பிறகென்ன, இவன் பெற்ற வரப்படி கன்னிப்பெண்ணான பார்வதி தேவி ஒரு வாளால் இவன் தலையை கொய்து சம்ஹாரம் செய்தாள். கையில் வாளோடு பாணாசுரனை பார்வதி தேவி அழிக்க முற்படும் காட்சி ஆலய கருவறையின் கிழக்கு சுவரில் ஒரு புடைப்பு சிற்பமாக அமைந்துள்ளது. தவிர இந்த நிகழ்வை நவராத்திரி திருவிழாவின் போது தத்ரூபமாக நடத்தி காட்டுகின்றனர். சம்ஹாரம் முடிந்த பின் ஈசன் வருவான், தன்னை மணந்து கொள்வான் என்று ஒற்றை காலில் இன்றும் அம்மன் தவம் புரிந்து கொண்டு வருகிறாள். அமாவாசை போன்ற தினங்களில் கன்னியாகுமரி கடலில் நீராடி பித்ரு காரியங்களை செய்துவிட்டு அம்மனை தரிசிக்க ஆலயம் வரும் பக்தர்கள் அதிகம். இதில் ஆடி, புரட்டாசி, மகாலயம், தை அமாவாசைகள் மிகவும் விசேஷம். ஆடி அமாவாசை தினத்தன்று அதிகாலையிலேயே ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டு விசேஷ வழிபாடுகள் நடைபெறும். அதன் பின் தங்க கவசம், வைரக்கிரீடம், வைரக்கல் மூக்குத்தி, தங்க ஆபரணங்கள் போன்றவை எல்லாம் கன்னியாகுமரி அம்மனுக்கு அணிவிக்கப்படும். சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்படும். இரவில் வெள்ளி கலைமான் வாகனத்தில் அம்மன் வீதி உலா வரும் காட்சி காண கிடைக்காத ஒன்றாக அமைகிறது. இதன் பிறகு முக்கடல் சங்கமத்தில் அம்மனுக்கு ஆராட்டு வைபவம் நடைபெறும். கன்னியாகுமரி அம்மன் கிழக்கு நோக்கி தரிசனம் தருகிறாள். ஆனால் கிழக்கு பக்கம் இருக்கிற வாசல் எப்பொழுதும் மூடப்பட்டே இருக்கும். பக்தர்கள் வடக்கு வாசல் வழியாகத்தான் ஆலயத்தினுள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பல வருடங்களுக்கு முன் கிழக்கு வாசல் திறந்தே இருந்ததாம். அதாவது கடலை பார்த்தபடி கன்னியாகுமரி அம்மன் திருக்காட்சி தந்து கொண்டிருப்பாள். ஒரு முறை கப்பல் ஒன்று கடலில் சென்று கொண்டு இருந்தது. அப்பொழுது கரையில் ஏதோ ஒளி தெரிந்தது. அதை கலங்கரை விளக்கம் என்று நம்பிய மாலுமி கப்பலை திருப்பினார். சற்று நேரத்தில் தரை தட்டி கப்பல் கவிழ்ந்து விட்டது. உண்மையில் அம்பாளின் மூக்குத்தி ஒளிதான் அவருக்கு கலங்கரை விளக்கம் போல தெரிந்தது. அந்த அளவுக்கு பளிச்சென்ற கல் மூக்குத்தியை அம்பாள் அணிந்திருப்பாள். எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்களை தவிர்க்கும் விதத்தில் கிழக்கு வாசல் மூடப்பட்டு விட்டது. கன்னியாகுமரி சென்று பகவதி அம்மனின் அருளை நாமும் பெறலாம்.

இப்பொழுது ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் வசித்த வள்ளல் தர்மம் செய்தே செல்வத்தை இழந்தார். பிறர் கேட்டு தான் இல்லை என சொல்லும் நேரம் வந்துவிட்டதே என வருந்திய அவர் காசி சென்று உயிர்விட எண்ணினார். தன் வீட்டிலிருந்து கிளம்பினார். இரவாகிவிட்டது. வழியில் ஒரு சத்திரத்தில் தங்கினார். அந்த சத்திரத்திற்கு ஏழை ஒருவன் வந்தான். அவரது வள்ளல் குணம் பற்றி கேள்விப்பட்டிருந்த அவன் அவரை கண்டதும் பெருமகிழ்ச்சி அடைந்தான். கும்பிட போன தெய்வத்தை வழியிலேயே சந்தித்த மகிழ்வுடன் அவரிடம் பொருள் கேட்டு கோரிக்கை வைத்தான். அவரும் மறுக்க மனம் இல்லாமல் மறுநாள் தருவதாக கோரினார். ஆண்டிரவு சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது, நாளை அவன் முகத்தில் விழிப்பதை விட செத்து விடுவதே மேல் என எண்ணி அங்கிருந்த பாம்பு பூற்று ஒன்றில் கையை விட்டார். என்ன ஆச்சரியம், அந்த நல்ல பாம்பு அவர் கையை கொத்தாது தன் தலையில் இருந்த மணியை அந்த வள்ளலின் கையில் கக்கியது. வள்ளல் மகிழ்வுடன் அதை மறுநாள் அந்த ஏழையிடம் தந்தார். தர்மவான்கள் படும் துயரை ஆண்டவன் விரும்ப மாட்டான். ஒரு துறவியை சந்தித்த இளைஞன், என்னிடம் கல்வி, அறிவு, அனுபவம், உழைப்பு என பல திறமைகள் இருக்கின்றன, இருந்தும் வெற்றி பெற முடியவில்லையே, என்ன செய்வது என்று வருத்தமாக கேட்டான். அவனது குறை கேட்ட துறவி, ஒரு பாறையை பிளப்பவன் 100 முறை அடித்தாலும் பாறை உறுதியாக ஒரு சிறு விரிசலும் விழாது இருக்கிறது, 101வது அடியில் 2 பிழந்து விழுகிறது. அப்படியென்றால் அந்த 101வது அடிதான் சாதித்தது என்பது இல்லையே, முன்னர் கொடுத்த 100 அடிகளும் பாறையின் பலத்தை குறைத்ததும் காரணம்தானே. அது ஒரு தொடர் முயற்சி. கல்வி, அறிவு, அனுபவம் என்பவை எல்லாம் உயர்வதற்கான படிக்கட்டுகளே. தொடர் முயற்சி மட்டும் வெற்றியை தரும். நீ இன்னும் முயற்சித்து பார், வெற்றி படிக்கட்டில் நிற்பாய் என அறிவுரை கூறினார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மதியத்தில் எம்டிஆர் வானலையில் காற்றோடு கவி பாடி பொதிகையில் ஊற்றெடுத்த தென்றல், காடு மலை தாண்டி இசை பாடி வரும் பொதிகை தென்றல் நிகழ்ச்சிக்காக இந்த இளம் காலை பொழுதில் இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் கமி குவைத்திலிருந்து. இன்று வளர்ந்த இந்த இனிய நன்னாள் அனைவருக்கும் பல நன்மைகள் பயக்கும் சிறந்த நாளாக அமைய எல்லாம் அல்ல இறைவன் அருள் புரிய கருத்துக்களையும் கானங்களையும் இணைத்து வரும் ஒன்றிய தமிழ் எம்டிஆர் வானொலியில் இணைந்தே இருங்கள். இசை கேட்டு

மலரோடு நல் மனம் சேர்ந்திருப்பது போல பொதிகை தண்டலில் நல் கருத்துக்களோடு இனிய கானங்களையும் தொடுத்து வருவது. அந்த வகையில் அடுத்தவர்களை பாராட்டும் போது அவர்களின் மனம் குளிரும், நம் மனதிலுள்ள பொறாமை குணமும் அழியும் என்ற வரிகளுடன் இணையும் பாடல்

இசைக்கடல் ஆடி இனிமை ததும்பும் இனிமை தென்றல் அது பொதிகை தென்றல் சபதங்களும் சவால்களும் காற்றில் பறக்கும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. அரசியல் போல்தான் வாழ்க்கையும் பல எதிர்பார்ப்புகளை கொடுத்து ஏமாற்றுவதில்லை.

காற்றலையில் இசை தேடி இணைந்திருக்கும் உள்ளங்களுக்காக இன்னிசை கீதங்கள் இனித்து செல்லும் மனதில். அழ நினைத்தால் ஆசை தீர அழுதுவிடு, கண்ணீரின் முடிவில் சுமைகளும் கரையும் என்றால். அடிக்கடி கண்ணீர் விட்டால் உன் நியாயமான கண்ணீருக்கு மதிப்பு இருக்காது.

இனிமை தேடும் இசை தென்றல் இசைத்து வரும் மத்திய தமிழ் எம்டிஆர் வானொலியில் பொதிகை தென்றல். இளமையில் உன் சேமிப்பு மட்டுமே முதுமையில் உனக்கு கை கொடுக்கும். அடுத்தவர் கையை நம்பி வாழும் வாழ்க்கை என்றுமே நரகம். பிறர் செய்த நன்மைகளை நினைவில் கொள், அவர்கள் செய்த தீமையை விட்டுவிடு.

மனதோடு இனித்தும் மூற்றாய் அள்ளி பருக செய்யும். கொண்டிருப்பது இன்னிசை கானங்கள் பொதிகை தண்டல் நிகழ்ச்சிக்காக. தீமையின் உற்பத்தி சாலை இதயம், தீயவற்றை விற்கும் இடம் நாக்கு. கஷ்டங்கள் நஷ்டங்கள் அடைந்த பின்தான் மனிதர்கள் அதிக அடக்கத்தையும் அறிவையும் பெறுகின்றனர்.

இதுவும் கடந்து போகும், ஆனால் எதுவும் மறந்து போகாது. நமது மதியதமில் MTR வானில் கேட்டுக்கொண்டிருந்தால் மேலோட்டமாக பார்த்தாலே அடுத்தவர்களுடைய குறைகளை கண்டுபிடித்து விடுவோம். ஆனால் நம் குறைகளை பார்க்க தெளிந்த பார்வை இருந்தால் மட்டுமே முடியும்.

உங்களை இசையால் இணைத்து விடுவது பொதிகை டென்ஷல். பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள்ள சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்பட மாட்டாய். ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவர்களை பற்றி அவர்களிடமே மனம் விட்டு பேசினால் நமது பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் தானே.

உள்ளங்கள் உள்ளத்தில் இசை பாடும் மதிய தமிழ் எம்டிஆர் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மகிழ்ச்சி நமது அணுகுமுறையை பொறுத்தது, நம்மிடம் இருப்பதை பொறுத்தது அல்ல. கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவுக்கு மூளை வேலை செய்வதில்லை.

நம் மனதோடு இசையால் இணைந்திருப்பது பொலிகை தென்றல். நல் விஷயத்தை எடுத்துச் சொல்வது சுலபம்தான், ஆனால் அதன்படி நடப்பது மிக அரிய செயல். போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போது கற்றுக்கொள்கின்றோம்.

பதிவுகளை காட்டிலும் மௌனம் சிறந்தது. வாழ்க்கை பாடங்கள் யாரும் தேடி போய் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நம்மை சுற்றி உள்ளவர்களே கற்றுக் கொடுத்து விடுவார்கள். என்ன வலி விலை சற்று அதிகமாக இருக்கும்.

பொதிகையிலூர் தெடுத்த தெண்டல் இசைச்சாரலாய் சாரல் கவிச்சாரலை கலந்துவிடும் இந்நேரத்தில் உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் எதை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அது நம் பின்னாலே வந்து நிற்கும்.

0: வானலையில் இசை வீசும் இனிய தென்றல் பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் மத்திய தமிழ் MTR வானலையில் இணைந்திருக்கின்றோம். செயல்படுவோம், நலலே நடக்கும் என்ற போதும் நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை நிச்சயம் வளம் அடையும். இங்கே எதிர்பார்த்த வாழ்க்கை யாருக்கும் அமையவில்லை, ஆனாலும் எதிர்பார்க்காமல் யாரும் வாழ்வதில்லை என்ற நிறைவு கருத்துக்களுடன் இணையும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்
1: உயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு,

மகிழ்ச்சி அன்பு உறவுகளே, இன்றும் இசை பாடி வந்த பொதிகை தென்றல் இனிய நல் கருத்துக்களோடு நல் பாடல்களையும் இசைத்து சென்றது. இதுவரை நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருந்த நமது அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை வழங்கி இந்நிகழ்ச்சியில் இப்பொழுது விடைபெற்று செல்லும் எங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் கமிக் குவைத்திலிருந்து மீண்டும் சந்திப்போம் எனது அன்பு உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பாட்டும் பதமும். இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வருகின்றது பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்வினை தொகுத்து வழங்க வந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் வணக்கம் கூறி இணைகின்றேன். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்வை அலங்கரிக்க 10 பதங்களை தெரிந்தெடுத்து இணைத்து 10 பாடல்களை தந்திருக்கின்றார். அந்த 10 பாடல்களின் முதல் பதமான முதல் பதங்களை 10 பதங்களையும் தேர்ந்தெடுத்து ஒரு சிறந்த வாக்கியமாக ஆக்கி இன்று எங்களுக்கு பாட்டும் பதமும் நிகழ்வில் பாட்டும் பதமும் சேர்த்து அனுப்பியிருக்கும் அன்பு உறவு வேறு யாருமல்ல, பூனா பம்பாய் என் மஜீத் அவர்கள். அவர்கள் அனுப்பியிருக்கும் பாட்டும் பதமும் வாக்கியங்கள்: பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசலில் போய் தாயத்து போடு. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத போது நேரம் பள்ளி வாசலிலே போய் தாயத்து போடு என்ற அருமையான பதங்களை தெரிந்தெடுத்து அதற்குரிய பாடல்களையும் தந்திருக்கின்றார் அன்பு உறவு அவர்கள். அந்த பாடலை இந்த பதத்தோடு கேட்டு மகிழ விருப்பம். இந்த வேளையில முதலாவது பதமான பிள்ளைக்கு என்ற பதத்துக்கான பாடலை அவர் தெரிந்தெடுக்கிறார். திரைப்படம் பார்த்தால் பசிதீரும் என்ற திரைப்படத்தில் வந்த ஒரு திரை பாடல். அந்த பாடலை TM சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் தன்னுடைய தங்கமான குரலிலே ஒலிக்க இருக்கும் பொழுது அந்த பாடலின் முதல் வாக்கியமான முதல் பதமான பிள்ளைக்கு என்ற பதத்தை எடுத்து இன்றைய வாக்கியத்தை கோத்திருக்கின்றார். அந்த பாடலை கேட்டுவிடுவோமே நாங்கள்.

பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசலிலே போய் தாயத்து போடு என்ற பதங்கள் முதல் பதமாக அமைந்த பாடல்களை எந்தெந்த திரைப்படத்திலிருந்து என்று அவர் தெரிந்தெடுத்து வந்த தந்தவேளை என்ற பாட்டும் பதமும் நிகழ்வினை அலங்கரித்த பிள்ளைக்கு என்ற முதலாவது பதத்திற்கான பாடலை தந்திருந்தார் என் உறவுகளே. அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இரண்டாவது பதமான உடம்பு, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசலில் போய் தாயத்து போடு என்ற பதங்கள் அடுக்கி வந்த இந்த வாக்கியத்துக்கு வந்த இரண்டாவது பதம் உடம்பு. உடம்பு என்ற சொல்லு வரக்கூடிய ஒரு பாடல் அவர் தெரிந்தெடுத்திருக்கின்றார். மனைவி ரெடி என்ற திரைப்படம், மனைவி ரெடி என்ற திரைப்படத்திலே எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில் பாடிய அந்த பாடலுக்கு இளையராஜா இசைஞானி அவர்கள் இசையமைத்தவுடன் அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி என்று தெரிய வருகின்றது. அந்த பாடல் இரண்டாவது பதமான உடம்பு என்ற பதத்துக்கு அலங்கரித்துக் கொள்கின்றது.

இனிமையான பாடல் தந்திருந்தார் அன்பு உறவு. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத போது, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம், பள்ளி வாசலிலே போய் தாயத்து போடு என்ற இந்த 10 பதங்களை எடுத்து 10 பாடலையும் இணைத்து எங்களுக்கு அழைத்திருக்கின்ற அன்பு உறவு உடம்பு என்ற பதத்துக்கேற்ற பாடலை தந்தவளை சரி என்று அடுத்த பதத்தை கூறுகின்றார். அடுத்த பதம் சரி என்று அவர் கூறிவிட்டு அவர் தருகின்றார் ஒரு பாடலை. மறைந்த மாமணி மலேசிய வாசன் அவர்களோடு இசைக்குயில் ஜானகி அம்மா இணைந்து பாடிய ஒரு பாடல், அந்த பாடலை தருகின்றார். கேட்டுவிடுவோமே.

0: பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசல்லே போய் தாயத்து போடு என்ற பதங்களை முன் பதங்களாக எடுத்து பாடல்களின் முதல் பதங்களாக எடுத்து அதை தொடுத்து ஒரு வாக்கியமாக்கி என்று மூன்றாவது பதமான சரி என்ற அந்த பதத்திற்கு ஏற்ற பாடலாக எங்கிட்ட மோதாது என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை தெரிவு செய்திருக்கின்றார். உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேரத்தில் பாட்டும் பதமும், பதங்கள் கொண்டு வரும் பாடல்கள் பாட்டாக மலர்ந்து வரும் வேளையிலே அந்த பாடல்களை எங்கிருந்து தெரிந்தெடுத்தார் என்ற உண்மையும் அவர் கூறி, அந்த பாடல்களை தெரிந்து அந்த பாடல்கள் முதல் பதங்களை ஒன்றாக அடுக்கி அது ஒரு வரியாக கோர்த்து ஒரு வாக்கியமாக்கி இருக்கின்றார். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசலிலே போய் தாயத்து போடு என்ற பதங்களிலே 4வது பதமாக வருகின்றது இல்லாத என்ற பதம். பிள்ளைக்கு உடம்பு சரி இல்லாத இல்லாத என்ற அந்த பதத்தை தாங்கி வரும் பாடல் இங்கே ஒலிக்க இருக்கின்றது. அப்பா டாட்டா என்ற திரைப்படத்திலிருந்து சூரமங்கலம் ராஜலட்சுமி அவர் பாடும் அந்த பாடல் காற்றலையில் வந்து இல்லாத என்ற பதத்தை அலங்கரித்து செல்ல வருகின்றது.
1: ஆசைக்கு வாங்கி கட்டின தொட்டில் இந்த வீட்டுல ஆடவே இல்லை.

அருமையான பாடல், உருக்கமான பாடல். அப்பா டாட்டா திரைப்படத்திலிருந்து சூலமங்கலம் ராஜலட்சுமி அவருடைய குரலிலே ஒலித்தது. அந்த பாடலின் முதல் வரிசையான முதல் பதமான இல்லாத என்ற பதத்தை எடுத்து தொடுத்திருந்தார் என்ற வாக்கியத்தை. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசலிலே போய் தாயத்து போடு. இந்த 10 பதங்களால் ஆக்கப்பட்ட வாக்கியத்துக்கு ஏற்ற பாடல்களை 10 திரைப்படங்கள் இருந்து தெரிவு செய்த எங்களுக்கு அனுப்பியிருக்கும் அன்பு உறவு. அடுத்து வருகின்றது ஒரு பாடல். அந்த பாடல் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம், நேரம் என்ற சொல்லை தாங்கி வருகின்றது, பதத்தை தாங்கி வரும் பாடல். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசலில் போய் தாயத்து போடு என்ற வாக்கியத்திலே 5வது பதமாக ஒலிக்க வரும் பாடல் நேரம் என்ற பதத்தை தாங்கி வருகின்றது. மீனவ நண்பன் திரைப்படத்தில் SPB அவர்களோடு வாணிஜெயராம் பாடும் பாடல்.

எளிமையான பாடல். நேரம் என்ற பதத்தை தாங்கி வந்தது ஐந்தாறு பதமான பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் என்ற வரிகளிலே ஐந்தாவது பதமாக வந்த பதம் நேரம். நேரம் என்ற அந்த வரிக்கு அவர் தந்த பாடல் மீனவன் என்ற திரைப்படத்தின் ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து தந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னும் ஐந்து பதங்கள் இருக்கின்றது. அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் பாட்டும் பதமும். பாட்டும் பதமை தொகுத்தளித்திருக்கும் அந்த அன்பு உறவு 10 பாடல்களை தெரிந்தெடுத்து அந்த 10 பாடல்களின் முதல் பதத்தினை தெரிவு செய்து ஒரு வரியாக கோர்த்து வாக்கியமாக தந்திருக்கின்றார். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசலில் போய் தாயத்து போடு என்ற வாக்கியத்திலே 6வது பதத்தை தாங்கி வருகின்றது. 6வது பாடலுக்கான பதத்தை தாங்கி வருகின்றது பள்ளி என்ற அந்த பதம். பள்ளி என்ற அந்த பதத்திற்கு இவர் தெரிந்திருக்க எடுத்திருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த திரைப்படமான தமிழ் திரைப்படம் வளையாபதி, தென்னகத்து திரையுலகில் நல்ல திரைப்படம் என்று பெயர் பெற்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பிரபல பின்னணி பாடகர் ஏ.எல். ராகவன் அவர்களை கொண்டு பாட வைத்து அந்த பாடலை தெரிவு செய்து தருகின்றார். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசலில் போய் தாயத்து போடு என்ற வாக்கியத்திலே 6வது பதமான பள்ளி என்ற பதத்தை தாங்கி வரும் பாடல்.

இது நெல்லூர் தமிழ் வானொலியின் பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்வுக்கு 10 பாடல்கள் இருந்து முதல் பதத்தை தெரிந்தெடுத்து வாக்கியமாக்கி, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசலிலே போய் தாயத்து போடு என்ற வாக்கியங்கள் என்ற வாக்கியத்தின் பதங்கள் முதல் பதமாக அந்த 10 பாடலும் தெரிந்தெடுத்து தந்திருக்கும் அந்த அன்பு நேயர் 6வது பதமான பள்ளி என்ற பதத்துக்கு ஏற்ற ஒரு பொருத்தமான பாடலை நகைச்சுவையோடு நாங்கள் சிந்திக்க வைக்கும் பாடலை தந்து மகிழ்ந்த வேளையிலே, அடுத்து 7வது பதம் வாசலிலே. வாசலிலே என்ற பதத்திலே எத்தனை பாடல்கள் இருக்கின்றது, நாங்கள் எத்தனையோ பாடல்களை கேட்டிருக்கின்றோம் என்ப உறவுகளே. ஆனால் இந்த அன்பு உறவு தந்திருக்கும் பாடலோ பாட்டும் பதம் நிகழ்வுக்காக தான் தெரிந்தெடுக்கும் பதங்களாக அந்த வாசலிலே என்ற பதத்துக்கேற்ற பாட்டை தருகின்றார். செண்பகமே செண்பகமே திரைப்படத்தில் SV பாலசுப்ரமணியம் அவர்களோடு எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடலை தெரிவு செய்திருக்கின்றார். அந்த பாடலில் வந்த முதல் பதமான வாசலிலே என்ற பதத்தை இன்று பாடலாக தருகின்றார். கேட்டு மகிழ்ந்துருவோம் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியில் கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் மொன்றியல் தமிழ் வானொலியில்.

பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத போது, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசலிலே போய் தாயத்து போடு என்ற இந்த வாக்கியத்தின் பதங்களான ஏழாவது பதமான வாசலிலே என்ற பதத்துக்கு இந்த பாடலை தெரிவு செய்த அந்த அன்பு உறவு, அடுத்து போய் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசலிலே போய் தாயத்து போடு, அந்த போய் என்ற அந்த பதத்துக்கான பாடலை அவர் தெரிவு செய்திருக்கும் பாடல் இருந்து எடுத்திருக்கிறார் இந்த பாடல் என்றால், பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் டி கே கலா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலின் முதல் பதமான போய் என்ற பதம் வருகின்றது. ஏனென்றால் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசலிலே போய் தாயத்து போடு என்ற எட்டாவது பதமான போய் என்ற பதத்தை தாங்கி வரும் பாடல் இப்பொழுது காற்றலையில்.

பிள்ளைக்கே உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசலிலே போய் தாயத்து போடு என்ற வாக்கியத்தில் வந்த பாடல்களின் முதல் பதமான போய் என்ற பதத்திற்கு ஏற்ற பாடலை காற்றலையில் தந்து மகிழ்ந்த அன்பு உறவு அடுத்து வருகின்றது. தாயத்து 9வது பதம், 8வது பதமான போய் என்ற பதத்திற்கான பாடலை கேட்ட வேளை 9வது பதமான தாயத்து என்ற பதத்துக்கு ஏற்ற பாடல் வருகின்றது. அன்பு உறவே, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசல்ல போய் தாயத்து போடு என்று அறிவுரை சொல்லும் அந்த வாக்கியமாக அமைந்த வேளையிலே அதிலே 8வது பாடல் கேட்ட எங்களுக்கு 9வது பதத்தை தாங்கி வருகிறது. மகாதேவி என்ற ஒரு திரைப்படம், தலைவர் அவர்கள் நான் நடிக்கப்பட்ட திரைப்படம் மகாதேவி என்ற திரைப்படத்தில் இசை அரசர் TMS ஐயாவின் குரலில் ஒலிக்கும் ஒரு பாடல். அந்த பாடலை தாங்கி வரும் அந்த பாடல் 9வது பதத்தை தாங்கி வருகின்றது. இது முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் பாட்டும் பதமும் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே பள்ளிக்கு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசலிலே போய் தாயத்து போடு என்ற அந்த அருமையான அறிவுரைக்கு 9வது பதமாக வரும் தாயத்து என்ற பதத்தை தாங்கி வரும் பாடல்

பத்து பதங்களை தாங்கி வந்து வாக்கியத்தை தந்த எங்கள் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியின் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசலிலே போய் தாயத்து போடு என்ற பத்து பதங்களிலே ஒன்பதாவது பதத்துக்கான தாயத்து என்ற பதத்துக்கான பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு பத்தாவது பதமான போடு என்பதற்கு என்ன பாடல் வரப்போகின்றது என்று நாங்கள் எண்ணி மகளும் வேளையிலே எண்ணி சிந்திக்கும் வேளையிலே அவர் தெரிந்திருக்கும் பாடல் வர இருக்கின்றது என்பது உறவுகளே. அந்த பாடல் காட்டலைக்கு வருகின்றதே, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசலிலே போய் தாயத்து போடு என்ற பத்தாவது பதம் இணைந்து இந்த வாக்கியத்தை தந்திருக்கின்றது. போடு என்ற பதத்தோடு இந்த வாக்கியம் இணைந்து முற்று பெற்ற வேளையிலே அந்த பாடல் தருகின்றார். வெளிச்சம் என்ற திரைப்படத்திலிருந்து தேர்ந்தெடுத்திருக்க பாடல். அந்த பாடலை பாடியிருப்பவர் தீபன் சக்கரவர்த்தி, எஸ் ஜானகி அம்மா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலில் அந்த போடு என்ற பதம் தாங்கி வரும் பாடலாக வருகின்றது. அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் வந்து இந்த பாட்டும் பதமும் நிகழ்ச்சியின் பத்தாவது பதத்தை நிறைவு செய்கின்றது.

0: கொண்டாட்டம்
1: போடு சக போட்டு இனி ஒரே கொண்டாட்டம்
0: ஆத்தி அடி ஆத்தி.

கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தது பாட்டும் பதமும். மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி இருந்த பாட்டும் பதமும். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பள்ளி வாசலிலே போய் தாயத்து போடு என்ற 10 பதங்களை தெரிந்தெடுப்பதற்கு அவர் 10 திரைப்படங்களின் பாடல்களை தெரிவு செய்து இந்த திரைப்படங்களில் முதல் பதத்தினை தெரிந்து ஒரு வாக்கியமாக்கியிருக்கின்றார். பெருமைக்குரிய விடயம். அந்த வகையில் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்வுக்கு 10 பதங்களை தந்து 10 பாடலையும் தந்த திரு பொம்பை பூனா என் மஜித் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பு உறவுகளே, இத்தோடு இந்த பாட்டும் பதமும் நிகழ்வு நிறைவு பெறுகின்றது. மீண்டும் ஒரு பாட்டும் பதமும் நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கும் வரை காற்றலையிலிருந்து உங்கள் அனுமதியுடன் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம். இது பாட்டும் பதமும் மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

வெளியிலில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றலையில் இப்பொழுது முதல் வந்தனங்கள் கூறி இணைகின்றேன் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று உரிமையுடன் கேட்டுக்கொண்டு, நாங்களும் கலையகமும் நலமே என்ற மகிழ்வான செய்தியையும் கூறிக்கொள்கின்றேன்.

கலை அரங்கம். மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வாரம் ஒரு முறை மலரும் கலை அரங்கம்.

என்னுடைய கலையரங்க மேடைக்கு அறிமுகமாக்க வருகின்றேன். ஓர் மறைந்த நடிகை, பாடகி, அது மட்டுமல்லாமல் அவன் பின்னணியை கூறினால் நீங்கள் உடனே அறிந்து கொள்ளுவீர்கள். பிப்ரவரி 24 1948 மைசூரிலே பிறந்தவர். அவருடைய இயற்பெயர் கோத்தவல்லி. புரிகின்றதா யாரென்று? 1969 அவர் திரைப்படத்திற்கு வந்த பின்பு, திரைப்படத்திற்கு வந்த காலம் அதற்கு முன்பு, ஆனால் பாடகியாக வந்திருக்கின்றார். நடித்துக் கொண்டே தன்னுடைய சொந்த குரலிலும் பாடியிருக்கின்றார் இந்த அருமையான நடிகர்.

இசையமைப்பாளர் கே வி மகாதேவனால் அறிமுகப்படுத்திருக்கின்றார் இந்த கோமளவல்லி. ஆனால் அவர் திரையுலகத்திற்கு வரும்பொழுது கோமளவல்லி என்ற பெயர் அவருக்கு இல்லை. எம் எஸ் விஸ்வநாதன், கே வி மகாதேவன், சங்கர் கணேஷ், கண்டசாலா, வெங்கடேஸ்வர ராவ், குன்னக்குடி வைத்தியநாதன் ஆகிய இசையமைப்பாளர்களின் கை தேர்ந்த இசையில் இவரின் குரல் இனிமை கண்டு அந்த சுரவரிசையில் அவர் தன்னுடைய நவரசங்களையும் ஏற்ற தாழ்வுகளையும் காட்டி பாடக்கூடியவர் என்றதை அறிந்து இவர் நடித்த படங்களுக்கு இயற்றிய பாடல்களுக்கு இவரே நடித்தும் இருக்கின்றார். அந்த நடிப்புக்கு ஏற்ற வகையில் இவர் குரல் கொடுத்து பாடியும் இருக்கின்றார்.

இவர் சூரியகாந்தி, அன்பை தேடி, திருமாங்கல்யம், உன்னை சுற்றும் உலகம், வைரம், அடிமைப்பெண் ஆகிய படங்களில் தன்னுடைய குரல் வன்மையை காட்டி அந்த இனிமையான குரலில் பாடியிருக்கின்றார். வெகு குறைவான திரைப்படங்களில் பாடினாலும் நிறைவாக அவர் திரைப்படங்களை நடித்து தள்ளியிருக்கின்றார். அவர் குடும்பத்தில் நல்ல புதல்வியாக இருந்தாலும் அவர் படித்தபோது அவர் மாநிலத்திலே முதல் தர பரிசை பெற்றிருக்கின்றார் படிப்பிலே. அது மட்டுமில்லாமல் அவர் திரைப்படத்திலே வந்து முன்னணி நடிகர், முதல் தர நடிகையாக இருந்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இறுதி வரை, அவர் இறக்கும் வரை, இன்று இல்லை, அவர் இறக்கும் வரை அவர் ஒரு முதல்வராகவே இருந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த பெரிய மனிதர் யாரென்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே, நான் கடுமையாக உங்களுக்கு புதிர் போடாமல் இலகுவான வகையில், அவர் இறந்த பின்பு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் கூற இருக்கின்றேன். வேறு யாரும் அல்ல, எங்கள் தமிழகத்தின் முதல்வராக இருந்து இன்று மண்ணோடு மண்ணாகச் சென்றாலும் மக்கள் மனதில் கலந்து முன்புகழ தன் புகழை பரப்பிக் கொண்டிருக்கும் அன்னை ஜெயலலிதா அவர்கள். முதல் மகளாக திகழ்ந்த அவ இறுதி மூச்சு வரை முதல் மகளாக இருக்க வேண்டும் என்று மக்களின் மனதிலே இடம் பிடித்து கோமலவல்லி என்ற பெயருடன் பிறந்தவ ஜெயலலிதா என்ற பெயருடன் ஜெயம் கொண்டு திரையுலகில் ஜெயத்தை கண்டவர், அரசியல் துறையில் ஜெயத்தை கண்டு ஜெயலலிதாவாக இருந்தவர், கலை வன்மை உள்ள அவவுக்கு நாட்டியம், சங்கீதம், இனிமையான குரல், நடிப்பு திறன் அத்தனையும் அமைந்தபடியால் கலை செல்வி என்று கூட அவருக்கு பெயர் கிடைத்திருக்கின்றது. இறுதியிலே அவர் முதல்வராக, மக்கள் முதல்வராக இருந்து எல்லோரும் தாயாக வளர்ந்து எல்லோரும் இன்று வரை அவரை வாய் நிறைய அம்மா என்று அழைக்கும் வகையில் அவர் நடந்து கொண்ட ஒரு பெருந்தகை மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். செல்வி ஜெயலலிதா திரையுலகில் வந்து முதன் முதலில் அவர் அடியெடுத்து பாடிய பாடல்கள் பல, அவர் தன்னுடைய சொந்த குரலை அழகாக வெளிக்காட்டியிருந்த அந்த ஒரு படத்தின் பாடல் இன்றும் மக்கள் மனதில் நிறைந்திருக்கின்ற ஒரு காவிய பாடலாக அமைந்திருக்கின்றது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1969 ஆண்டு அடிமைப்பெண் திரைப்படத்தில் நடித்த வேளையிலே அந்த திரைப்படத்துக்கு வாலியால் எழுதப்பட்ட பாடலுக்கு திரு கே வி மகாதேவன் இசை திலகம், திரை இசை திலகம் அவர்கள் இசை கொடுத்து இந்த பாடலுக்கு அன்னை ஜெயலலிதாவே குரல் கொடுக்க வேண்டும், அவன் குரல் பாடலாம் என்று பாட வைத்து அதை பதிவாக்கி திரைப்படத்தில் ஒளியாக்கி இன்று மக்கள் மத்தியிலே மனதிலே நிலைத்து ஒலிக்கும் ஒரு அம்மா என்ற ஸ்தானத்தை அவர் பெற்றிருக்கின்றார். அந்த பாடலிலும் அந்த வகையான நடிப்பைத்தான் அவர் நடித்திருந்தார். அந்த வகையில் அவரை ஞாபகப்படுத்தும் வகையிலும் மரியாதை செலுத்தும் வகையிலும் முதல் தமிழ் வானொலி இன்றைய கலையரங்க மேடைக்கு அவரை மானசீகமாக அழைத்து வந்து அவருக்கு சமர்ப்பணம் செய்து இந்த பாடலை, அவர் திரைப்படங்களில் பாடிய பாடல்களை தெரிவு செய்து வந்து உங்களோடு கலந்து பகிர்ந்து அவருக்கு சமர்ப்பணம் செய்து மரியாதை செலுத்துவோம். அந்த வகையில் அவர் பாடிய முதல் பாடலை காற்றலையில் தருகின்றேன். அன்பு உறவுகளே,

ஆம், செல்வி ஜெயலலிதா அவர்கள் 1948 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் மைசூரிலே கோமளவல்லி என்ற பெயருடன் நடிகை சந்தியா அம்மையாருக்கும், அமுகவல்லி என்ற சந்தியா அம்மையாருக்கும் ஜெயராம் அவர்களுக்கும் அன்பு மகளாக பிறந்தவர். அவருடைய இயற்பெயர் கோமளவல்லி வல்லி, அதன் பின்பு ஜெயலலிதா என்று பெயரோடு கலை உலகில் புகுந்து கலை செல்வி என்ற பட்டத்தையும் பெற்று அவர் இறுதி வரையிலே அம்மா என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டவர். அதனால் தான் என்னவோ அவர் திரையுலகில் முதல் பாடலை அம்மா என்றால் அன்பு என்ற பெயரோடு, அன்பு என்ற அந்த சொல்லோடு ஆரம்பித்த அந்த பாடல் அவருக்கு இறுதி வரை அம்மா என்றே அவை எல்லோரும் அழைக்க வைத்திருக்கின்றது. அவர் முதலில் பாடிய பாடலை கேட்டோம், அடுத்து பாடிய பாடலையும் கேட்போமா? சூரியகாந்தி என்ற திரைப்படத்தில் குரல் கொடுத்து நடித்திருக்கின்றார். அது ஒரு வெற்றி படமாகவும் இருந்தது. முத்துராமன் அவர்களுடன் அம்மா என்றால் அன்பு அடிமை பெண்ணில் திரு புரட்சி நடிகர் MG ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடன் நடித்தார். அவர் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த எல்லோருக்கும் தெரியும், முதல்வர்களோடு சேர்ந்து நடித்த முதல்வர் இவர். அடுத்து சூரியகாந்தி திரைப்படத்தில் ஒரு பாடலுக்கு இவர் குரல் கொடுத்திருங்க. அநேகம் பேருக்கு இது தெரிந்திருந்தாலும் இப்பொழுது அதை நாங்கள் நினைவு கூறும் பொழுது அவர் பாடிய பாடல் ஒன்றல்ல, இரண்டல்ல, ஒரு சில தான் எங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தது. ஆனால் அவர் கிட்டத்தட்ட 10 படங்களுக்கிட்ட அவர் பாடல்களை, 10 திரைப்பட பாடல்கள் கிட்ட பாடியிருக்கின்றார். அடுத்த பாடலை தருகின்றேன்.

0: What happened to her?
1: கணவன் கீத்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி.

முதலமைச்சர் ஜெயலலிதா அன்னை அவர்கள் 2 வயதாக இருக்கும் பொழுது அவருடைய தந்தையை இழந்து விட்டார். அவர் தந்தை ஒரு வழக்கறிஞர். தந்தை இழந்த பின்பு அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறி தாத்தாவின் வீட்டில் வசித்து வந்ததாக தகவல்கள் கூறுகின்றன. வாழ்ந்து வரும் காலத்தில் 1953 அவருடைய அன்னை சந்தியா அவர்கள், சந்தியா என்னும் பெயரில் அமுதவல்லி அவர்கள் திரை உலகுக்கு நுழைந்த வேளை அந்த திரை வாசம் அன்னை ஜெயலலிதாவுக்கு வீசிய போது கூட அவர் தன்னுடைய தாத்தா வீட்டிலும் அத்தை வீட்டிலும் இருந்து வளர்ந்து வந்தபடியால் அவர் நாட்டம் கொள்ளாமல் தன்னுடைய அத்தையின் திருமணத்தின் பின்பு அன்னையோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் அவர் கிட்டத்தட்ட 8 வருடம் கிடைத்திருக்கின்றது. அதுவரைதான் அம்மாவுடன் அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்று இங்கே அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. அவர் தந்தையைப் போல் தானும் ஒரு வழக்கறிஞராக பெற வேண்டும் என்று எண்ணிய ஆசை நிறைவேறாத நிராசையாகிவிட்டது. அதன் பிறகு இவர் பல ஒரு இடங்களில் இடம்பெயர்ந்து இருந்ததால் இவருக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி மற்றும் ஆங்கிலம் போன்ற மொழிகள் சரளமாக பேச பெறும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த நான் என்றால் அது நானும் அவளும் தான் என்ற சூரியகாந்தி திரைப்படத்து பாடலை அவர் 1973 பாடியிருக்கின்றார். அந்த திரைப்படத்தில் அவர் முத்துராமன் அவர்களுடன், நடிகர் முத்துராமன் என்று 4வது 3வது தலைமுறையை திரையுலகு தந்து மறைந்த திரு முத்துராமன் அவர்களுடைய ஒரு பண்பான நடிகர், அவருடைய இணை கதாநாயகியாக இவரும் கதாநாயகியாக நடித்திருந்தார். அதே படத்தில் அவர் இன்னும் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். நாங்கள் எதிர்பாராத வகையில் அந்த பாடலை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, இது ஜெயலலிதா பாடிய பாடல் தான் என்று முதல் பாடிய 2 பாடல்களும் ஓரளவு 50% மக்களுக்கு தெரிந்திருக்கலாம். இந்த பாடல் அவர் இதே சூரியகாந்தி திரைப்படத்துக்கு அவர் பாடியிருக்கிறார். இந்த பாடலை கேட்டு

ஆமாம், இனிமையான அவளுடைய குரல் அப்பட்டமாக அந்த பாடலே வெளிவந்ததை நாங்கள் கேட்டிருந்தோம். அருமையான அந்த பாடல் சங்கீத நெறிமுறையோடு அவளுக்கு அந்த ஞானம் இருந்தபடியால் அந்த பாடலை அவ பாடி மெட்ராஸில் இருந்த காலத்திலே அவ குச்சிப்புடி பரதம் எல்லாம் சரளமாக பயின்று அவளுடைய பரதநாட்டிய அரங்கேற்றத்தை 1960 மெட்ராஸ்லே அவ மயிலாப்பூர்லே இருந்த ரசிக சபா மன்றத்திலே மேடையேற்றி அவனுடைய அரங்கேற்றம் அங்குதான் நிகழ்ந்தது என்றும், அந்த அரங்கேற்றத்துக்கு கலை குரிசில் நடிகர் திலகம் நடிப்புக்கு முத்திரை வகுத்துவிட்ட அந்த பெருமகனார், அந்த கலை மகன், அந்த விழாவின் தலைமகனாக சென்று தலைமை தாங்கி பிரதம விருந்தினராக பொறுப்பேற்று அவருக்கு பரிசும் கொடுத்து வாழ்த்தும் கூறும் வேளையிலே இந்த ஜெயலலிதா பின்னாளில் ஒரு நல்ல சிறந்த சினிமா நடிகையாக வருவார் என்று அந்த வாழ்த்து ஒன்றை வாழ்த்தியிருந்தார். பெரியோர்களின் நல்வாக்கு பலிக்கும் என்பதற்கிணங்க அவர் சினிமா திரையில் வந்து சகல முன்னணி நடிகர்களோடு சேர்ந்து எல்லோரையும் புறந்தள்ளி அவர் முன்னணி நடிகர்களோடு எல்லாம் சேர்ந்து நடித்து பலதரப்பட்ட கதாநாயகர்களுடன் சேர்ந்து நடித்தவர்களை விண்ணராடை திரைப்பட மூலம் அவர் திரையில் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். ஆனால் அதற்கு முன்பு அவர் ஒரு கன்னட படத்திலே குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார். தன்னுடைய 13வது வயதில் நன்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்த ஜெயலலிதாவின் வாழ்க்கை அம்மாவின் ஆசையால் நடிப்பு துறைக்கு திசை மாறியது. தனது முதல் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக கன்னட திரையுலக சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் நடித்த ஸ்ரீ சைல மகாத்மே என்ற படத்திலே திரைப்படத்திலே அவர் நடித்திருந்தார். 13வது வயதில் அவரை வாழ்த்தி தமிழ் துறையுலகில் நீ பெரிய நட்சத்திரமாக வர வேண்டும் என்று வாழ்த்திய அந்த சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் கலை குருசில் அந்த திலகத்துடன் ஒரு திரைப்படத்தை பல படங்கள் நடித்திருக்கின்றார். அதில் அவர் நடித்த அன்பை தேடி திரைப்படத்தில் இவர் ஓர் பாடலை பாடியிருக்கின்றார். அது உங்களுக்கு தெரியுமா? இல்லை. விவரங்களை பெற்றுக்கொண்டு வரும் போலையிலே தான் எங்களுக்கும் புரிய வருகின்றது. அந்த பாடலை காட்டலையில் தந்து உங்களோடு பகிர்ந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் கலையரங்கத்தின் மேடையிலே அவரை இருத்தி அவருக்கு மரியாதை செலுத்திக் கொள்வோம்.

ஆம், தன்னை வாழ்த்தி ஓர் நடிகையாக நீ வருவாய் என்று கூறிய அந்த நபருடனே தானும் திரையுலகில் தோன்றி பல படங்களை நடித்திருந்த போதிலும் அவரோடு நடிக்கும் அந்த ஒரு பாடலை தன்னுடைய சொந்த குரலை பாடி நடத்த பெரு வல்லமைக்குரிய ஒரு நடிகையாக அவர் இருந்திருக்கிறார். முற்காலத்திலே வந்த நடிகர்கள் எல்லாம் ஆரம்ப காலத்திலே சொந்த குரலில் பாட வேண்டும், சொந்த குரலில் பேச வேண்டும் என்ற பல சட்டங்களுக்கு அமைய வந்த நடிகைகள் இருந்த காலத்தில் தோன்றிய வரிசையிலே வந்தவர்களுள் அன்னை ஜெயலலிதா அவர்கள் முதன்மை வாய்ந்தவராக இருக்கின்றார் இல்லையா. அதைத் தொடர்ந்து அதுவும் அந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார். யாருடனே? இசை சக்கரவர்த்தி TMS உடன் பாடியிருக்கின்றார். TM சவுந்தரராஜன் ஐயாவுடன் அவர் அந்த பாடலை பாடியிருக்கின்றார் என்றால் அவருடைய சங்கீத அறிவு எந்த அளவு என்றதை நாங்கள் எண்ணி பார்க்கலாம். அடுத்து ஒரு திரைப்படத்தை அவர் வெண்ணிற ஆடை திரைப்படத்துடன் தோன்றி பல படங்கள், எத்தனையோ படங்களை அவர் நடித்திருந்தாலும் ஒரு சில படங்களில் தான் இந்த பாடல்களை பாடியிருந்திருந்தார். அடுத்து ஜெய்சங்கர் அவருடன் பல படங்கள் நடித்திருந்தார். அதிலே ஒரு படம் வைரம் என்ற படம். வைரம் என்ற திரைப்படத்திலே SP பாலசுப்ரமணியம் அவர்களுடன் இணைந்து பாடியிருக்கின்ற ஒரு பாடலை, இந்த பாடலை நாங்கள் பல தடவை கேட்டிருந்தாலும் அது இவர்தான் அந்த குரல் என்றதை நாங்கள் அடையாளம் காணவில்லை. வேறு குரல்களின் ஆதிக்கம் அதை மறைத்துக் கொண்டிருந்ததோ என்னவோ. இவர் தொடர்ந்து திரையுலகில் இருந்திருந்தால் மேலும் பல பாடல்களை பாடியிருக்கலாம். இடையிலே அவர் அரசியல் துறையில் புகுந்து விட்டார். அந்த படத்தில் பாடிய இந்த பாடலை உங்களோடு சேர்ந்து நானும் கேட்டு மகிழ ஆசைப்படுவதோடு அல்லாமல் மொன்றியல் தமிழ் வானொலியின் கலையரங்கத்தின் இந்த அமைப்பிலே, இந்த மேடையிலே அவவை மானசீகமாக நாங்கள் இருத்தி மாலை போட்டு மரியாதை செலுத்தி அவவுக்கு கலை வணக்கம் செய்துதான் ஆக வேண்டும். காரணம், சிறந்த கலை செல்வி.

வித்தியாசமான பாடல்களை கூட பாடுவதில் வல்லவையாக இருந்திருக்கின்றார். இந்த பாடல் இருந்து எங்களுக்கு தெரிகின்றது. இந்த பாடலை பாடியவர் வேறு யாரும் இல்ல, பத்மஸ்ரீ பாலசுப்ரமணியம் அவர்கள், எஸ் பி பாலா அவர்களுடன் சேர்ந்து பாடியிருக்கும் அந்த அளவுக்கு பாண்டித்யம் உள்ள ஒரு நடிகை. எத்தனையோ தலை சிறந்த பாடகர்கள் பாடிய அந்த பாடகருடனும் இணைந்துதான் பாடி தன்னுடைய குரல் வன்மையை காட்டியிருக்கின்றார் என்ற இந்த கலை செல்வி என்ற ஜெயலலிதா அன்னை. அவ தான் ஒரு சிறந்த நடிகை, சிறந்த பாடகி, சிறந்த நாட்டிய தாரகி என்பதை எல்லாம் நிரூபித்து காட்டியதோடல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்தாலும் முதல்வராக எதிலும் முதல் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு துடிப்பு இருக்கின்றது என்று கூறிக்கொள்வார். அவரை தெரிந்தவர்கள் அனைவரும் அப்படியே கூறிக்கொள்வார்கள் என்று பதிஞ்சிலேயே காண கிடைக்கின்றது. அடுத்து ஒரு பாடலை பாடியிருக்கின்றார், உன்னை சுற்றும் உலகம் என்ற திரைப்படத்தில் எந்த அளவுக்கு இது பிரபல்யமானதோ தெரியவில்லை. அதிலேயும் ஒரு பாடல் பாடியிருக்கின்றார், கிட்டத்தட்ட துள்ளல் இசையோடு கூடிய அந்த பாடல். அந்த பாடலை இவர்தானா பாடுது என்று நாங்கள் எண்ணி சிந்திக்க கூடிய வகையிலே அவர் பாடியிருக்கிறார். அந்த வகையில் இன்றைய கலை மேடையிலேயே அவரை மரியாதை செலுத்தி இருத்தி மொன்றியல் தமிழ் வானொலி அவருக்கு சமர்ப்பணம் செய்து மரியாதை செலுத்தும் இந்த வேளையில் இந்த பாடலையும் உங்களோடு சேர்ந்து ரசித்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு அந்த பாடலை காற்றலையில் தமிழப்படுகின்றேன்.

早上。

0: பாட்டு பண்ண சூடுத்தன் என்னப்பா, பாட்டு பண்ண சூடுத்தன் என் பக்கம் வந்து நின்ன பண்ணப்போ விட்டா போதும் சின்ன போல எகிரி போகும் விட்டேன் பிரேடி முன்னாலே பண்ணம் நீங்கி போகும் தன்னாலே.
1: எப்படி இருக்கடி
0: விட்டேன் போராடி முன்னாலே பண்ணம் நீங்கி போகும் தன்னாலே.
2: ஆமாம், அவ பத்து பேரை நின்று ஒத்தையாக அடித்து இத்தனை பேரையும் ஜெயித்து கொண்டு வரக்கூடிய ஜெயலலிதா அன்னை.

0: அடியெடுத்து வைக்கும் எந்த துறையாக இருந்தாலும் அதில் சிறந்து செயற்பட்டவர் ஜெயலலிதா என்று எத்தனையோ பேர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சிறப்பு என்று மட்டுமல்ல முதன்மை இடத்தையும் தக்கவைக்கு வைக்க வைத்துக் கொண்டவர் என்ற பெருமையையும் கொண்டிருக்கின்றார். அவர் எதிலையும் முதன்மை என்றதை தக்க வைத்துக் கொள்வதில் வல்லவர். படிப்பில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவியாக திகழ்ந்திருக்கின்றார். நடிக்க துவங்கிய சில படங்களில் இருந்து தான் நடிப்பு துறையில் இருந்து விலகும் வரை முதன்மை நடிகையாகவே திகழ்ந்திருக்கின்றார் ஜெயலலிதா அவர்கள். இறக்கும் வரையும் முதல்வராகவே இருந்து இறந்திருக்கின்றார். அந்த அம்மா என்று எத்தனையோ பல கோடி மக்களால் அன்பாகவும் ஆதங்கமாகவும் அழைத்துக் கொள்ளும் அந்த அம்மா என்ற சொல்லுக்கு அவர் வாழ்ந்து காட்டியிருந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த உன்னை சுற்றும் உலகம் என்ற திரைப்படத்திலே மற்றும் ஓர் பாடலையும் அவர் பாடியிருக்கின்றார் என்று அறிய கிடக்கின்றது. அந்த பாடல் எடுத்துக்கொள்வது கடினம். அடுத்து ஒரு பாடல் திருமாங்கல்யம் திரைப்படத்திலே அவர் பாடியிருக்கின்றார். அந்த பாடலும் அவருடைய வாழ்க்கையின் சில பகுதிகள் எடுத்து கூறுவது போல் இப்பொழுது எங்களுக்கு தோன்றுகின்றது. திருமாங்கல்யம் என்ற திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல், அந்த பாடலையும் காற்றலையில் தந்து அவவை மரியாதை செய்து நினைவு கொள்வோம். இந்த கலையரங்கத்தின் வாயிலாக மொன்றியல் தமிழ் வானொலியுடன் சேர்ந்து
1: உலக

ஆச்சரியமாக இருக்கின்றதா? நடிகை ஜெயலலிதா, கலை செல்வி, கோமளவல்லி என்ற பெயருடன் வந்து ஜெயலலிதா என்ற பெயருடன் பலதிலும் ஜெயித்து வந்து இறுதியிலே முதல்வராகவும் இருந்து சென்று எத்தனையோ கோடான கோடி மக்களின் இதயத்திலே அழியா இடம்பெற்ற அந்த தாரகை திருமாங்கல்யன் திரைப்படத்தில் சோலோ பாடிய அநேகமாக தனித்து பாடியதோடு அல்லாமல் தலை சிறந்த பாடகர்களுடன் பாடி தலை சிறந்த இசையமைப்பாளர்களுடன் அவர் தொழில் புரிந்து வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று கூற வேண்டும். இன்னொரு பாடலை அதை திருமாங்கல்யன் திரைப்படத்தில் பாடியிருக்கின்றார். அந்த பாடலை கேட்கும் பொழுதும் எங்கள் மனதில் அவரை பற்றி ஒரு பெருமையும் அவரை பற்றி ஒரு பெருமதிப்பும் ஏற்படும் என்றது என்னுடைய எண்ணம். கேட்டுத்தான் பார்ப்போமே.

புண்ணியம் என்றும் புனிதம். மனதாலும் அவனை நினையாத போதும் அவன் தந்த தாலி அமுதம். கழற்றினாலும் அதை அகற்றினாலும் இனி கன்னியாவதில்லை மகளே. கணவன் என்றொருவன் ஆன பின்பு இது குலம் மகளே.

ஒருபோதும் அந்த மலர் போடவில்லை மனமே. ஒருவன் அணிவதென ஒருத்தி பெறுவதென முடிந்து போன கதை மகளே. அவனை நீங்கி இனி வாழ்ந்த போதும் இனி இதனை நீக்குவது தவறே.

உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்ட கலை அரங்கம். இன்றைய கலை அரங்கத்தின் மேடையிலே கொலு வீட்டிலிருந்து எங்களுக்கு சில புதிர்களை தெளிவுபடுத்திய அரும் பெரும் தலைவி, அருமை உறவு, அம்மா, கலை செல்வி, கலை உலகின் சிகரமாக திகழ்ந்து இரத்தத்தின் இரத்தமே என்று கூறி அரசியல் கோலோச்சிய புரட்சி தலைவரின் கொள்கைப்படி நடந்து புரட்சி தலைவி என்று பெயர் பெற்று இறுதி வரை முதன்மையாக இருந்த ஒரு முதலமைச்சர், சிறந்த கலைஞி அவவை நாங்கள் இன்றைய கலையரங்கத்தில் அவவுக்கு சமர்ப்பணமாக இந்த பாடல்களை எடுத்து வந்து தொடுத்திருந்தோம். மேலும் பல பாடல்களை பாடியிருந்தாலும் அந்த பாடல்கள் பதிவேட்டில் இல்லை என்று கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அவர் ஆன்மீக பாடல்களையும் பாடியிருக்கின்றார். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய இசையிலே மாரியம்மா, முத்து மாரியம்மா, காளி மகாமாயி, தங்க மயிலேறு வருமங்கள் வடிவேலன் என்று மூன்று ஆன்மீக பாடல்களையும் அவர் பாடியிருக்கின்றார். அந்த பாடல்கள் கிடைக்கப்பெறவில்லை. இவர் பாடிய மாறி மாறி வரும் உலகினிலே என்ற ஒரு பாடல் வெளிவரவில்லை என்று அறிய கிடக்கின்றது. கிடைத்தால் அந்த பாடல் காலக்கிரமத்தில் உங்களுக்கு வானொலியில் தர முயல்கின்றோம். இன்றைய நிகழ்வினை நாங்கள் விசேஷமாக எங்கள் தமிழ் மண்ணை ஆண்ட முதல்வர்களாக இருந்த ஒரு முதன் மகளாக வாழ்ந்து கலை மகளாக இருந்து இறுதியிலே மண்ணை விட்டு விண்ணுக்கு சென்றவர், பல கோடி மக்களின் மனதிலே நல்ல எண்ணங்களையும் நல்ல வாழ்வியல் தத்துவங்களையும் கருத்துக்களையும் உதவிகளையும் செய்து வந்து அவர்கள் மனதில் மாறாத இடம் பெற்று தமிழ் மக்களால் மதிக்கப்பட்டு போற்றப்பட்டு நினைவுறப்படும் ஒரு பெருந்தலைவராக வாழ்ந்திருக்கின்ற தலைவி அன்னை ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா, தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தமைக்காகவும் திரையுலகிலே அவர் வந்து கலை உள்ளங்களை எல்லாம், ரசிக உள்ளங்களை எல்லாம் மகள வைத்தமைக்காகவும் அவரை கௌரவித்து அவருக்கு மரியாதை செலுத்தி இந்த மேடையிலே மொன்றியல் தமிழ் மாலனி அவருக்கு இந்த பாடல்களை சமர்ப்பணம் செய்து உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. அந்த இதுவரை நிலமும் நீங்கள் இந்த நிகழ்வை கேட்டு மகிழ்ந்தமைக்கு உங்களுக்கு நன்றியும் அன்பும் கூறிக்கொண்டு மேலும் ஒரு நிகழ்வில், அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறிக்கொள்வதோடு காற்றலையில் இருந்து உங்களிடம் இந்த விடைபெறுகின்றேன். சிந்தனை செல்வன். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

சர்வதேச நேயர் விருப்பம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலிகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக மலர்கின்றன. ஓ நெஞ்சமே இது ஒன்றாக மீ என்று எனக்காக காத்திரு திரைப்படுத்த பாடல் இன்று முதல் பாடலாக சர்வதேச நேயர் விருப்பத்தை அரங்கரிக்கின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நீலவான உடையில் என்று வரியெடுத்து பாடுகின்றது வாழ்வே மாயம் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடல் ஏழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் டிராஞ்சி உங்கள் பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். இந்த விண்மினிக்கு என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட பாடல் சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

உறவுகளோடு உறவுகளாக அடுத்த உறவு அருள் மோகன். இங்கு அந்தலிருந்து ராத்திரியே கரு கரு ராத்திரியே என்ற வரியை ஆதார் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

தொடர இருக்கும் அடுத்த பாடல் தனுஷன் மொன்றியால் கனடாவிலிருந்து தந்த பாடல். காட்டு செண்பகம் என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பிள்ளை சட்டம்பி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

மீண்டும் கனடாவிலிருந்து தொடர்கின்றார்கள் பாடலை வன்கூவர் மாநிலத்து இளவரசி அவர்கள். பூந்தென்றல் காற்றே வா என்ற அற்புதமான அந்த பாடல் மஞ்சள் நிலா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து ஒலிக்கும் பாடலும் கனடா வன்குவர் மாநிலத்து காஞ்சனா நீங்கள் தந்த பாடல். டைம் என்ற திரைப்படுத்த பாடல் தவிக்கிறேன் தவிக்கிறேன் என்று முதல் வரியை எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

வன்கூவர் மாநிலம் வசந்தியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. மழை நின்ற பின்பும் என்று ஆரம்பிக்கும் முதல் வரி ராமன் தேடிய சீதை என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவுகளின் பாடல்கள். முதலில் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தருகின்றார். ஒரே வானம் ஒரே பூமி என்ற வரி கொண்டு டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். வரிசையோடு வரிசையாக நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேதீஸ் அவர்களும் தருகின்றார். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் என்ற பாடலை அமர்க்களம் திரைப்படத்தில் இருந்தேன்.

இவர்களோடு இணைந்து வளமை போல நின்றும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா அதிகாலை நிலவி என்ற உறுதிமொழி திரைப்படுத்து பாடலை தருகின்றார்கள்.

இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்கின்றோம். திக்கெட்டும் திசை பரப்பி இசையோடு வரும் இந்த பாடலை கேட்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடல் சிங்காரபூமி. சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி வைக்கின்றார் சந்திரோதியம் என்ற திரைப்படத்து பாடலை. நகைச்சுவையோடு கலந்த தத்துவமாக ஒலிக்கும் அந்த பாடல் காசிக்கு போகும் சன்னியாசி என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவ சுட்டது போதும். சிவ சிவ சிவனே, சிவ சிவ சிவனே, சுட்டது.

ஒரு காசி அவதி படுபவன் படு சம்சாரி அப்பா நீயோ பிரம்மச்சாரி அவதி படுபவன் படு சம்சாரி அப்பா நீயோ பிரம்மச்சாரி தலையணை மந்திரம் மூளையை கடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் காசிக்கு காசிக்கு

0: தெய்வம்
1: கட்டிய மனைவி குல தெய்வம்
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை
0: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ
1: அவள் துணையினை பிரிவது முறையோ
0: பகைதான் மலரும்
1: பகையே அன்பாய் மலரும்
0: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ
1: கலந்தவர் பிரிந்திட தகுமோ இல்லறம் இல்லறவே காசிக்கு போ

ஐரோப்பிய மண்ணிலே சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து ஒரு பாடல், பிடிக்காது பிடிக்காது என்று காதல் கதை சொல்லவா திரைப்படுத்து பாடல் நிரேஷன் விரும்பும் பாடலாக வருகின்றது.

தந்த வேளையிலேதான் ஐரோப்பிய மண் என்றவுடன் என்னவளின் பாடலும் வரும் தானே, மரகத மேகம் சிந்தும் என்ற முதல் வரி மேகத்துக்கும் தாகம் உண்டு என்ற திரைப்படத்திலிருந்துதான் அவர் தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

வேளையிலே இறுதியாக ஒரு பாடலை. 1988 ஆண்டு திரைக்கு வந்த வசந்தி என்ற திரைப்படத்திலிருந்து ரவிவர்மன் எழுதாத கலையோ என்ற பாடலை அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கும் கொண்டு வரச் செய்கின்றார்.

இனிய உறவுகளே, நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம் தித்திக்கும் தீனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பி செல்லுகின்ற மகிழ்வோடு மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிரப்பிக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

காற்றலைகள் கலந்து வரும். முதல் பாடம். பருவம் ஒட்டி பழகும் போது என்ற பல்லவி, பணம் தரும் பரிசு என்ற திரைப்படத்திலிருந்து திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்கள் அனுப்பி வைத்த பாடலாக கேட்போம். அன்பு மகளே ஷியாமலா பிரபா, நீங்கள் தரும் பாடலை வளமை போல உங்களோடு இன்றும் ஜெயபீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நட்பவி, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களோடு நாங்கள் இணைந்து கேட்டு மகிழ்கின்றோம்.

தர்மம் தலை காக்கும் என்ற ஒரு திரைப்படுத்து பாடல் தொட்டுவிட தொட்டுவிட தொடரும், கை பட்டுவிட பட்டுவிட மலரும் என்று பாடியிருக்கின்றது. அந்த பாடலை இன்று நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளான முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைக், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹனா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் இவர்களையும் உலக தமிழர்களோடு கேட்க விரும்புகின்றோம் என்று இணைத்து அனுப்பியிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

பக்கம் வர பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து வெக்கம் வந்து குலுங்கும். பக்கம் வர பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து

கண்ணி முன்னும் பின்னும் அண்ணலடை கோத்து முத்து முத்து புன்னகையை கேத்து கண்ணி முன்னும் பின்னும் அண்ணலடை கோத்து

0: அதிசய பிறவி என்ற திரைப்படத்தில் அன்னக்கிளியே அன்னக்கிளியே என்று ஒரு பாடல் பாடியதை இன்று எங்களோடு கேட்டு மகிழ்வோம் தாருங்கள் வன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே என்று அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில் இருந்து எஸ் சேப்பு விஜய ராகவன் அவர்கள்.
1: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே சந்தேகம் உனக்கு

நெய்வேலி அரசடி குப்பம் அமிழுக்க பயமின் சரவணா சாரதா என்ற திரைப்படத்து பாடலை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். கண்ணானால் நான் இணையாவேன் என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடலை. வளமை போல நீங்கள் இன்றும் பரதராஜபுரம், விஜயகுமார், கிருஷ்ணகிரி, கனகராஜ் இவர்களை மணித்து கேட்கும் வழி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடர இருக்கும் பாடல்களுள் முதலில் ஒரு திரைப்படத்தில் இரு தடவை வந்த பாடல்களை கேட்டு மகிழ இருக்கின்றோம். முதலில் 1966 ஆண்டு வெளிவந்த மறக்க முடியுமா திரைப்படத்து பாடலில் இசை அரசிப்பி சுசீலா அவர்கள் பாடிய காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் என்ற பல்லவியை கொண்ட பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் தன்னுடைய அன்பு அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் மற்றும் சொந்த உறவுகளோடு கேட்டு மகிழ்கின்றார்.

அவர் கேட்ட அந்த பாடல் அதே திரைப்படம் மறக்க முடியுமா என்ற திரைப்படத்திலிருந்து இசை அரசரும் இசை அரசியும் இணைந்து பாடியதாக ஒரு பாடல். அந்த பாடலை விரும்பி கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடு. அந்த பாடலும் காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் என்றுதான் பாடுகின்றது. ஒரு குரலும் இருகுரலும் பாடும் பாடலை இரு தடவை கேட்டு மகிழ்வோம்.

மூன்று தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். விடுமுறை விருப்பத்திலே சின்னத்தம்பி பாடலும் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. பூவோமா ஊர்கோலம் என்று கேட்டு பாடும் அந்த பாடலை இன்றைய தினம் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அன்பு மயிலை பட்டாபி அவர்கள் மயிலாப்பூர் தமிழ்நாட்டிலிருந்து தருகின்றார். தன்னுடைய நண்பர்களோடு அண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களோடு இணைந்துதான் இனிய உறவுகளும் இணைந்து கேட்கின்றார்கள். நாங்கள் அனைவரும் இணைகின்றோம் என்று கேட்டு மகிழ்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

சிதம்பரத்திலிருந்து ரமணி ராஜேஷ் அவர்கள் தந்த ஒரு பாடல், ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசையிலே ஹரிஹரன் குரலிலே ஒலிக்க இருக்கின்றது. பச்சை நிறமே பச்சை நிறமே என்ற பல்லவியை கொண்டு அலை பாய்து திரைப்படுத்த பாடலாக. அவர் மட்டுமல்லாமல் ரமணி, சூர்யா, மீனாட்சி மற்றும் பங்கஜம் கோவிந்தராஜன் வளையமாத்தேவியிலிருந்தும் கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் நில் நில் நில், பதில் சொல் சொல் சொல் என்ற வரியோடு வரும் பாடலாக பாட்டு பாடவா திரைப்படத்து பாடலாக கேட்போம். அந்த பாடலை பாலக்காட்டிலிருந்து அன்பு ரதீஷ் அவர்கள் கேரள மாநிலத்திலிருந்து வந்திருக்கின்றார்.

தொடர்ந்து ஒரு பாடல், உன் புன்னகை போதுமடி என்று பாஸ்மாக் திரைப்படுத்த பாடலை தருகின்றார் அன்புடன் ஜோர்ஜ் அவர்கள், வளைகுடாமன், குவைத் நாட்டிலிருந்து.

0: புதிய வானத்தில் புதிய பூமியில் பறந்து
1: வாழ்கவே. ஒரு பாடல் தந்த நிகழ்ச்சியை நிலவுக்கு கொண்டு வருகின்றார். உறுதிமொழி என்ற திரைப்படத்து பாடல் அதிகாலை நிலவே என்று பாடுகின்றது. தந்திருப்பவர் வேறு யாருமில்ல, சிதம்பரம் மண்டிக்கேட் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு கதம்பம் நேரொலியை வழங்க வந்திருக்கும் நான் உங்களை எதிர்பார்க்கின்றேன் அன்பு உறவுகளே. இது முன்னிறு தமிழ் வானொலி என்று கூறியிருந்தோம். காற்றலையை கலந்து வந்து கதம்பத்தை நிகழ்த்தி செல்ல வந்திருக்கும் என்னோடு நீங்கள் மனைந்து பயணிப்போம் என்று அழைக்கின்றேன் அன்பு உறவுகளை. 6478746415 என்ற இலக்கத்தோடு வந்து தொடர்பு கொண்டு இன்றைய கதம்பத்தை அலங்கரிப்போம் அன்பு உறவுகளே. கதம்பத்தில் வருவதற்கு உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நான் இன்று கதம்பத்திலே வந்து பல விடயங்களை பேசி பாடி மகிழ்ந்து உங்களுடைய கவிதைகள் கட்டுரைகள் யாவையும் இங்கே கேட்கக்கூடியதாக உங்கள் மனோ நிகழ்ச்சிகளையும் தந்து செல்லலாம் என்று கேட்டும் வேளையிலே அன்பு உறவு ஒருவர் அழைக்கின்றார் கேரளாவிலிருந்து. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் ரதீஷ், நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக மகிழ்வாக இருக்கின்றது அப்பா.
0: மகிழ்வாக இருக்கின்றதா மகனே? மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அனைவரும் மகிழ்வாக சிறப்பாக இருக்க வேண்டும். அங்கே கேரளாவிலே இப்பொழுது மழை பொழிகின்றதா?
1: நான் சொல்றதுக்கு வந்தது அப்பாவே சொல்லி, அப்பாவே என்கிட்ட கேட்டது. மழை இப்போ கொஞ்சமா வந்துட்டு இருக்கு.
0: கொஞ்சமா வந்திருக்கு. பகல் பகல் நேரத்துல மழை வரவில்லையா? அங்கே
1: பகல் இல்ல, இப்பதான் இந்த நேரத்துல தான்.
0: இரவிலே தூங்க போகும் நேரத்திலே மழை தூறலாக இருந்தா நல்ல தூக்கம் வரும் இல்லையா?
1: அனுபவிக்கிறீர்கள்.
0: நாங்களும் குளிரை அனுபவிக்கின்றோம், ஆனால் உங்கள் குளிருக்கும் எங்கள் குளிருக்கும் வித்தியாசம் இருக்கிறது மகனே.
1: அங்க வந்து குளிர் சொன்னா 100 மடங்கு அதிகம் இங்க ஏழாவது விட.
0: ஆமா ஆமா, சரியான குளிராக இருக்கின்றது. காற்றலை
1: அங்க இருக்கிற குளிர் சொன்னா இங்க வந்து ஒரு 20% இருக்கும், அவ்வளவா இருக்கும். அவ்வளவு இல்ல,
0: கூடுதலா இருக்கும் இங்க குளிர். ஆனால் குளிராக எங்கும் குளிராக இருக்கும். நாங்கள் குளிர் போக்கி அதாவது ஹீட்டரின் உதவியோடு தான் வாழ வேண்டி வரும். வாகனத்தில் சென்றாலும் சரி, கடைக்குள்ளே போனாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எங்கும்
1: ஒரிஜினல் நேச்சுரல் நேச்சுரல் இயற்கையில வாழ முடியாது.
0: இல்ல இல்ல, இயற்கை வளம் வேலைக்குறோம். இயற்கை சீதோஷ்ண நிலையோடு வாழ்வது கடினம் எங்களுக்கு. கோடை காலம் வந்தாலும்
1: வெயில இருந்தா ஏசி, மழையா இருந்தா ஹீட்டர்.
0: ஆமா அப்படித்தான். வாகனத்துக்குள்ளே போனாலும் வெளியே வெயில் என்றா வெளியே நிக்க முடியாது அவ்வளவு தூரம். 10 மணிக்கு பின்பு 4 மணி வரைக்கும் சரியான சூடாக இருக்கும், பாலைவனம் போல இருக்கும்.
1: கேரளாவில வந்து நமக்கு ஏசி இல்லாமலே எவ்வளவு காலம் வேணாலும் வாழலாம்.
0: நாங்கள ஆசிய நாடுகளிலே நாங்கள் ஏசி அதிகம் பாவிப்பதில்லை. எங்களுக்கு வீடுகள் அமைக்கும் பொழுது காற்றோட்ட வசதியோடு தானே அமைப்போம். சிமெண்டினால் கட்டப்பட்ட வீடு கூட காலத்திலே உள்ளுக்கு சிமெண்ட் தரையிலே உட்கார்ந்தால் குளிர்ந்து கொண்டிருக்கும். நல்ல கோடை காலத்தில் சிமெண்ட் தரையில சும்மா ஒரு துணியை போட்டு உறங்கினால் நல்ல குளிராக உறக்கம் வரும். இங்கே அப்படி அல்ல, இங்கே அப்படி இல்ல.
1: எல்லாம் எல்லாம் ஞாபகத்துக்கு வச்சிருக்கீங்களா? விஷயம் பழைய விஷயங்கள்
0: எல்லாம் ஞாபகம். ஏன் நான் ஏசி ஆசியன் தானே, ஆசிய நாட்டு மண்ணிலே தானே நான் பிறந்து வளர்ந்தவன்.
1: ஆமா ஆமா. இங்க இப்ப நான் இருக்கிற கேரளால வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து சாணியால வந்து மண்ணு பூசிட்டு நல்லா, அதுக்கப்புறம் சாணி பூசிட்டு அதெல்லாம் நல்லா கூட்டி சிம்மெல்லாம் கூட்டி அங்கெல்லாம் பாய் போட்டு
0: நான் நினைக்க நீங்கள் கூறுவீர்கள். அதாவது மண்ணால் சுவர் எழுப்பி கட்டப்பட்ட வீடு, ஓலையினால் வேயப்பட்ட கூரை, ஓலை அதாவது கிடுகு அந்த தென் ஓலை பனி ஓலைகளாலே மூடியிருப்பார்கள் அழகாக. நிலத்தை முன்னுக்கு திண்ணை போட்டிருப்பார். அதை திண்ணை என்று கூறுவது மண்ணிலே அடித்திருக்கப்பட்டிருக்கும்.
1: மலையாளத்திலும்
0: திண்ணைதான். வாரம் ஒரு தடவை அதற்கு சாணம் போட்டு அழகாக மெழுகி வைத்திருப்பார்கள். முன்னாலே ஒரு மாமரம் அல்லது வேப்ப மரம் அல்லது ஏதாவது ஒரு மரம் நிற்கும். பராமரிக்க மரங்கள் சுற்றாடல
1: இருக்கு. வெயில் எல்லாம் ஒரு குளிரா இருக்கும்.
0: அந்த நேரத்திலே வந்து வெயிலுக்குள்ளே வந்து வெயில் உஷ்ணத்தாலே வந்தவர்கள் வெளியிலே செருப்புகளை கழட்டி விட்டு போய் அந்த திண்ணையிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த சாணத்தினுடைய வாசம் வந்து கொண்டிருக்கும். அந்த வாசல் ஓலைக்கு கீழே அந்த குளிர்மை இருந்து கொண்டிருக்கும். அந்த நேரம் செம்பிலே ஒரு செம்பு தண்ணீர் வாங்கி அப்படியே குடித்தால் எங்களை அறியாமல் அந்த கலையெல்லாம் அப்படியே அந்த தென்னையிலே சரிந்து படுக்க வேண்டும் போல் இருக்கும். அற்புதமான சூழல், அந்த சூழல் இனி கிடைக்காது, கடினம். என்னால் புதிய தலைமுறையில் இப்ப எங்கள் தலைமுறையில் மாறுது, எங்களுடைய தலைமுறைகள் இளைய தலைமுறைகள் வரும்பொழுது முற்றாக மாறிவிடும். அவர்களும் அந்த சந்தர்ப்பத்தை கிடைக்காது என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் நாட்டு பகுதிகளிலே, கிராமப்பகுதிகளிலே அது இன்னும் இருக்கின்றது. எல்லோரும் கட்டணத்தை நோக்கி, நகரத்தை நோக்கி வந்து விடுவார்கள். அதனால் தான் இந்த ஒவ்வொரு வீடுகளிலும் எங்கள் அந்த வீடுகளில் வாழை மரம் நிற்கும், பலாமரம் நிற்கும், எல்லா மரங்களுடைய செடி எல்லாம் சுத்தி வர நிற்கும். அந்த மாமரத்துக்கு கீழே கூட போய் ஒரு சாக்கு அல்லது பாய விரித்து மணல் வீச, காற்றோட மணல் வந்து வீசும்பொழுது அதை உட்கார்ந்திருந்தாலும் நல்ல சுகமாக இருக்கும். வெப்ப காலத்திலே அந்த பனை ஓலையில செய்த விசிறி இருக்கிறது, கையிலே வச்சு இப்படி விசுக்குவார்கள். அதெல்லாம் மறக்க முடியாத விடயங்கள்
1: தானே
0: வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அது எங்கே வர வேண்டும். அதே நேரம் அதிகாலை வேளையிலே பழைய சாதம், காலையிலே பழைய சாதம், அந்த தண்ணீர் ஊற்றி அந்த பழைய
1: பழைய சாதம், அதே மாதிரி பழைய சோறு,
0: பழைய சோறு தண்ணியிலே வைட்டமின்
1: சொல்லுது, பழைய சோறுலாம் சாப்பிடுறதுக்கு
0: அதுல வைட்டமின் சி இருக்கின்றது அல்லவா. என்னால் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட அரிசியிலே செய்த சோறு அதுல இருக்கின்றது. அந்த பழைய தண்ணியிலே ஊட்டி வைத்து விட்டு காலையிலே அதை குடித்தால் சிறப்பாக இருக்கும். எங்களுடைய வயலிலே வேலை செய்கிற கடினமான உழைப்பு, வெயிலில் நின்று வேலை செய்யும் பொழுது காலை ஆகாரமாக பழைய கஞ்சி, பச்சை மிளகாய், வெண்காயம், அதை ஈரக்காய் என்றும்
1: கூறுவார்.
0: ஊறுகாய் எல்லாம் வைத்து அதை ஒரு சிறந்த சாப்பாடு. அது அவ்வளவு தூரம் தாக்க பிடிக்கும். அவர்கள் மாலை விளைவிப்பார்கள் பழைய கஞ்சி, பழைய சோறு சாப்பிட்டவர்கள். இப்பொழுது பழைய சோறு சாப்பிட்டால் சீக்கு பிடித்துவிடும், வருத்தம் வந்துவிடும். என்றால் இயற்கையான நெல் அரிசிகள் எல்லாம் உண்மையான இயற்கை பசலையிலே வளர்ந்ததல்ல. மற்றது மரபு அணு மாற்றப்பட்டு விளைகின்ற நெல்லுக்கள், அந்த ஒரு நெல்லிலே வர விதையிலே, ஒரு நெல் விதையிலே இந்த முளைத்து வர பயிர் பல மட்டங்கள் வெடித்து கிளைகள் விட்டு அதில் பல கொப்புகள் வரும். அந்த கிளைகளுக்கு எல்லாம் நெல் நெல் நெல்லா வரும். அது மரபணு மாற்றப்பட்டிருக்கின்ற அதிலே சரியான போஷாக்கு இருக்காது. ஏதோ அவிச்சு வயிற்று போடுவோம், சாப்பிடுறதுக்காக உற்பத்தியை பெருக்கி இருக்கார்களே தவிர அதில் எவ்வளவு தூரம் உயிர் சத்து, ஊட்டச்சத்து, இயற்கை சத்து இருக்கின்றது என்பதை பார்க்க மாட்டார்கள்.
1: ஆமா, அரிசி மட்டுமில்ல, எல்லா காய்கறிகளும் அரிசி எல்லாம் சாப்பிட்டு அதுக்கெல்லாம் பதிலா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் மருந்து சாப்பிடலாம்.
0: அதுக்காகத்தான் வைத்தியத்தாலதான் உலகம் வாழுது. இப்பொழுதும் கொரோனாவுக்கு ஊசி கண்டுபிடித்திருக்கிறார்கள், தடுப்பூசி. அது வியாபாரமே தவிர அதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. உத்தரவாதம் கொடுக்கவில்லை, இது முற்றாக தடை. ஏனென்றால் இதற்கு முன்பு வந்த அந்த வைரஸ்களுக்கு இன்னும் மருந்து சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை. எப்படி இந்த பெரிய பாரிய வலிமை, வலிமை வாய்ந்த சரியான வீரியம் மிக்க கிருமி இதை எப்படி இவர்கள் அழிப்பார்கள், நினைக்க முடியாது. மக்கள் உள்ள இப்பொழுது சேர்ந்து விட்டது, சேர்ந்து விட்டது. இனி என்ன செய்வது? அவர்தான் முதல் கைவிரித்து விட்டு கூறினார்கள், நீங்கள் மக்களோடு அந்த நோயோடு தான் வாழ வேண்டும் என்று. அது மக்களுக்கு பழக்கப்பட்ட மாதிரி வந்து விட்டது. பயமில்லாமல் தெரிகிறார்கள், ஆனால் ஏகப்பட்ட தொகையான தரவலைகள் இருக்கிறது. இங்கே கனடாவிலே
1: ஊரடங்கு, தமிழ்நாட்டில் வந்து மாஸ்க் இல்லைன்னு நினைக்கிறேன்.
0: இல்ல, அது சட்டம் இருக்கின்றது, போட்டுக்கொண்டு போறாரு, பார்த்து விட்டு காவல்துறையும் பாராமுகமா விடுகிறார்கள்.
1: கேரளாவில வந்து மாஸ்க் சில ஆளுகள் மட்டும்தான் இப்ப போடுது, தமிழ்நாட்டுல இல்லைன்னு சொல்லுது. சரியா தெரியாது எனக்கு.
0: இல்ல, அங்கேயும் பாதிக்கிறார்கள் கூடாது. ஆனா இங்கே கனடாவில கண்டிப்பாக நாங்கள் உடனே டிக்கெட், உடனே தண்டனை, உடனே பனிஷ்மெண்ட், எங்களுக்கு உடனே டிக்கெட் கிடைக்கும். $1,500 கொடுப்பார்கள். மற்றது நாங்கள் போக முடியாது. இப்ப ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு, இப்ப எங்களுடைய மொன்றியாலுக்கு நாங்கள் 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றோம், ஆனா போக முடியாது. எல்லாம் ஊரடங்கு சட்டம் வைத்திருக்கின்றார்கள், கேபியை போட்டிருக்கார்கள். பகல் வேளையிலே யாரும் நடமாட முடியாத அவ்வளவு தூரம் பெருகிவிட்டது. இங்கே
1: எப்படியெல்லாம் ஓடித்திரிஞ்சதுல முதல்ல.
0: ஆமா, என்ன ஓட்டம் ஓடித்திரிஞ்சாங்க, நிக்க நேரம் இல்லை, நடக்க நேரம் இல்லை. வைத்தியசாலைக்கு யாரும் போவதில்லை தானே இப்பொழுது. இல்லைன்னு பாரதூரமான வைத்தியம் சத்திர சிகிச்சைகள் அப்படி என்று சிலது நியமிச்சு செய்கிறார்களே. சாதாரணமாக ஜுரம், அது வாதம், பித்தம், டயபெட்டிஸ் அப்படியே பிரஷர் என்றெல்லாம் யாரும் போவதில்லை இப்பொழுது. வீட்டிலே இருக்கின்றார்கள், அமைதியாக இருக்கின்றார்கள், இயற்கையான உணவுகள், நீர் ஆகாரத்தை உண்ணுகிறார்கள். இந்த ஜங்க்
1: ஃபுட் இந்த மாஸ்க் வந்து வந்ததுனால இப்ப கொஞ்சம் நோய்கள் இல்லை, மற்ற நோய்கள் எல்லாம்.
0: ஆமா, மாஸ்க் வந்து போட்டது தற்பாதுகாப்புக்கு, எங்களிடமிருந்து அடுத்தவர்களுக்கு போகாமல் அடுத்தவர்களிடமிருந்து எங்களுக்கு வராமல் இருப்பது. ஆனா அது ஒரு சிலர் அதை தொடர்ந்து போட்டுக் கொண்டிருக்க முடியாது, இடையிடையே இழுத்து விட வேண்டும், நாங்கள் சுவாசிக்கத்தானே வேண்டும்.
1: வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அது எடுத்து விடலாம்.
0: இங்கே ஒரு பெரிய பயங்கரம், எங்களுக்கு வெளியே போக பயமா இருக்குன்னா என்னுடைய வீட்டுக்கும் இரண்டாவது வீடு பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே உள்ள எங்கட பக்கத்திலே இருக்கிற தெருவிலே அவர் ஒருத்தர் உணவு விடுதியிலே வேலை செய்தவர், விநியோகம் அதாவது டெலிவரி செய்வார், அவர் உணவுகள் ஆர்டர் கொண்டு கொடுத்துட்டு வர்ற அந்த வேலையில இருந்தவர். அவருக்கு கண்டுபிடிக்கப்பட்டு வீட்டிலே 14 நாள் வைத்து பார்மசியிலிருந்து மருந்துகள் வந்து போகின்ற தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அந்த உணவு விடுதிமுற்றாக மூடப்பட்டுவிடும். அந்த முதலாளி அங்கே சமையல்காரர் விநியோகஸ்தர்கள் எல்லோருக்கும் வந்துவிட்டது, அதை முற்றாக அப்படி அது அவர் என்னுடைய வீட்டுக்கு அருகிலே தான் அவருடைய வீடு. பயங்கரமாக இருக்கு, வெளிக்கிற பயமாக இருக்கின்றது. நாங்கள் வெளியே செல்வதில்லை, வீட்டுக்குள்ளே வர சந்தர்ப்பம் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே நாங்கள் திறப்பதில்லை. மூடி கட்டப்பட்ட வீடுகள் தான் இங்கே, கண்ணாடிகளால் தான் சூரிய ஒளியின் மூலம் உள்ளுக்கு வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்கின்றது. மற்றபடி மின் விளக்குகளை நாங்கள் எரிய விடுவதனாலும் வெளிச்சம் கிடைக்கின்றது.
1: சாப்பாட்டுக்கெல்லாம் எப்படி எல்லாமே கடையில் இருந்து வாங்குறது?
0: ஒரு வாரத்துக்கு தேவையானது, 2 வாரத்துக்கு தேவையானது நாங்கள் வாங்கி கொண்டு வந்து உலர் உணவுகளையும் மற்றது தனி உணவுகளையும் கொண்டு வந்து பச்சை உணவுகளையும் நாங்கள் குளிர்சாதன பெட்டிக்குள்ளே வைத்து விடுவோம். அது ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் என்று கூறப்படுகிறதுக்கு வைத்து விடுவோம். ஃப்ரீசர் சொன்னால் அதி குளிர் சாதன உரை குளிரில் இருக்கு, அதுக்குள்ளே நாங்கள் ஒரு இறைச்சி மீன் மரக்கறி என்று கொண்டு வந்தோம், அப்படியே உரைச்சி போயிருக்கும், அதை எடுத்து வெளியே ஒரு நேரம் வைத்தால் இழகி பெறும். அதன் பின்புதான் சமையல் செய்வது. இங்கே எல்லோரும் அப்படித்தான், ஒரு நாளைக்கு சமைத்து அதை ஃப்ரீசர்ல வைத்து விட்டால் அப்படியே இருக்கும், எடுத்து சூடாக்கி சாப்பிடுங்க. உணவு குளிர் உணவு சாப்பிட முடியாது, எங்களுடைய நாடு மாதிரி சாப்பிட முடியாது. அடுத்தது உலர் உணவுகள் எல்லாம் இப்பொழுது வலு குறைவு, நாங்கள் வாங்குவதே குறைவு. எங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, சீனி, தேயிலை என்ன வாங்கி வந்து ஸ்டாக் பண்ணிருக்கோம். முக்கியமான பொருளாதாரம் வந்து வாங்கி கொண்டு வந்து எல்லாம் கடைக்கு தினமும் போக முடியாது. போனால் அங்கே வெளியே காவல் நின்று உள்ளுக்கு செல்லும். ஒரு பொருள் வாங்க வேண்டுமா இருந்தாலும் எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேல் பிடிக்கும் இந்த கடைக்குள்ளே போவதற்கு. 6 அடி தூரத்தில் ஒவ்வொருவரும் வெளியிலே காத்து கொண்டிருப்பார்கள். ஒருவர் சென்று வெளியே கடையிலிருந்து வந்தால்தான் இன்னொருவரை உள்ளுக்கு எடுப்பார்கள். அப்படியான சிஸ்டத்தில் வச்சிருக்கா, உள்ளுக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் கைக்கு சவுக்காரங்கள் அது எவ்வளவு பாதுகாப்போட வைத்துக்
1: கொண்டிருக்கிறார்கள்.
0: கடைக்கு போக பயமங்கள், கடைக்குள்ளே போனால் எங்களை போன்றவர்கள் அங்கு வருவோம். அவர்களுக்கு யாருக்கும் இருந்தால் அவர்களும் 24 மணி நேரமும் முகத்தை மூடி கவசம் போட மாட்டார்கள், இழுத்து இழுத்து தான் விடுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சுவாசத்திலிருந்து வரக்கூடும். முதல் வந்த கொரோனா முதல் வந்த அலை ஒருவரிடமிருந்து மூவருக்கு தொற்றக்கூடிய வலிமை உள்ளது. ஒரு ஆளுக்கு வந்தால் 3 பேருக்கு தொற்று வந்த இடைத்தூரம். இப்பொழுது வந்தது 1 பேருக்கு வந்தால் 15 பேருக்கு தொற்று. மிக வேகமாக வலிமையும் கூட வீரியமும் கூட.
1: உண்மை
0: இல்லாத விட்டால் இப்படி ஆட்கள் வந்து இப்ப எனது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவருக்கு அது வந்திருக்கின்றது. அந்த வைத்து அதை மூடிவிட்டா 1 பேருக்கு வந்த உடனே அதுக்குள்ள உள்ளவர்கள் எல்லாருக்கும் பற்றி பிடிக்கின்றது. வலுவேகமாக பரவுகின்றது. அது இங்கிலாந்திலிருந்து பயணம் செய்து வந்த தலைநகர் கனடாவின் ஒட்டாவாவுக்கு யாரோ வந்து இறங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் மூலம் பரவி இருக்கின்றது மற்றவர்கள். அவர் ஒருவர் வந்து ஒரு கனடியன் கொடுத்தால் போதும் தானே, அந்த கனடியன் மற்றவர்கள் கொடுப்பார் தானே. உண்மை இல்லை என்றால் டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்களை எடுத்து பாருங்களேன், அவருக்கும் கொரோனா என்று தானே வைத்தியம் செய்தார்கள், அவர் இறந்து விட்டார் தானே. வேறு எந்த வருத்தம் என்றாலும் வெட்டி பொருத்தி ஆபரேஷன் செய்து
1: கொரோனா என்ற நோய் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப புதுசா வந்திருக்குது, அதுதான் ஒரு பிரச்சனை.
0: அது வந்து
1: சந்தேகமா இருக்கு.
0: அது தன்னுடைய மரபணுக்களை மாற்றிக்கொள்ளக்கூடியது. எந்த வைரஸும் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த வைரஸ் தான் உருப்பெற்று மாறி மாறி ஒரு வருத்தமாக வருகின்றது. இப்ப எய்ட்ஸ் என்றால் என்ன, சார்ஸ் என்றான, சிக்கன் கூனியா என்றான், நிமோனியா எல்லாம் வைரஸ்னாலே வருகின்ற சுவாசம் சம்பந்தமான வருத்தம். அது ஒவ்வொரு தடவையும் இப்பொழுது கொரோனாவுக்கு ஓரளவு இவர்கள் வைத்தியத்தை கண்டுபிடித்து தடை ஏற்படுத்தினாலும் அந்த கொரோனா இன்னொரு உருவத்திலே வரும். அது காலம் முழுவதும் எங்களோடு உடன் பிறந்தது இந்த வைரஸ். கிருமிகள் எங்கள் உலகத்தில் இருக்கின்றது. அதை எங்களிடம் தொற்றப்படாமல் பாதுகாப்போடு மருந்துகளோடு எல்லாம் வாழ்ந்தபடியாத்தான் கொஞ்சம் தடை வேண்டும். அது போன்றுதான் கொரோனாவும் முற்றாக இவர்களால் அழிக்கும். எய்ட்ஸ் நோயை முற்றாக அழித்து விட்டார்களா? இல்லை தானே?
1: அதே மாதிரிதான், அதே மாதிரிதான்.
0: அந்த வைத்தியத்தை அதுக்கு செய்த வைத்தியத்தின் ஒரு ஃபோமியாவைத்தான் இப்ப இதுக்கு பாவிக்கிறார்கள். ஒரு தடை ஏற்படுத்த வேண்டும். அதுவும் உத்தரவாதம் இல்லை. இத்தனை நாளைக்கு அல்லது மீண்டும் வரும் வராது என்று அப்படி ஒரு இது இல்லை. சுவாசம் சம்பந்தமானது காற்றோடு நீரோடு வரும். இப்போ இந்தியாவிலே பறவை காய்ச்சல் வந்திருக்கின்றது. ஆனா அந்த பறவை காய்ச்சல் மக்களுக்கு தொற்றாது, பயப்பட தேவையில்லை என்று சுகாதாரிகளாக கூறியிருக்கிறார்களாம். இப்பொழுது நான் செய்தியிலே பார்த்தேன், பறவை காய்ச்சல் பறவை வளர்ப்பு இடங்களிலே வந்திருக்கின்றது. ஆனால் அது மக்களுக்கு தொற்றாது, அது அந்த காய்ச்சல் மற்ற. ஆனா இதுக்கு முந்தி வந்தது தானே பறவை காய்ச்சல்.
1: பறவை காய்ச்சல் வந்த ஒரு டைம்ல, பறவை காய்ச்சல் வந்த டைம்ல இங்க சிக்கனுக்கு எல்லாம் வந்து 20-18 ரூபா வரை வந்திருக்கு ஒரு கிலோ.
0: ஒரு கிலோ அதுதான் நோய். அது அதுக்கு உத்தரவாதம் இல்லத்தானே, அதுக்கு நோய் வந்ததா
1: இல்லையான்னு.
0: மனித வாழ்க்கை போராட்டம் தான். அதாவது வந்து இந்த உடல் நலத்துக்கு போராட்டம். யாரு சீக்கு இல்லாதவர்கள், யாருக்கு வருத்தம் வராதவர்கள், நோய் இல்லாமல் எவருமே இல்லை உலகத்தில். வித்தியாசம் வித்தியாசமான நோய், அதை கண்டுபிடிப்பதற்கு விஞ்ஞான ரீதியாக வைத்தியர்கள் அது இது என்று ஆய்வுகளை செய்து ஒரு தொகை பணங்களை செலவழித்து கண்டுபிடித்து. ஆனால் இயற்கை வைத்தியம் சிறப்பான வைத்தியம். அதை நாங்கள் சரியான முறையிலே கடைபிடித்தால் நோய் வைத்தியசாலைக்கு செல்ல தேவையில்லை. இப்பொழுது உதாரணமாக இந்த நோய் கிருமி வந்து தொற்று வந்ததன் பின்பு வைத்தியசாலைக்கு சென்ற நோயாளிகள் மிக குறைவு. அடுத்து கொரோனா இந்த நோய் தொற்றியவர்களும் வீட்டில் இருந்து பாதுகாப்பாக இருந்தவர்கள் தான் உயிரோடு வாழ்கிறார்கள். வைத்தியசாலைக்கு சென்றவர் உயிரோடு திரும்பவில்லை. 99% இறப்பு தான் அங்கே நடக்கின்றது. அங்கே மருந்து இல்லை, பணம் தான். வைத்தியத்திலே பணத்தை சம்பாதிக்கின்றார்களே தவிர நோய் குணமடைந்த பெரிய தொகையில போட்டு காட்டுவார்கள். 1 லட்சம் நோயாளிகளை கொண்டு போனால் எத்தனை பேர் தப்புகிறார்கள். இவர் எண்ணுக்கணக்குக்காக தொகைகளை காட்ட வேணும் என்றக்க அந்த பரிசோதிக்கும் பொழுது கண்ட பாட்டில கொண்டு போகிறார்கள். இதை கண்டுபிடிக்க முடியாததான் இந்த கிருமி. சரியாக இந்த கிருமியை கண்டுபிடித்தால் மாற்று சிகிச்சைக்கு மருந்து செய்யலாம் தானே. அவர்கள் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறார்கள். உருவத்தை மாற்றி மாற்றி வந்தவொண்டு எங்கள் உடலுக்குள்ளே வந்த பின்பு எங்கள் உடலுள் இருக்கும் கலன்களை போல் அது தன்னை மாற்றிக்கொள்ளுகின்றது. அந்த வல்லமை அதில் இருக்கின்றது. அதனால்தான் முன்னேற்பாடாக முதல் 3 நாட்களுக்குள்ளும் அதுக்கு நடவடிக்கை எடுத்தால் தவறலாம், விட்டால் தவற முடியாது. பாதுகாப்பாக இருக்கணும், இல்லை தானே என்று விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் இப்ப இந்தியாவிலும் சரி கேரளாவிலும் சரி முகமூடி அணிவது குறைவு என்று வைத்துக் கொள்வோம். அதனால் கொரோனா நின்று விட்டது என்று அல்ல. மாநிலத்துக்கு மாநிலம் உள்ளவர்கள் யாரும் போக்குவரத்து செய்யும் பொழுது அவர்களிடமிருந்து பரவக்கூடும். அதான் இப்பதான் வெளிநாட்டு விமானங்கள் வருவதில்லை. ஆனால் ஒவ்வொன்றும் வேலை செய்யுங்க. இப்ப உதாரணத்துக்கு இலங்கையில் இருந்து அல்லது இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு வர வேண்டுமானால் அந்த தொடர் விமானங்களின் நேர அட்டவணைப்படி மக்கள் சேர்ந்தவுடன் அனுப்புகிறார்கள். அப்ப அவர்கள் அந்த நேரம் அங்கே பரிசோதித்தான். இப்ப இங்கிலாந்திலிருந்து வருகிறது வந்தது இந்த நோய் என்று கூறுகிறார்கள். இங்கிலாந்தை விட்டு வெளியேறும் பொழுது அங்கே விமான நிலையத்திலே பரிசோதித்துத்தானே விட்டிருப்பார்கள். அதே போல இந்தியாவிலேயோ இலங்கையிலோ வந்து இறங்கும் பொழுதும் அவர்களுக்கு சோதித்து தானே விடுகிறார்கள். அப்ப எப்படி உள்ளுக்கு எப்படி வர முடியும்? அங்கே வச்சு பரிசோதனை எப்படி வரவில்லை, கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொருத்தரையும் பழி போடுவது தானே, அங்கே அவரை கண்டுபிடித்து அவரை போய் தேடி போய் சென்ற அவரே வந்து உள்ளுக்கு விட்டு விட்டார்கள். அவர் வரும்பொழுது பிரஷா வரும்போதே அந்த கிருமியை கொண்டு பரப்பி இருந்தாலும் அவர்களை திரும்ப திரும்ப 10 நாளைக்கு பிறகு பிடிச்சு வந்து வைத்தியம் செய்ததாலும் பரவலை நிப்பாட்ட முடியாதுதான், பரவுறது பரவுறதுதான். இது 2022 வந்தாலும் நான் நினைக்கவில்லை இவர்களால் கட்டுப்படுத்த முடியும். இப்பொழுது 2021 முதலாம் மாதத்திலே 3 நாட்களை கழித்துவிடும், 10 நாட்கள் சென்று விட்டன ஜனவரியிலே. 2019

0: தோன்றுனதா இல்லை. அப்பா, அப்பாவுடைய அப்பா, பாட்டன், பூட்டன், கொப்பாட்டன் என்று எத்தனையோ வழி தலைமுறைகள் கண்டவர்கள் இருக்கின்றார்கள். அந்த என்ன ஒரு திரைப்படத்தில் வருகின்றது, நாகேஷ் குழந்தையாய் நாகேஷின் அப்பா, நாகேஷ் அப்பாவுடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, அவர் உரியிலேயே கிடந்து ஆடிக்கொண்டு கிடக்கும் உரி தெரியும் தானே, உரி அந்த தொங்க நடமாட முடியாது. அப்ப யாரோ வந்து ஏதோ என்னவோ கேட்க இவர் இங்கு அந்த கொடசி தொங்கல் வேலையும் சென்றுதான் முடிவு பெற்றுக் கொண்டு வருவார். அது அப்பாவை கேட்கணும், அவர் சொல்லுவார் எங்கடா அப்பாவை கேட்கணும், அவர் சொல்லுவார் எங்கடைய அப்பாவை கேட்கணும். கடைசியாக இந்த உரையில தொங்குகிறவருக்கு எடுத்தான் முடிவு எடுக்கின்றார்கள். அந்த வாழ்க்கை முறை இப்பொழுது இல்லை தானே. பாலர் வகுப்பிலே அந்த பையன் தனக்கு வேண்டியதை முடிவெடுக்கின்றானே. இது கலியுகம், கலியுகம். மூத்தோரை இளையோர் மதிப்பு இல்லாமல் இருக்குது. வாழ்க்கை முறைகளை கூட இளைய தலைமுறை இளைய ஆண் இளைஞர்கள் தன்னை விட வயதுக்கு முதிர்ந்த பெண்களை திருமணம் செய்கின்றார்கள், மாற்றான் மனைவியை பிடிக்கின்றார்கள். பஞ்சமா பாதகங்கள் நிறைய தலைவிரித்து ஆடுவது இந்த கலியுகத்திலே தான். அது முன்பே கூறப்பட்டு கொண்டது, எத்தனை யுகத்துக்கு நான்காவது யுகம் கலியுகம், இது எத்தனையோ ஆண்டுகள் இன்னும் இருக்கின்றது என்றுதான் புராணங்கள் கூறுகின்றன, இதிகாசங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகின்றன. பாரத போர் நிகழும் பொழுதே வந்துவிட்டது கலியுகம் எதிர்பார்த்தார்கள். அங்கே அண்ணன் தம்பி மரியாதை இல்லாமல் சகோதர பாசம் சொத்துக்கு
1: சண்டை வருஷத்துக்கு முன்னாடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, அது ஒரு யுகம் என்ற எத்தனையோ லட்சம் வருடங்கள் போகும் ஐயா. யுகம்
1: என்பது
0: இப்பொழுது கலியுகம். அதனால் தான் பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் எடுக்க வேண்டும் என்று திருமால் பெருமையிலே கூறப்படுகின்றது. ஒன்பது அவதாரங்களை தேடி நாட்டில் உள்ள அதர்மங்களை அழித்து தர்மங்களை நிலைநாட்டிய கிருஷ்ண பரமாத்மா அந்த பெருமான் இப்பொழுது கல்கி என்ற அவதாரம் எடுத்து வந்து போர் இப்ப அணு எல்லாம் அக்னி எல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டு அழிந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது வந்த அனர்த்தமாக வந்து இந்த கொரோனா என்பதும் வந்து மக்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து இயல்பு வாழ்க்கைக்கு தள்ளி ஆடம்பர வாழ்க்கையிலிருந்து நிறுத்தி மரியாதைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த கலியுகம். கை குலுக்கி கண்ணை கட்டி பிடித்து கன்னத்தோடு கண்ணம் வைத்து ஆண்பன் பேதமின்றி வயது எல்லை இன்றி முத்தம் கொடுத்து வரவேற்றவர்கள் வணக்கம் என்பதற்கு பதிலாக அவர்களெல்லாம் திரும்ப வந்து கையை கூப்பி வணக்கம் என்று கூட வந்திருக்கின்றார்கள். வெளியே சென்று வீட்டுக்கு வந்தா எங்கள் வீட்டிலே முன்பு நாங்கள் இந்த முடி திருத்தும் நிலையத்துக்கு சென்று முடி கத்தரித்து விட்டு வந்தால் வீட்டினுள்ள நுழைய முடியாது. நாங்கள் உடனே கிணற்றடிக்கு சென்று உடுத்த உடுப்பு எல்லாம் துவைத்து முழுகி குளித்து தான் உள்ளே வரலாம். வைத்தியசாலைக்கு யாரை நோயாளிகளை பார்த்து விட்டால் அப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது. சுகாதார பேணி கட்டி சித்த வீட்டுக்கு ஒரு ரப்புக்கு போனால் ரப்புக்கு போய் நேரடியாக வீட்டுக்கு போக முடியாது. அவர்கள் துவைத்து ஆடைகளை அலம்பித்தான் வரலாம். அது என்ன அப்படி நோய் கிருமிகள் தொற்றும் என்பதற்காகத்தான் இந்த கட்டுப்பாடுகளை சமயங்கள் வகுத்து விட்டது. இதை சொன்னால் நம்ப மாட்டாதவர்கள் என்பதற்காகத்தான் சித்த வீட்டுக்கு ரப்பு வீட்டுக்கு போனால் நீரை வீட்டுக்கு வந்தால் அந்த கிரந்த ஆவியினோடு வந்துவிடும் அப்படியான கதையை கொடுத்து பயப்படுத்தி வைத்தார்கள். இந்த சமயத்தில் இந்த பழக்க வழக்கங்களை நிலைநாட்டுவதற்காக முடிதிருத்தும் நிலையத்துக்கு சென்று முடிதிருத்தி விட்டு வீட்டு ஏன் அப்படியே உள்ளிடக்கூடாது. வீட்டின் உள்ளே வெளியே வெளிச்சம் கூட, வீட்டுக்குள்ளே வெளிச்சம் கூட, உணவுப் பொருட்கள் மக்கள் பயன்பெற. அப்ப நாங்கள் முடிதிருத்தி போடுவாங்க எங்கள் சட்டைகளிலே தலையிலே எல்லாம் அந்த வெற்றின துளி அந்த சின்ன துண்டு முடிகள் இருக்கும். உடனே சென்று குளித்து விட்டு வந்தால் அதை போய்விடும். அதற்காகத்தான் அவர்கள் செய்தார்களே தவிர அதுக்கு தோஷம் அல்லது துடக்கு அல்லது அசூசை என்றெல்லாம் ஒரு சொல்லை வைத்து அவர்களை உள்ளே எடுக்காமல் வைத்தார்கள். வைத்தியசாலைக்கு சென்று வந்தால் அங்கு பலவிதமான நோய் கிருமிகள் இருக்கிற இடம், அந்த நோய் கிருமிகள் எங்கோடு தொற்றி வரும் என்றால் ஆடையிலும் தலைமயிலும் அந்த கிருமி தொற்றி இருப்பது சுலபம். அதனால் தான் இன்றும் கூறுகிறார்கள், வெளியே சென்று வந்தால் உடனே குளியல் அறைக்கு சென்று அந்த உடைகளை எல்லாம் சுடுதண்ணீரிலே அவித்து தலையை முழு குளித்து வாருங்கள் சவர்க்காரம் போட்டது. என்றால் அதில் இருக்கும் இந்த கிருமி, இந்த கொரோனா கிருமி வந்து லெதர் மெட்டல் உடை காகிதங்களிலே 9 மணி நேரம் தங்கி நிற்குமா. அதான் வீட்டுக்கு கடையில் சென்று பேக்கில் நாங்கள் பொருட்களை வாங்கி வந்தால் உடனே
1: அடுக்கக்கூடாது.
0: கொரோனா வைரஸ் அப்படித்தான். அதே போன்றுதான் முந்தைய இந்த கிருமிகள் இருந்திருக்கின்றது. அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வராமல் எங்களோடு தொடர்ந்து வராமல் இருப்பதற்காக எங்கள் முன்னோர்களால் தரப்பட்ட அறிவுரைகள், அந்த அறிவுரைகளை அறிவுரைகளாக ஏற்றுக்கொள்ளாதவன்றதுக்காக தான் சில மறைமுகமான விபூதியை நெத்தியிலே பூசை கூறுகின்றார்கள்.

0: ஒன்று சமய சின்னம், இரண்டாவது அந்த விபூதி என்ன இருக்கு, அப்சர்வ் பண்ணும், அதாவது உறிஞ்சும் தன்மை உள்ளது. அப்ப தலையிலே வேர்த்து வந்து அந்த தலை நெற்றியிலே வந்து கண்ணுக்குள்ளே பழு எங்களுக்கு வருத்தம் வரும் என்பதற்காக நெற்றியிலே இறுக்கமாக நாங்கள் அதை மூன்று குழியோ அல்லது உத்தூலனமாகவோ பூசிவிட்டால் அந்த ஊடுவர நீர் அதிலே தங்கி நிற்கும், காப்பாற்றப்படும். அதனால் இறைவன் தந்த வடி எங்களுக்கு இமை என்ற ஒன்றை தந்திருக்காங்க. கண்ணுக்கு மேலே இருக்கு புருவம், புருவிலே முடிகளை வளர்த்து தானாக வளர்வது என்றால் இந்த நீர் வந்து அதிலே நின்று கண்ணுக்கு நீரே போகாமல் இருக்கு பாதுகாப்புக்காக. அதை விட கண்ணுக்கு உள்ள இமை இருக்கிறது, இமையிலே தலைமுடி இருக்கிறது, அடிக்கடி கண் மூடி விழிக்கின்றது. இது எல்லாம் இயற்கை, இயற்கை. அதற்கு கருத்து கூறும் பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள், சமயம் என்பது வாழ்க்கை நெறிமுறைகள், அதை ஒவ்வொரு விதமாக வகுத்திருக்கின்றார்களே தவிர இறைவன் ஒன்றுதான், வழிபாடு ஒன்றுதான். அதை முறைகளை மாற்றி அமைத்திருக்கின்றார்களே என்றால் எப்படி எப்படி செய்தால் இது உடலுக்கு வலிமை உள்ளது. இப்ப எங்களுக்கு அங்க பிரதட்சிணம், பெண்கள் வந்து பஞ்சாங்க நமஸ்காரம், ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரம், இதெல்லாம் உடல் வலிமைக்கு உடலுக்கு தேவையான பயிற்சிகள், நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்காக. அதை சமயத்தோடு சம்மதப்படுத்தி இருக்கின்றார்கள், மக்கள் பயம் கொள்வார்கள், அதை கடைபிடிப்பார்கள் என்பதற்காக. பாருங்கள் இப்பொழுது ஓடி ஆடித்திருவோம், வருத்தம் வந்தவுடன் இத்தனை சாமிகளை நீந்து கொள்ளுகிறோம், வீட்டில் உடனே சாமி அறைக்கு விபூதி எடுத்து பூசுகிறோம், நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக. ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டிருந்தா, ஆனால் இந்த வைத்திய உலகம் இடையிலே வந்து ஆதி காலத்தில் இந்த ஊசி மருந்து சத்திர சிகிச்சை எல்லாம் இல்லைத்தானே நம்பி, அப்பொழுது மக்கள் வாழ்ந்தவர்கள் தானே, அப்பொழுதெல்லாம் இந்த பெரிய பாலிய நோய்கள் வரவில்லை தானே. அப்படி வந்தால் இயற்கை அனர்த்தங்கள் வந்திருக்கலாம், சூறாவளி பூகம்பம் போன்று வந்திருக்கலாம், வருத்தங்கள். இப்ப நீங்கள் இருக்கின்ற பாலக்காட்டிலே உங்களோட வயதுக்கு நீங்களா அந்த இப்ப 25 வருடத்தை முன்னோக்கி பாருங்கள், எல்லோருக்கும் கேன்சர் என்ற புற்றுநோய் என்ற வருத்தத்தை நீங்கள் கேள்வி, புற்றுநோய் என்ற நோயை நீங்கள் எப்பொழுது கேள்விப்பட்டீர்கள்? எத்தனையோ வயதுக்கு பிறகுதான், அதுவும் எங்கேயோ ஒருவருக்கு வந்திருக்கும். இப்பொழுது அடிக்கடி ஒவ்வொரு வீட்டிலையும் தானே இருக்கின்றது. இப்பொழுது புதிய புதிய கேன்சர் பெயரை வைக்கங்க, கொஞ்சம் கரப்பிந்தோம்னா டியூமர்ன்றாங்க, உடனே வெட்டி வைக்கணும்ன்றாங்க. வைத்திய தொழிலுக்கு சம்பாத்தியத்துக்கு செய்தார்களே, அந்த வைத்தியத்தால் எந்த பலனும் இல்லையா ஐயா?
1: கேன்சர் வந்து ஒரு ஆள் இருந்து ஒரு ஆளுக்கு வராது, அப்படி இல்ல,
0: அது தொற்று நோய் அல்ல, அது கிருமி அல்ல, எங்கள் உடலிலே வளர்கின்ற ஒரு கலன். பெண்களுக்கு எப்படி உடல் பெருக்குன்னு கலன்களால் உருவாக்கப்பட, சிறு சிறு கலன்களாக அப்படியே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து உடல் பெருத்து கொண்டு வருகின்றது. அதே போன்று ஒரு இடத்திலே இந்த கேன்சர் என்றதனுடைய கலன் வந்துவிட்டால் அது எப்படியோ வந்துவிடும், உணவினாலே வரலாம், பல தாக்கங்களாலே வரலாம். அது வந்தால் அது வளர்ந்து வளர்ந்து போகும், அதை எடுக்க முடியாது. அது நல்லாக வளர்ந்து முற்றி புற்றுகள் வளர்ந்து வெளியே காட்டும் பொழுதுதான், நோய் புண்ணுகள் வரும் பொழுது, இரத்தம் வரும் பொழுதுதான் அறிகிறார்கள். அதை பிறந்து ஆழமாக வெட்டி செய்ய முடியாதவர்களுக்கு அது எல்லா இடம் பிறகு விடுகிறது. அது இத்த வரைக்கும் இதற்கு எத்தனை வருடங்கள் ஆகிவிடுது, யாராவது ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கா? சோதனைகள், எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பிளட் டெஸ்டிங், எக்ஸ்ரே என்றதை கண்டுபிடித்தார்களே தவிர, அதிலே நுட்பமாக இந்த உடல்ல இந்த இடத்திலே இதுக்கு கேன்சர் உற்பத்தி ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கவே இல்லை இதுவரையிலே. அதுக்கு மருந்தும் இல்லை, ஒரு மருந்தும் இல்லை. அந்த பகுதியை வெட்டி எடுத்து விடுவார்கள் சத்திரையில், அல்லது கரண்டிலே பொறித்து விடுவார்கள் அந்த அந்த உறுப்பை. இதைத்தான் கண்டு, அந்த இதுதான் வைத்தியம். எங்கே கூறட்டும், எங்கேயாவது ஒரு எத்தனையோ பத்திரிகைகளிலும் ஊடகங்களும் ஏதோ கேன்சருக்கு புற்றுநோய்க்கு சாவு மணி அடித்தாது, இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இவர் கண்டுபிடித்திருக்கார், ஈழத்திலே அவர் கண்டுபிடித்திருக்கார், இங்கிலாந்தில் இவர் கண்டுபிடித்திருக்காரு எழுதுகிறார்கள். அந்த அது நடைமுறைக்கு வரவில்லை இன்னும். புற்றுநோய்க்கு சாவு மணி அடித்தாய்த்து என்று கூறும், எங்கே சாவு மணி அடித்து வரும், புற்றுநோய் நோய் நீக்குவதற்கு மருந்து கண்டுபிடித்தாய்த்து, இங்கே கண்டுபிடித்தார்கள் இல்ல. அப்படி கண்டுபிடித்து வந்தாலும் இந்த வைத்தியத்துறை வளர விடாது. தாங்கள் கண்டுபிடித்தோம் இந்த லைசன்ஸுக்காக அந்த சிகிச்சை, இந்த கொரோனாவுக்கும் வந்து அந்த அந்த
1: அந்த
0: பிசினஸ் மைண்டுக்கு, அது அரசாங்கத்துக்கு வர அரசாங்கத்தை ஆள வருபவர்கள், மக்களால் வாக்குகளை பெற்று வந்து அரசாங்கத்தை அமைத்தவர்கள் தங்களுடைய பாக்கெட்டுகளையும் தங்களுடைய பெயரை நிலைநாட்டுவதற்காக இந்த விளையாட்டை செய்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுக்கு வைத்திய அறிவில்லை, வந்தவரெல்லாம் பிரதம மந்திரியாக ஆளுநராக வந்தவர்களுக்கு வைத்தியத்தை பற்றி தெரியாது. ஆனால் அவர்களும் கட்டத்துக்கு கையெழுத்து வைத்து அமல்படுத்துகிறார். இதுக்கென்ன ஒரு சபைகளை வைத்து பணம் பணம் பணம், இப்ப பாருங்க, இப்ப டிசம்பர்ல சொன்னார்கள் ஒரு ஸ்தாபனம் ஃபைசர் ஸ்தாபனம், நாங்கள் இதுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிட்டோம் என்று சொன்ன உடனே நாலு ஸ்தாபனம் முந்தி பிந்தி ஓடி வந்தார்கள், நாங்களும் கண்டுபிடித்தோம் இது இந்த மருந்து நல்ல போட்டிக்கு வருகிறார்கள். ஏன் சுகாதார நிறுவனத்தை அந்த லைசன்ஸை வாங்கிவிட்டா மில்லியன் கணக்காக இப்ப இறக்குமதி செய்கிற நாடு நம்பிக்கையில் இறக்குது. ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் அந்த கம்பெனியோட ஒப்பந்தம் மீது இறக்குகிறார்கள். காரணம் என்ன? பணம். அவருக்கு அந்த கம்பெனி அவருக்கு ஒரு கோடி ரூபாயை கொடுத்தால் அவர் கையெழுத்து வச்சு விடுவார், இறக்குமதி செய்து குழு பரீட்சித்து பார்க்கத்தான் இப்ப வருகிறது இந்த மருந்து தவிர இது வைத்தியம் செய்து குணப்படுத்த வரவில்லை. முதியோர்களுக்கு முதியோர் இல்லத்துக்கும் வைத்திய இலாகாவில் தொழில் கடமையாற்றுபவர்களுக்கும் இந்த நோய் கிருமி ஊசியை போடுகிறார்கள் என்றால் 75 வயது ஒரு முதியோர் இல்லத்தில் வாழும் 75-80 வயது உள்ளவருக்கு போட்டு என்ன பிரயோசனம் யோசித்து பாருங்க. அவர் என்ன 25 வாழ போகின்றாரா? இல்லதானே? அது அவர் இருந்து இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகின்றார்? அதுக்காக நான் சாக சொல்லி சொல்லவில்லை. எத்தனை இளைஞர்கள் எத்தனை மக்கள் இங்கே வாடுகின்றார்கள், இந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு போடாமல் முதல் ஒரு வீட்டிலே ஒரு ஒழுக்கு மேலே இருந்து ஒரு ஒழுக்கு விழுகுது என்றால் மேலே இருந்து மழை பெய்யும் பொழுது தண்ணீர் கீழே வந்து நிலத்திலே விழுகின்றது. அந்த நிலத்தை நாங்கள் துடைத்து துடைத்து துடைத்து அல்ல ஒரு பாத்திரத்தை வந்து தண்ணி எடுப்பதனால் அந்த ஒழுக்கு நின்று விடுமா? அந்த ஓட்டை எங்கே இருக்குன்னு பார்த்து அதை அடைக்க வேண்டும். அதை அடைத்தால் இது அப்படி இல்லை தானே. முதியோர்களுக்கும் அங்க வைத்தியசாலையில வேலை செய்வர்களும் முதல் போட போறோம், இத்தனை மில்லியன் டாலர் செலவழிச்சு போட்டு என்ன பிரயோசனம்? அங்க பக்கப்படைப்புகள் வந்து பலர் ஆபத்தில் இருக்கின்றார்கள், அது சொல்லவில்லை இவர்கள் யார். பரீட்சாத்திகரமாக ஊசி மூலம் மருந்தேற்றி அவர்கள் பக்கப்படைவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதை இவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள். இப்ப உங்களுடைய இங்கே தமிழ்நாட்டிலே தூர்தர்ஷன் அந்த செய்தி தான் நல்ல செய்தி என்று எனக்கு கூறி அந்த செய்தியை போய் பார்த்தேன். 16 ஊசி நாடெங்கும் போடப்படுகின்றதாம். நாடெங்கும் போடப்படல, இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, இவர்கள் எத்தனை கோடிக்கு போட்டு முடிக்கப் போகின்றார்கள், தனித்துவம் போகிறார்கள். 16 தைப்பொங்கலுக்கு பிறகு எல்லாரும் கொள்ளுறதுக்கு வழி வாக்குறாங்க. இலவசம் என்று கூறிவிட்டார், இலவசம் என்று கூறிவிட்டார் பிரதமர் என்று கூறப்படுகின்றது. இலவசம் என்றால் யாருக்கு அந்த இலவசம் கிடைக்கப் போகின்றது? வசதி படைத்தவர்களுக்கு தான் முதலில் போடுகிறார்கள், அவர்களுக்கு தான் இலவசம். உண்மையான ஏழைகளுக்கு கிடைக்காது. அது அடுத்த நாட்டு அரசியல் உள்ள பெரிய ஒரு சாபக்கேடு மக்களுக்கு. ரதீஷ் நின்ற நேரம் பேசுகிறோம். என்ன பாடலோடு வந்தீர்கள்? என்ன பாடலை பாடி காட்டப்படுகின்றீர்கள்? ஒரு பாடல் பாடுங்களேன்.
1: பாடல பாடுறதுக்கு இப்ப பாட்டு வந்து முகம் என்ன மோகம் என்ன, சுபாஷ் திரைப்படத்துல இருந்து.
0: போஸ் திரைப்படத்துல என்ன பாடலையா? மோகம் என்ன மோகம் என்னவா?
1: இல்ல இல்ல, சுபாஷ் திரைப்படத்துல இருந்து.
0: சுபாஷா என்ன மலையாள?
1: சுபாஷ்
0: மலையாள படமா தமிழ் படமா?
1: தமிழ், அர்ஜுன் நடித்த படம்.
0: என்ன படம், என்ன பாடல்?
1: முகம் என்ன மோகம் என்ன, முகம் என்ன மோகம் என்ன அந்த பாடல்.
0: ஓ, முகம் என்ன மோகம் என்ன அந்த பாடலா?
1: சுபாஷ் திரைப்படம்.
0: அப்படியா? பார்த்தீர்களா நீங்க அந்த படம்?
1: எனக்கு
0: எங்களை மீண்டும் வலைத்தளத்திலே இங்கே சிக்கலாக இருக்கின்றது. முகம் என்ன முகம் மோகம் என்ன பாடல், அந்த பாடல் வருகின்றது. ஓ, சுபாஷ் என்ற திரைப்படம். ஓகே ஓகே ஓகே ஓகே. அர்ஜுன் ரேவதி நடித்த பாடல். முகம் என்ன மோகம் என்ன, சரி, அந்த பாடலை உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் கதம்பத்தில் வந்து முதலாக இணைந்தபடியால் அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். எஸ் பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல் இல்லையா? நல்ல பாடல். இப்ப உங்களுக்கு 10 மணிக்கு இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கின்றது என்று எண்ணுகின்றேன். நீங்கள் பணிக்கு செல்ல துவங்கி விட்டீர்களா? பணிக்கு உங்களுடைய வேலைக்கு போக துவங்கிட்டீங்களா? அங்கே ஒரு பொங்கல். அங்கே கேரளாவிலே பாடசாலைகள், பெரிய தொழிற்சாலைகள், அலுவலகங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இல்லையா?
1: பாடசாலைகள் எல்லாம் திறந்தாச்சு.
0: ஆங்காங்கே அந்த பரவலம் இருக்கின்றதை வெளிக்காட்டுகிறார்கள் இல்லை என்றுதான் நான்
1: நினைக்கின்றேன். இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் எல்லாம் திறக்கல, 10, 12, 11 அப்படி திறந்து அதுக்கு மேல எல்லாம்
0: என்னவோ நடக்கிறது. அதன் ஒருமுறை எங்களுடைய புதுக்கோட்டை செல்வகுமார் ஒரு பாடல் கேட்டிருந்தார், ஏதோ நடக்கின்றது என்னமோ நடக்கின்றது
1: என்னமோ ஏதோ அப்படி
0: என்னமோ ஏதோ எது நடக்கின்ற எப்படி பாடலாம் சரிவரும் போல் இருக்கின்றது.
1: எல்லா கவிஞர்கள் எழுதி வச்சிருக்கு.
0: ஆமா ஆமா, இதற்கிடையே திரையரங்கங்கள் திறக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் போட்டி போடுகிறார்கள் இல்லையா?
1: ஆமா, எல்லாருக்கும் வாகனம் இல்ல, அதனாலதான்
0: அங்கே திரையரங்கத்துக்குள்ளே போனால் ஒரு இந்த இன்றைய காலகட்டத்தில் என்ன எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்ற வழிவகைகளை கூட, வாழ்க்கை நெறிமுறைகளை கூட திரைப்படங்கள் வராது. தைப்பொங்கல் கூட போக்கு வெட்டு கொத்து வெட்டு கொத்தி அடி வருகிற பாடல்கள் தான் தைப்பொங்கல் பாடல் வருகின்றது. இப்பொழுது போனா திரைப்படத்திலே நாங்கள் கருத்தோட பார்க்கக்கூடிய திரைப்படம் எதுவுமே இல்லை. நடித்தவர்கள் பணத்துக்காக பணத்தை கொடுக்க சொல்கிறார்கள், தயாரிப்பாளர்கள் போட்ட பணத்தை எடுக்கப்படும் என்று முயற்சிக்கிறார்களே தவிர மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதுல இல்லை. வியாபாரத்தில்தான் இல்லாம ஏதோ நாங்கள் இறுதியிலே எல்லாவற்றையும் பேசிவிட்டு இதுவும் கடந்து போகும், நடக்கிறது நடக்கட்டும், எது வந்தாலும் பார்ப்போம் என்ற ஒரு எண்ணம் தான் வரும் இல்லையா? நல்லது ரதேஷ், வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு நீண்ட நேரம் அப்பாவோட பேசுனதுக்கு மகிழ்ச்சி முதல் நீண்ட காலம் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் தானே? அங்கு அம்மா, உங்களோட மாமனார், மனைவி, மக்கள் எல்லோரும் பாதுகாப்பாக நலமாக இருங்கள். அங்கே கொரோனா இல்லை தானே என்று எண்ணாமல் இருக்கின்றது, நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழுங்கள். வானொலி ஆண்டாள் விஜயராகவன் நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள், மீண்டும் வரலாம். இந்த வேளையிலே ரதீஷ் உங்களுடைய பாடலை காற்றலையில் தருகின்ற முதலாவதாக வந்து இணைந்து கேட்டபடியால் சுபாஷ் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது.
2: அப்படின்னா என்ன?
3: அதான்

0: நல்ல ஒரு பாடலை காற்றலையில் கேட்டு மணந்தோம். ரதீஷ், நீங்கள் கேட்ட பாடல் கதம்பத்தில் வந்து முதலில் இணைந்தபடியால் உங்கள் பாடல் உங்களுக்கு கிடைத்தது மாதிரி மீண்டும் தொடருங்கள். வந்து எங்களோட ஆண்டாள் அழைத்திருக்கின்றீர்கள், விஜய ராகவன் நீங்களும் அழைத்திருக்கின்றீர்கள், வர வேண்டும் காற்றலைக்கு. பல விடயங்களை பற்றி கலந்து பேசுவோம். மாலையில் நேயர் நேரத்திலே எங்களுடைய கார்த்திக் அவர் வந்திருந்தார், பால்ராஜ் நீங்கள் வந்தீர்கள், ராஜாராம் நீங்களும் வந்திருந்தீர்கள். உங்களால் இணைந்து கொள்ள முடியவில்லை, முடிந்தால் இப்பொழுது வந்து இணைந்து கொள்ளலாம் என்று ஒரு முதலாவதாக வந்து இணைந்த உறவுக்காக அந்த பாடலை கொடுத்து காற்றலையின் தந்தேன். இந்த கதம்பத்திலே முதல் வருபவருக்கான பாடல் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் இன்று ஒரு விளையாட்டு விளையாட போகின்றோம் போட்டியாக. அது என்ன மாதிரி என்றால், நீங்கள் வழக்கமாக புதையல் செய்வது போன்று இது வந்து சொற்தேடல் என்று கூறுகின்றது. சொத்தேடல் முந்தி மொன்றியல் தமிழ் வானொலியாலே அறிமுகப்படுத்த ஒன்று சொத்தேடல். அது பெரிய விடயம் இல்லை. நான் ஒரு சொல்லை ஒரு பதத்தை இங்கே வைத்துக்கொண்டு அந்த பதத்தின் இரண்டு மூன்று எழுத்துக்களை எடுத்துவிட்டு மீதி எழுத்துக்களை தான், இப்போ ஐந்து எழுத்து உள்ள ஒரு பதம் என்றால் நான் இரண்டு எழுத்துக்களை எடுத்துவிட்டு உங்களுக்கு தருவேன் மற்ற எழுத்துக்களை, நீங்கள் அதை நிரப்பி அது என்ன சொல் என்று எங்களுக்கு கூற வேண்டும். காற்றலையில் வந்துதான் கூற வேண்டும், நீங்கள் பதிவிலே இடக்கூடாது. அப்படி பதிவிலே இட்டால் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் புலனத்திலே நீங்கள் பதிவிடும் பொழுது மற்றவர்கள் பார்க்கலாம் தானே, பார்த்துவிட்டு கூறலாம் தானே. அதனால் காற்றலைக்கு வந்துதான் கூற வேண்டும். யார் கூடுதலான புள்ளிகளை பெறுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி பாடல் வழங்கப்படும். அந்த வகையிலே இப்பொழுது நான் ஒரு சொல்லை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். என்னிடம் ஒரு சொல் இருக்கின்றது, அந்த சொல் வந்து ஐந்து எழுத்துக்களாலான சொல். அதிலே நான் இரண்டு எழுத்துக்களை எடுத்துவிட்டு கூறப்போகின்றேன், நீங்கள் அந்த இரண்டு எழுத்துக்கள் எதுவென்று பொருத்தி எனக்கு கூற வேண்டும். இப்பொழுது உதாரணத்துக்கு கடவுள் என்று எடுத்துக்கொண்டால் கானா டானா ஊனா இல்லைன்னா கடவுள். அதில் நான் இரண்டு எழுத்து எடுத்துக்கிறேன், டானாவையும் டானாவை எடுத்துவிட்டு உங்களுக்கு கூறுவேன் கா டேஷ் இடைவெளி ஊ இல் என்றால் நீங்கள் அந்த டாவை நீங்கள் போட்டு கடவுள் என்று நிரப்பி சொல்ல வேணும். பருப்பு என்று கூறினால் ப என்று கூறுவேன், நீங்கள் அந்த ரூனாவை அதை போட்டு பருப்பு என்று சொல்லலாம் தான். அப்படி இடைவெளியை நிரப்பி சொத்தேடல் நாங்கள் அந்த சொல்லை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் அந்த சொல்லை கண்டுபிடித்து வாருங்கள் என்று கூறிக்கொண்டு முதலாவது சொல்லாக தருகின்றேன். இது ஐந்து எழுத்துக்கள் உள்ள ஒரு பதம். அந்த ஐந்து எழுத்துக்களே முதலாவது எழுத்து ச, அதன் பின்பு ஒரு இடைவெளி, மூன்றாவது எழுத்து த, நான்காவது எழுத்து இடைவெளி, இறுதி எழுத்து இம்மன்னா. அப்ப இது ஐந்து எழுத்துக்களால் ஆன ஒரு பதம். இது என்ன பதம் என்று நீங்கள் அந்த இரண்டு எழுத்துக்களையும் கண்டுபிடித்து ச இடைவெளி த இடைவெளி இம் என்று வருகின்றது. அது என்ன பதம் என்று கண்டுபிடித்து காற்றலைக்கு வந்து கூறுங்கள். கண்டுபிடி கண்டுபிடி, இது கண்டுபிடி கண்டுபிடி என்ற நிகழ்வுலே தான் இந்த பாடல் முன்பு இந்த சொற்றடல் வருவது உண்டு. எங்கே கொண்டு வாருங்கள், யார் கொண்டு வரப்போகின்றீர்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு பாடல் ஒன்று. இது இப்பொழுது கண் ஒரு பாடல் ஒன்று வைரலாகி வந்த பாடல் ஒன்று இளைய தலைமுறைகளின் மனதிலே உள்ளது. அது பெரியவர்களையும் கவர்ந்து விட்டது போல் தெரிகின்றது. நம்ம வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் ஒரு பாடலை தருகிறேன். எங்கள் மீனாட்சி சுவாமிநாதனுக்கு மீனா சுவாமிநாதனுக்கு மிகவும் விருப்பமான பாடல். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வரலாம். வரும்போது இந்த சொல்லை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். ச இடைவெளி த இடைவெளி இம், அது என்ன பதம் என்று நீங்கள் நான் வைத்திருக்கிற பதமாக இருக்க வேண்டும். வாருங்கள், கொண்டு வாருங்கள், பார்ப்போம். பாடலை கேட்போமா?
1: The back lap push.

0: மச்சு வீடு கட்டி.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ஞானசேகரன், காற்றலைக்கு வந்தீர்கள். வணக்கம் ஞானசேகரன், சென்று விட்டீர்கள், மீண்டும் வாருங்கள்.

ஞானசேகரன் ஆண்டாள் விஜயராகவன் வர வேண்டும் காற்றலைக்கு நீங்கள் அழைத்திருந்தீர்கள். இந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் பாடலை இடைநிறுத்தி வரலாம், வாருங்கள்.

0: வணக்கம் செல்வகுமார்.
1: அப்பா வணக்கம். பா
0: வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
1: வணக்கம்.
0: வணக்கம். வந்தவுடனே தொலைபேசி உங்களுக்கு குழப்பம் பண்ணுகிறது. சரியாக நீங்கள்
1: நாளைய பாடல்பா. அப்பா, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்திருக்கேன்?
0: இந்த மலையே மலரோடு தனியா கேள்விங்களா?
1: என்ன
0: சொல்லை தேடுகின்ற வருகின்றார். அவரை அழைத்து கொண்டு மீண்டும் நீங்கள் வாருங்கள். சரியா? மீண்டும் வரலாம். பாருங்கள்,
1: நீங்க அடுத்த சொல்லும் சொல்லலாம்லப்பா. அடுத்த சொல்லும் சொல்லலாம்ல.
0: இல்ல, இப்ப சொல்ல இல்ல. நான் சரி சொல்றதா?
1: இல்ல இல்ல, வெளியே போயிட்டு.
0: ஆமாமா, நீங்க
1: போயிட்டு வரலாம்லப்பா.
0: போயிட்டு தான் வர வேண்டும். போயிட்டு வாருங்கள். அடுத்த சொல்லை கூட, அடுத்த சொல்லை தர வேண்டேன் உங்களுக்கு. சரியா? சென்று விட்டீர்களா? அங்கே நாகம் எங்களுடைய எங்கே ஞானசேகரன் வந்தீர்கள். மீண்டும் வாருங்கள் ஐயா. உங்களோட அழைப்பு வரும்பொழுது உங்களுக்கு முந்தி இவர் வந்து விட்டார். யார்? எங்களுடைய செல்வகுமார் வந்து விட்டார். சரி, அடுத்த சொல்லு. முதலாவது சொல்லு சந்தனம் என்று வந்து கூறிவிட்டார் செல்வகுமார். இரண்டாவது சொல்லு பானா இடைவெளி, சானா இடைவெளி, தீனா என்னவாக இருக்கும்? பானா இடைவெளி, சானா இடைவெளி, தீனா. ஐந்து எழுத்துக்களால் ஆனது. ஐந்து எழுத்துக்களால் ஆனது. கண்டுபிடித்தோண்டு ஓடி வாருங்கள், கண்டுபிடித்தோண்டு ஓடி வாருங்கள். வர வேண்டும் கட்டளைக்கு. இப்பொழுது ஞானசேகரன் நீங்கள் வந்திருந்தீர்கள், வர வேண்டியதானே. மீண்டும் வரலாம், ஓடி வாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். சொத்துவேடல் கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடிக்கு இப்பொழுது கொடுத்த முதலிலே சந்தனம் என்பதை கண்டுபிடித்து அந்த பதிலை தந்து விட்டார் செல்வகுமார். அவருக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டு விட்டது. அடுத்த பதம் பா இடைவெளி, ச இடைவெளி, தீ. இதுக்கு ஐந்து எழுத்திலே வர வேண்டும். இரண்டு எழுத்து காணவில்லை. கண்டுபிடித்து கொண்டு நிரப்பி கொண்டு ஓடி பாருங்கள். யார் முதலில் வருவது என்று பார்ப்போம். வந்தவர் மீண்டும் வரலாம். இது முன்னர் தமிழ் வானொலி பாடலை தருகின்ற தொடர்ந்து கேட்போம். அந்த காந்த கண்ணலை பாடல் இழுத்துக் கொண்டிருக்கிறது எல்லோரையும், இந்த காந்த கண் இழுக்கின்றது எல்லோரையும் இங்கே கேட்டு பார்ப்போம்.

நல்ல பாடல். காந்த கண்ணலை முத்து பல்லழகா என்று நினைவு இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். கண்டுபிடி கண்டுபிடி, அதுவே கண் என்ற ஆரம்பத்தில் வருகின்ற பாடல்களை இன்று கேட்டு மகிழலாம் என்பது உறவுகளே. கண்டுபிடி கண்டுபிடியிலே இப்பொழுது இரண்டாவது பதமாக வந்திருக்கின்றது. ஒரு பதத்தை கூறியிருந்தேன், ஐந்து எழுத்துக்களால் ஆன பதம், முதலாவது எழுத்து பானா, அதன் பின்பு ஒரு இடைவெளி, அந்த சொல்லை காணவில்லை, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். மூன்றாவது எழுத்து சானா, அடுத்த எழுத்தை காணவில்லை, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த எழுத்து தீனா. அப்ப இரண்டு எழுத்துக்களை கண்டுபிடி கண்டுபிடி, கண்ணும் கண்ணும் ஓடிப்பை பார்த்து கண்களினால் பார்த்து தேடி பார்த்து வர வேண்டும். முதலாவது பதத்துக்கான சரியான பதிலை கொடுத்து விட்டார் புதுக்கோட்டை செல்வகுமார், ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றார். அடுத்து வர வேண்டிய ஞானசேகரன், வந்தீர்கள் மீண்டும் சென்று விட்டீர்கள், விஜயராகவன் ஆண்டாள் அழைத்திருக்கின்றீர்கள், வர வேண்டும் காற்றலை ஓடி வாருங்கள். முங்கேற்றமல்வானல் அடுத்த பாடலை கேட்போமா? அடுத்த பாடலும் வருகின்றது. கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்வில் இருக்கின்றீர்கள், அடுத்த பாடலை தருகின்றேன் பாருங்கள்.

0: பிரிட்டன் செல்வகுமார் வந்திருக்கிறார். வணக்கம் செல்வகுமார்,
1: என்ன வணக்கம்?
0: வணக்கம், கூறுங்கள்.
1: பராசக்தி அப்பா, பராசக்தி.
0: சரியான பதில், சரியான பதில். கெட்டிக்காரன் இரண்டாவது பதிலை கொண்டு வந்து இரண்டாவது பதிலை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி,
1: நன்றிப்பா, நன்றி.
0: அடுத்த பதத்தை தரவா? வாழ்த்துக்கள், சென்று பாருங்கள். சரி, அடுத்த பாடலை தொடர்வோம்.

முதல் இரண்டு சொற்களையும் செல்வகுமார் அவர்கள் நிரப்பி கண்டுபிடித்து கண்டுபிடி கண்டுபிடி என்ற இடத்திலே இரண்டு புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றார். மூன்றாவது பதத்தை தர இருக்கின்றேன். மூன்றாவது பதமும் ஐந்து எழுத்துக்களாலான பதம். அதிலே மன்னிக்கவும், முதலாவது எழுத்து வேணா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து காணா, நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து இம்மன்னா. ஐந்து எழுத்துக்களாலான பதம். முதலாவது எழுத்து வேணா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து காணா, நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து இம்மன்னா. கண்டுபிடி கண்டுபிடி அந்த இரண்டு எழுத்துக்களையும் கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். யார் முதலில் வந்து கூறுகிறார்களோ அவர்களுக்கு புள்ளி கிடைக்கும், புள்ளிகள் வழங்கி வெற்றி காணப்படும்.

0: மேல் நாம்.
1: மூன்றாவது பதம் முதலாவது எழுத்து வேணா வந்துவிட்டார் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். வணக்கம் வணக்கம் ஞானசேகரன். இல்ல என்னுடைய இல்ல தானா வரவில்லை, கானா தானே தந்தான். என்ன குருமல், என்ன என்ன குருகுறீர்கள்?
2: வெந்தயம்
1: இல்லை ஐயா, இது வந்து வேணா இரண்டாவது எழுத்து இல்லை, மூன்றாவது எழுத்து கானா.
2: சரியப்பா சரியப்பா, நான் பிறகு வருகிறேன்.
1: சரி, என்ன பாடலோடு வந்தீர்கள், என்ன பாடலை கேட்க போகிறீர்கள் ஞானசேகரம் நாளைய தினத்துக்கு?
2: நன்றி.

ஐந்து எழுத்துக்களாலான பதம் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்விலே வேணா இரண்டாவது பத எழுத்தை காணவில்லை, காண மூன்றாவது எழுத்தை நான்காவது எழுத்தை காணவில்லை, இம்மன்னாவில் முடிகின்றது. ஐந்து எழுத்தை கொண்டது, இரண்டு எழுத்துக்களை காணவில்லை, இரண்டு எழுத்துக்களையும் கண்டுபிடி கண்டுபிடி.

0: வணக்கம் வணக்கம் மகாலிங்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமா இருக்கின்றோம். அங்கே மழை பொழிகின்றதா இப்பொழுது?
1: சரியான மழையா? நேற்று ராத்திரி பிடிச்சதுயா, ராத்திரி 8 மணிக்கு பிடிச்சது, இன்னைய வரைக்கும் பெஞ்சிட்டே தான் இருக்கு.
0: ஐயோ, நாடுபுறாவும் மழை போடுறாங்க. இலங்கை ஈழ திருநாட்டிலும் மழைதான் கூறுகின்றார்கள். வடக்கு கிழக்கு பகுதிகளில்
1: இலங்கையில ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினாலதான் இப்ப மழை பெய்யுதுங்க.
0: இங்க பெய்யுது. அதற்கு முன்பு வந்த புயல் காலத்திலும் அங்கு அந்த அனர்த்தம் இருந்து மழை அங்கிருந்து ஆரம்பித்து
1: வந்த
0: வங்காள பெரிகடலாக ஆரம்பித்து அங்கே இடத்துக்களாலே கடந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வருகின்றது. ஓய்யோ, தமிழர்கள் பகுதிகளில் அனர்த்தங்கள் தான். இப்பொழுது மாலிங்கம், அங்கே அறுவடை காலமா இல்லை? இல்லையா?
1: ஆமாயா, அறுவடை காலம் தான். இன்னும் இந்த இப்போ வந்து முன்னாடி நட்டவங்க எல்லாம் வந்து அறுக்கிற டயத்துல இருந்து சாஞ்சி கிடக்குதுயா. அடுத்து வந்து தை மாசத்துக்கு பிறகு 10 தேதிக்கு அப்புறம் அறுக்க வேண்டியதெல்லாம் சாஞ்சிட்டியா.
0: நல்லது மாலிங்க. என்ன பாடலோடு வந்தீர்கள்?
1: பழைய பாடலானா மாமா மாமா மாமா ஏமா ஏமா ஏமா அந்த
0: அந்த பாடல் கேட்பீர்கள். இப்பொழுது கண்டுபிடி கண்டுபிடியிலே ஒரு பதம் தந்திருந்தேன், கண்டுபிடித்து விட்டீர்களா? என்ன பதம்?
1: அது கடைசி எழுத்து என்னையா சொன்னீங்க?
0: இல்ல, முதல் எழுத்து வீணா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து கானா, நான்காவது எழுத்தை காணவில்லை, இறுதி எழுத்து இம்மன்னா. இம் ஐந்து எழுத்துக்கான பதம் கண்டுபிடித்தீர்களா? அல்லது
1: இல்லையா? நான் மீண்டும் மீண்டும் கண்டுபிடிச்சு
0: கண்டுபிடிச்சிட்டு ஓடி வாருங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செல்வகுமார், ஓடி வாருங்கள். கண்டுபிடித்து விட்டீர்களா அந்த பதத்தை? ஓடி வர வேண்டும் செல்வகுமார்.

சொல்லக்குமான இணைப்புக்கு வரவனும் பதத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஐந்து எழுத்துக்களாலான பதம் வீணா இடைவெளியை கொண்டு வந்திருக்கின்றது. அந்த இடைவெளியிலே என்ன எழுத்து, அதை மறைந்து விட்டது. அடுத்தது கானா, நான்காவது எழுத்து மறைந்து விட்டது. இறுதி எழுத்து இம்மன்னா. ஐந்து எழுத்துக்களால் ஆன பதம் எங்கே கொண்டு வாருங்கள்.

0: வந்து விட்டார் செல்வகுமார், வந்து விட்டார். என்ன சொல்லை கண்டுபிடிச்சீர்கள் அதற்கு?
1: அப்பா வணக்கம்பா. வணக்கம்பா.
0: வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம்பா. அப்பா வேங்கடம், வேங்கடம் சரியான வார்த்தையாப்பா?
0: இல்ல வேணா ஐயா, வேணா வே குரல் எங்க ஞானதேகரம் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ஞானதேகரம், என்ன என்ன சொல்லி கண்டுபிடிச்சீர்கள்?
1: வெண்கலம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள். சாரி, அடுத்தது.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அந்த பொருள் வெண்கலம் என்ற பொருளை கொண்டு வந்திருக்கார் கட்டிக்காரன். கட்டிக்காரன் அடுத்த பொருள் சொல்லி தரட்டுமா? சரி. வணக்கம் செல்வகுமார்.
1: அப்பா வணக்கம். வெங்கலம். வெங்கலம் சரியான விடையாப்பா? வெங்கலம்.
0: அதைத்தான் இப்பொழுது ஞானசேகரம் வந்து கூறிவிட்டு செல்வார். சரியான பதில் அவர் வந்து கூறிவிட்டு செல்கின்றார்.
1: சரிங்கப்பா, சரிங்கப்பா. குறிலாம் நெடிலான்னு தெரியாதனாலதான் மாத்திருந்தோம். சரிங்க.
0: குறிலுக்கும் நெடுக்கட்டும் நான் சொல்லுவதிலே வித்தியாசம் வரும். வே தி த ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் நிரல் குடில் சொல்ல முடியாதானே மகனே?
1: இல்ல வே
0: அப்படின்னும் போது கூறுவேன். வேணா என்றால்
1: என்றால்
0: கூனா கூவண்ணா, கோனா கோவண்ணா. சரி, அடுத்த அடுத்த அடுத்த சொல்லை தரட்டுமா? முதலாவது எழுத்து, முதலாவது எழுத்து தீனா. தீனா என்பது குரல். சரியா? இரண்டாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து சூவண்ணா, நெடு சூவண்ணா. நான்காவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து இம்மண்ணா.
1: சரிங்கப்பா.
0: தீனா இடைவெளி, சூவண்ணா இடைவெளி, இம்மண்ணா. ஐந்து எழுத்துக்களான பதம். எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். கண்டுபிடி கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில சொற்களை தந்து கொண்டிருக்கின்ற அந்த பதத்தை கண்டுபிடித்து கொண்டு வந்து தருகின்றார்கள். இதிலே நான்காவது பதமாக வருகின்றது போட்டிக்கு. முதல் எழுத்து தி குரல், இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்து நெடில் சூ, நான்காவது எழுத்தை காணவில்லை மறைந்து விட்டது, ஐந்தாவது எழுத்து இம். ஐந்து எழுத்துல இரண்டு எழுத்தை காணவில்லை. கண்டுபிடி கண்டுபிடியில் கண்டுபிடித்து கொண்டு ஓடி வாருங்கள். பாடலை அடுத்த பாடலுக்கு செல்கின்றேன். கண் தான் என்று பிரதானமாக வருகிறது கண்டுபிடி கண்டுபிடியிலே.

0: வணக்கம் செல்வகுமார். செல்வகுமார் வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் திரிசூலம். திரிசூலம்
0: கெட்டிக்காரன், மூன்று புள்ளிகளை பெற்றீர்கள். கெட்டிக்காரன் திரிசூலம், ஐந்து எழுத்துக்களை கொண்டது திரிசூலம். குடும்பத்தில் ஒற்றுமையா கண்டுபிடிக்க திரிசூலம் இல்லவா கண்டுபிடிக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்து வணக்கம். வணக்கம் நன்றி. மகாலிங்கம் வந்தோட மகாலிங்கம் பாருங்கள், கூறுங்கள்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: கூறுங்கள்.
2: திரிசூலம், திரிசூலம்
0: கெட்டிக்காரன். அதை இப்ப செல்வகுமார் வந்து செல்வியோடு போகிறாரு.
2: எனக்கு ரிங்
0: ஆயிடுச்சு. அடுத்த பாடல், அடுத்த சொல்லை தருகின்றேன் உங்களுக்கு. அடுத்த சொல்லு அடுத்த சொல்லு அடுத்த சொல்லு வந்து முதலாவது எழுத்து வே. முதலாவது எழுத்து வே, நெடில். இரண்டாவது இடத்தை காணவில்லை, மறைந்து விட்டது. மூன்றாவது எழுத்து மூ. நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை, இறுதி எழுத்து இன். ஆகவே உங்களுக்கு மூன்று எழுத்துக்களை தந்திருக்கின்றேன், மூன்று எழுத்துக்கள் மறைந்து விட்டது. இது ஆறு சொற்களை கொண்ட, ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். வே இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது, மூன்றாவது எழுத்து மூ, நான்காவது எழுத்து மறைந்து விட்டது, அடக்கடவுளை ஐந்தாவது எழுத்தும் மறைந்து விட்டது, ஆறாவது எழுத்து இன் என்று வந்திருக்கின்றது. வே நெடில், இரண்டாவது எழுத்து மறைக்கப்பட்டு விட்டது, மூன்றாவது எழுத்து மு குரில் மு, நான்காவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தும் மறைந்து விட்டது, ஆறாவது எழுத்து இன். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள், தந்து ஆறு முதலில் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு புள்ளி வழங்கப்படும். வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் ரேவதி, மகளே ரேவதி வணக்கம். நலமா
1: இருக்கின்றீங்களா?
0: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்க வேண்டும், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சுகமாக மகளாக இருக்க வேண்டும். அங்கே மழை பொழிகின்றதா? ஐயோ, உங்களுக்கு மழையில இங்கு எல்லாம் சரியான மத்த நேயர்கள் வந்தார்கள், எல்லோரும் மழை என்று கூறுகின்றார்கள். கேரளாவிலும் மழை ஆரம்பித்து விட்டது என்று. நல்லது, நலமா இருக்கும் வேளையிலே இப்பொழுது என்ன பாடலை நீங்கள் நேர் உங்களுடைய கதம்பத்துக்கு
1: தரப்போகின்றீர்கள்?
0: ஆமா, என்ன பாடல்? நாளைய விருப்பம்.
1: அப்பா, பொன்னையில் பூத்தது புதுவாணி, அந்த பாடல்.
0: அற்புதமான, நல்லதொரு பாடல். பொன்னொழில் பூத்தது புதுவாணி. இப்ப கேட்டுக்கொண்டு இருந்தீர்களா? கண்டுபிடி கண்டுபிடி
1: போட்டி. இப்பதான் கேட்டேன், யாரும் கண்டுபிடிக்கிறீங்களோன்னு. என்னப்பா சொல்லி இருந்தீங்க?
0: என்னப்பா, இங்க எல்லாரும் வந்து கண்டுபிடித்து போட்டு ஒரு பதம் தருவேன். அந்த பதத்திலே உள்ள எழுத்துக்களில் ஒரு சில எழுத்து மறைந்துவிடும், அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்.
1: ஒரு பதம் தருவீர்கள்?
0: பதம் இல்ல, நான் ஒரு பதம் வைத்திருக்கின்றேன், ஆறு எழுத்துக்கள் கொண்ட பதம்.
1: சரி சரி.
0: அந்த பதத்தின் முதல் எழுத்து நெடில் அதுக்கு வர வேண்ணா. இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது.
1: சரி.
0: மூன்றாவது எழுத்து குறி மு, முன்னாள் என்று மு, மூணா. அடுத்த நான்காவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தும் மறைந்து விட்டன.
1: சரி.
0: கடைசி எழுத்து இன். அப்ப இது ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். மூன்று எழுத்துக்கள் தெரிகின்றது, மூன்று எழுத்துக்கள் மறைந்து விட்டது. அந்த மூன்று எழுத்துக்களையும் கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடித்து கொண்டு ஓடி வந்து தந்துவிடு, புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம்.
1: வேளமுடையான் இது எதை குறிக்கிறது?
0: அது இது தரமாட்டேன்.
1: அது இல்ல, பொருள் சொன்னீங்கன்னா
0: அதுதான் சுகமாட்டு. பொருள் கூறப்பட மாட்டாது, நீங்கள் தான் பொருள் கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். இது சாதாரண வழக்கத்திலே உள்ள தெரு. வேளமுடையான் அது நல்ல சொல்லு, ஆனா அது அல்ல என்னிடம் இருக்கின்றது. நீங்கள் சொன்னது அல்ல. கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். இங்கே செல்வகுமார், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். எங்கே செல்வகுமார் வாருங்கள், ஓடி வாருங்கள். என்ன சொல்ற, என்ன பொருள் கொண்டு வந்தீர்கள்? மகாலிங்கம், நீங்களும் வந்தீர்கள், வர வேண்டும். யார் முதல் வருகின்றார்களோ, யார் முதல் செல்லை கொண்டு வருகிறார்கள் பார்க்க போகின்றேன். எங்கே வர வேண்டும்? இப்போ வந்து உங்களை நான் நினைக்க போகின்றேன். இதுல உள்ளவர்கள் எல்லோரும் இணையலாம் எங்களோடு. வாருங்கள், ஓடி வாருங்கள். விஜயராகவன் நீங்கள் வரவில்லை, சொல்லவில்லை. வர வேண்டும், வர வேண்டும். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே கண்டுபிடி கண்டுபிடி. ஆறு சொற்கள், ஆறு எழுத்துக்களாலான சொல், அதை நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். எங்கே ஓடி வாருங்கள். செல்வகுமார் வந்து விட்டார். வாருங்கள் செல்வகுமார், என்ன என்ன சொல்லு?
2: அப்பா வணக்கம்.
0: வணக்கம். உங்களுக்கு விளங்கவில்லை, கூறுங்கள் என்னவென்று.
2: வேல், வேல் முருகன், வேல் முருகன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: வேல் முருகன் தான்.
0: வேல் முருகன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
2: முருகன்.
0: சரி, நல்ல கண்டுபிடித்து விட்டீர்கள். இப்பொழுது பௌனம்மாள் வருகின்றார்கள். வணக்கம் பௌனம்மாள். வணக்கம் பௌனம்மாள். பௌனம்மாள்
3: வணக்கம். ஐயா
0: வணக்கம். என்ன சலங்கு வழியில் அங்க இருக்கின்றது?
3: ஐயா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க ஐயா, அந்த ஒலி உங்களுக்கு அப்படி சலங்க வழியா கேக்குது?
0: நான் சில்லு வண்டா இருக்க வேண்டும் இல்லையா, அந்த பூச்சி?
3: அப்படி இல்லைங்க, இங்க பூச்சி எல்லாம் ஒண்ணு சத்தமா இல்ல இன்னைக்கு. ஆனா மழை சுடைய சத்தம் தான்.
0: நல்ல மழை பொழிகிறதா? அங்க அநேகமான இடத்துல மழை பொழிகின்றது.
3: ஆமாங்க ஐயா.
0: சரி, இப்பொழுது என்ன பாடலை நாளைய தினம் திறப்போறீர்கள்?
3: நாளைக்கு ஜஸ்டிஸ் விஸ்வநாத் அப்படின்னு ஒரு திரைப்படம். அதுல வந்து சிலை செய்ய கைகள் உண்டு, தங்கம் கொஞ்சம் தேவை, செஞ்சார பாடல் உண்டு, தமிழ் கொஞ்சம் தேவை. அந்த பாடல் வேணுமையா?
0: நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, கண்டுபிடி கண்டுபிடி என்ற போட்டி, சரியா? சரி, அதற்கான இந்த பதம் இப்பொழுது வருகின்ற பதம், மற்றதெல்லாம் கண்டுபிடிச்சு விட்டார்கள், இப்ப வருகின்ற பதம் ஐந்து எழுத்துக்களால் உள்ள ஒரு பதம். அதில் முதலாவது எழுத்து பா, நெடில் பா, பாவண்ணா. இரண்டாவது எழுத்து மறைக்கப்பட்டது,

0: எல்லோருக்கும் கூறப்பட்டிருக்கு. யார் முதலில் வந்து தருகிறார்களோ அவருக்கு புள்ளிகள் வழங்கப்படும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: முதல் எழுத்து பானா வாங்கயா?
0: நெடு அம்மா, பா பாவண்ணா.
1: சரி,
0: ஓடி பாருங்கள், கண்டுபிடித்துக்கொண்டு ஓடி பாருங்கள் செல்ல குட்டிகளே.

0: ஓரளவுக்கு ஆர்வம் வந்துவிட்டீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பொருளை கொண்டு
1: வந்தீர்கள்?
0: கிரெட்டிக்காரன் 5 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது பால்குடம் என்ற பொருளை கொண்டு வந்திருந்தார். அந்த அதில் வந்தது பாவன்னா, இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது, மூன்றாவது எழுத்து கூனா, இல்ல அந்த மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, டானா உம்மன்னா என்று சொல்லுகிறேன். பால் குடம் என்று வந்து கூறுவது வெற்றி பெற்றுக் கொண்டு சொல்லுகின்றார். சரி, அடுத்த பதத்தை தருகின்றேன். பால் குடம் அவர் வந்து கூறிவிட்டார், விரைவாக நீங்கள் கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வர வேண்டும். அடுத்த பதம் பெறுகின்றது. அந்த படம், அந்த பதம் வந்து மாலிங்கம் அவர்கள் கொண்டு வரும். வணக்கம் மாலிங்கம். மாலிங்கம், வணக்கம் மாலிங்கம், மாலிங்கம், வணக்கம் மகாலிங்கம். என்னய்யா உங்களுடைய இணைப்பு வரவில்லை எனக்கு? மாலிங்கத்தின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி, அடுத்த செல்லை தருகின்றேன். முதலாவது எழுத்து ஆனா, அகரம் ஆனா. இரண்டாவது எழுத்து டீனா, குரல் டி. மூன்றாவது எழுத்து, நாலாவது எழுத்து மறைந்து விட்டது. ஐந்தாவது எழுத்து வா, குரல் வானா, வரவுக்கு வார வானா. அடுத்தது டு, குரல். முதலாவது எழுத்து ஆனா, இரண்டாவது எழுத்து டீனா, மூன்றாவது எழுத்து, நாலாவது எழுத்து மறைந்து விட்டது, ஐந்தாவது எழுத்து வானா, ஆறாவது எழுத்து டூனா. 6 எழுத்துக்களை கொண்ட பதம். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள் பார்ப்போம். அடுத்த பதத்தையும் தருகின்றேன். ஒரே நேரத்திலே கண்டுபிடிச்சு வரலாம். நீங்கள் எதுக்கு கண்டுபிடிக்கிறீர்களோ அதை கொண்டு ஓடி வாருங்கள். முதலாவது எழுத்து பானா, குரல். இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது. மூன்றாவது எழுத்து யானா, யகரம், யமா, ய. நான்காவது எழுத்து மறைந்து விட்டது, ஐயையோ. ஐந்தாவது எழுத்து ரூனா, கருப்பு என்பதற்கு வான கூன், ரூனா, எறும்புக்கு வர ரூனா, குரல். ப இரண்டாவது மறைந்து விட்டது, மூன்றாவது ய, நான்காவது மறைந்து விட்டது, ஐந்தாவது ரூ. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள் பார்ப்போம். யார் கொண்டு வருகின்றார் என்று பார்ப்போம், கேட்போம். முன்வைக்கலாம்.

0: அன்பு உறவோடு வரவரணும் காற்றழைக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில் கண்டுபிடி கண்டுபிடி விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக கண்டுபிடிப்பதற்கு கண் வேணும் என்பது போல கண் கண் கண் என்ற பாடல்களும் வந்து கொண்டிருக்கின்றது. இது ஒன்றியல் தமிழ் வானொலியில் வந்து 6 நேயர்கள் வந்து இணைந்திருந்தார். இருவர்கள் தான் போட்டியிலே பங்கு பெற்று புள்ளிகளை பெற்றுக்கொண்டு பரிசுகளை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். எங்கே ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், உங்களுக்கு சொற்களை தந்து கொண்டிருக்கின்றேன் வந்து சொல்ல வேண்டும். நீங்கள் செல்வகுமார் வந்துவிட்டார். வணக்கம் செல்வகுமார், எந்த பதம் கொண்டு
1: வந்தீர்கள்?
0: அடிச்சுவடு. அற்புதம், சரியான பதில், சரியான பதில் தந்திருக்கிறீர்கள்.
1: அடிச்சுவடு. நன்றிப்பா.
0: இதுவும் மோகன் அவருடைய உதவியோடு தானே வந்தீர்கள்? நல்லது, நல்லது, அப்படித்தான் இருக்கணும். கட்டிக்காரன் கொண்டு வந்து விட்டீர்கள். ஒரு அடுத்த பாடலுக்கு தருவதற்கு ஒரு பாடலை தருங்க. அடுத்த பதம் பா, இரண்டாவது சொல்லை காணவில்லை, மூன்றாவது எழுத்து ய, நாலாவது எழுத்தை காணவில்லை, இறுதி எழுத்து ரூனா. இங்கே கொண்டு ஓடி வாருங்கள். பாடலை தருகின்றேன். அடுத்த பாடல் கண்ணே கண்ணே அணிஞ்சு வருகின்றது. என்ன பாடலாயிருக்கும்?

அவர் வந்து அடிச்சுவோடு என்பதை கூறிவிட்டார். அடுத்த பதத்தை இன்னும் கொண்டு வரவில்லை. ப இரண்டாவது எழுத்து இல்லை. ய மூன்றாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து ய, நாலாவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து ரு, முதலாவது எழுத்து ப, இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து ய, நான்காவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து ரு. அதற்கு அடுத்த பதம், முதலாவது ஏழு பதங்கள், ஏழு சொற்களை கொண்டு ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம் பெறுகின்றது. சற்று முன்னு நாலிலே வந்து, ஐந்திலே வந்து, ஆறிலே வந்து, ஏழுக்கு செல்லுகின்றோம். முதலாவது எழுத்து க, குரில் கானா. இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து மீண்டும் கானா. ஐந்தாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தும் மறைந்து விட்டது. இறுதி எழுத்து இம்மன்னா. முதலாவது எழுத்து கானா, இரண்டு மூன்று காணவில்லை. நான்காவது எழுத்து கானா, ஐந்து மாறும் மறைந்து விட்டது. ஏழாவது எழுத்து இம்மன்னா. கொண்டு வாருங்கள், யார் கொண்டு வருவது என்று பார்ப்போம். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இந்த பாடலை கேட்போம்.

இனிமையான அந்த பாடல் முடிந்து விட்டது அன்பு உறவுகளே. இன்னும் ஒரு பாடலை தேடி எடுத்து வருவதற்குள் இங்கே நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஓடுவாரங்கள் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வந்தவர்கள் திரும்பவரும் ஓடுவார வேண்டும். அடுத்த பாடலுக்கு செல்ல இருக்கின்றேன். அடுத்த பாடலை கேட்டுக்கொண்டே நீங்கள் போட்டியில் கலந்து கொள்ளலாம். கண்டுபிடி கண்டுபிடி நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒவ்வொருத்தரும் வந்து கூறிவிட்டு செல்கின்றார்கள். இப்பொழுது ஏழு சொற்களை கண்டுபிடித்து விட்டார்கள். அடுத்த பாடலை கண்டுபிடிக்க ஆயத்தமாக இருக்கின்றீர்கள், தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். இதுவரை கிடைக்கவில்லையா அந்த பொருள்? முதலாவது எழுத்து பானா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து யானா, நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து ரூனா. எங்கே கொண்டு பாருங்கள். அடுத்த பதம் முதலாவது எழுத்து கானா, இரண்டாவது மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து கானா மீண்டும், ஐந்தாவது ஆறாவது எழுத்தை காணவில்லை, இறுதி எழுத்து இம்மன்னா. ஏழு சொற்களால் ஆன பதம். எங்கே கொண்டு ஓடி பாருங்கள், ஓடி வந்து சொல்ல வேண்டும். செல்வகுமார் நன்றாக விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். ஞானசேகரன் ஒரு தடவை வந்தீர்கள், மாலிங்கம் ஒரு தடவை வந்து மீண்டும் சென்று வருகின்றீர்கள், மீண்டும் வரவில்லை நீங்கள். பவுனம்மாள் எங்கே உங்களை காணவில்லை. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். ஒரு பாடலை கேட்போம். கண்ணே என்று ஆரம்பிக்கும் பாடல், கண்ணை பற்றிய பாடல் வருகின்றது.

0: பாட்டாவே படிச்சிட்டே பாரதியார் பாட்டா?
1: பாரதி பாட்டா?

0: வணக்கம் வணக்கம் மகாலிங்கம்.
1: வணக்கம் ஐயா. கட்சி கட்டும்
0: என்னய்யா?
1: கட்சி கட்டும் மாதிரி இருக்கு.
0: எந்த சொல்லுக்கு கட்சி கட்டுமா? அப்படி ஒரு வினை எச்சமாக வராது, எச்சத்திலே வராது, முழு சொல்ல இருக்குது. அது ஒரு பெயர் சொல். சரியா? அங்கே கொண்டு போறீங்க.
1: நன்றி.
0: பாருங்க, இணைந்து இணைந்து குழுவாக கேட்போம். பாருங்கள்,

0: கண்ணில் ஆரம்பிக்கும் பாடலை கொண்டு கண்டுபிடி கண்டுபிடி என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த கண்டுபிடி கண்டுபிடி என்ற நிகழ்விலே வந்து பங்கு பெற்றுக் கொண்டு பாடலை தந்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு உறவுகளே, சதமுறாம இருக்க வேண்டும். பார்த்தீர்கள் அந்த குழப்பகிறார்கள் என்ற போட்டியை, எங்கே கொண்டு வருகிறார்கள், எங்கே காணவில்லை, உங்களை வர வேண்டும், கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றதா, கண்டுபிடிக்க வேண்டும், தேடி கண்டுபிடியுங்கள், கண்டுபிடி கண்டுபிடி என்ற இடத்திலே வந்து செல்வகுமார் 6 சொற்களை கண்டுபிடித்தீர்கள். கடிக்கரன் ஞானசேகரன் 1 தடவை வந்து 2 தடவை வந்து 1 சொல்லை கண்டுபிடித்து தந்து விட்டு சென்று விட்டார். மீண்டும் வரவுடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம், இணைந்து என்னோட இருந்து கொண்டு கண்டுபிடிங்கள் என்று நினைக்கின்றேன். செல்வகுமார் வாருங்கள், முதல்ல சொல்லை கொண்டு வாருங்கள். மாலிங்கம் ரேவதி பவுனம்மாள், நீங்கள் அனைவரும் இணைந்து கொள்ளலாம், வந்து இணைந்து கருத்துக்களை தந்து கொண்டிருங்கள். அடுத்த ஒரு பாடல் கண்ணை பற்றிய, கண் என்று ஆரம்பிக்கின்ற அடுத்த பாடல்
1: ஒன்னு நம்பாத

0: வந்துவிட்டார் மகாலிங்கம், வந்துவிட்டார் மகாலிங்கம். பாருங்கள் மகாலிங்கம், வணக்கம்
1: மகாலிங்கம்.
0: மகாலிங்கம் மகா வணக்கம். மகாலிங்கத்து தொலைபேசி தொலைபேசி வந்து விட்டார். வாருங்கள் கூறுங்கள்.
2: கருட கருட காட்சியம்,
0: வருட காட்சியம். எந்த எந்த குரலுக்கு எதுக்கு கொண்டு வார்கள்?
2: கருட கருடன் கருடன் கருடன் கருடன் வரும்
0: இல்லையா?
2: கருட காட்சியம்
0: இல்ல, அப்படி சொல்லவில்லையே நான். காணாவிலே தான் ஆரம்பிக்கிறது முதல்ல குரல் கா, இரண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து இல்லை, நான்காவது எழுத்தும் கா, கா இல்லை, கா நான்கு ஐந்து ஆறாவது எழுத்து இல்லை, எம் கடைசி எழுத்து எம். அப்படி பாருங்கள் மீண்டும்.

0: இது முன்னிறுத்தமிழ் வானொலி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஓடிவாரங்கள் வந்து
1: போட்டியிருக்கிறார்கள்.
0: எங்கள் பேச்சு வழக்கில் உள்ள சொற்கள், நாங்கள் தினமும் பாவிக்கின்ற பதங்களைத்தான் நான் தருகின்றேன், கடுமையான பதங்கள் அல்ல.

0: இனிமையான பாடல் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்று புதிய பாடல். எங்களிடம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் திரைப்படம், இந்த பாடலின் திரைப்படம். முன்பு வந்த திரைப்படம் இருக்கின்றது ஒரு பாடல், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்று பழைய பாடல். இது கண்ணை நம்பாதே என்று ஒரு பாடலை ஆரம்பித்திருக்கின்றார்கள், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ற திரைப்படத்து பாடல். எங்கே அன்பு உறவுகளை நீங்கள் வர வேண்டும், வந்து பாடல்களை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஓடி வர வேண்டும், வந்துவிட்டு நீங்கள் சென்று விட்டீர்கள், யோசிக்கின்றீர்கள் போல் இருக்கின்றது. ஆறு நபர்கள் இருக்கின்றீர்கள், ஆறு பேர் இணைந்தீர்கள், ஆறு பேரும் ஒருவருக்கும் தர முடியாமல் இருக்கின்றதா, என்ன காரணம், ஓடி வாருங்கள். பதிவிலே யாரும் தயவு செய்து எழுத வேண்டாம், பதிவிலே போடாதீர்கள், அவரை பார்த்து மற்றவர்கள் கூற முடியும் தானே. சரி, வந்து விட்டார் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார். கொண்டு வாருங்கள். என்னப்பா கண்டுபிடித்தீர்கள்?
1: அப்ப கருட கருட கலசமாப்பா?
0: இல்ல, அதாங்கதை முடித்தால் அதை அல்ல நான் சொன்னது. கருட கலசம் ஒன்று இருக்கின்றதா?
1: சரிங்கப்பா.
0: அப்படி ஒன்று இருக்கின்றதா?
1: கோயில் கோயில் கோயில்ல வச்சிருக்காங்கப்பா கலசம்.
0: அது கலசம்
1: பெருமாள் கோயில்ல வச்சிருக்காங்க.
0: அதுல கருட கலசம் என்றதுக்கு பேரு இருக்கின்றதா? இல்லையா,
1: கருட கருட
0: இல்லையே,
1: கருட கருட சேவை டைத்துல எடுத்துருவாங்க.
0: வராத கலசத்தினுடைய உருவம் போற கருடனுக்கு கலசம் வைக்கவில்லையா? அங்க கருட கலசம் என்று ஒன்று இருக்கின்றதா? இருக்கின்றதா ஐயா? தெரியும். சரி, நீங்கள் இணைந்து கொண்டு போவோம் எல்லோரும். சரியா, நீங்கள் சென்று வாருங்கள். இது கண்டுபிடிக்கவில்லை இன்னும் நீங்கள்.
1: சரி,
0: பானா
1: எதுங்கப்பா?
0: இரண்டாவது எழுத்து இல்லை, மூன்றாவது எழுத்து யானா, நான்காவது எழுத்து இல்லை, ஐந்தாவது எழுத்து ரூனா. அது கொண்டு வரவில்லை, கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
1: வாழ்த்துக்கள்.
0: அடுத்த உறவு உறவு அழைக்கின்ற வணக்கம் வணக்கம்
2: சதுரங்கம் படத்துல என்ன தந்துடுவேன் அந்த பாட்டு.
0: என்னை தந்துடுவேன் பாடலா?
2: என்ன என்ன தந்துடுவேன் நான், என்னை
0: தந்துடுவேன் தருவீர்கள். என்னை தந்துடுவேன், என்னை தந்துடுவேன் சதுரங்கத்தில் கேட்டிருக்கீங்க. போட்டியை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா?
2: உதவிட்டு தான் கேட்டேன், அப்ப ரெண்டு சொற்கள் தான் கேட்டேன்.
0: என்ன சொற்களை கேட்டீர்கள்?
2: நீங்க ஒரு எழுத்து மறைவு, யா ஒரு எழுத்து மறைவு, ரூவா ரூனாவா
0: பழைய சோறு கட்டிக்காரி. ஐந்து எழுத்தை கொண்டதிலே பானாவும், இரண்டாவது எழுத்து மறைந்தது, மூன்றாவது எழுத்து யா சோ கட்டிக்காரி கட்டிக்காரி. அடுத்த பதங்களை கேட்டீர்களா? இருங்கள், இன்னும்
2: இன்னொன்று இருக்கிறது, அதுக்கு முன்பு கேட்கவில்லையப்பா. அந்த இன்னொன்று கா, அந்த ஏழு எழுத்து சொல்லு.
0: அதை கூறுகின்றேன், கானா இரண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, மீண்டும் கானா, நான்காவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தும் மறைந்து விட்டது, ஐந்தாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தும் மறைந்து விட்டது, ஏழாவது எழுத்து இம்மன்ன கானா, இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, நான்காவது எழுத்து மீண்டும் காணா, ஐந்தும் ஆறும் மறைந்து விட்டது, ஏழாவது எழுத்து இம்மன்னா. கொண்டு ஓடி வாருங்கள்.
2: அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சொல்லலாம்,
0: இருக்கலாம் இருக்கலாம். சரியா,
2: உணவு பொருளா? உணவு பொருளா?
0: ஒரு பேருக்கு தான் பதில் கூற முடியும்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்து ரேவதி அம்மா வந்தீர்கள், ஓடி வாருங்கள் மகளே. என்ன கொண்டு வந்திருக்கீர்கள்? இப்பொழுது இந்த நான்காவது அந்த அந்த பழைய சோறு வந்து விட்டதுப்பா, அது வந்துவிடும். பானாவில் ஆரம்பித்த சொல்லு பழைய சோறு என்று வந்துவிட்டது. வாழ்த்துக்கள் ரோஜா வந்து கூறியிருந்தார்கள். அடுத்தது ரேவதி, விரைந்தீர்கள் வரவில்லை, ஓடி வாருங்கள். வந்து என்ன பொருள் என்னவென்று கூற வேண்டும் நீங்கள். எங்க ஞானதேரனை காணவில்லை. ரேவதி நீங்கள் அழைத்தீர்கள், பாடலை கொண்டு வருவதற்காக வரவில்லை. பௌனம்மாவை காணவில்லை. எங்கே கலந்து விட்டு ஓடிவிட்டு தமிழ் சொற்களைத்தானே பழைய சோறு சாதாரணமா எங்களோட வாழ்க்கையில நாங்கள் கூறுவது தானே. எங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட நாளாந்தன் நாங்கள் உபயோகிக்கின்ற சொல்லைத்தான் தருகின்றேன். கருட கலசம் என்று ஒன்றில் இறைவதி பதவியிலே போட வேண்டாம் மகளே, பதவியை பார்த்துவிட்டு வந்து கூறுவார்கள் தானே. நல்லது, ஓடி வாருங்கள். முன்றைய தமிழ் வானொலி 24 மணி சேவையில் இன்னும் ஒரு பாடலை கேட்போமா? அயோக்கியா திரைப்படுத்தினேன்.

0: எண்மர் பதத்தை குறட்டுமா இலகுமாக தருகின்றேன். முதலாவது எழுத்து இது வந்து ஏழு எழுத்தை கொண்டது. முதலாவது எழுத்து பு, பூனா, இது நெடில் அல்ல, பு என்றது. புஷ்பம் என்பதற்கு வருது பூ, அது. இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது, இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது. மூன்றாவது எழுத்து யானா, ய, யம்மா, ய. நான்காவது எழுத்து மறைந்து விட்டது. ஐந்தாவது எழுத்து பானா, ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது, ஏழாவது எழுத்து இம்மன்னா. ரேவதி வந்திருக்காரு, கேட்டு விடும். வணக்கம் ரேவதி. வணக்கம் மாலே.
1: அழகாக
0: சொல்லிருக்கு, அதுக்கு கருப்பு என்பதற்கு வேற ரூனா வந்து, அது வந்து ரோஜா வந்து கூறி விட்டு சென்று விட்டார். பழைய சோறு,
1: எறும்பு, எறும்பு ரூபா, சரியப்பா,
0: பழைய சோறு அது அவர் கொடுத்து விட்டார். இப்ப அடுத்த
1: கருப்புக்கு, கருப்புக்கு அந்த ரூ வருமாப்பா,
0: அது அது இலக்கணத்துல ரூ அண்டு வரும். பேசும்பொழுது கருப்புன்னு தானே கூறுவோம். எறும்புக்கு வந்து கூறியிருந்தேன், எறும்புக்கு வர ரூ வந்து.
1: அப்படியா, அதை கவனிக்கவில்லையாப்பா. ஆனா பழைய சோறு கரெக்டா வந்ததுப்பா. நான் ஒண்ணுதான் கண்டுபிடிக்க முயற்சி
0: பண்ணேன்.
1: அப்பா, எங்க ஊர்ல இந்த பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி ஒரு கல் கம்பம் இருக்கும்.
0: சரி சரி, அதுல கட்டும், அதே நான் கூறவில்லை அம்மா. நீங்க அது அந்த தூரத்துல நான் போகவில்லை. எங்களோட நாளாந்திருக்கிற பொருள் அதை கண்டுபிடிங்க. காணா,
1: சரி,
0: ரெண்டு மூன்று எழுத்து இல்லை, மீண்டும் காணா, ஐந்து ஆறு இல்லை, ஏழாவது. அதுக்கு அடுத்தது இப்பொழுது ஒன்று கொண்டு வந்தேன், இலகுவாக நீங்கள் முதல் எழுத்து பூ. இப்ப புற்று வந்ததுக்கு வரும் இல்ல, பூ,
1: வெறும் பூ,
0: பூ நடில் அல்ல, நடில் இல்ல, குறை. இரண்டாவது எழுத்தை காணவில்லை மகளே, சரியா. மூன்றாவது
1: எழுத்து,
0: மூன்றாவது எழுத்து யம்மா, யம்மா, யா, ஜ அல்ல, யா என்பதிலே இயம் என்பதுக்கு நடுவில் வரும் குரல், குரல், யா. நாலாவது எழுத்து காணவில்லை. ஐந்தாவது எழுத்து ப, பானா, குரல், படம் என்பதுக்கு வர ப. ஆறாவது எழுத்து காணவில்லை. ஏழாவது எழுத்து இம்மன், அம்மாவுக்கு வர இம், சரியா, ஏழு எழுத்து கொண்டது. எங்கே கண்டுபிடிச்சுட்டு வருகிறார்கள்?
1: கண்டுபிடித்து வருகிறேன்.
0: அடுத்த பதத்தை நீங்க கண்டுபிடிங்க, அடுத்த பதத்தை தருகின்றேன், இன்னும் ஒரு பதம் தர இருக்கின்றேன். முதலாவது எழுத்து தேனா, இரண்டாவது எழுத்து இன்னா, இன் தெரியும் தானே, நன்று என்று எழுதும்பொழுது நானா, இன்னா, ரூனா என்று எழுதுவோம். சென்று என்றதுக்கு சேனா, இன்னா, ரூ என்று எழுதுவோம். அப்ப இதுல இன்னா வருவது தேனா, இன்னா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து மானா. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து இம்மன்னா. சுலபமானது, எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு ஓடிவாருங்கள், ஓடிவாருங்கள். பாடலை தருகின்றேன் தொடர்ந்து.

0: வணக்கம் வணக்கம் ஃபாரூக். வணக்கம் ஐயா ஃபாரூக். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கு.
0: நலமாக இருக்கின்றோம். நலமாக மகிழ்வாக இருக்கிறோம். சவுதியிலே மழை பொழிகிறதா? நீங்கள் தொழிற்சாலையில் இருக்கின்றீர்களா பணியகத்திலே? நல்லது. இப்பொழுது என்ன பாடல் உங்களுக்கு கதம்பத்திலே கேட்க போற நாளைய தினம் என்ன பாடல் தர வேண்டும்?
1: இருந்து காதல் கடிதம்.
0: காதல் கடிதமா?
1: கண் காதல் கடிதம்.
0: காதல் கடிதம் வரைந்தேன் என்ற பாடல். நல்ல நல்ல நல்ல நல்ல பாடல். காதல் கடிதம் வரைந்தேன். சரி, இப்பொழுது போட்டியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? கண்டுபிடி கண்டுபிடி.
1: ஆமா, இப்பதான் கேட்டேன். கடைசியா சொன்னதுக்கு சொல்றாயா?
0: என்ன கூறுங்கள்.
1: புளியம்பழம்
0: கட்டுக்காரன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். புளியம்பழம் அற்புதமாக கண்டுபிடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அடுத்த சொல்லு கேட்டீர்களா?
1: என்னவென்று
0: கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். ஓடி வாருங்கள், ஓடி ஓடி விரைவாக வருங்கள். கட்டிக்காரன் கட்டிக்காரன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முதல் தடவிலே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த உறவுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டு போட்டியிலே கலந்து கொண்டு சிறப்பாக விளங்கிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாடலை தொடர்கின்றேன்.

0: எண்ணுவது சுலபமானது வருகின்றது. முதலாவது எழுத்து வேணா, பொறுமை என்பதுக்கு வர வே குரல். இரண்டாவது எழுத்து காணவில்லையே, மூன்றாவது எழுத்து காணவில்லையே, இறுதி எழுத்து நான்காவது எழுத்து இயன்னா, ஈ காய் என்பதுக்கு வருது ஈ. அப்ப வேணாவும் முதல் எழுத்து இறுதி எழுத்து இயன்னா, இடையில இரண்டு எழுத்து வர வேண்டும், அதை காணவில்லை. நீங்கள் கூறுவீர்கள் என்றது என்னுடைய நம்பிக்கை. கண்டுபிடி கண்டுபிடி, ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள், கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். இப்பொழுது யார் பௌனம்மாள் வந்துவிட்ட, பௌனம்மாள் வணக்கம், என்ன பொருள் என்ன பதத்தை கண்டுபிடித்தீர்கள்?
1: ஐயா பூ, பூ சொன்னீங்கல்ல, பூ கூட்டம் ஐயா பா, அது வந்து புதிய படம் ஐயா?
0: இல்லையே, அது ஏழு எழுத்து இல்ல, அது கூறிவிட்டாரு. இப்பொழுது ஃபாரூக் வந்து கூறிவிட்டார், சவுதி அரேபியாவில் இருந்து புளியம் பழம். கட்டிக்காரு கட்டிக்காரு கண்டுபிடிச்சிருக்க. புதிய படம் இல்லையம்மா, புதிய படம் வந்தா ஆறு எழுத்து இல்ல, வெறும் இது ஏழு எழுத்து இல்ல, இடையில ரொம்ப என்ன வந்தது. சரி, அடுத்தது இது கண்டுபிடித்தீர்களா? கானா, இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, மீண்டும் நாலாவது எழுத்து கானா, ஐந்தாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தும் மறைந்து விட்டது, ஏழாவது எழுத்து இம்மன்னா. சரியா? அடுத்தது தேனா, இன்னா, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, நான்காவது எழுத்து மானா, ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது, ஆறாவது எழுத்து உம்மண்ணா. முடிந்தால் கொண்டு வாருங்கள். சரியா?
1: சரி
0: சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கண்டுபிடி கண்டுபிடி.

0: எங்க ரேவதி வந்தீர்கள் சென்று விட்டீர்கள், வாருங்கள் ரேவதி. ரேவதி, எங்களை காணவில்லை. ரேவதி, அழைத்தீர்கள், மீண்டும் வரவில்லையே, என்ன காரணம்? வந்து விட்டீர்களா? கூறுங்கள். நான்கெழுத்து சொல்லுத்தானே அம்மா, வே
1: நான்கு எழுத்து
0: சொல்லு, முதல் எழுத்து வேணா, இறுதி எழுத்து ஈயன்னா, இடையில ரெண்டு எழுத்து இல்லை. சென்று விட்டார். அடுத்தது யார் அழைத்தார்கள்? வரவில்லை. ஓடி வாருங்கள் அழைப்புக்கு, ஓடி வர வேண்டும். முறையெழுத்து வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை கனடா கலையத்தில் அழைக்கிறேன்.

0: வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் வணக்கம் ரோஜா, தூக்கத்தோடு தான் இன்னும் இருக்கின்றீர்கள் போல தெரிகின்றது. என்ன சொல்ல, என்ன பதத்தை கண்டுபிடித்தீர்கள்?
1: அந்த நீங்க கொடுத்திருந்த சொல்லி என்னன்னா, ஒரு எழுத்து மறைந்திருக்கிறது. மானா ஒரு எழுத்து மறைந்திருக்கிறது. தென்னை தென்னை மரம்
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி தென்னை மரம். இவ்வளவு சுலபமான சொல். வாழ்த்துக்கள் ரோஜா, வாழ்த்துக்கள் ரோஜா, வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்தியப்பா
0: கெட்டிக்காரி. அடுத்து சொல்லு, அடுத்து சொல்லு தந்தையனா.
1: அடுத்து வேணா, ரெண்டு எழுத்து மறைந்திருக்கிறது, ஒரு எழுத்து
0: இஎன்னா. நான்கு எழுத்தை கொண்டு சொல்லு, இலகுவான சொல்லு, ஓடி வாருங்கள். அன்பு மன்னவர் வந்து விட்டார், மன்னன் வந்து விட்டார் இப்பொழுது. வணக்கம் மன்னவா ஜோஜ் அவர்களே. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: நலமா இருக்கின்றீர்களா?
2: ஆசீர்வாதத்தில் இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள். எப்பொழுதும் என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்க, நலமாக நாங்களும் இருக்கின்றோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நாங்கள் போட்டியில் இருக்கோம். நாளைய பாடலை கூறிவிட்டு போட்டிக்கு வரணும். என்ன பாடல் நாளைக்கும் கொடுக்க வேண்டும்?
2: படம் வந்து டிசம்பர்ல இருந்து நெஞ்சாங்கூட்டில் நீங்க நிற்கிறாய். அந்த படம்
0: எனக்கு விருப்பமான அந்த பாடல். நெஞ்சாங்கூட்டு நெஞ்சாங்கூடும் தெரியுமா உங்களுக்கு?
2: நெஞ்சுக்குள்ள
0: நெஞ்சாங்கூட்டில் நல்ல பாடல், நல்ல வரி. அந்த வரி நெஞ்சாங்கூட்டில் நீ இருக்க, நெத்தி போட்டு நீ என்னென்ன அந்த வரி வரும்?
2: நெஞ்சாங்கூட்டில் நிற்கிறாய்
0: நெத்தி போட்ட
2: வெறும் கை ஐயா.
0: சரி, அடுத்தது நீங்க என்ன?
2: வெறும் கை.
0: என்ன கை?
2: வெறும் கை.
0: எந்த எழுத்து கையா?
2: தி வே லாஸ்ட்ல இ.
0: இ என்ன? ஐயனா அங்க என்ன என்ன சொல்லு?
2: வெறும் கை.
0: இல்ல, கை சொல்லவில்லை நான். இ இ என்ன மட்டும், மெய் பொய் என்பதற்கு வருமல்ல, இ அந்த இதுதான். வேணாவில் ஆரம்பித்து இரண்டு இடத்துல இ என்று முடியும். அது நீங்க கண்டுபிடிக்கிறது கடினம். அப்படி எங்க பேச்சு வழக்கிலே நாங்கள் அப்படி பேசுவதில் நான் உற்று கவனித்தால் பிடிச்சிடுவீர்கள். சரி, ஓடி வாருங்க, வாருங்கள், மீண்டும் வாருங்கள். வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. பாடல்கள் சொற்கள் வந்து கொண்டிருக்கின்றது. பதத்துக்கான பதத்தை தந்து இரண்டு மூன்று எழுத்தை எடுத்துவிட்டால் அதை கண்டுபிடித்து நீர் அப்படி சொல்ல வேண்டும் நீங்கள்.

0: வணக்கம் ஞானசேகரன். என்ன பதத்தை கொண்டு
1: வணக்கம் அப்பா? வெள்ளை. வெள்ளை
0: கட்டிக்காரன், கட்டிக்காரன் வெண்ணெய். அதனால்தான் கூறினேன்
1: நான்.
0: வேணா வெண்ணா நீனா ஈயண்ணா வெண்ணெய்
1: ஈயண்ணா
0: வெண்ணெய். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்
1: ஞானசேகரன்.
0: மற்ற பதங்களை நிரப்பிக் கொண்டு வாருங்கள். தெரியுமா என்ன?
1: இல்லப்பா, இப்பதான் இல்லது இல்லத்துக்கு இப்பதான்ப்பா அந்த நான் இப்ப கேட்டுக்கிட்டு நான் கலந்துக்கிறேன்ப்பா.
0: இப்ப அடுத்த பதத்தை தருகிறேன்.
1: சொல்லுங்க.
0: கானா இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. மீண்டும் கானா நான்காவது எழுத்து கானா, ஐந்தாவதும் ஆறாவதும் மறைந்து விட்டது. ஏழாவது எழுத்து இம்மன்னா, ஏழு எழுத்துக்கள் கானா இரண்டும் மூன்றும் மறைந்திருக்கிறது. நாலாவது காணா மீண்டும், ஐந்தும் ஆறும் மறைந்து விட்டது. ஏழாவது எடுத்து உம்மண்ணா.
1: சரிப்பா, வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

இனிமையான பாடல்களை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கண் என்று ஆரம்பித்தோம். கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்விலே இருக்கின்றபடியால் கண் முக்கியம். அது மட்டுமில்லாமல் இப்பொழுது தளங்களிலே கண் மிகவும் பிரபஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. கண்ணை பற்றிய பாதுகாப்பு நெறிமுறைகள், கண் எதற்காக தேவை, எப்படி இந்த கண்ணும் கண்ணும் நோக்குகின்றது, கண்ணையே கடவுளாக கொண்டாட வேண்டும் என்ற அளவிலே வந்துவிட்டது அதுக்கு வியாக்கியானங்கள். அந்த வகையிலே இங்கு கண்ணின் செயற்பாடுகளை பற்றி கேட்டு பாடிக்கொண்டிருக்கின்றது எங்கள் முன்னிறுத்தம் வானதி. கண் அடுத்த கண் என்ன கூறுகின்றது கேட்போம். அந்த பாடலையும் சொற்களை கண்டுபிடித்துக் கொண்டு ஓடுவாருங்கள். கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்வில் இருக்கின்ற இது மீண்டும் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை.

0: வணக்கம் பவனம்மாள். பவனம்மாள் வணக்கம். வணக்கம். என்ன பாடல, என்ன பதத்தை கொண்டு வந்தீர்கள்?
1: புஷ்பத்துக்கு வர்ற பூனா அப்படின்னு சொல்லி.
0: ஆமா,
1: அதுக்கு சொல்றாங்க ஐயா. புவியியல் பாடமா ஐயா?
0: இல்லையம்மா, பாவன் அவரே இல்லையம்மா. அது வந்து அந்த சொல்லு வந்து விட்டது. அதை வந்து எங்களுடைய ஃபாரூக் அவர்கள் கூறிவிட்டு சென்று விட்டார். நீண்ட நேரமாக விட புளியம் பழம்.
1: ஓஹோ,
0: இதற்கு வரவில்லை. கானா இரண்டாவது மூன்றாவது எழுத்து இல்லை. மீண்டும் நாலாவது எழுத்து கானா, ஐந்தாவது ஆறாவது எழுத்து இல்லை, ஏழாவது எழுத்து இம்மன்னா, அது இன்னும் வரவில்லை. அடுத்து புளியம்பழம் தென்னை நிறம் வெண்ணெய் வந்துவிட்டது. சரி, இன்னும் ஒரு பதம் தருகின்றேன். ஐந்து எழுத்து சொல்லு. முதலாவது எழுத்து பானா, படம் அதுக்கு வரப்பா. அடுத்தது இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது. மூன்றாவது எழுத்து இத்தன்னா, இத்தன்னா கத்து சொத்து சுத்து என்பது வர இத்தன்னா. நான்காவது எழுத்து மறைந்து விட்டது. ஐந்தாவது எழுத்து லீனா, புலி என்பதற்கு வருவது புலி, புலிக்கு வரும் புலி. பானா இரண்டாவது எழுத்து இல்லை, இத்தன்னா நான்காவது எழுத்து இல்லை, ஐந்தாவது லீனா. சரியா, கண்டுபிடித்து தருவாருங்க. அந்த ஏழு சொற்கள் வந்தது கண்டுபிடிக்கப்படவில்லை இன்னும். நீங்கள் இப்ப கண்டுபிடிச்சது வந்தது புளியம் பழம் என்பது அது வந்துவிட்டது. ஏற்கனவே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முயற்சி பண்ணுங்கள் பவனம்மாள், முயற்சி பண்ணுங்கள். நன்றி, நன்றி.

0: செல்வ ரத்னம் நீங்கள் ஓய்ந்து விட்டீர்களா அல்லது உங்களுக்கு தொலை தொடர்பு சரிவரவில்லை? இணையதளம் தடை செய்து விட்டதா? உங்களை நன்றாக விளையாடி கொண்டு வந்தீர்கள், மீண்டும் காணவில்லை உங்களை, ஓடி வர வேண்டும். ஜோர்ஜ் வந்து விட்டார் மீண்டும். வணக்கம் ஜோர்ஜ், என்ன பெயரை கொண்டு வந்தீர்கள்?
1: வணக்கம் ஐயா, இது கண்ணை காட்டு போதுமா? அந்த பஸ்ட் சொன்னீங்க
0: எதுக்கு? வேறு சொற்களுக்கா? இல்லையே, கண்ணை காட்டு இல்ல போதும் என்று இல்லையம்மா, இல்ல ஐயா. காண
1: சரி, அடுத்தது பத்ரகாளி.
0: எதுக்கு
1: சொன்னீங்களே?
0: அது எத்தனை எடுத்து? அது இல்ல, அப்படி வராது. முதலாவது மறைந்து விட்டது, மூன்றாவது எழுத்து இத்தன்னா, நான்காவது எழுத்து மறைந்து விட்டது, ஐந்தாவது எழுத்து லீனா. சரியா? கண்டுபிடிச்சு ஓடி வாருங்கள், ஓடி வருவாங்க பிள்ளைக்குட்டி, ஓடி வாருங்கள். எங்கே அன்பு உறவுகளே, இன்னும் உங்களுக்கு 20 நிமிடங்கள் இருக்கின்றது நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவதற்கு, அதற்கிடையில் கொண்டு வந்து
2: விடுங்கள்.
0: பாரு, நீங்கள் வந்துவிட்டு சென்று விட்டீங்க, அலையுங்கள் மீண்டும் பாரு, ஓடி வாருங்கள் பாரு. ரேவதி வந்து விட்டார். வணக்கம் ரேவதி.
3: அப்பா பனி துளிப்பா.
0: கெட்டிக்காரி பானா கூட வந்ததுக்கு பனித்துளி என்று கூறிவிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார் ரேவதி அவர்கள். கெட்டிக்காரி பா, இரண்டாவது எழுத்து நீ, மூன்றாவது எழுத்து எத், நான்காவது எழுத்து து, ஐந்தாவது எழுத்து லி, பனித்துளி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். போர்வையும் பார்த்திருக்கின்றீர்களா?
3: வெண்ணெய் சொன்னப்பா, ஆனா சரி வர உங்களுக்கு சொல்லல போல இருக்கு. வெண்ணெய்,
0: வெண்ணெய்
3: சொல்றதுக்கு பதிலு நான் வந்து அந்த ஒரு கொம்பு போட்டு நேனா
0: சொல்லிட்டேன்.
3: அதுக்காக கண்டுபிடிக்கல,
0: சரி. அடுத்தது வேறவா உனக்கு பனித்துளியும் வந்து விட்டது. சரி, பீனா பிட்டுக்கு வர பீனா, பிடித்தலுக்கு வர பீனா. இரண்டாவது இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டதம்மா. மூன்றாவது எழுத்து லையண்ணா, சரியல்ல. நான்காவது எழுத்து இல்ல, மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், நான் பிள்ளையாக கூறிவிட்டேன். முதலாவது எழுத்து ஓவண்ணா, ஓவண்ணா, ஓம், ஓவண்ணா, ஓம். இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது. மூன்றாவது எழுத்து யானா, நான்காவது எழுது இக்கண்ணா, ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது, ஆறாவது எழுத்து லையண்ணா. ஓவண்ணா இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது, யானா இக்கண்ணா அடுத்த எழுத்து மறைந்து விட்டது, கடைசி எழுத்து லையண்ணா. கண்டுபிடித்து ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே செல்வகுமார் வந்தீர்கள் வாருங்கள். செல்வகுமார் வாழ்த்துக்கள்மா. செல்வகுமார் ஓடி வாருங்கள். எங்கே செல்வகுமார், என்ன கொண்டு வந்தீர்கள்? செல்வா புதுக்கோட்டை, ஓடி வாருங்கள். நீங்க பயப்படுத்துவதில் நல்ல புள்ளிகள் எடுத்து வச்சிருக்கின்றீர்கள். வாருங்கள், இன்னும் 17 நிமிடங்கள் இருக்கின்றது, 18 நிமிடங்கள் இருக்கின்றது, முடிவடைகிறது. ஓடி வாருங்கள். எங்கே காணவில்லை, ரோஜா வரவில்லை, ஜோர்ஜ் வர வேண்டும், பாரத் நீங்கள் அழைத்து விட்டு சென்றீர்கள் ஐயா, ஓடி வாருங்கள். மீண்டும் என்ன சொல்லி கொண்டு வந்தீர்களோ தெரியவில்லை.
4: என்னை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய்.
0: ரோஜா கொண்டு வாருங்கள். என்ன என்ன ரோஜா நீங்கள் கொண்டு வந்தீர்கள்?
5: வணக்கம். ஓவிய கலையா?
0: ஓவிய கலை. கட்டிக்காரி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ரோஜா,
5: வாழ்த்துக்கள். அது நாளாந்த வந்தால் எல்லாரும் பாவிப்பார்களா?
0: எல்லாரும் எல்லாரும் இங்கே நாங்கள் பாவிப்பதில்லை, எங்கள் ஆசிய நாடுகளிலே பாவிப்போம், அதை அதை உபயோகிப்போம். அதை இல்ல, இங்கே அந்த அந்த பொருள் இருக்கின்றது, அந்த பொருள் இங்கேயும் இருக்கின்றது. சரி, இது

0: இரண்டருக்கு மறைந்து விட்டது அந்த இரண்டை செய்த கஞ்சி இரண்டருக்கு மறைந்து விடல கட்டிக்காரி. வாழ்த்துக்கள் ரோஜா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள், ஓடி வாருங்கள், வாழ்த்துக்கள். வணக்கம், வணக்கம் ரேவதி, ரேவதி வணக்கம். மகளே ரேவதி, எங்கே போய்விட்டீர்கள்? என்ன நடந்த உங்களுடைய அழைப்புக்கு? ரேவதி, ரேவதி வாருங்கள், வாருங்கள் ரேவதி.
1: ஓவிய கலையாப்பா?
0: ஓவிய கலை இப்ப ரோஜா வந்து சொல்லிவிட்டார். சரியான படம் நீங்கள் வருவதற்கு முன்பு ரோஜா தான் நினைப்பிலிருந்து கூறிவிட்டார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: கண்டுபிடிங்கள்.
0: முதலாவது எழுத்து பீனா, இரண்டாவது எழுத்து இல்லை, மூன்றாவது எழுத்து தானா தானா, நான்காவதும் எழுத்து இல்லை, ஐந்தாவது எழுத்து சேனா, ஆறாவது இல்லை சேனா, செல்வாவுக்கு வர்றது
1: செல்வம்,
0: அதுக்கு வர சேனா, ஆறாவது இல்லை, ஏழாவது பூ, பூனா புற்றுக்கு வர்றது, பி அடுத்தது இல்லை, தா அடுத்தது இல்லை, அடுத்தது சே அடுத்தது இல்லை, இறுதி எழுத்து பூ.
1: குரல்
0: குரல் குரல் குரல் குரல் தான் வாருதான். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அடுத்தது தெரியுமா உங்களுக்கு? அடுத்தது உங்களுக்கு வருகின்றது. முதல் எழுத்து ஆனா,
1: ஆனா வந்து நெடில,
0: ஆனா அகரம், ஆனா
1: சரி சரி.
0: இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை, நான்காவது எழுத்து சையண்ணா. சரியா?
1: சையா, சையா,
0: ஆனாவும் சையன் தான் வருவது. இடையில எழுத்து இரண்டு எழுத்து வர வேண்டும், வரவில்லை. நாலு எழுத்து செல்லு
1: சைனா.
0: ஆமா ஆமா, சை சை ஹை,
1: சரி
0: சரி
1: சரி சரி அப்பா, சரி அப்பா.
0: வணக்கம், வணக்கம் ஞானசேகரன், வணக்கம் ஞானசேகரன்,
2: வணக்கம் அப்பா.
0: சொல்லுங்கள், என்ன சொல்லிக் கொண்டு
2: வணக்கம். பித்தளை சொம்பு,
0: அது வந்து விட்டது. இப்பொழுதுதான் ரயில்வே குரு விட்டு போகின்றார். சரியான
2: சொல்லி
0: இப்பொழுது முதலெழுத்து ஆனா, இரண்டாவது எழுத்து இல்லை, மூன்றாவது எழுத்து இல்லை, நான்காவது எழுத்து சையண்ணா, நான்கு எழுத்தை கொண்டு செல். வணக்கம், வணக்கம் போனம்மாள்.
3: ஐயா, ஓனாவுக்கு கொடுத்தீங்க, அது சொல்லிட்டாங்களா?
0: எது?
3: ஓ, முதல் எழுத்து கொடுத்தீங்க,
0: அதுக்கு என்ன நீங்கள் கொண்டு வந்தீர்கள்?
3: ஓவியக்கலை.
0: ஓவியக்கலை இப்பொழுது ரோஜா வந்து குறிவிட, இரண்டு நேரங்களுக்கு முன்பு வந்து குறிவிட்டு போகின்றார். ஓவியக்கலை நல்ல பேர் கண்டுபிடிச்சு கட்டிக்காரு கண்டுபிடிச்சு விட்டீர்கள். ஓவியக்கலை அவ அவ தந்து விட்டார். இப்பொழுது அடுத்த சொல்லு வந்திருக்கிறது ஆனா, இரண்டாவது எழுத்து இல்லை, மூன்றாவது எழுத்து இல்லை, நான்காவது எழுத்து சை அண்ணா, நான்கு எழுத்தை கொண்டு சொல். சரியா?
3: ஆனா வந்து கொரியில் தானங்கய்யா?
0: ஆமா ஆமா. நன்றி, ஓடிவாருங்கள்.
3: கடைசி எழுத்து சை,
0: சை இடையில ரெண்டு எழுத்து இல்லை. அடுத்த உறவுகாரங்கள் சந்தன்ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ், வணக்கம் சந்தன்ராஜ், வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. பித்தளை செம்பு,
0: பித்தளை செம்பு போது கூறி விட்டார். ரேவதி கூறி விட்டார்.
2: நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு வந்து எனக்கு மாறுதுங்க. நீங்க அதை வந்து கே வரணும், காவலை போட்டுருக்கோம்.
0: நாங்க முதல்ல கூறியிருந்தேன்

0: அந்த இடத்துல நாங்க போட்டு போடுறதுல குழப்பிச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு நீங்க தே அதுல வந்து இந்த தெம்மாங்கு அப்படி அந்த அதை குறிக்கிற
1: சொன்னேன் குரில் தேனா என்று கூறினேன், குரில் என்றும் கூறினேன். தமிழ் புரிய வேண்டும் என்பதற்காக தமிழ்
0: பனித்துளிக்கு கட்ட சொன்னீங்க அதுக்கு. ஆனா இதுக்கு வந்து கொஞ்சம் தேன்னு நாங்க அந்த தே அந்த தனித்தோடு சேர்த்து அதுலதான் குழம்பிச்சு.
1: தேனா முடியுங்க குரில் என்றும் கூறு.
0: அதே மாதிரி ஓவிய ஓவிய கலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏ வந்து ஏவாயி போச்சு நாங்க போட்டு பார்க்கும்போது, அதனாலதான் குழப்பம் ஆயிடுச்சு.
1: ஓவிய ஏவானே வருங்கயா
0: ஏ ஏ
1: அகரம் தெரிந்த அம்பு அலை அது ரெண்டாவது எழுத்து இல்லை, மூன்றாவது எழுத்து இல்லை, அடுத்தது சை ஓசை பாசை நான்கு எழுத்து சொல்லுது. அடுத்தது வந்து ஐந்து எழுத்து சொல், முதலாவது எழுத்து குரில் வேணா ஒன்று வந்தான் என்று வர வேணா
0: வே.
1: அடுத்த எழுத்து இல்லை, மூன்றாவது எழுத்து அதாவது வந்து ரி அந்த உரி கரு சரி அதுக்கு வரும். நான்காவது எழுத்து காணவில்லை, ஐந்தாவது எழுத்து இல்லைன்னா விரைவாக வாருங்கள் முடி வரைய இருக்கின்றது. அடுத்த உறவுடன் சொல்லுங்கள் என்ன பாடல் சந்தன் ராஜம் உள்ள கதை கூறுங்கள். நாளைய தினம்
0: நெஞ்சத்தை இல்லாதே
1: என்ன பாட்டு
0: பருவமே புதிய பாடல் பாடு.
1: பருவமே புதிய பாடல் பாடு. நல்லது நல்லது கண்டுபிடித்து ஓடி வாருங்கள்.
0: நீங்க இப்ப அந்த வே சொன்னீங்களா அதுல சொல்லுங்க திருப்பியும். வே
1: வேணா
0: அடுத்த எழுத்து கிடையாது,
1: வேணா வே அடுத்த எழுத்து இல்லை, மூன்றாவது எழுத்து ரி உரி உரி என்றதுக்கு வர ரி
0: ரி
1: உரி பறி கறி குறி சொறி ரி ரி. அடுத்து இல்லை அடுத்த எழுத்து இல்லை, கடைசி எழுத்து இல் சொல் சொல் என்பதற்கு வர இல்.
0: சரிங்கய்யா
1: நல்லது ஐயா
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. ஓடி வாருங்கள். அடுத்தது யார் வந்திருக்கிறது? ரேவதி வந்திருக்கிறது, வாருங்கள் ரேவதி.
2: அப்ப சொல்லிட்டாங்க முடியுது
1: எது
2: அகிம்சை
1: இல்லை அந்த சொல்லு நான் தரவில்லை. அந்த சொல்லு என்னிடம் இருக்கின்றது, நீங்கள் கண்டுபிடிப்பது கடினமா இருக்கலாம், ஆனா அது இயற்கையான ஒரு சொல் தமிழ்ச்சொல். வாழ்த்துக்கள் மீண்டும் வாருங்கள். எங்கே பவுனம்மாளோடு வாருங்கள். பவுனம்மாள் என்ன சொல்லி கொண்டு வந்திருக்கின்றீர்கள்?
3: பாருங்கள் அலை ஓசை
1: எது?
3: அலை ஓசை
1: இல்ல அந்த சொல்லு அல்ல, நான் அந்த சொல்லு ஒரு ஒரு சொல்லு இருக்கு கொண்டு போடு வாருங்கள். நீங்க கண்டுபிடிக்கிறது கடினம் என்றாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வாருங்கள். இது இயற்கையிலே உண்டு, நாட்கள்ல வருகின்றது. நல்லது அடுத்தது ஜோர்ஜ். வணக்கம் ஜோர்ஜ்.
4: வணக்கம் அமாவாசை ஐயா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜோர்ஜ் கொண்டு வந்து விட்டார். அமாவாசை சரியான சொல்லை கொண்டு அமாவாசை.
4: நன்றி
1: நன்றி. பாரு கொண்டிருக்காரு குடும்பம். வணக்கம் பாரு. பாரு வணக்கம். பாரு வணக்கம. பாரு கங்கை உங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டு விடு ஐயா. அடுத்தது யார் பிறப்பு கொண்டு ஓடி வாருங்க. பாரு வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் பாரு பாரு பாரூக் உங்களுடைய இணைப்பு இங்கே இருக்கின்றது, ஓசை வரவில்லை இன்னும். பாருங்கள் என்ன பொருள் கொண்டு வந்தீர்கள் பாரூக். ஃபாரூக்.
3: வணக்கம்
1: வணக்கம். என்ன செல்ல கொண்டு வாங்க, என்ன கோதம்?
3: வெற்றிவேல்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃபாரூக். வெற்றிவேல் வெற்றிவேல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்த சொல்லு ஓடுகாரன். அமாவாசை வந்து விட்டது, வெற்றிவேல் வந்து விட்டது. உங்களுக்கு இப்போது புதிய சொல்லு தேவைப்படுகின்றது எங்களுக்கு. சரி, புதிய சொல்லு தருகின்றேன். வணக்கம் பவனம்மாள்.
2: ஐயா, ஆனாவுக்கு கொடுத்தது அபிட்சை.
1: எது அது? அமாவாசை. அம்மா அமாவாசை அது தந்து விட்டார்கள். சரி அம்மா, அடுத்த சொல்லு வந்திருக்கு. வெற்றிவேல் அதுவும் வந்து விட்டது. அடுத்த சொல்லு வருகின்றது. முதலாவது எழுத்து கோவன்னா, கோவில் என்பதுக்கு வர கோ. இரண்டாவது மூன்றாவது சொல்லு இல்லை. நான்காவது வா, வா என்று அழைக்கின்ற சொல் வா. இங்கே வா என்று கூறுவதற்கு வாவன்னா வா. அடுத்த சொல்லு சா. இறுதி சொல்லு இல்லை. ஆறு சொற்களை கொண்டு கோவன்னா, இரண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து இல்லை, அடுத்து வாவன்னா, அடுத்தடுத்து சானா, இறுதி எழுத்து இல்லை. அதை கூறும்
2: கோயில் வாசல்.
1: கோயில்
2: வாசல்
1: இல்ல இல்லை அம்மா. இது போற அது அங்கே அங்கேதான் இருக்கின்ற விதமும். சரி, அடுத்த சொல்லு யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? வெற்றிவேலும் வந்துவிட்டது.

0: 24 மணி நேரத்தில் அமைச்சர்கள் அனைத்து சொற்களையும் கண்டுபிடித்து விட்டார்கள். ஒரு சொல் இருக்கின்றது, அந்த சொல்லையும் கொண்டு வந்தால் விரைவில் முடிந்துவிடும். மொழிகள் தமிழ் வானொலி இதுவரை விளையாடி கொண்டிருந்தவர்கள் நல்ல சிறப்பாக விளையாடினார்கள். 10 உறவுகள் வந்த இடத்திலே கிட்டத்தட்ட 20 பதங்களிலே கண்டுபிடித்திருக்கின்றார்கள். 18 பதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது என்பவர்களோடு மீண்டும் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சபையில் அங்கே யாராவது வருவதென்றால் அழைத்துக் கொள்ளலாம். முழு நேரம் இருக்கின்றது. இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றது முடிவுக்கு வருவதற்கு. இதில் சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள். இதில் ஐயா வந்து விட்டார். வணக்கம், நான் நந்தன் ராஜ், கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: இல்லை, அந்த அது கூடவில்லை. நான் என்னுடைய வீட்டுக்கு அந்த சொல்ல இன்னும் ஒன்று இருக்கின்றது, அதை கொண்டு வாருங்கள். அடுத்த இன்னும் ஒரு சொல் இருக்கின்றது, இன்னும் இலகுவானது, நீங்கள் உடனே கண்டுபிடிக்கலாம். முதலாவது எழுத்து கை, என்னோட கைக்கு வர கை, கை. இரண்டாவது எழுத்து காணவில்லை. மூன்றாவது எழுத்து சி, சினம், சிவப்பு என்பதற்கு வர சி. மூன்று எழுத்து சொல்லு, இலகுவான சொல்லு, உறுதி சொல்லு. பௌனம்மாள் வந்து விட்டாள். வருங்கள் பௌனம்மாள்.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி சந்தினாஜ். பௌனம்மாள் வருங்கள். என்ன சொல்லு, கொண்டு வந்தீர்கள், என்ன கொண்டு வந்தீர்கள்? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கோபுர வாசல் சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. பௌனம்மாள் ஒரு புள்ளி வைத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. செல்வகுமார் வருகிறார், கேட்போம். வணக்கம் செல்வகுமார். வணக்கம்.
1: அப்பா கோபுர வாசல்
0: அதைத்தான் இப்ப பௌனம்மாள் கூறி விட்டு செல்ல வேண்டார்.
1: கோயில் வாசல் கோபுரவாசல்
0: கோயில் வாசல் சொல்லி போய் திரும்பி வந்து கோபுர வாசல் கூறியிருந்தார். வாழ்த்துக்கள் உங்களுக்கும், வாழ்த்துக்கள் உங்களுக்கும், வாழ்த்துக்கள். நீங்களானே இந்த முன்னணியில கௌரவம் என்ன?
1: அது இல்லையாப்பா, வேற வேற சொல்லாப்பா, அது வேற
0: சொல்லா,
1: தவறான சொல்லா.
0: எது
1: கோபுர வாசல்?
0: கோபுர வாசல் தான் சரியான சொல். அதை
1: சரியான
0: பௌனம்மாள் இப்படி கோவில் வாசல், கோயில் வாசல் வருவது, அது நான் வைத்திருந்தது தந்தது கோபுர வாசல். சரி, அது பௌனம்மாள் உங்களுக்கு பௌனம்மாள் வந்து கூறிவிட்டார். வாழ்த்துக்கள். அடுத்த சொல் ஒன்று இருக்கிறது செல்வகுமார், அடுத்த சொல்லு. மூன்று எழுத்தில் ஆன சொல்லு கை, அடுத்த சொல்லை காணவில்லை, கடைசி எழுத்து சி. எதுவாக இருக்கும்? உங்களுக்கு காற்றலை நிறைவுக்கு வந்துவிட்டது. யார் இறுதியாக கொண்டு வருகின்றாரோ இந்த சொல்லுக்கு அந்த பதிலை பார்த்துவிட்டு சொல்ல இருக்கின்றேன். இப்பொழுது இன்னும் ஒரு நிமிடம் தான் இருக்கின்றது. பௌனம்மா வந்துவிட்ட. வாழ்த்துக்க வாருங்க பௌனம்மா. என்ன சொல்லு?
3: கை
0: எது?
3: கை, கை.
0: ஆமா,
3: கைராசிங்களா?
0: இல்லை இல்லை இல்லை இல்லை, விட்டு விட்டீர்கள், விட்டு விட்டீர்கள் சந்தர்ப்பத்தை. அடுத்த ஒரு உரம் போறேன். ஜோஜ் கொண்டு வாருங்கள்.
1: கை யோசை ஐயா.
0: இல்ல ஒண்ணு சீ இல்ல வருகிறது. இலகுவான சொல்லு, இலகுவான சொல்லு. சரி, முடிவடைந்து விட்டது போட்டி. போட்டி நிறைவுக்கு வந்து விட்டது. யாரும் கூறவில்லை, அதுக்கு கூறவில்லை. அதுக்கு சரியான தமிழ் சரியான சொல்லு நான் கண்டுபிடித்தது. இங்கு யார்? ரோஜா கொடுங்கள்.
3: கைபேசி.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ரோஜா, வாழ்த்துக்கள். கைபேசி, வாழ்த்துக்கள். போட்டி முடிவடைந்து விட்டது. இப்பொழுது உங்களுடைய பதிலுக்காக காத்துக்கொள்ள யார் கூடுதலான புள்ளி பெற்றவர்கள்? இங்கே வந்து பங்கு பெற்றியவர்கள் ரதீஷ் அவர் பங்கு பெற்றவர்களே முதல் இணைந்து விட்டு சென்றார். செல்வகுமார், ஞானசேகரன், மகாலிங்கம், ரேவதி, பௌனம்மாள், ரோஜா, ஃபாரூக், ஜோஜ், சந்தன்ராஜ் இவர்கள் உள்ளே அதிகமான புள்ளிகளை பெற்றிருக்கும். ஒரு புள்ளியை பெற்றவர்கள் பௌனம்மாளும் ஜோர்ஜ் இருவரும் ஒவ்வொரு தலா ஒரு புள்ளி பெற்றிருக்கின்றார்கள். ஃபாரூக், ஞானசேகரன் இருவரும், ரேவதியும் மூவரும் தலா இரண்டு இரண்டு புள்ளிகள் பெற்றிருக்கின்றீர்கள், பதில் கூறியிருக்கின்றீர்கள். அடுத்து ஐந்து சரியான பதிலை கூறியிருக்கிறது ரோஜா. ஆறு சரியான பதிலை கூறி வென்றவர் செல்வகுமார். முதலாவது பரிசை எடுத்துக்கொண்டிருக்கிறார். சிவகுமார் நீங்கள் முதலாவது, இரண்டாவது ரோஜா, மூன்றாவது வந்து, மூன்று பேர் இருக்கின்றீர்கள். யார் இதுக்கு? இதுக்கு முதலுக்கும் ரெண்டுக்கும் தான் பரிசு, மூன்றாவது பரிசுக்கு இல்லை. சரியா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் இணைந்திருக்கிறது. இந்த முதலாவது நாள் கண்டுபிடி நிகழ்வு வந்தபடியால் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி வெற்றி பெற்றவர்களை சிறப்பாக உள்ளன. எல்லோரும் நன்றாக மூளைக்கு வேலை கொடுத்து தனித்தனியே சிந்திக்க வைத்தேன். அந்த எழுத்துக்கள் சில சமயம் உங்களுக்கு புரியவில்லை, உச்சரிப்பு என்று கூறுவேன். நான் மறுமுறை வரும்போது இதை விட இன்னும் இலகுவாக சிறப்பாக எழுத்துக்களை உங்களுக்கு உச்சரித்து காட்டுகின்றேன். சரியான சொற்களை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். இதிலே சிறப்பாக கண்டுபிடித்தது அந்த சொல்லு கஞ்சி கலையம். ஒரு நல்ல ஒரு சொல்லை கண்டுபிடித்து தந்தீர்கள். அது கொஞ்சம் கடினமானதா இருந்தாலும் அடுத்தது வெண்ணெய் அந்த சொல்லு மிகவும் சிறப்பாக இருந்த அந்த சொல்லுக்கும். அது ரெண்டும் கொஞ்சம் கூவாறான சொல். அதை கண்டுபிடித்திருக்கீங்க. அந்த இரண்டும் அதை எழுத்து மாறி வருகின்றது. நாங்கள் வெண்ணெய் வெண்ணெய் வெண்ணெய் வெண்ணெய் என்றுதான் பாதித்திருக்கோம் பேச்சு தமிழிலே. வேண என்னென்ன வெண்ணெய் என்றுதான் அதுக்கு சரியான தமிழ் சொல்லுவார். வெண்ணெய் மற்றது கஞ்சி கலையம். கஞ்சி கலையம் இலகுவான சொல்லு. அதை நீங்கள் கலசம் என்று சொன்னால் அது கலையத்து கலையம் வேறு கலசம் வேறு. கோபுரவாசர் கோபுரத்திலே வைப்பது கலசம், வீட்டிலே நாங்கள் பாவிப்பது சிறிய பாத்திரம் கலையம். வாயிருக்கும் விளிம்பிருக்கும் இடையில செம்பு மாறி வரும் கலையம்.
2: சந்தனம் கண்டுபிடித்தீர்கள், பராசக்தி கண்டுபிடித்தீர்கள், வெண்கரம் கண்டுபிடித்தீர்கள், ஓவியக்கலை, அமாவாசை. எல்லோரும் அமாசி அமாசி என்றுதான் கூறுவோம். அமாவாசை, வெற்றிவேல், கோபுரவாசல், கைபேசி, பித்தளை செம்பு, வெண்ணெய், தென்னை மரம், புளியம் பழம், கஞ்சி கலையம், பழைய சோறு, அடிச்சுவடு, பால் குடம், வேல் முருகன் என்ற பதங்களை இன்று கண்டுபிடித்து இன்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்து கண்டுபிடி கண்டுபிடி என்ற நிகழ்ச்சியில வெற்றி பெற்றவர்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்ட பாடல்கள் உங்களுக்கு நாளைய தினம் கிடைக்கும். இப்பொழுது நிறைவுக்கு வந்துவிட்டது. அப்படி பாடல் தருவதா இருந்தால் செல்வகுமார் உங்களுக்கும் ரோஜாவுக்கும் பாடல் தரலாம். ஆனால் எனக்கு நேரம் முடிந்து விட்டது. அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். ஆதலால் நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்று நினைக்கின்றீர்கள்? நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த நாளை ஆனால் சிறப்பாக விளையாடுவீர்கள். அடுத்த முறை நாங்கள் முதல் ரெண்டு மூன்று பரிசுகளுக்கு ஆயத்தப்படுத்தி அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு பரிசு கொடுப்பது போல் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு காற்றலை இன்று விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். இன்றைய முதல் நாள் நிகழ்ச்சியை சிறப்பாக இணைந்து சிறப்பித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி காற்றலை இன்று விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது கதம்பம். இது முதலிய தமிழ் வானொலி. தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும்
5: பாட்டை போடுங்க ஜி.
6: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க.
7: கேளுங்க MTR.

இனிமையான காலை நேர வணக்கம். இப்பொழுது 11:13, இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியா 9:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டிலையில் உங்களோடு மீரா நலன் தானே என்ன அன்பு உறவுகளே. ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம், அதை தொடர்ந்து நீங்கள் காட்டிலைக்கு வரலாம். இன்று இன்று நான் உங்களுக்கு தரப்போம் சொல் கீதம் என்ற சொல் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். கீதம் அது உங்களுக்கு கடினமாக இருக்குமா என்று ஒரு சின்ன சிந்தனை. ஏனென்றால் இது இப்படி கொடுத்தோன்னு சில அன்பு உறவுகள் வராமல் விட்டு விடுகிறீர்கள். அதான் ஏனென்றால் பாடல்கள் எடுக்க முடியாமல் அப்படி நீங்கள் வராமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இணைந்து ஒரு பாடலை எடுத்து வாங்குவோம்னு சொன்னால் நாங்கள் கீதம் என்று வருகிற பாடல் ஒன்று உங்களுக்கு எடுத்து வருவோம். நாங்கள் தெரிவு செய்து உங்களுக்கு தான் உதவி செய்ய நிறைய மற்ற இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள் எல்லோருக்கும். பாடல்கள் இந்த சொல்லை கொடுத்த உடனே நீங்கள் அந்த தளத்துக்குள்ள எல்லாரும் பாட்டை கட கடன்று எழுதக்கூடாது. மற்றவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் முழுக்க அதுக்கு எழுதுனா மற்றவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அதனால தயவு செய்து யாரும் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் அதுல எழுதலாம். மிஞ்சி போனால் இன்னும் ஒரு பாடல் எக்ஸ்ட்ராவா நீங்க எழுதலாம். அதுல இது எல்லா பாடலையும் அதுல தயவு செய்து நீங்க எழுத வேண்டாம். என்றால் மற்றவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். சிந்திச்சு கொண்டு தங்களுக்கு என்ன பாட்டு எப்படி என்று தேர்ந்து ஒரு அவர்களுக்கு ஒரு விளையாட்டாக அவர்களை ஊக்கப்படுத்தி சிந்திச்சு தேடி எடுக்க வைக்கத்தான் இந்த நிகழ்ச்சி. அதை ஒரு சிறிது நேரம் நாங்கள் இதிலேயே மறந்து இருப்பதற்கு நீங்கள் பாடல்களை அதில் எழுதுனா அதில் பார்த்து எடுத்துக்கணும். அதனால உங்களுடைய பாடலும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாடலும் நீங்கள் அதில் வேணுமெண்டா எழுதலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் தளத்தில். அப்படி இல்லாட்டி தனிப்பட்ட முறையாக அவர்களுக்கு நீங்கள் எழுதி சொல்லி கொடுக்கலாம். தனிப்பட்ட முறையாக அவர்கள் வந்து சொல்லுவதற்கு இந்த பாடல் நீங்கள் தெரிவு செய்யலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பில் நீங்கள் எழுதுறதை தயவு செய்து அந்த பாடல்களை எழுதுறதை வேண்டாம். நீங்கள் எல்லாத்தையும் எழுதாமல் விட்டுறாதீங்களோ பாடல். இப்போ நான் ஒரு சொல்லு கொடுத்தோன்னா நீங்கள் இப்போ கண்ணன் என்று சொல்லுண்டா கண்ணன் பாட்டு எல்லாத்தையும் அதில் எழுதிவிடக்கூடாது. உங்களுக்கு பிடித்தமான பாடல் உண்டு. அலாவிட்டர் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எழுதலாம். யாராவது அதை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அதனால நீங்கள் 10-15 எல்லாத்தையும் அதில் எழுதுனா யாரும் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் சோம்பேறியை தட்டிவிடும். அதில் பார்த்துட்டு சரி ஒன்று சொல்லலாம் என்று அவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க அந்த அந்த தூண்டுதல் வராது என்று சொல்லிக் கொள்கிறேன். முதல் ஒரு கண்ணன் பாடல். சரி, நான் இந்த சொல்லை இன்னைக்கு மாற்ற போறேன். இப்போ என்ன முதல் நான் உங்களுக்கு கொடுத்த கீதம் எல்லாரும் டக்கு டக்குன்னு கீதத்தில் பாட்டு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நான் தேடி என்ற சொல்லு தேடி தேடினேன் தேடுவேன் என்ற சொல்லு பார்க்கலாம். யார் நீங்கள் எடுத்து வர்றீங்கன்னு முதல் ஒரு கண்ணன் பாடல் காட்டிலைக்கு வருகிறார்.

0: பாட்டிலையில இப்பொழுது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வணக்கம் மாமா, சந்தனராஜ் மாமாவுக்கு ஒரு அன்பும் வணக்கமும், அருள் உங்களுக்கு வணக்கம், மற்றும் வேற யார் யார் இனியவர்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் வணக்கம். நல்லது, பாடலை கேட்டு நீங்கள் இணைப்புக்கு வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145192379 என்ற தொலைபேசி இலக்கமும், 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் நீங்கள் காட்சியளிக்கு வரலாம். எங்கே பார்க்கலாம், இன்றைக்கு நான் தேடி என்ற சொல்லு கொடுத்திருக்கிறேன். தேடி, தேடி என்ற சொல்லு எங்கே கட்டிக்காரர் யார் என்று பார்க்கலாம். தேடி என்ற சொல்லு, தமிழன் பாரதி வணக்கம், நலம் நலமறிய ஆவல் என்று விளங்க என்று சொல்லியிருக்கிறீங்கள். ஆனா நான் தான் இதுல இருந்து பேசிக்கொண்டிருக்கேன், இதுக்கு வேற என்ன நலம் உங்களுக்கு தெரியணும். நல்லதையா, நலமா இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும். அப்படி ஒரு நலக்குறைவு இருந்தாலும் இந்த காற்றலைக்கு வரக்கூடிய அளவு எப்படியும் வரத்தான் பார்ப்பார். சரியா, நல்லது. காற்றலையில் முதல்ல இணைஞ்சு கொள்ளும் எங்களுடைய முத்துவேலை சந்திக்கலாம். வணக்கம் முத்துவேல், முதல்ல உங்களோட வாய்ஸ் வருதான்னு பார்க்கலாம். முத்துவேல், முத்துவேல் இப்ப சொல்லுங்க. முத்துவேல்
1: வணக்கம்.
0: அப்பா நல்லா கேக்குது இப்ப. அப்படியாப்பா, இந்த காலத்துல சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க முத்துவேல்?
1: நலமாக இருக்கின்றேன்.
0: என்ன நீங்களும் ஒரு சோகம் சொல்லுங்க.
1: அதுக்கும் ஒரு பாடல் இருக்கு,
0: சொல்லுங்க.
1: அதாவது பாடல சொல்லிறேன், படத்து பேர் வந்து அது கொஞ்சம் வரும்.
0: அதுதான் எங்களுக்கு எல்லாம் தெரியாது, அதுக்கே நீங்க கவலைப்படுங்க.
1: தேடி தேடி பார்த்தேன் வா அப்படிங்கும். இது வந்து தேடி தேடி பார்த்தேன் வான்னு வரும். அதாவது படம் வந்து ஜெய்
0: நினைக்கிறேன், புதுசா வந்த படமா?
1: ஆமா, ஒரு மாதவன் நடிச்சது.
0: என்ன படம்? ஜெயமா?
1: ஜெயம் இல்ல, வெறும் ஜே.
0: ஜே, ஓ ஜே. மிஸ்டர் ஜே. ஜே,
1: ஆமா, நான் தேடி தேடி பார்க்கும்வா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அதுல.
0: தேடி தேடி, நீங்க உங்களோட வாழ்க்கையில யாரையாவது தேடி இருக்கிறீங்களா? இப்ப நான் உண்டு யாரையாவது என்று இல்ல, ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து தேடி இருக்கிறீர்களா, அல்லது ஒரு உங்களுடைய ஏதாவது ஒரு உறவை காணாமல் தேடி இருக்கிறீர்களா, அல்லது இப்பவும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா?
1: எனக்கு அந்த மாதிரி இல்ல.
0: நீங்க எதையுமே தேடல, எல்லாம் வந்துருச்சு தானா?
1: ஆமா ஆமா,
0: தேடாமலேயே. நீங்க அந்த அமைதியா இருக்கிறதுல தெரியுது, நீங்க அமைதியா இருக்கிறதால உங்களுக்கு தேடாமலேயே எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நாங்க
1: தான் அது காரணம், ஒண்ணு இல்ல. நான் சொல்லிருந்தேன், ஒரு 15 வயசுலயே மனசு பக்குவம் ஆயிடுச்சு. அந்த மனசு பக்குவமானது வந்து எனக்கு 2 விஷயங்கள்னால பக்குவமானது.
0: என்னது?
1: ஒன்று வந்து நான் பள்ளி படிப்பை முடித்தவுடன் சென்னையில் சென்று ஒரு 2 வருடம் அந்த எஸ்டேட், 51 எஸ்டேட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்டர்ஸ்டேல், இன்டர்ஸ்டேல வேலை பார்க்கும் போது எனக்கு வந்து என்னுடைய உடலுக்கு அது செட் ஆகல. அது காரணம் வந்து இந்த சவுண்ட் அலர்ஜி வந்து எனக்கு செட். இந்த மாதிரி படிக்கும் போது நான் வந்து ஒரு சன்னியாசியா போயிடணும் அப்படின்னு எனக்குள்ளார ஒரு எண்ணம் ஏற்பட்டது. குடும்பத்தை விட்டு போயிடணும், சன்னியாசி ஆயிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் இருந்தது. நான் ஒரு வீட்டுக்கு மூத்த பையனா இருந்ததுனால குடும்பத்தை விட்டு என்னால போக முடியல.
0: குடும்ப
1: வாழ்க்கை பிடிக்காதனால எனக்கு வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை.
0: ஒரு கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்கலாமா? உங்களுக்கு உங்களுடைய அம்மா அப்பா எல்லாம் அப்ப இருக்கிறார்கள் தானே?
1: இருந்தாங்க.
0: எத்தனை சகோதரர்?
1: எனக்கு சகோதரர் வந்து ஒரு இரண்டு பேரு.
0: இரண்டு பேர்
1: சகோதரிகள், ரெண்டு பேரு. ஆமா, சகோதரிகள் ரெண்டு.
0: அப்ப இவர்கள் எல்லாரையும் உங்களுக்கு விட்டுட்டு நீங்க சன்னியாசியா போகலாமன்னு நினைச்சீங்க அப்படிதானே?
1: பெரிய குடும்பங்கள்ல சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனால எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை, குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் நான் உணர்ந்து
0: பாத்துட்டேன்.
1: எங்க அப்பா ஒருவருடைய வருமானத்தில் தான் நாங்க அவ்வளவு பேருக்கும் படிப்பு செலவு சாப்பாடு அனைத்தும்
0: ஆசையே
1: துன்பத்திற்கு காரணம்.
0: ஒரு விடயம் இல்ல, உண்ட நீங்க சிந்திக்கணும். புத்தர் வந்து சுகபோக வாழ்க்கை அனுபவிச்சு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் அவர் எல்லாத்தையும் அவர் செய்யாமல் புத்தர் அந்த இந்த நிலைக்கு
1: வந்தார்.
0: எல்லாத்தையும்
1: அவர் வந்து ஒரு மகாராஜா.
0: மகாராஜா அதான் சொல்றாங்க. அவர் எல்லாத்தையும் கண்டு கழிச்சு தாங்க கடைசியில அவருக்கு எல்லாம் வெறுத்து
1: போன.
0: நீங்க எதுவுமே நீங்க சொல்ற பார்த்தா நீங்க எதுவுமே வாழ்க்கையில எதையும் எது எப்படி இருக்கும் அப்பா, அதாவது குடும்ப சூழ்நிலையில அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு தெரிஞ்சதே ஒழிய வாழ்க்கையில நீங்க எதையும் அனுபவிக்கல. எது எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்ப தெரியாத பட்சத்துல நீங்க அப்படி ஒரு நிலைக்கு போகணுங்க. என்ற அந்த சரித்திரங்கள் எல்லாம் சொல்றேன். சில நேரம் மற்றவர்களுடைய அந்த சரித்திரங்கள், புத்தகம், போதனைகள், சில நேரம் இப்படி இருக்கலாம், ஒரு சின்ன கவலை கஷ்டம் இருக்கும் போது இன்னொருத்தர் வந்து இப்படி செய்யலாம், நீங்க இதுக்கு போங்க என்று சொல்லும் போது அந்த மனம் அந்த பக்கம் மாறும் உண்மையிலேயே.
1: கஷ்டங்கள்ல வந்து எனக்கு வந்து இந்த புத்தர், விவேகானந்தர், வள்ளலார் அவங்க கதைகள்லாம் படி நான் இதுதான் முதல்ல படிச்சு இந்த மூணு பேருடைய கதைகள் தான் படிச்சேன். கதைகள் படிக்கும் போது எனக்கு வந்து அதுதான் மனசுல ஆழமா பதிஞ்சது. அப்புறம் ஒரு எண்ணம் வந்தது எனக்கு, வாழ்க்கையில நம்ம வந்து எல்லாரையும் போல கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படாம நம்ம வந்து காலத்தை ஓட்டணும். அதுக்கு வந்து நான் வந்து சென்னையில போய் அப்ப ராமகிருஷ்ண மடம் அங்க இருந்தது, இப்ப என்னன்னு தெரியல, ராமகிருஷ்ண மடத்துல போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் எனக்கு குடும்பத்துல உடன் பிறந்தவர்கள் எல்லாம் இருந்தாங்க, குடும்பம் இருந்ததுனால என்னோட பாச பிணைப்பு வந்து என்ன
0: விடல.
1: அந்த பாச பிணைப்பு தான் இன்னை வரைக்கும் என்ன எங்கேயுமே நகர்த்தாம. ஆமா, மதம் பொருந்திய யானை, பலம் பொருந்திய யானையை வந்து ஒரு சின்ன அந்தஸ்தம் வந்து காலடியில போட்டாங்கன்னா அதை விட்டு நவராது
0: நவராது. அத மாதிரி அந்த பாசம் ஒன்று உங்களை கட்டி வச்சிருக்கு.
1: வந்து என்ன வந்து எங்கேயுமே நகர்த்த முடியல என்னால. இன்னை வரைக்கும் நான் அப்படி உறவுகளுக்கு கட்டுப்பட்டுதான் இருக்கிறேன்.
0: இருக்கிறேங்க, சந்தோஷம். நல்லது முத்துவே, நன்றி. உண்மையிலே எல்லார் வாழ்க்கையிலும் இல்ல, நீங்க சொல்றதால மற்றவர்களும் யோசிப்பார்கள் இதையெல்லாம். ஆனா உண்மையிலேயே அந்த பாசம் என்ற ஒன்று, அன்பு என்ற ஒன்று எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கோம். அதால பல விளைவுகளும் வரும் கூடுதலாக இருந்தாலும் எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கும். அதால பல தீங்குகளையும் நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொல்லலாம். பாசம் வைக்கிறதால எங்களுக்கு தீங்கு வராது, எங்களுக்கு துன்பம் வராது. தீங்கு என்று சொல்லக்கூடாது, துன்பம். ஆனா அந்த பாசத்தினால பல துன்பங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். எதையும் விட்டு எறிய முடியாமல், விட்டு விலக முடியாமல் நிறைய வரும். நன்றி முத்துவேல், நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. காற்றலையில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய ரமேஷ், எங்களுடைய கலைவாணன் அவர்களுடைய மச்சா, மாமா, அப்ப இவர் மச்சா, மருமகன் மன்னிச்சு கொள்ளுங்க, மருமகன். நான் மச்சான்னு சொல்லிட்டேன், மச்சாண்ட தோல்ல கை போடணும் இல்ல இல்லையா?
2: மருமகன்
0: அவர் மச்சான்னு கூப்பிடுவாரு உங்களை? நல்ல குஸ்தி மாதிரி இருக்கு. சரி ரமேஷ், நீங்க ரெண்டு நாள் அழைச்சிங்க, பின்பு நீங்க ஒரு சர்டன் டைமுக்கு அழைச்சு பாத்துட்டு நீங்க பேந்து களைச்சிருவீங்க இல்லையா? அப்படிதானே?
2: இப்ப கொஞ்சம் 9 மணிக்கு போன் பண்ணுவேன் மேடம். இப்ப அத்தைதான் சந்திச்சு. இப்போ
0: அத்தை மெத்ரோனானி சூப்பர், அவ சூப்பர், அவ சூப்பர், அவ வெரி நல்ல ஸ்மார்ட், எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா பேசுறா. உங்களை எல்லாம் நினைக்கிறேன், உங்களை எல்லாருக்கும் இப்படி கல கலவன்று நல்ல ஒரு ஸ்மார்ட்டா வச்சிருக்கிற அத்தை என்று தான் நினைக்கிறேன். உண்மைதானே? மாமா சும்மா ஜாலி டைப்பா நல்ல சின்ன பிள்ள மாதிரி துள்ளி விளையாடுற, அப்படித்தானே? நான் தமாஷா சொன்னது. ரமேஷ் நீங்க நிகழ்ச்சி கேக்குறீங்களா? நாங்க எங்களுடைய நிகழ்ச்சி, நாங்க எல்லாம் சும்மா சிரிக்கிறோம் பேசுறோம், அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
2: நல்லா புரிஞ்சுக்கு மேடம். வந்து நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல, வந்து இனிமேல் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணேன்.
0: ஆஹா, நீங்க முந்தி வேற வானொலிகள் கேட்டிருக்கா? நீங்க அத்தை மாமாவும் கேட்டிருக்காங்க, எல்லாரும் நீங்களும் கேட்டிருக்கீங்க. ஆனா எல்லா வானொலியும் கூட இது ஒரு டிஃபரெண்ட் இல்ல, நாங்க சின்ன பிள்ளைகள் மாய் பேசுறோம் சிரிக்கிறோம், ஒரு பூங்காவில விளையாடுறது போல இல்ல.
2: அவங்க லைன்ல பிடிக்கிறது பெரிய விஷயம்.
0: யாரு? உங்களுக்கு பெரிய பக்கெட் கணக்குல வைக்கிறேன், அவ்வளவுதான். தாராளமா சாப்பிடுங்க, வைக்கிறேன் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும். அவங்க ஒரு குட்டி சின்னனா, ஆனா இன்னொரு விடயம் இருக்குது ரமேஷ், எந்த ஒரு விடயத்தையும் நாங்க நிறைய கொடுத்தா சில நேரம் சலிச்சிடும். உண்மைதானே? நிறைய உங்களுக்கு சாப்பாடு இருந்தாலும் நிறைய சாப்பிடுங்க சாப்பிடுங்க நிறைய கொடுத்தா சலிச்சிடும். சின்னனா துளி போல தந்தா இது இன்னும் கொஞ்சம் தரமாட்டாங்களான்னு நீங்க ஏங்குவீங்க. அவங்க அந்த அந்த ட்ரிக்ஸ வச்சிருக்காங்க அவங்க. நான் என்ன செய்யறேன் பாவம், நீங்க ஒரு ஒரு சாப்பாட்டு சாப்பிடுறீங்க, தாராளமா சாப்பிடட்டும், அப்பதான் மன ஆறுதலோட பாடா இப்படி கிடைச்சது என்ற ஒரு சந்தோஷமும் பூரிப்பும் வரும். ஏங்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இதுதான் ரெண்டு வானொலிக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்.
2: ஆமா மேடம்.
0: சரி, அப்ப இன்றைக்கு என்ன பாட்டு தேடி என்ற சொல்லல தர சொல்லி கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பாட்டு புலப்படுதா? தேடி தேடி தேடினேன் தேடுவேன் என்று சொல்லு ரமேஷ். கஷ்டமா இருக்கா? இருக்கீங்களா ரமேஷ்? அதாவது கூகுள்ல பாக்குறீங்களா? ரமேஷ் இல்ல, உங்களோட கால் நீங்க ரமேஷ் நீங்க பேசுறது எனக்கு கேட்க இல்ல. பாருங்க, நீங்க என்னத்தையும் அமர்த்திட்டீங்க, என்னத்தையும் பிரஸ் பண்ணிட்டீங்க பட்டன் ஏதோ பாருங்க. ஓகே,
3: வணக்கம்.
0: வணக்கம் என்னங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? ரமேஷுடைய வைஃபா?
3: ஆமாங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். உங்க பேர் என்னம்மா?
3: சத்யகலா.
0: சத்யகலா, சரியா?
3: ஆமாங்க மேம்.
0: நல்ல பேர் உங்களுக்கு. ஆஹா, சத்யகலா. சத்யகலா, நீங்க இந்த வானொலி எத்தனை நாளா கேக்குறீங்க? என்ன இவர பாட்டு தெரியாம உங்கள்ட்ட குடுத்துட்டாரா ரமேஷ்? சொல்லு வரக்கூடியதா பாடல் தானே இது நீங்க சும்மா சொல்றீங்க, நீங்க இதெல்லாம் பொய் பொய் பொய்யா பேசுறீங்க நீங்க. உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு சொல்லுங்க. எங்க
2: சொல்லுங்க மேடம்.
0: ரமேஷ் என்னங்க அவ படம் படம் பாக்குற இல்லையாமே ரமேஷ்? அவ என்ன பாட்டு வேணுமண்டு, ஏதாவது பிடிச்ச பாட்டு? என்ன பாட்டு?
2: என்ன பாட்டு பிடிச்ச பாட்டு? என்ன பாட்டு?
0: அவ பாட்டு படிப்பாவா? அவ
2: பாட்டு படிக்கிறதே ஒண்ணும் படிக்கிறது மேடம் வந்து.
0: ஏங்க நீங்க அப்படி பழக்குங்க, நீங்க அன்பா
2: சொல்லுங்க.
0: அவ அவட்ட சொல்லுங்க எனக்கு தூக்கம் வராது, ஒரு பாட்டு பாடமாண்டா அவ ட்ரை பண்ணுவான். ஐயோ பாவம், என் கணவர் தூங்குறதுக்கு ஒரு பாட்டு பாடிடலான்னு எப்படியும் ட்ரை பண்ணுவான். ஒரு மூல சொல்லி கொடுக்கறேன் நான், உங்களை தூங்க வைக்கிறது. நல்ல நிறைய சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ஆசையா ஊட்டி விடுங்க, அந்த டயர்ட்ல அவர் தூங்கிடுவார், உடனே செல்ல புடுங்கிடலாம். சரி, நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் ஒரு பாட்டு சொல்லுங்க. என்ன பாட்டு சொல்லுங்க? எங்க
2: என்ன பாட்டு?
0: பிடித்தமான பாட்டு எதாண்டாலும் சொல்லுங்க. தேடி என்றதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்பதானே நீங்க ஆரம்பிக்கிறீங்க, அப்ப எங்க சொல்லுங்க பிடித்தமான பாட்டு.
2: சின்ன கவுண்டர் படம் தெரியுங்களா? சின்ன கவுண்டர்ல இருந்து வந்து முத்துமணி மேலே அந்த பாட்டு.
0: அடே அப்பா, அது எப்படி வரும்? சின்ன கவுண்டர் என்ன மாதிரி பையனுக்கு இந்த பாட்டு தெரியல? என்னண்டு முத்து சொல்லுங்க.
2: அங்க
0: முத்து பாடுங்கம்மா, எனக்கு அந்த பாட்டு என்னன்னு தெரியல. இங்க பாக்கலாம் முத்து மணி எப்படி எப்படி வேற அங்க பாடுங்க, அப்பதான் எங்களுக்கு இங்க எடுக்கலாம் அந்த பாட்டை எடுக்கலாம். எப்படி அம்மா எங்க முதல்ல இருந்து அந்த ஒரு வரிய ஒரு பாடி காட்டுங்க, அப்பதான் நான் அந்த பாட்டை தெரிவு பண்ணலாம். உடனே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும் அந்த பாட்டு. உடனே நான் இப்ப தர்றேன் உங்களுக்கு முத்துமணி பாட்டு பாடுங்கம்மா. எங்க பாக்கணும்? எனக்கு அந்த பாட்டு சரியா புலப்படையல, அது எது எப்படி அந்த பாட்டு எடுக்கிறதுன்னு தெரியல. நீங்க ஒரு வரி பாடி காட்டினா உடனே அதை தெரிவு செய்திருவேன். நான் இவ்வளவு நேரம் அதான் கேட்டுக்கொண்டிருக்கேன், தெரியாதான அதான். ஓகே, இது உங்க பாட்டு
3: தந்துருவேன்.
0: நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர். அந்த பாட்டு ஆ டே அப்பா ஆ அந்த யாரு விஜயகாந்தும் அவருடைய பேர் சுகன்யா, அவங்க ரெண்டு பேரும் நடிச்சது இல்லையா அந்த படம் பாத்து, அந்த படம் பாத்தீங்களா நீங்க பாத்துருக்கீங்களா? நல்ல படம் பாடுங்க நீங்க, அது சூப்பரா இருக்கும். நல்லது. அப்ப இப்பவே நான் உடனே உங்களுடைய பாடல் தர்றேன் முத்துமன், நீங்க பாடினபடியா கெட்டிக்காரி நல்லா பாடுறீங்க, ஆனா நீங்க வெக்கப்படுறீங்க. ரெண்டு மூணு நாள் இணைங்க உங்களுக்கு இந்த வெக்கம் பறந்துரு. இந்த வானொலியில நீங்க வந்தீங்கன்னா இது உங்களோட வீடு, இது உங்களோட வீடு மாதிரி, வீடு மாதிரி நீங்க பேசலாம், வெக்கப்பட வேணாம், மற்றவர்களை நோகடிக்காம எந்த கெட்ட வார்த்தையும் பேசாம யார் என்ன பேசினாலும் தாராளமா நாங்க கேட்போம் கலகலாண்டு. நீங்க வந்து பேசணும் சரியா? நான் எதிர்பார்ப்பேன் சத்யகலாவை, ரமேஷ் எதிர்பார்க்காட்டியும் சத்யகலாவை நான்
3: எதிர்பார்ப்பேன்.
0: வந்து பேசுங்க அம்மா. ரமேஷ் உங்களுக்கும் சேர்த்து அந்த பாடலை நான் உங்களுக்கு கொடுக்கறேன் சரியா ரமேஷ்?
2: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி நன்றி. அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க ரமேஷ் உங்க மனைவியோட சேர்ந்து சரியா?
2: கண்டிப்பா மேடம்.
0: நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி வணக்கம். நன்றி. எங்க அவர்களுடைய பாடலை முதலில் கொடுத்து விடலாம். செல்ல குழந்தை மாதிரி வந்து பேசிவிட்டு செல்லும் எங்களுடைய சத்திய கலா. அதுக்கு முன்பாக எங்களுடைய மஜித் அவர்கள் அந்த தேடிய சொல்லிடுவான் ஓடி வர. வாங்க மஜித், எப்படி இருக்கிறீங்க மஜித்? நீங்க
4: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் மஜித். நான் தேடி கொண்டிருக்கிறேன். நான்
4: சந்தோஷம். என்ன தேடி கொண்டிருக்கீங்க?
0: நான் எல்லாத்தையும் தான் தேடுறேன், ஒன்றுமே கிடைக்குது இல்லையே. நான் சின்ன வயதுல இருந்தே தேடுறேன் தேடுறேன் தேடுறேன், வரவே இல்லையே. தேடினேன் வந்தது, அதத்தான் சொல்ல போறீங்க போல.
4: நாடினேன் வந்தது,
0: வாசலில்
4: வாசலில் நின்றது,
0: வாழ்வாயென்றது.
4: என் மனத்தில் ஒன்றை பற்றி நான் நினைத்ததெல்லாம் வெற்றி.
0: சூப்பர்.
4: இதுதான் தேடினீங்களா? ஊட்டி வரை உறவு,
0: ஊட்டி வரை உறவு தான் இங்க தேடினேன். ஊட்டி வரை உறவை தேடினேனுங்க, இன்னும் கிடைக்கல. அது என்ன பிள்ளையா, ஊட்டி வேற மட்டும் தான் போயிருக்கிறேன். இனி அங்கால அங்கால ஊர்களுக்கு போனா தானுங்க உறவு தேடலாம்.
4: நீ ஊட்டி வரை வந்த உறவு தேடா எப்படி?
0: நான்
4: தமிழ்நாட்டுல எத்தனை ஊர் இருக்கு,
0: எத்தனை ஊர், எல்லா ஊர்லயும் நான் இங்க இருந்து கொண்டே வராம தேடி இருக்கேன் பாருங்க, எத்தனை உறவை.
4: அப்புறம் சொல்லுங்க மேடம்.
0: சரி, நீங்க கேட்க வந்த தேடி என்ற பாடல் என்ன முதல்ல அதை பாக்கலாம்.
4: தேடி வரும் தெய்வ சுகம் மன்னவனின் சன்னதியில் நிமிர்ந்து நில்.
0: படம் வந்து தெய்வ சுகம்
4: நிமிர்ந்து நில்.
0: நிமிர்ந்து நில்.
4: ஆமா
0: நிமிர்ந்து நில்.
4: நிமிர்ந்து நில், அதாவது நேரா நில்.
0: என்ன நேரா நில்லுக்கும் நிமிர்ந்த நில்லுக்கும் வித்தியாசம் இருக்கு மஜித், நீங்க என்ன?
4: அப்படியா? அப்ப உட்கார்ந்து இருக்கிறவங்க நிமிர்ந்துட்டு சொல்றாங்களோ?
0: நிமிர்ந்து நிமிர்ந்து ரெண்டா இப்படி ஸ்மார்ட்டா இருக்கிறது. நேரா நில்லன்னா அசையாம இப்ப நிமிர்ந்து நிக்க, நீங்க எங்கேயும் திரும்பினாலும் நிமிர்ந்த வண்ணமே திரும்பலாம். ஆனா நீங்க நீங்க நீங்க சொன்னது என்ன, நேரா நில்லண்டா நீங்க ஒரு பக்கமே அப்படியே நேராவே நிக்கணும் பாத்துட்டு.
4: ஓ,
0: அந்த ஒரு நேருக்கு இப்ப பாருங்க, அந்த ரேஷன் கடையில நிக்கிறேன், ரேஷன் கடையில நேரா நிக்கிறேன். ஆணை எப்படி வர்ணிப்பார் அவர்? சின்ன யானை நடை
4: தந்தது,
0: அது
4: தேக்கு மரம் உடலை தந்து
0: நடை தந்து தேக்கு மரம் பண்றது எவ்வளவு ஒரு ஸ்மார்ட்டா அப்படி நிமிர்ந்து ஒரு
4: ஸ்டெடியா நிக்கும்
0: ஸ்டெடியா நிக்கும் அதுல நிம அப்படி சில ஆண்கள் வந்து கூனி கொண்டு போவாங்க எப்பவும் தலை குனிஞ்சு கொண்டு கூனி அது பெண்களுக்கு தான் அது சரியாக இருக்கும் அழகா இருக்கும் ஆண்களுக்கு அழகு இல்லை இல்லையா அகன்ற தோல்
4: ஆண்கள் நல்ல கம்பீரமா நடக்கணும்
0: கம்பீரமா அகன்ற தோல் நிமிர்ந்து நடக்கணும் கூனி குறுகி போகக்கூடாது
4: உண்மையிலே உண்மையிலே
0: கூனி குறுகி இருந்தா வீட்டிலையும் கூட்டுதான் மனசுல வீரம் இல்லாம இருக்கலாங்க வேட்டி ஒருக்கா மாடிச்சு காட்டி என்ன சொல்லு ரெண்டு ஒருக்க சும்மா நீங்க கேட்டீங்க முதல்ல கேட்டு வச்சிட்டீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே அவங்க பயந்தான் ஐயோ இவங்க ரொம்ப பொல்லாதவங்க ரெண்டு ஒரு பண்பு இதா இருப்பாங்க வீட்டுல இது அப்படி இல்ல முதல்ல சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா என்ன என்னடா சொல்லு அப்படி அப்படி கூனி கொண்டு போனா ஐயோ இது ஒரு பேக்கு மாதிரி இருக்கிட்டு சரி
4: குட்டு போடுவாங்க தலையில
0: குட்டு போடுறாங்க நல்லது மச்சி நல்ல ஒரு பாடல் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க நன்றி நன்றி நன்றி யாரும் உங்கள்ட்ட உதவி கேட்டா நீங்க பாட்டுகள் தேடி கொடுங்க சரியா தேடி பழைய பாட்டு
4: என்னால முடியும் நான் கண்டிப்பா கொடுக்குறேன்
0: நன்றி நன்றி நன்றி நல்லது நன்றி
4: நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்
0: எங்களுடைய பட்டாபி அண்ணா நீங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா நீங்க காற்றலைக்கு வாங்கோ தேடி என்ற சொல்லோடு காற்றலைக்கு வாங்க வணக்கம் வணக்கம் இளவரசு குரூப்ல இருக்கிறவங்க வணக்கம் இளவரசு எப்படி இருக்கிறீங்க எங்கே அடுத்தது ஜெயவர்த்தாதி கண்ணா வணக்கம் வணக்கம் நான் சொன்னேன் அண்ணா லைனா போட்டுட்டார் தேடி பாட்டு சரி நல்லா அடுத்தது ரேவதி அம்மா வணக்கம் திருமகள் தேடி வந்தாள் காற்றலைக்கு வாங்க ரேவதி அம்மா தேடி தேடி பார்த்தேன் அது சரி ஜெயவர் சாதிக்கண்ணா உங்களுக்கு நீங்க பல பாடல்கள் எழுதியிருக்கிறீங்க ஏதாவது ஒரு பாடல் தேடி என்ற சொல்ல பாருங்க எத்தனை இருக்கு அங்கே பார்க்கலாம் எங்கே காற்றலைக்கு வாங்குவோம் அழைப்புக்கு வந்தவர்கள் மீண்டும் நீங்க அழைப்புக்கு வர வேண்டும் எங்களுடைய மயிலை பட்டாபி அண்ணா நீங்க காற்றலைக்கு வாங்குவோம் கணன் சேகர் ரெண்டு நாளா உங்களை காணையில நீங்களும் காற்றலைக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வணக்கம் வணக்கம் ரேவதியம்மா வணக்கம்
5: வணக்கம்
0: நான் தேடினேன் ரேவதி அம்மா
5: எப்படி இருக்கீங்க மேடம்
0: உங்களை தேடினேன் ரேவதி அம்மா வந்த நேரம் தொட்டு தேடிக்கொண்டே இருக்கிறேன் உங்களை
5: சாப்பிட்டு வந்தேன் சரி வேலையெல்லாம் முடிச்சிட்டு
0: நான் இங்க தேடிக்கொண்டிருக்க நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க சரி ஆண்டாள் அம்மா
5: தூரம் முடிச்சுட்டா நம்மள யாரும் தேட மாட்டாங்கல்ல
0: அல்லாட்டி வந்து தேடிக்கொண்டே நிப்பாங்கல்ல ஆண்டாள் அம்மா தூர பிரயாணம் போயிருக்கிற அவ வேலை
5: தூரம் போயிருக்காங்க
0: வேலை விஷயமாக தூர பயணம் போயிருக்கிறா எனக்கு மறந்து போச்சது தான் ரெண்டு ஒரு நாள்ல வந்துருவேன் என்று சொல்லி இருந்தா அழைச்ச உடனே என்ன காணையில ரெண்டு நாளா நானும் யோசிச்சேன் அப்ப அவ சொல்லி இருந்தா அதனால கேட்க வசதி இல்ல இருந்தாலும் வந்தோடனே வருவேன் ஒரு நேர் இணங்கி வராம விட்டா எங்களுக்கு நாங்கள் தேடுவோம் இல்ல எல்லாரையும் அப்ப சரி உங்களோட நீங்க சொல்லுங்க ரேவதி அம்மா நீங்க தேடி இருக்கீங்க அட நம்ம மஜித் கிட்ட கேட்க மறந்துட்டேன் சரி நான்
5: உங்கள்ட்ட நாலு பேட்டு நாலு பாட்டு போட்டி போட்டிருக்கேன்
0: தனிப்பட்ட முறையா சொல்லி கொடுங்க பரவாயில்ல பரவாயில்ல அதை எப்பவும் கட்டுப்படுத்த முடியாது என்ன அதுக்கு போடத்தான் வேணும் அவங்க பாட்டு எடுத்து கொண்டு வரட்டும் ஒரு பாடல்ல
5: விபத்து போட போட ஒரு பாடல் ஞாபகம் வருது
0: வருது வருது நீங்க சின்ன வயதுல இருந்து எதையாவது தேடி இருக்கிறீங்களா ரேவதி அம்மா இப்ப தேடி இப்ப உங்களுக்கு கிடைக்காம
5: கண்ணாடி தேடுவேன் இப்போ கண்ணாடி எங்கன்னா வச்சுட்டு தேடுவேன்
0: அது அதுக்கு என்ன டைம்

0: அது படிக்கிறதுக்கு ஒண்டி தான் யூஸ் பண்றது. அதனால மத்த நேரத்துக்கு அது எங்கன்னா வச்சிடுறது. இப்பதான் கொஞ்சம் ஒழுங்கா அந்த கண்ணாடி கூடுல
1: வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இல்லங்க ரேவதி அம்மா. வணக்கம் உங்களுடைய பட்டாபி அண்ணா. வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: முறை அண்ணா.
2: நம்ம எம்ஜிஆர் நிகழ்ச்சிக்கு மீராமா இருக்கும்போது யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது, எல்லாம் சுகமா இருப்பாங்க.
1: மீராமாக்கு மட்டும்தான் கவலை.
2: அதிகா கவலை தெரியுங்களா? நேர்களை எப்படி நான் சமாளிச்சு பேச போறேன் அப்படின்ற கவலை தான்.
1: அதுக்கு கவலை இல்லையண்ணா. அதெல்லாம் அது சும்மா அப்படி இருக்கேக்கலயே நேர்கள் பேசும் போது எப்படியும் சமாளிச்சு பேசிட்டு போறேன். அதுக்கெல்லாம் கவலை இல்ல.
2: நடுவுல யாரோ நடுவுல யாராவது பேய் கதை சொல்லுவாங்க பயப்படுவேன்.
1: அதுக்குதான் கவலை. பழையபடி அண்ணா பேய கொண்டு வர. அண்ணா நீங்க பாத்துருக்கீங்களா? அண்ணா பேய பேய் பாத்துருக்கீங்களா?
2: இல்ல நான் பாத்து இல்ல. ஆனா எங்க கபாலீஸ்வர் கோவில் கடை இருந்தது எங்ககிட்ட. நான் என்ன பண்ணுவேன்னா கடையை 10 மணிக்கு சாத்திட்டு வெளியே தான் படுப்பேன். கடை வாசல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கும். கடையில அந்த பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்கோம் தேங்காய் எல்லாம் அழுக்கிறதுக்கு. அதுலதான் படுப்பேன். படுத்துட்டு பத்திரிக்கை இருக்கும் போது மழை ஆரம்பிச்சிச்சு. எப்போ மணி 11:30 நைட்டு 11:30 மழை ஆரம்பிக்குது. கோழி எடுத்துட்டு கோழி எல்லாம் எடுத்துட்டு போத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை திறந்து கோழி எல்லாம் எடுத்துக்கணும். கோழி எல்லாம் எடுத்துட்டு போத்தி தங்குறதுல எதிர்க்க என்ன மாதிரியே ஒருத்தர் படுப்பாரு. கடையை பூட்டிட்டு ஒருத்தர் படுப்பாரு எதிர்கடையில. உடனே நான் பத்திரிக்கும் போது பட்டாபின்னாரு. என்ன அப்படின்னா எங்க கடை ஓனரம்மா கூப்பிடுறாங்க அங்க பாருங்க அப்படின்னா. இல்ல யாருமே உண்மை தெரியலையே அப்படின்னா நானே. இல்ல இல்ல கூப்பிடுறாங்க நான் போறேன்னு. இல்ல அந்த மாதிரி போகாத, மணி 12 ஆயிடுச்சு, அந்த மாதிரி போக கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல இல்ல கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போனவர் பாருங்க. திரும்ப அந்த ஒரு சந்து மாதிரி வரும். கோவில் இருந்து பக்கத்துல ஒரு சந்து மாதிரி வரும். அந்த சந்து மாதிரி வரும்போது அவரு திரும்பி பாக்குறாரு, யாருமே இல்ல. ஆனா அவருக்கு அந்த உருவம் தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? அந்த கடைக்காரருக்கு. நல்ல மழை வர நானும் அவரு யாருன்னு சொல்லிட்டு எழுந்து போறேன். ஆனா எனக்கு பயம் வந்துச்சு. தாலியா போறாருன்னு எனக்கு பயம் வந்துச்சு. அப்புறம் சொன்னோம்னா நான் வரவே இல்லை, நைட்டு நான் யாருமே கூப்பிடலன்றாங்க அந்த ஓனர்மா. என்ன சொல்றீங்க?
1: நான் ஒண்ணு சொல்லுட்டேன். அவர் ஓனர்மாவும் நினைச்சு கொண்டே படுத்திருந்திருக்கார்.
2: கிட்ட போனிய போய் திரும்பினவன பாத்தேன்னு சொல்றிய, யாருமே இல்லன்றிய, கால கவனிச்சியா அப்படின்னா. அதெல்லாம் ஆளை பாக்கும்போது எனக்கு தெரியல, கால வர பாக்கதா அப்படின்ற.
1: அவர் திரும்பி வந்துட்டார் அந்த நேரம். எப்படி நீங்க தூங்கி இருக்க மாட்டீங்கல்ல அந்த இரவு நீங்க?
2: ஆமா கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நானு போதிலும் மழை வர சாரு பயங்கரமா அடிக்குது. எங்க கூட ஒரு ஆள் படுத்துருந்தாரு, எங்க எனக்கு துணையா ஒரு ஆள் படுத்துருந்தாரு. கடையில ஒரு ஆள் இருப்பாரு டெய்லி எப்பவுமே. அவரு வந்து என்ன பண்றது தூங்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா அந்த பையன் ஏதோ வளர்றான், நீ தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தூங்க வச்சுட்டாரு அவரு. மறுநாள் பார்த்தா அவனுக்கு ஜுரம் வந்துட்டு.
1: யாருக்கு?
2: போன பாருங்க, அவனுக்கு ஜுரம் வந்துருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொடுமையா சரி பண்ணணும்னா அது ஒரு கதையா ஆயிடுச்சு. ஆனா இன்னும் நம்ம

0: சொல்லுவாங்க. இன்னொன்னு இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த தேர் இருக்கு பாத்தீங்களா, தேர் நிக்கிற இடம் இருக்கு இல்லையா,
1: தேர் தேர்
0: தேர் நிக்கிற இடம், தேர் தேர் நிக்கிற இடம் வந்து ஃபுல்லா கவர் பண்ணி
1: வச்சிருந்தாங்கன்னா
0: அங்க அங்க வரும்னு சொல்றாங்க. அது எனக்கு நிச்சயமா அது சரியா தெரியல. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, தேர் கிளம்பும் போது பலி கொடுப்பாங்க, இந்த மாதிரி காத்து கருப்பு எல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அது ஒண்ணு பூஜை செய்வாங்களாம் செய்வாங்களாம் இன்னைக்கும் செய்யறாங்க. எல்லா ஊர்லயும் தேர் கிளம்பும் போது முன்னாடி தேருக்கு தனி பூஜை நடக்குமா. ஆமா,
1: இப்ப வந்து தேர் கிளம்பும் முதல் எத்தனையோ தேங்காய் அடிக்கிறாங்களா, உயிருக்கு சமன் தேங்காய், அது தேங்காய் அடிக்கிறாங்க இல்லையா, அவ்வளவு
0: சதுர அடிக்கிறாங்க, உப்பு மிளகு வைப்பாங்க, உப்பு மிளகு எல்லாம் தேருக்கு அடியில வைக்கிறது எல்லாம் திருஷ்டி கையெழுத்துதான் இதெல்லாம். ஆமா ஆமா ஆமா. அப்புறம்
1: எதுக்கும் பட்டாபி அண்ணா, பட்டாபி அண்ணா நீங்க இனி தூங்கும் போது உங்களை யாராவது கூப்பிட்டா அது நானா தான் இருக்கு அண்ணா.
0: பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அப்பவும் பாட்டு கேட்பேன், ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
1: அது சூப்பர்.
0: இன்னொரு பாட்டு, இன்னொரு பாட்டு, அழகே அழகே வா அழகே வா,
1: அந்த பாட்டு
0: பாட்டுதான்.
1: சரி, நீங்க இன்னைக்கு தேடி என்று சொல்லல ஒரு பாட்டு சொல்லுங்க பட்டாபி அண்ணா. தேடி
0: தேடியா,
1: தேடினேன் தேடினேன் தேடு தேடுகிறேன் என்ற சொல்லு.
0: ஆமா ஆமா,
1: ஒரு பாட்டு சொல்லுங்க.
0: தேடினேன் சொல்லிட்டாங்களா எல்லாரும், நிறைய பேர் சொல்லிட்டாங்க.
1: இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க பாக்கலாம், சொன்னா நான் சொல்றேன். எங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சத.
0: தேடி தேடி அப்படின்னு வரும் ஒரு பாட்டு, தேடி தேடி அப்படின்னு ஒரு பாட்டு வருது, அது சரியா அந்த வரி ஞாபகம் வரல எனக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னாங்க தேடினேன் வந்தது ஒண்ணு இருக்கு,
1: அதை தர.
0: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு, முத்துராமன் நடிச்ச ஒரு படம் ஒண்ணு இருக்கு, அது நம்ம இவரு கரலையா, யாரு நவராஜ தலைவர், நினைச்ச மாதிரி படம் இருக்கு, அது படம் சரியா ஞாபகம் வரல எனக்கு, ஆனா பாட்டு இருக்கு.
1: சரி, அப்ப நான் உங்களுக்கு தேடினேன் வந்தத எழுதுறேன் சரியா.
0: பாடி காட்டுங்க,
1: அதுக்கப்புறம் பாடி காட்டுங்க.

0: எங்க ரேவதி அம்மா, உங்களுக்கு இந்த தண்டக்கை எல்லாம் போட தெரியுமா? பாருங்க, அவருக்கிடையில டக்க போட்டு மியூசிக்கும் போட்டாரு.
1: அதுல வரும் மேடம், சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடல
0: அது வருது. இவர் மியூசிக் இல்ல போடுது, தண்டக்க தண்டக்க அதுல வருது இல்ல அவ பாடுறது.
1: சரி, இப்ப தேடி நீர் வந்ததுல அவர் என்ன பண்ணாரு?
0: அவர் இந்த தண்டக்க தண்டகன்னு ஒரு மியூசிக் போட்டாரு பாத்தீங்களா.
1: ஓ, தென்னென்றால் தெய்வ மாளிகை திறந்து கொள்ளாது. அதுக்க
0: என்ன, நீங்க ஒரு பாடுங்க அம்மா, அந்த பாட்டை பாடுங்க. ரேவதியம்மா பாட்டை சொல்லுங்க, என்ன பாட்டு?
1: என்னோட பாட்டு
0: திருமகள்.
1: திருமகள் என் வீட்டை தேடி வந்தான், திருமண பாட்டு பாடி வந்தான். படம் பேர் தெரியல.
0: திருமகள்
1: திருமகள் என் வீட்டை தேடி வந்தாள், திருமண பாட்டு ஒன்றை பாடி வந்தான்.
0: தேடி வந்தார். நான் நீங்க அதுல இந்த பாட்டு எழுதிக்கிறீங்கல்ல,
1: திருமகள் தேடி வந்த. அது யாருன்னா கேட்டா கொடுங்க, யாருன்னா கேட்டா கொடுத்துருங்க.
0: சரி, பரவாயில்ல, ஃப்ரீயா கொடுத்துருவோம் இல்ல. நல்லது ரேவதி அம்மா, நன்றி.
1: நல்லது, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். எங்க காட்சியில இணைந்து கொள்ளும் எங்கள் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், வணக்கம் கலைவாணன், வணக்கம், வணக்கம் கலைவாணன், கலைவாணன் வணக்கம், வணக்கம் கலைவாணன், வணக்கம். வரதராஜன் அப்படியே இணைப்பில் இருந்து கொள்ளுங்க. சரியா, அப்படியே இருந்து கொள்ளுங்க. எங்கே மெர்சி ராணி, மெர்சி ராணி எப்படி இருக்கிறீங்க நீங்க?
2: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கமா.
0: உங்களுடைய மருமகனும் மகள வந்திருந்தாங்க. அவ பொய்யெல்லாம் சொன்னா பாத்தீங்களா, தன்னா தான் படமே பாக்குறது இல்ல, சீரியல் பாக்குறது இல்ல, பாட்டு தெரியாது.
2: அதே கொஞ்சம்
0: இனி இனி வருவா, இனி வருவா. அவன் பாட தெரியாண்டு பாடினாங்க, சூப்பர். தெரியல தெரியல, இந்த பாட்டை சொல்லுங்க சொல்லுங்கன்னு உடனே பாடிட்டேன். அவன்
2: கேட்டுட்டுதான்
0: நிச்சயம். இன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்களா? தேடியில தேடி என்று சொல்லல, தேடி தேடினேன், தேடுவேன், தேடுகிறேன் என்று தொடங்குறேன் இல்ல, இடையில வரலாம் அந்த பாட்டு வரை அந்த அந்த சொல்லு. தேடி தேடி தேடி என்று சொல்லு, நீங்க தேடுறீங்க இல்ல, தேடினேன், தேடுவேன், தேடுகின்றேன். எந்த சொல்லலையும் ஒரு பாட்டு.
2: தெய்வம் தந்த வீடு நீ வீருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீர் என்ன, ஞானத்தின்மே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன.
0: ஓ, இந்த பாட்டு நீங்க பாடி காட்டினீங்க, அந்த சொல்லு அதுல வர இல்லை, ஆனா நல்லா பாடுறீங்க, சூப்பர் கெட்டிக்காரி, நல்லா பாடுறீங்க. அப்ப நீங்க தேடி அந்த அந்த சொல்லு வரக்கூடிய பாடல் ஒன்று நீங்க கண்டுபிடிக்கலன்னு நீங்க
2: தேடி.
0: உங்களுக்கு நாங்க எடுத்து வரட்டுமா, இல்லாட்டி நீங்க எழுதி போடுறீங்களா என்ன பாட்டு தேடிட்டு?
2: இல்லைங்க, தேடிட்டு வரேன்.
0: தேடிட்டு வரீங்களா? அப்ப கலைவாணன், கலைவாணன் போயிட்டாரா வழியில?
2: இல்லைங்களா, அவங்க இன்னைக்கு மேஜிக் நிகழ்ச்சி ஒண்ணு.
0: அதுக்கு நீங்க போய இல்லையா?
2: இல்லைங்களா, தம்பிக்கு தம்பிக்கு உடம்பு சில பாப்பாக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குண்ணா,
0: அதனால நீங்க போகல. அது வந்து இப்ப அவங்களுக்கு உதவிக்கு ஆக்கல் தேவைதானே. இப்ப
2: உதவிக்கு கூட இன்னொரு சார் ஒருத்தவங்க அனுப்பி விட்டுருக்கேன், அனுப்பி விட்டுருக்கேன்,
0: அவங்க போவாங்க. நீங்களும் போவீங்களா இப்ப ஸ்டேஜுக்கு? நீங்களும் போவீங்களா? நீங்க போவீங்க, சூப்பர், நல்லா இருக்கு. எங்களுக்கு அந்த பாக்குற சந்தர்ப்பம் இறைவன் தர வேணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன், அது பாக்கணும். நன்றி நன்றி மெர்சி ராணி, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். எங்கே எங்களுடைய வரதராஜன், வரதராஜன் வணக்கம்.
3: வாங்க. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: பட்டாபி அண்ணா வந்து, நான் நல்லா இருக்கேன், நல்லா தான் இருந்தேன். பட்டாபி அண்ணா வந்து ஒரு பேய் கதை சொன்னார் பாருங்க. இப்ப அதை கேட்டதுக்கு அப்புறம் இப்ப மனசு கொஞ்சம் உடம்பும் மனசும் ஒரு மாதிரி ஒரு வகையில ஒரு பயமா இருக்குது. அவர் வந்து பேசிட்டு போயிட்டார், நீங்க வந்து என்ன இப்படிதான் வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு
3: போயிட்டார்.
0: வரதராஜன் நீங்க முதல்ல பாட்டு சொல்லுங்க. பாட்டு தேடி தேடினேன் தேடுவேன் என்று சொல்லு வரக்கூடிய இடையில வரலாம், கடைசியில வரலாம், முதல்ல வரலாம். ஒரு பாட்டு சொல்லிட்டு நாங்க பேசலாம்.
3: என் காதல் காமலி மனம் பாடுதேதமே தேடும் கண்பார்வை வருமா. அந்த பாட்டு
0: தேடும் கண்பார்வை, நல்ல படம், நல்ல சிறந்த கதை.
3: ஆமாங்க மேடம்,
0: பாத்தீங்களா? நீங்க கெட்டிக்காரன். சரி, இப்ப சொல்லுங்க உங்களோட நிலை என்ன நிலையில இருக்கு இப்ப? உங்களை அவங்க தேடி தேடி தலையில ஹெல்மெட் போட வைக்கிற காலம் எல்லாம் முடிஞ்சல்ல?
3: இப்ப முடிஞ்சுங்க மேடம், தேடி தேடி இப்போ காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க மேடம்.
0: நீங்க இப்ப சுதந்திரம்
3: ஆயிட்டீங்க, எதுவுமே இல்ல. இப்ப சுதந்திரம்
0: ஆயிட்டீங்க, நீங்க சுதந்திரம் ஆயிட்டீங்க. இப்ப உங்களோட நிலையில இப்ப ராஜ்குமார் இருக்காரு, தர்மபுரி ராஜ்குமார்.
3: தர்மபுரி ராஜ்குமாருக்கு அந்த வாய்ப்பு மாறிடுச்சு போல் தெரியுது. 2019 வரைக்கும் அதே மாதிரி இருந்துச்சுங்க, 2020 வந்ததையும் நம்மளுக்கு மாறிடுச்சு, அது ராஜ்குமாருக்கு அது ஆப்போசிட்டா போயிடுச்சுங்க.
0: இல்ல, அதாவது பலன் வந்து உங்களுக்கு இருந்த அந்த பலாபலன் இப்ப அவருக்கு போயிட்டு மாறிட்டு. அவருடைய ஜாதகம் இப்ப,
3: ஆமாங்க,
0: இப்ப அங்க நடக்குது. அது இனி திரும்ப உங்களுக்கு வராம இருங்க, பாத்துக்கணும் நீங்க.
3: ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம்.
0: நீங்க உங்க மனசுல என்ன தோணுது, அப்படி வருமா வருமா சில நேரம் இல்ல வராதா?
3: 2021 வந்தாலும் வரலாமுங்க.
0: நீங்க அப்படியோட சந்தேகத்தும்.
3: ஆமாங்க, என்ன ஒரு அந்த ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் சரியா இருந்துட்டு அப்புறம் மீண்டும் அத வர வச்சுக்கலாம் போல தெரியுதுங்க.
0: நீங்க வர வைக்க போறீங்களா, அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்படியா?
3: ஆமாங்க, அந்த அடி வந்து அன்பான அடிங்க, வாங்கினாலே சந்தோஷமா இருக்குதுங்க.
0: சந்தோஷம், அதாவது ரசிச்சு சொல்லுங்க பாருங்க, அடி அவ்வளவு.
3: ஆமாங்க,
0: இதுதான அன்பான கணவனுக்கு அழகு, இவ்வளவு அடி வாங்கினாலும் அவ என்ன
3: அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு.
0: அது தழும்பு தழும்பு விழுகிற அளவுக்கு வாங்கினாலும் கூட அது அவ வச்ச அடையாளம்ங்க. நான் இப்பவும் அவ மறக்க கூடாதுன்னு அவ வச்ச அடையாளம் பச்சை குத்துற மாதிரி. நல்லது நல்லது வரதராஜன், அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க நீங்க. நன்றி எங்களுடைய அர்ஜுனனை பார்க்கலாம். வணக்கம் அர்ஜுனன். அர்ஜுனன் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க அர்ஜுனன், நலமா இருக்கிறீங்களா?
4: நல்லா இருக்கீங்களா?
0: நீங்க உங்களோட அம்பு வில்லெல்லாம் எங்க வச்சிட்டு வந்திருக்கீங்க?
4: தேவைப்படும் போது
0: காட்டிலைக்கு வரும்போது தேவையில்லை, இங்க யாருமே இல்ல.
4: என்ன பகல்ல வேட்டைக்கு போனேன், அப்ப மட்டும் கொண்டு போனேன், இப்ப நைட் நேரம் அதனால வச்சிட்டு வந்துட்டேன். இப்ப நைட் அம்பு வேலை இல்லையா?
0: ஏ அர்ஜுனன், உங்களுக்கு தெரியாதா இந்த காட்டிலையில எத்தனை மான் வந்து போகுது? ஒரு மானுக்கு நீங்க குறி வைக்கலாம் இல்ல?
4: அது வந்து
0: கவனமா இருந்துக்குங்க, இவ்வளவு நாளா தான் எனக்கு ஆயுதத்தோட ஒரு பாதுகாப்பாளர் இல்லைன்னு நான் இருந்தேன். இப்ப இருக்கிறாருங்க அர்ஜுனன், எல்லாரும் கவனமா இருந்துருங்க. நான் சொன்னது சரிதானே? கவனமா இருந்துக்குங்க. இவ்வளவு நாளா எனக்கு பாதுகாப்புக்கு ஆள் இல்லை என்று இருந்தேன் அர்ஜுனன், இப்பதான் நீங்க
4: வந்திருக்கீங்க.
0: நிமிர்ந்து
4: நில் அப்படிங்கிற படத்துல தேடி வரும் தெய்வ சுகம் மன்னவனின் தன்னிதியில் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அது நான் சொல்றேன். எனக்கு
0: அது எங்க மஜித் கேட்டுட்டு போயிட்டாரு, மூன்றாவது ஆளா நாலாவது ஆளா?
4: அப்ப தேடி நின்ற கண்களுக்கு ஓடி வரும் சாமின்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: எங்க பாப்பம் என்ன? தேடி நின்ற கண்களுக்கு,
4: கண்களுக்குள் ஓடி வரும் சாமி அப்படின்னு படத்துக்கு பேர் சுவாமி ஐயப்பன். அது வந்து ஐயப்ப சாமின்னு அருள்புரி சாமின்னு வரும் அந்த பாட்டு.
0: முதல் தொடக்கம் ஐயப்ப சாமி என்று வருமா?
4: எடுத்தேன். தேடி நின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சாமி அப்படின்னு பாட்டு ஆரம்பிக்கும்.
0: ஓடி வரும் சாமி, நல்லா பாடுறீங்க.
4: தேடி நின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சாமி அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிச்சு எனக்கு டக்குன்னு சரியா ஞாபகம் வரல. இதான் முதல் வரியை தான் ஆரம்பிக்கும்.
0: நல்லா நல்லா. சரி, இன்னைக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுங்க நீங்க.
4: இன்னைக்கு ஒரு பாட்டா?

0: ஐயோ
1: இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தானென்று சொல்லாத போதும், தாயாரை தந்தை மறந்தாலும்

செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம்.

நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம்

0: மனம் முடிஞ்சு மனம்
1: அருமை அருமை அருமை நல்ல நல்ல வார்த்தைகள். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ அல்லது இறைவனை நம்பி வந்தாயோன்னு கேட்டுக்கிறார்கள். இறைவனை எங்களுக்கு இறைவனை தெரிகிறது ஒருவன் மூலமாகத்தான். உண்மையிலேயே நீங்க இறைவனை நேரடியாக பார்க்க முடியாது. நாங்க அந்த இறைவனை ஒருவன் மூலமாகத்தான் பார்ப்போம், எங்களுடைய தந்தை மூலமாக தாய் மூலமாக
0: பார்க்கிறோம்.
1: அப்ப அதனால எங்களுக்கு
0: சொல்லுங்க,
1: ஒருவன் இருந்தாலே போதும் இறைவன் எங்களோடு இருப்பது போல இல்லையா?
0: பார்த்தால் பச்சை தீருங்கிற படத்துக்காக நமது இசை அரசல் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடின பாட்டு ரொம்ப ஒரு அமைதியான ஒரு மெலோடியான பாட்டு, ரொம்ப அர்த்தமுள்ள பாட்டு. ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கவலையா இருக்கவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல்.
1: நிச்சயம், நன்றி நன்றி நன்றி அர்ஜுனன், நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி. வணக்கம் வணக்கம். காற்றலையில் ரதீஷ். வணக்கம் ரதீஷ். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம.
1: வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க?
2: என் ஜீவன் தேடு. நல்லா இருக்கு.
1: அது சூப்பர். என் ஜீவன் இல்ல அந்த பாட்டு இல்ல இல்ல என் ஜீவன் இல்ல இல்ல இல்ல ஜீவன் பாடுது அது உன்னை தான் தேடுது அப்படி
2: வரேன்.
1: நீங்க என் ஜீவன்
2: தேடுதான்?
1: நிச்சயமா அருமையான பாட. என் ஜீவன் பாடுது உன்னை தான் தேடுது. எங்கே என் பாதை மாறி எங்கெங்கோ தேடி தேடி. சூப்பர். கன தேடி வந்துருச்சு.
2: எக்கச்சக்கமா தேடி.
1: இது என்ன, இது முதலே தெரிஞ்ச பாட்டு, ஆனா உங்களுக்கு நீங்க இப்ப கூகுள்ல டச் பண்ணதோ அல்லாட்டி மனசுல வந்ததோ?
2: மனசுல வந்ததா? கூகுள்ல இருக்கிற பாட்டுகள் நிறைய இருக்கு வேற.
1: அதான் சொல்லவே நான்
2: சொல்லிட்டேன்னு
1: அனுப்பி விடுங்க. என்னன்னா சில பேர் பாருங்க எங்களுக்கு தெரியாது எடுத்து வாங்கன்னு சொல்லும் போது நாங்க
2: எடுத்துருவோம். அதுல என்னை தேடி தேடி அப்படி வாடுறது.
1: என்னை தேடி தேடி தேடி தேடி தேடி நிறைய இருக்கு. நிறைய இருக்கு தேடி. நீ தேடுகிறேன் என்ற பாடல்கள் நிறைய இருக்குது. நீங்க என்னத்தையாவது தேடி இருக்கீங்களா உங்களோட வாழ்க்கையில?
2: தேடாத ஆளுகளே இருக்காது.
1: இல்ல, தேடாத ஆட்களே இருக்காது. ஏதோ உண்டே.
2: இந்த காலத்துல டெய்லி தேடிட்டு இருக்குது. இந்த காலத்துல
1: நிச்சயம்.
2: இந்த காலகட்டத்துல என்ன தெரியுமா? மறவி. அதனால மறந்து வச்சுடலாம். தேடி தேடி நடக்கலாம்.
1: எல்லாரும் மறந்து சாப்பாடு சாப்பாடு சரியில்லை, அதனால எல்லாரும் மறக்கிறாங்க. மறதி வராம சாப்பிடுறது சாப்பாடு என்ன? மறதி வராது இத சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, ஏதாவது அட்வைஸ் கொடுப்பாங்க? என்ன சாப்பாடு?
2: அதாவது மறதி வராம இருக்கிறதுக்காக ஒரு மருந்து. அது சாப்பாடாதான்.
1: ஓ, மருந்து இல்ல. இப்ப அம்மா அப்பா இல்லாட்டி யாரோ பெரியவர் சொல்லுவாங்க இந்த சாப்பாடை சாப்பிடு பாருங்க, இப்ப கரெக்ட் சாப்பிடு கண்ணுக்கு நல்லமன்னு சொல்லுவாங்க. கண் பார்வை நல்லா வருமெண்டு.
2: அதே மாதிரி
1: மறதி வராது. நீ இதை சாப்பிடண்ட என்னது என்ன என்னத்து சாப்பிடண்டு கூடுதலா சாப்பிடன்னு சொல்லுவாங்க. எனக்கும் தெரியல, அதான் கேக்குறேன்.
2: அப்படி ஒரு ஒரு புரோட்டீன் பவுடர் இருக்குது, அது வாங்கி சாப்பிட்டா தலையில லைட் எல்லாம் அப்படியே நல்லா பளிச்சு மாதிரி நல்லா சூப்பா இருக்கும்.
1: என்ன பவுடர் அது?
2: ஏதோ ஒரு புரோட்டீன் பவுடர்.
1: அது சரி, மறதி மறதி வராதுன்னு தலை பளிச்சண்டு.
2: மறதி
1: இல்லாம ஞாபகம் ஒரு புரோட்டீன். நீங்க சொன்னது எனக்கு எப்படி விளங்கிச்சேன்னா, அந்த பவுடரை நாங்க சாப்பிட்டா மற்றவங்க தலை பழிச்சது வழுக்கதா பழிச்சது தெரியும். அது இப்ப ஏற்கனவே எல்லாருக்கும் இப்ப வழுக்கல் தான், இப்ப ஸ்டைலும் வந்துருச்சு இல்ல, வழிச்சு போட்டு தெரியறதுக்கு பாருங்க, இல்ல மொட்டை அடிச்சு தெரியறாங்கல்ல எல்லாரும், ஒரு ஸ்டைல் மாதிரி. அப்ப
2: புரோட்டீன் கெமிக்கல் சாப்பிட்டுட்டு முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அங்கே எல்லாம் போகுது, அப்போ
1: தாங்களும் வெட்டி எல்லாம் கிழிச்சு போட்டு போறாங்க இல்ல
2: இல்ல, அது வில கம்மியான கிழிஞ்ச பேண்ட் வாங்கிட்டு போறாங்க
1: இல்ல, இந்த பேலண்ட் விக்கிறாங்க இல்ல, பேலண்ட் பழைய உடுப்புகள் கொண்டு அதுல கொஞ்சம் கிழிஞ்ச இதுகள் இருந்தா அதெல்லாம் ஸ்டைல் நினைச்சு எங்க ஆக்கள் போட்டுக்கொண்டு தெரியறாங்க.
2: அப்படித்தானே, யாரு கண்டுபிடிச்சது முதல்ல
1: ஏதோ அந்த கிழிஞ்சு கிழிஞ்சு போட்டு போறது?
2: நான் நினைக்கிறேன் என்ன தெரியுமா,
1: சொல்லுங்க,
2: ஏதோ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அவசரமா ஒரு பேண்ட் கிடைக்காம கிழிஞ்ச பேண்ட் எடுத்து போடுறது,
1: போட்டிருப்பேன்
2: அது எல்லாரும் பார்த்து அது ஒரு பெரிய மாடல் என்று சொல்லி அண்ணையில இருந்து போ அது போட்டுட்டு நடக்குது எல்லாரும்.
1: இல்ல இப்படி இப்படியும் இருக்கலாம் இல்ல, இப்படியும் இப்ப பாருங்க, இப்ப சினிமாவில இப்ப ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும், அந்த உடுப்புகள் எல்லாம் அப்படியே இருக்கும், அந்தந்த டைமுக்கு அந்த படத்துக்கு சேஞ்ச் பண்றதுக்கு இதை போடு இதை போடுன்னு அந்த டிசைன்ஸ் இதுகள் எல்லாம் இருக்கும், எல்லாரும் போட்டு போட்டு அதை கலட்டி வச்சுட்டு போகணும் இனி அடுத்த படத்துக்கு உதவுமெண்ட். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு சூப்பர் ஸ்டாரோ யாராவது எங்கட ரஜினிகாந்த் நான் சொல்லல, ஒரு ஸ்டாரா இருக்கிறவர், சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடாது அவரை குறிச்சிடும், ஸ்டாரா இருக்கிறவர் இப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த உடுப்பை போடுங்க அடுத்த ஷூட்டிங் கண்டர் சொல்லிக்க, காணாத ஒரு ஃபேன்ஸ இறுக்கி இழுத்து போட்டிருப்பாரு சரியா, போட்டுக்கொண்டு அவர் ஓடும் போது பேசுமா இருக்கும் போதே அந்த முழங்கால் இருக்க இல்லையா இந்த முட்டி முட்டி அதுல அப்படி இருக்கும்போது கிழிஞ்சு இருக்கும் ஒரு வரி அப்படி கிருக்கண்டு, அதோடய நடிச்சிருப்பாங்க, அதோடய பாருங்க இவ்வளவு கற்பனை போகுது, அதோடய நடிச்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னு எங்க ரசிகர்கள் ஷா இத ஒரு ஸ்டைல் ஆக்க வந்துட்டு நல்ல பாண்டேன்னு அப்படி நூல் இழுத்து கிழிச்சிட்டாங்க, கிழிச்சு வெட்டி போட்டாங்க, இதுதான் நடந்திருக்கு.
2: ஏர் பாசிங் நல்லதா,
1: ஏர் பாசிங் வருது அழகான ஒரு பொண்ணு இப்படி நடந்து வரா, ஒரு ரசிச்சு கொண்டு வர திரும்பி போகும் போது பின்னுக்கு அப்படியே எல்லாம் கிழிச்சு
2: இந்த கிழிஞ்ச கதையில அங்க இருக்கட்டும், நம்ம கண்ணா உன்னை தேடுகிறேன் பாட்டு வந்துருக்கியா,
1: கண்ணா உன்னை தேடுகிறேன் வா, அதுவும்
2: அதே மாதிரி கண்ணா நீ எங்கே உன்னை நான்
1: தேடுகிறேன் நிச்சயமா, அப்படி பல பாடல்கள் இருக்குது,
2: கண்ணன் என்ற பேர்ல வேற பாடல்கள் இருக்குது,
1: அதுல கண்ணன் வர்ற பாடல நிறைய பாடல்கள் தேடி என்று இருக்குது,
2: கண்ணனே தேடி இருக்குது, கண்ணனே தேடி வந்தேன்
1: நான் இன்றைக்கு எடுத்து வந்த பாடல் உண்டு, கண்ணனை தேடி வந்தேன் வெண்ணையை கொண்டு வந்தேன்,
2: அது கொண்டு வந்த
1: அதை எடுத்து வரும்போதுதான் அது தேடி என்று சொல்லி எனக்கு வந்தது. நல்லது ரதி, உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன்னா
2: பாட்டு,
1: நீங்க கேட்ட பாட்டு என் ஜீவன் பாடுது
2: உன்னை,
1: நீங்களும் எனக்கு மறதி இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணி போட்டு அந்த பவுடரை குடுக்கலாம்னு யோசிக்கிறேன், ஒரு மாய விக்கலாம் இவருக்கு,
2: அப்போ அப்படியான பளிச்சுன்னு
1: எல்லாம் பளிச்சுன்னு இருக்கேன். நல்லது ரதீஷ், நன்றி நன்றி,
2: நன்றி நன்றி.
1: அன்பு உறவுகள், நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும். சரி நல்லது, எங்களுடைய கணபதி அண்ணா நீங்க அழைப்புக்கு வாங்கோ அழைச்சிருக்கிறீங்க, ஆனந்த லட்சியம்மா அடேப்பா அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க வாங்க ஆனந்த லட்சியம்மா, நான் உங்களுக்கு அழைப்பதில்லை ஏனென்றால் சில நேரம் நீங்க உங்களுக்கு முடிஞ்சா நீங்க அழைக்க வேண்டும் என்றால் நீங்கள் சில அழைக்க முடியாத இடத்துல இருப்பீங்க என்பதற்காக நடமா ஆனந்த லட்சியம்மா நடமா இருக்கிறீங்களா அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க. மீண்டும் நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இணைந்தவங்க எல்லாம் காட்டிலைக்கு வர வேண்டும். நான் இப்பொழுது சத்யகலா ரமேஷ், ரமேஷ் சத்யகலா முதல் கணவர் பேரை சொல்லணும் இல்லை, நாங்கள் தான் விடுறது பிள்ளை. முதல்ல பெண் பேரை சொன்னோன்னு எந்த பேர் தானே முன்னுக்கு சொல்கிறேன்னு கணவரை அடக்கி வச்சிருவாங்க. ஆனால் எங்கிற சத்யகலா அப்படி இல்லை, ரமேஷ் சத்யகலா. அவள் செல்ல குழந்தமாய் பேசுகிறாள். உங்களுக்குரிய பாடல் காட்டிலைக்கு வருது, பாடலை முழுமையாக கேட்கலாம். இன்று அவர் இணைந்திருக்கிறார். நான் சில நேரத்தில் சில பேருக்கு பாடல்களை இன்று கொடுக்குறேன், எடுத்து வர்றேன் உங்களோட பாடல் என்று அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் சில காரணங்கள் இருக்கிறது. அதுக்காக யாரும் தவறாக நினைச்சு கொள்ளக்கூடாது. இது நாங்கள் தமாஷாக பேசுவது, ஒருவர் இப்போ முதல்ல இணைஞ்சு கொண்டு அவர்களுக்கு கொடுக்கறது, ஏதோ ஒரு முக்கியத்துவத்துக்காக நாங்கள் ஒருவரை அரவணைச்சு பேசுவது, அவர்களுடைய பாடலை முதல் கொடுப்பது. நீங்கள் எல்லாம் எங்களோட வீட்டு தோட்டத்து மலர்கள், அதாவது ஒரு குடும்பத்து உறவுகள். உங்களுக்கு நான் என்ன இவருக்கு பாடல் கொடுத்தேன்ட்டு நீங்கள் மனசில் எதுவும் கவலை கொள்ளக்கூடாது. எப்பவும் உங்களோட பாடல் எப்பவும் வரும், ஒவ்வொரு நாளும் உங்களோட பாடல் எல்லாருடைய பாடலும் வருகிறது. அதனால கவலை கொள்ளக்கூடாது, அதை தவறாகவும் நீங்கள் நினைக்கக்கூடாது என்று நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நான் ஏதோ ஒரு விடயத்தை செய்கிறேன் என்றால் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். எனக்கு தேவை இந்த காட்டிலையில அன்போடு அதை அரவணைப்போடு எல்லோரையும் அனுசரித்து அன்பாக சென்றவர் மீண்டும் வந்தால் அவரை அன்போடு மீண்டும் நாங்கள் அரவணைத்து அவருக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும். மீண்டும் அவர் எங்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்க அப்படித்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பது. என்னுடைய ஒரு பிள்ளை கோவிச்சு கொண்டு வெளியில போயிட்டா, எனக்கு ஒரு 10 பிள்ளை இருக்கு. அந்த 10 பிள்ளையில ஒரு பிள்ளை கோவிச்சு கொண்டு வெளியில போயிடுச்சு. நித்தமும் எனக்கு மனசுல துக்கமா இருக்கும். ஆனால் இந்த சிறிது நாட்களில் அந்த பிள்ளை திரும்ப வந்த உடனே அந்த பிள்ளைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அரவணைத்து எல்லாம் செய்வோம். அந்த நேரம் மற்ற பிள்ளைகளும் சேர்ந்து அண்ணா வந்துட்டார், அல்லாடி அக்காவா இருந்தா அக்கா வந்துட்டாங்கன்னு சொல்லி நான் ஒரு தாய் முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு தீர்த்தி விட்டு அவருக்கு குளிக்க செய்து அவருக்கு அதெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி அரவணைத்து செய்யும் போது மற்ற சகோதரர்களுக்கும் சந்தோஷமாயிருக்கும். ஏனென்றால் போனவன் மீண்டும் போகாமல் இருக்க வேண்டும். இந்த குடும்பத்தையோடையே உறவாடி இந்த அன்பு கிளையை கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். முன்பு நான் ஏதாவது ஒரு சின்ன எங்களுடைய சின்ன செயல்பாடு அவரை நோகடித்ததுனால் தான் அவர் போயிருக்கலாம் என்று அந்த மனப்பாங்கோடு தான் அந்த தாய் அரவணைப்பை கூட காட்டுவாள். அதை மற்ற குழந்தைகள் பார்த்து பொறாமப்படவோ கோவிக்கவோ கூடாது. இது நான் ஒரு கதையாக சொல்வதற்கு காரணம் இது, நீங்கள் நீ இந்த தளம் வந்து இந்த வானொலி உங்களுடைய ஒரு குடும்பம், நீங்கள் எல்லாரும் ஒரு பிள்ளைகள். இதில் ஏதோ ஒரு உறவு முறையோடு தான் நீங்கள் பேசுகிறீர்கள், அன்பு வைத்து தான் பேசுகிறீர்கள். முகம் காணாத உறவாக இருந்தாலும் இது ஒரு பரஸ்பரமாக ஒரு உறவோடு தான் நீங்கள் பேசுகிறீங்க. இதை கட்டி காக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த தேன் கூடை கட்டுறதுக்கு காதல், அது காதலுக்கு சொல்லியிருப்பார், காதல் என்பது தேன் கூடு, அதை கட்டுவது என்றால் பெரும்பாடு. காதலை கூட இப்போ கடகரன்னு கட்டிட்டு போயிடலாம். ஆனால் இந்த அன்பு பாசம் ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு குடும்பத்தின் ஒற்றுமை இதை கட்டி காக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அது எங்கு பார்த்தாலும் அதில் ஒவ்வொருவரும் அதில் பங்கு பெற வேண்டி இருக்கு. ஒருவர் மட்டும் கட்டி காக்க முடியாது, எல்லாரும் கூண்டு சேர்ந்து 5 விரலும் 10 விரலும் சேர்ந்தால்தான் நீங்கள் முழுமையான ஒரு ஒரு பொருளை அப்படி அள்ளி எடுக்க முடியும். 10 விரல்ல 8 விரல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் 2 விரலால நீங்க ஒரு கொஞ்சத்தை தான் கிள்ள முடியும். 10 விரலும் சேர்ந்தால் நிறைய அள்ளலாம். அதை நான் அன்பை சொன்னேன். அதனால ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஏதோ ஒன்று நடக்குதுரண்டா சரி, அம்மா ஏதோ அந்த பிள்ளைக்கு அன்பு காட்டுகிறா, அண்ணா இப்படி போனதால் என்று நேச்சு அன்பு காட்டுகிறா என்ற ஒரு சிந்தனையோடு நீங்களும் செயல்பட்டு நீங்களும் அரவணைப்போடு நீங்களும் சேர்ந்து கொள்ளும். என்ன நீங்க அப்படி செய்றீங்கன்னு, இதெல்லாம் நாங்கள் கொண்டு போகக்கூடிய ஒரு பொருள் அல்ல. எப்போ எல்லாம் இங்கேயே விட்டுட்டு தான் போறோம். அன்பு பாசம் நான் இறந்தால் நீங்களே நான் காட்டிய அன்பு பாசத்தை தான் சொல்லி சொல்லி மனசுலேயே நினைவு வைத்துக் கொள்ளுவீர்கள். அம்மா இப்படி பேசினா, அம்மா அன்பா இருந்தா, அவ இல்லையே என்று அந்த ஏக்கம் இருக்கும். அதனால அன்போடு பாசத்தோடு புரிந்துணர்வுகள் தேவை. எந்த ஒரு இடத்திலையும் பொறுமையாக இருக்க வேண்டும். எனது குழந்தைகள் எல்லாம் அப்படித்தான் என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தான் இருப்பீர்கள், இருக்க வேண்டும் என்று எனது நோக்கத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு, என்னுடைய குழந்தையாக, அதாவது இந்த காற்றலையில் ஒரு உறவாக குழந்தையாக இணைந்து கொண்ட ரமேஷ் சத்யகலா அவர்களுக்கு இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. அவர்கள் கேட்ட பாடல் ஏனென்றாலேயே இதை சொன்னேன் என்றால், அவர்களுக்கு இன்றைக்கு நான் முத்துமணி மாலை என்ற பாடலை கொடுக்கிறேன். அந்த தேடி என்ற சொல்லுத்தான் இன்றைய சொல்லு. அந்த முத்துமணி மாலை என்றால் சத்யகலா இன்றைக்கு இணைந்து கொண்டார் அவருக்கு அந்த பாடல். நான் சிறு பிள்ளைகள் அவர்களை தேட முடியவில்லை. மற்றது அதுலேயே நீங்க அதில் தான் கேட்கணும் என்று நான் அடம் பிடித்து இன்றைக்கு நான் எடுத்து வந்தேன். இருந்தால் அவர்கள் பாட்டும் கேட்க மாட்டார்கள், இன்னொரு முறை இணைய மாட்டார்கள். அவர்களுக்கு விட்டு கொடுத்து எங்களுடைய குடும்பத்தின் பழக்க வழக்கத்தை பழக்கி கொண்டு வர ஒரு கொஞ்சம் நாட்கள் செல்லும். அப்போதான் என்னுடைய குழந்தைகளாக அவர்களும் சேர்ந்து கொள்வார்கள் என்ற நோக்கத்தோடு தான் முத்துமலை மாலை என்ற பாடல் காட்சிக்கு வருகிறது. கேட்போம் ரமேஷ் சத்யகலாவுக்காக இந்த பாடல்.

இந்த பாடல சத்திய ஆளாக்கு திருமணம் ஆன முதல் நாளோ அல்ல ரெண்டாம் நாளோ மூன்றோ நாளோ ஒரு ஒரு கிழமைக்குள்ள நானிகர் ரமேஷ் பாடியிருக்கிறார். பாருங்க, ரசிச்சு அந்த பாட்டை தான் கேட்டிருக்கா.

0: போது
1: நேரம் சரியாக இப்பொழுது 11:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது இந்திய இலங்கை நேரம். தேடுகிறேன் நான் இன்னும் பல அன்பு உறவுகளை தேடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு என்னுடைய சத்தம் சரியாக உங்களுக்கு கேட்கிறதா என்னன்னு தெரியவில்லை. எனக்கு ஏதோ குறைவாக கேட்கிறது போல இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது, பார்க்கலாம். என் அன்பு உறவுகள், நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்று சொல்லிக்கொள்ளலாம். இப்பொழுது எங்களுடைய தர்மபுரி விஜயன் ஏதோ சொல்லுகிறார், என்னன்னு பார்ப்போம்.
2: வணக்கம் அம்மா, நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாட்ச்கார்டு விஜயன் பேசுறேன். நேற்று பணிக்கு வரவில்லை, அதனால் பாரதிக்கு எனக்கு தொடர்பு இல்லாத போச்சுங்க. இன்னைக்கு நான் பணிக்கு வந்துவிட்டேன். இருந்தாலும் வேற ஒரு இடத்துல தான் எனக்கு டியூட்டி. இப்போ உங்களோட பேசுறதுக்கு ரொம்ப ஆசை இருக்கு மேடம். ஆமா பேரம்மா, எனக்கு வந்து இப்போ அதிகமா இப்பதான் கொஞ்சம் நான் கத்துக்கிட்டு வரேன். அதான் பாரதி தான் கத்துக் கொடுக்குறாரு. நானே மொபைல் எடுத்து உங்கள்கிட்ட டைப் பண்ணி பேசுறது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அது கொஞ்சம் தெரியல. அதனாலதான் இப்ப எனக்கு ஒரு பாடல் கொடுங்கம்மா. ஆழக்காடலில் தேடிய முத்து எங்க ராசா கண்ணு, ஆயிரத்தில் ஒன்னே ஒன்னு என்ற பாடலை வழங்குமாறு மேலாமா நாங்களை அன்புடன் அழைக்கின்றோம்மா. இந்த வானொலி கேட்க கேட்க எனக்கு ஆசையும் இருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இருக்கிறது. லட்சக்கணக்கான நேயர்கள் நானும் வருவோம்மா. எம்டிஆர் நானும் பல பேருக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். இன்னும் அவங்களும் கேட்கவில்லை, விரைவில் புதிய நேயர்கள் வரக்கூடும். நானும் தகவல் தமிழ் பாரதி அவர்கள் இருந்த பெரும் எம்டிஆர் நிகழ்ச்சி கேளுங்கள். மற்ற எந்த வானொலியும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள், அந்த அளவுக்கு நிகழ்ச்சி தரமாக இருக்கிறது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவங்களும் கேட்க ஆசையாக இருக்கிறது அம்மா. வேறம்மா நன்றி, வணக்கம் அம்மா.
1: நன்றி நன்றி. எங்களுடைய விஜயன், தர்மபுரி விஜயன், உங்களுடைய ஆழக்கடலில் தேடிய முத்து பாடல் காற்றிலே கெடுத்து வரலாம். இப்பொழுது காற்றில் இணைஞ்சு கொள்ளும் எங்களுடைய செல்வகுமாரை சந்திக்கலாம். வாங்க, நாங்க செல்வம் தேடிய களைச்சு போனோம். சரி, உங்கள்ட்டையாவது கிடைக்குமான்னு பாக்கலாம். வாங்க செல்வகுமார்.
3: வணக்கம்மா, உட்காரலாமா?
1: இப்போ நீங்க எங்க உட்கார போறீங்க? எதுல உட்கார போறீங்க நீங்க? இப்ப ரெண்டு பேர்
3: சூரிய நிலையத்துல வந்து உட்காரணும். வந்தது நில்லுங்க நில்லுங்க, நீங்க நின்றுட்டு
1: இருக்கேன்.
3: காமெடி எல்லாம் தெரியுமா?
1: சரி உட்காருங்க, எங்கேயாவது தேடி உட்காரக்கூடிய இடத்துல உட்காருங்க. முதல்ல உட்கார்ந்து
3: உட்கார்ந்துட்டீங்களா?
1: கொஞ்ச நேரத்துல நீங்க சரி உட்காரட்ட அம்மான்னு கேட்டீங்க, சரி உட்காருங்கன்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்துல நீங்க என்னம்மா டீ காஃபி கிடைக்காதான்னு கேட்க கூடாது.
3: மெசேஜ்ல போட்டுருவீங்களே டீயும் காஃபியும், அதுவும் குடுத்துருவீங்களே?
1: இல்ல அது வேற, அது படத்துல குடுக்கலாங்க, அது கூட எனக்கு
3: கிடைக்காம
1: எனக்கே கிடைக்கிறது அறுதான் இருக்குது. நீங்க ஒரு பக்கத்தால அதனாலதான் கேட்டுறாங்க.
3: நாங்க வேணா சூடா போட்டு குடுத்து விடுறோம்.
1: அங்க இருந்தா தான் நீங்க எல்லாரும் போட்டு குடுத்துருவீங்க. இல்ல இவ்வளவு தூரம் வர்றதுக்குள்ள சுக்கும் மல்லியும் எங்க போயிரும் பாருங்க.
3: நீங்க ரெண்டு நாள்ல வந்துருமா?
1: ரெண்டு நாள்ல
3: வருமா? வச்சுட்டோம்னா அங்க எடுத்துக்கலாம்.
1: அவங்களுக்கு
3: போயிரும்.
1: நல்லா இருக்கும். இல்ல அப்படியாண்டா, நான் இப்படி இருந்து கொண்டே நான் உங்களுக்கு 24 மத்தியானம் நிகழ்ச்சி செய்வேன். எப்படி தெரியுமா?
3: எல்லார்ட்டையும் உள்ள வந்துடும்.
1: இல்ல இல்ல,
3: இதே மாதிரி எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாரும் வீட்லயும் மைக்ரோ ஓவன் பாக்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கணும். அதுலயே எல்லாமே ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சில காலம் வந்துடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல
1: வந்துடும்.
3: ஏன்னா இப்படி எல்லாம் பேசும்போது நம்ம எல்லாம் நினைச்சு பார்த்தோமாமா.
1: அதுதான் உண்மை, அது இருக்கட்டும். நீங்க இப்படியே இதெல்லாம் வரும் வரும் வரட்டும்னு சொல்லி சொல்லி இந்த இருக்கிற பெண்களை எல்லாம் நீங்க சோம்பறி ஆக்குறீங்கன்னு தான் சொல்லலாம். இப்ப அவங்க என்ன செய்வாங்க, அந்த மைக்ரோவேவ் வீட்டை வச்சுட்டு சும்மா இருங்க, என்னங்க சும்மா இருங்க, அந்த கடையில சொல்லுங்க, அந்த இதுல வச்சு விட சொல்லி இங்க வரட்டேன்.
3: ஆமா, அது வந்து கடையில எல்லாம் வைக்க வேண்டியது இல்ல, நம்ம நேரம் அம்மா வீட்டுல சொந்தக்காரங்க வீட்டுல போன் அடிச்சு என்ன வச்சிருக்கீங்களோ உள்ள வச்சு விடு அப்படின்னு சொல்லிவிடலாம்.
1: அப்படி சொல்லி போனா உங்களோட மனைவிக்கு நடுக நோயா தான் இருக்கு. எனக்கு ஏழு இல்லைங்க, எனக்கு உண்மையிலேயே கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, உங்க அம்மாட்ட இல்லாட்டி உங்க அக்காட்ட ஏதாவது ஒரு சாப்பாடு இதுக்கு வைக்க சொல்லுங்க. சரி,
3: அவங்க அம்மா கிட்ட தானே வைக்க சொல்ல போகுது, நம்ம எங்க அம்மாட்ட ஒண்ணும் சொல்லாதுலே.
1: அப்படி சொல்ல முடியாதுல்ல, நடுக உங்க அம்மா சளிச்சுட்டா உங்களோட அம்மா தானே கேப்பாவ.
3: அதாவது சுகங்கள் அதிகரிக்க உடல்ல உபாதை வரும்,
1: உபாதை வரும், அது பத்தாதுக்கு அவரோட உபாதை உங்களுக்கும் பிடிக்கும். நீங்க
3: அது வேற,
1: அது என்ன இப்படித்தான் நீங்க சொல்லுங்க. இந்த ராணி இந்த செல்லம் சொன்னா சரியா தான் இருக்கு, அவங்களே வைக்க செல்லலாம். நீரம்மா வந்துட்டு நீங்க அங்கதான் அவருக்கு செல்லம் கொடுப்பீங்க. அதனால அதெல்லாம் விட்டுருங்க, நல்லா நல்ல ஆட்டுக்கல்ல நல்ல அம்மியில எல்லாம் அரைச்சு நல்ல குழம்பு வச்சு அப்பதான் நல்ல சாஃப்டா நல்ல, அதாவது உடனே உடனே சாப்பிடலாம்.
3: இட்லி நல்லா வரும்,
1: நல்லா வரும். நீங்களும் அந்த குசிய விடுறதா இல்ல என்ன? குஷ்பு இட்லி சாப்பிடலாம், ஆண்டாளம் மாட்டம் போங்க, சிம்ரா இட்லி சாப்பிடலாம். சரி செல்வகுமார், நீங்க பேசுறதெல்லாம் கவனமா பேசுங்க, அதை மட்டும் சொல்லிட்டேன். என்னன்னா அர்ஜுனன் முந்தித்தான் எனக்கு காவலுக்கு ஒரு தடவை இருக்கல, இப்ப நான் எனக்கு காவலுக்கு அம்பு வில்லுன்னு இருக்காரு அவர் சொன்னாரு தானே. எப்படினாலும் சொல்லுங்க, எந்த புலி சிங்கம் வந்தாலும் தான் உடனே வேட்டையாடுறேன்.
3: ஆமா ஆமா ஆமா சொன்னாரு சொன்னாரு, அவரு அவரு வீட்டுல பயத்துலதான் பேசிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்காரு
1: புலிசிங்கம் வருது எங்க வேட்டையானுங்க, அவர் உடனே பின்னங்கால் மட்டும் ஒவ்வொரு
3: எடுத்துட்டு வந்துருவாரு, எடுத்துட்டு
1: வர்றாதான், அதை எடுத்துட்டு ஒவ்வொரு வேலை நீ என்ன, அது நீ ஒருக்க பார்த்தா தான் எங்க தெரியும்.
3: ஆமா ஆமா,
1: அது இந்தியாவில தானே அந்த ஜூல போய் ஒரு பையன் பார்க்கும் போது அந்த புலி இருக்கிற இடத்துல விழுந்து, நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோ? அதுல
3: நான் வீடியோ
1: பாக்கல, அந்த பையனை அப்படியே கும்பிடுற மாதிரி. அது என்னடா அந்த பையன் சொல்லி கேட்காம ஒரு வீராப்பா அதுல ஏறி நடந்து, அதுதான் நடந்தது, அதான் பக்குவமா எதுவும் நாங்கள் ஆபத்து வரமன்ற நிலையில மெதுவா செயல்பட வேணும், ஒரு ஒரு கவனம் இல்லாம செயல்படக்கூடாது, அது அவருக்கு வினையாவே மாறிடுச்சு. அது பின்பு அதுல
3: விலங்குகள்கிட்ட பழகும் போது கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும்,
1: கவனமா
3: இந்த ஒவ்வொரு இதுல காட்டுறாங்க, அது கைய உள்ள விடுறாங்க, தலைய உள்ள விடுறாங்க, சிங்க தலைக்குள்ள
1: நிச்சயம்.
3: அதெல்லாம் எப்படி, அது வீட்டு விலங்கு மாதிரி சாதாரணமா வளர்க்கற நாய்க்குட்டி மாதிரி வளர்க்கறாங்க
1: வளர்க்கறாங்க அது சிலதுக்கு. அது என்னன்னா அவங்க அந்த மாமிச மதுகள் எல்லாம் கூட போடாம வளர்க்கலாம் வளர்க்கறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல ஒரு டேஸ்ட் பார்க்காம
3: அப்படி வீட்லயே வாங்கிட்டு வந்து மாமிசமும் போடுறாங்கம்மா.
1: ஆ போடுறாங்க, அப்ப
3: போடுறாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு சாதுவா
1: தான் இருக்கு, அது எப்படின்னு தெரியல. அந்த அந்த சாதுவா இருக்கிறது மனுஷருக்கு எல்லாம் இது இல்லாம போகுது, மிருகம் எல்லாம் மாறி வருது தெரியுமா?
3: ஆமா ஆமா, விலங்குகளுக்கு கூட அமைதியா சாதுவா இருக்கு, மனிதர்கள் கூட. இப்ப நேத்து ஒரு பாட்டு ஒண்ணு வச்சா, நேத்து இதுல கதம்ப நிகழ்ச்சியில வந்து பாடல் தனியா ஐயா வச்சாரு பாத்தீங்களா?
1: என்ன பாட்டு?
3: ஐயா வந்து சிந்தனை செல்வன் ஐயா வைக்கிறாரு, அது ஃபுல்லா கேட்கும்போதும் நல்ல ஒரு ப்ரோக்ராம் அருமையா இருக்குமா. அதுல ஒரு பாட்டு சொல்றாரு, இந்த எம்ஜிஆர் பாட்டுல ஒண்ணு ஃபர்ஸ்ட் அடியில, தம்பி இந்த நான் கை என்ன காலும் இல்ல ஒரு வாளும் இல்ல நாலு காலும் இல்ல மனிதர்கள்லயே எத்தனையோ விளங்கி இருக்கு அப்படின்னு ஒரு பாட்டு
1: என்ன ஒரு காலும் இல்லை என்ற பாட்டு இல்லையா
3: அந்த பாட்டுல முதல்ல எம்ஜிஆர் பேசிட்டு வைக்கிறாரு இது மாதிரி விலங்குகள் தான் மனிதர்கள் தான் விலங்க திரியறாங்க
1: அப்படின்னாரு விலங்குகள் எல்லாம் இப்ப சாதுவா வந்துட்டுதுங்க எல்லா விலங்குமே எத்தனையோ நாங்க பாத்துருக்கிறோம் பார்த்தா அப்பாடா கணக்க வேணா பாம்பு எவ்வளவு அமைதியா இருக்குன்னு
3: பாருங்க பாம்பு பாம்பை கண்டா பயமா தான் இருக்கு எல்லாம் அதாவது பேய கண்டா கூட பயப்படல பாம்பை கண்டால் படை நடுங்கறான் ஒட்டமா ஓடுறாங்க பாம்புன்னா போடும் தெரியுமா
1: ஆனா பாம்பண்டா பயப்படாதவங்க வந்து சீன இனத்தவர்கள் தான்
3: ஆமா ஆனா நம்ம வந்து பாம்புன்னா பயப்படத்தான் செய்யறோம்
1: நீங்க சரியா வீராப்பா பேசுனீங்க பாருங்க இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் சரியா வீராப்பா நீங்க பேயண்டா எனக்கு பயம் இல்ல அது நீங்க காணாத வழியா உங்களுக்கு பயம் இல்ல தெரியுமா கண்டாதான்
3: தெரியும் பயப்பட மாட்டேன்
1: அது நீங்க காணல நீங்க ஒரு ஒரு
3: பாத்தீங்களா பேய் ஒளிச்சித்திரம்
1: என்னண்டு
3: பேய் பேய் படத்துல இருந்து ஒரு ஒளிச்சித்திரம் வச்சுக்க பாருங்க
1: எந்த என்ன ஒளிச்சித்திரம் அது என்ன படம் அது
3: அது என்னமோ இந்த முனி முனி தெரியா என்னமோ
1: முனி முனி இப்ப வந்த படம்
3: என்ன படம் ரெண்டு மூணு இதா வருது வரனால என்ன படம் எனக்கு புது படம் தெரியல
1: முனி எந்த படம் தான் முனி முனி அது இல்ல நீங்க பேய காணையில செல்வகுமார் கண்டா உங்களுக்கு பயம் இருக்கும்
3: மனசுக்குள்ளேன் புறப்பேய் கிடையாது அவையாரு மனப்பேய் வந்து நீ அமைதிப்படுத்திக்கிட்டா புறத்துல பேய் கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க ஔவையாரு அதே மாதிரி நான் பேய்க்கும் நோய்க்கும் நைட்லதான் கொண்டாட்டங்கிறாரு
1: அது உண்மை
3: ஒருத்தர்
1: அது
3: பேய்க்கும் நோய்க்கும் ராத்திரிலதான் கொண்டாட்டமா
1: உண்மைதான்
3: உண்மைதான் வருது நோய்
1: உண்மைதான் பாருங்க இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பேய ஒப்பிட்டு நோயை ஒப்பிட்டு பாருங்க இப்ப எங்களுடைய கொரோனா வைரஸ் வந்து இப்ப அங்க அந்த நாட்டுல 46,000 பேர் அதை தட்டி கொண்டிருக்கிறது 1,000 மேல இறந்து விட்டார்கள் சராசரி ஒரு நாளைக்கு 100 பேருக்கிட்ட இறக்கிறார்கள்
3: சீனால
1: 24 மணித்தியாலத்துக்குள்ள 100 பேருக்கிட்ட இறக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்து
3: ரொம்ப பேரு வேற பக்கம் இருந்து இது பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க
1: அப்படியா இருக்காது என்ன வேற அப்படி என்று இருந்தாலும் கூட மற்ற நாடுகளுக்கு
3: மீடியா வேற எதுக்கு தேவையில்லை என்ன பிரச்சனை பாத்துக்குவாரு
1: நிச்சயமா எங்களுக்கு அது புரியாதத நாங்க ஒண்ணும் சொல்ல முடியாது
3: புரியவே விட்டுருவோம்
1: ஆனா ஒன்று அப்படி ஒன்று நடந்திருந்தாலும் கூட செல்வகுமார் ஒருவருக்கு துன்பம் விளைவிக்கிறார் என்றால் அவருக்கும் அது பிடிக்கும் என்றதான் அர்த்தம் அது சுத்தி வந்து அவரே அந்த கொரோனா
3: பிடிக்கும் விதைத்தவன் வினை அறுப்பான் அது உண்மை அதே மாதிரி ஒரு பாடல் இல்லமா சட்டம் செய்வதில் தப்பு வந்தாலும் தர்மம் தவறாதான்
1: நிச்சயம்
3: சட்டமே தப்பு விட்டுட்டாலும் சட்டத்துல நீ குற்றவாளி இல்லன்னு தப்பு விட்டுறலாம். ஆனா அந்த குற்றவாளி தப்பு செஞ்சிருந்தானா தர்மம் தவறவே
1: தவறாதான்.
3: அது ஒரு பாடல்ல வருது பாருங்க, சட்டம் செய்வதில் தவறு வந்தாலும் தர்மம் தவறாதுன்னு.
1: தர்மம் தவறாது.
3: தர்மம் நிச்சயம் தர்ம தேவன் பாத்துக்கிட்டே இருப்பாரு, கரெக்டான நேரத்துல கரெக்டா போட்டு தள்ளிவார். அது யா தள்ளடை போட்டு தள்ளிச்சு கொடுத்துட்டு இருக்காரு இறைவன்.
1: தக்கடை போட்டு தள்ளுற.
3: ஆமா, அது வந்து யாரையும் வச்சு வைக்க மாட்டாரு. அதே மாதிரி இவனுக்கு என்ன தம்பு தப்பு செஞ்சிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊசிய ஏத்தரைச்சல் கொடுத்துடுறாரு. குறைவா தப்பு செஞ்சா
1: தண்டனை,
3: பெரிய தப்பு செஞ்சா பெரிய தண்டனை.
1: தண்டனை பெருசா போடுற சின்ன
3: சின்ன
1: இல்ல. இப்ப எனக்கு நீங்க இந்த சொல்லு கருத்தம் சொல்லுங்க. போட்டு தள்ளுறது அது பேசிக்கொண்டு போய் நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க போட்டு தள்ளுறது அது சொல்லுங்க. எப்படி அந்த அந்த வேர்டு அது
3: அதாவது அந்த பிரச்சனையை வந்து இது பண்ணிடுவாரு, காலி பண்ணிடுவாரு. அந்த மாதிரி தவறு செய்யறவங்களை
1: இல்ல. இப்ப நான் கேக்குறது போட்டு

0: என்னன்னா அவருக்கு ஒரு போடு போனா அவரை ஆள் காலி இல்ல, அவருக்கு உயிர் இருக்காது, உடனே குழியில தள்ளிடுறது, அதான் போட்டு தள்ளுறது, அதானே
1: அதுதான் உண்மை. வந்து பெரியவர்
0: பாருங்க, பத்து மாதம் சுமந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை வருஷம் தாய் வளர்த்து விட நீங்க போட்டு எவ்வளவு இலகுவா சொல்றீங்க பாருங்க, போட்டுட்டு
1: இல்ல நாயம் தர்மம் இதுகளோட ரெண்டு தண்டவாளத்துக்கு இடையில நம்ம பாட்டு ஷார்ட் கேஜ் மாதிரி போய்கிட்டே இருந்தா அவரு பாத்துட்டே இருப்பாரு, கடைசி வரைக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டு இருப்பாரு. நாயன் தர்மத்துல நீங்கி தண்டவாளத்தை விட்டு வெளியே வந்துச்சுன்னா கீழே உழுவத்தான் செய்யும்.
0: அது சரி,
1: நாயம் சொல்லிட்டு தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு இடையிலதான் இந்த வாழ்க்கையை ஓட்டணும். யாருமே ஒருத்தருடைய மனசு புண்படவோ இன்னொரு பிரச்சனைய அவனுடைய சொத்தை அபகரிக்கிறதோ இதெல்லாம் வந்து கூடவே கூடாது. நிச்சயமா போய் இதுதான் ஆகும், அது வந்து இயற்கை, அது வந்து யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது. நானும் யாரும் செய்ய முடியாது, அது உண்மைதான்.
0: என்ன வினை செய்கிறனோ அது எனக்கு வரும்,
1: அவ்வளவுதான்.
0: இப்ப நான் இப்ப மற்ற நான் அறியாமல் செய்திருந்தாலும் கூட கணக்கு அங்க எழுதப்பட்டிருக்குங்க, எனக்கு தெரியாது.
1: அது அறியாமல் தெரியாமல் செஞ்சிட்டோம் நீங்க, அதுக்கு மனம் வருந்துட்டோம் வருந்திட்டோம் நீங்க, மனம் வருந்துட்டோம்னா அவரு எம்ஜிஆர் ஒரு பாட்டு சொல்றாரு, தெரிந்தே செய்வது தவறாகும் தெரியாமல் செய்வது தான் தப்பாகுமா,
0: தப்பாகும்,
1: தப்பு வேற தவறு வேற, தெரியாமல் செஞ்சுட்டோம் அது தவறு, இனிமேல் நான் அந்த தவறை செய்ய மாட்டேங்க மன்னிச்சுக்கங்க அப்படின்னா அது ஒரு மனசுல கூட விட்டுருவாரு. வேணும்னே பார் பள்ளத்துல உழுவாண்டா தள்ளி விடுறான்னா வேணும்னே செய்யறான் பாருங்க. அப்ப தவறு தவறுக்கும் தப்புக்கும் நிறைய வித்தியாசம்
0: காட்டுறாருல. கொண்டு வாங்க பாக்கலாம் என்ன பாட்டோட வந்து
1: தேடி. இது இந்த பாட்டுமா
0: உங்களுக்கு தான் நிறைய
1: தேடினேன் வந்ததுமா,
0: அது வந்துருச்சுங்க பட்டாயா நிறைய பாட்டுகள் இருக்கிறது நினைக்கிறேன்.
1: தேடும் கண் பார்வை துடிக்க
0: அது வந்துருச்சு, தேடும் கண்
1: பார்வை
0: மெல்ல திறந்த கதவு அது அது வந்துருச்சு.
1: என்னது இது? யமுனை ஆற்றிலேமா,
0: யமுனை ஆற்றிலே ஈரக்காட்டிலே கண்ணனோடு நாட பாவை போத்திட பார்வை பார்த்திட பாவை ராதையோ வாட ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பது அன்பு தொல்லையோ பாவம். அதுல எங்க இருக்கு தேடி?
1: இரவும் போனது பகலும் போனது,
0: இரவும் போனது பகலும் போனது
1: மன்னே
0: அதுல என்ன அவ பாடி காட்டு சொல்லுங்க அக்கா கேக்கலாம். எங்க
2: யமுனையாற்றிலே ஈரக்காட்டிலே கண்ணனோடு நானாட பாவை பார்த்திட பார்வை பூத்திட பாவை ராதையோ வாட இரவும் போனது பகலும் போனது மண்ணன் இல்லையே கூட இளைய கண்ணியின் நிமித்திராத கண் இங்கும் மங்குமே தேட.
0: அதாம்மா தேட வரும் தேட அந்த ஒரு தேட டே அப்பா சூப்பர் சூப்பர் கெட்டி காரி பாத்தீங்களா அவருக்கு தேட.

0: கண்டுபிடிக்க முடியாம போச்சு. தேர்ட் ரோல பெண்கள் தான் கெட்டிக்காரிகள் இல்லையாம்மா,
1: தேர்தல் அவங்க
0: அவங்க வந்து நாங்க தேடி வைக்கிறது தானே, சாப்பிட்டு பேசாம போத்து
1: மூடிட்டு
0: போத்து மூடிட்டு பேசாம படுத்துருவாங்க. நீ தேடி நீ இப்ப நீங்க பாருங்க, கடைக்கு அனுப்பி பாருங்க ஆண்களை, இன்னும் என்ன பொருட்கள் வாங்கிருந்தாங்க, பொறுமையா நின்று இப்ப எதாண்டாலும் பார்த்து, இப்ப வெண்டைக்காய் வாங்கும் போது அதை எப்படி இருக்கு முத்தி இருக்கான்னு பார்த்து தேடி எடுத்து எடுக்க மாட்டாங்க. ஒரு கிலோ இதுல கத்திரிக்காய் ஒரு கிலோ அப்படி ஏதோ ஒன்று தேடி நல்லது எடுக்க மாட்டாங்க, சும்மா போட்டுக்கொண்டு இந்தாமா ரெண்டு
1: கொடுப்பாங்க.
0: ஆனா பெண்கள் போனா ஒரு சந்தைக்கு அதை தேடி நல்ல பொருளா வாங்கி எடுத்துக்கொண்டு வந்து வாய்க்கு ருசி சமைச்சு இருத்தி சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் இவங்க போத்து மூடிக்கொண்டு நல்லா குரட்ட விடுறாங்க. நானும் நீங்களும் சேர்ந்த வடிவத்தான் இதுக்கு பேசக்கூடியதா இருந்திருப்பேன். அவங்க பேசி இருந்தா அவங்களோட பேச முடியாது. இது உண்மையா உண்மையும் அதுதாங்க. ஆண்கள் வந்து போனோன்னு அவங்களுக்கு வெக்கம் கூட தேட மாட்டாங்க, போடுங்க இதுல
1: ஒண்ணு
0: போடுங்க, அது நல்லதோ கெட்டதோ வாங்கன்னு வந்துருவாங்க சும்மா ஒண்ணு பாக்காம.
1: அது எடுக்கவே மாட்டாங்க.
0: அது இங்க ஒரு எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பி சொல்லி இருந்தா, இவங்களை விட்டா கணவரை விட்டா இஞ்சி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா தலை சைஸ்ல இஞ்சிய வாங்கிட்டு வந்துட்டாருங்க. அது பார்த்து அதுல சாரதான் இருக்கு, அதுல அப்படி யோசனமே இல்ல. அது பார்த்து ஒரு சின்னனால நல்லதா பார்த்து அத ஒரு சின்ன சின்ன சைஸ்ல இருந்தா அது காரமா இருக்கு. இவரு எந்த இஞ்சி பெருசா இருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கொண்டு வந்துருக்க.
1: அதனோட தன்மை தெரியல.
0: நிச்சயமா நான் ஒரு ஒரு எனக்கு இந்த இதுதான் ஒரு சங்கடமா இருக்கு. உங்களோட பேரை நான் மறந்துட்டேன், பல பேர் வர்றதா மோகனா
1: மோகனா
0: மோகனா இல்ல மறக்க இல்ல, மோகனா ஞாபகம் இருக்குது, ஈஸ்வரி ஞாபகம் இருக்குது, எல்லார்கிட்ட பேரும் ஞாபகம் இருக்குது. ஆனா மாறி சொல்லிடுவேணும் மோகனாண்டு வச்சுக்கிறீங்க நீங்க. முதல்ல இந்த பாட்டா பாடுனீங்க, மறைந்திருந்து பார்க்கும்
1: அது பாடலங்கம்மா.
0: அப்ப இது
1: குறை ஒன்று
0: இவங்களை பொண்ணு பார்க்க வரும்போது அது பாடுனீங்களா நீங்க பாடுனீங்களா?
1: அவர்தான் சிக்கல் தங்குமே,
0: இவர் சிக்கல் செல்வகுமாருங்க இவர். சரி, சிக்கல் செல்வகுமாருங்க என்ன பாட்டு பாடுங்க நீங்க? முதல் முதல் என்ன பாடுங்க? திருமணமாகி முதல் இவருக்கு என்ன பாட்டி காட்டினீங்க அதை சொல்லுங்க.
1: பாடிலாம் காமிக்கலாங்கம்மா.
0: பாடி அவர் அவர் பாடி காட்டினாரா உங்களுக்கு?
1: அவரும் பாடினதில்ல,
0: அவரும் பாடினதில்ல. நல்ல நல்ல அருமையா பாடுனீங்க அந்த பாடல். நீங்க பாட பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜமனி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு
1: பாட்டு.
0: அப்ப அது வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். செல்வகுமார் தனக்கு ஒரு பாட்டு தேடி சொல்லணும், சரியா? மோகனாக்கு தான் ஜமனி ஆட்டிடே.
1: சரி,
0: நன்றி.
2: நான் ஒரு பாட்டு
0: சொல்லிடுறேன்.
2: எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன், அந்த பாட்டுமா. என்ன கிருஷ்ணன் பாட்டு?
0: எங்கே தேடுவேன் பணத்தை,
2: எங்கே தேடு உலகம் தெளிக்க உதவும் பணமே, அந்த பணத்தை எங்கே தேடுவேன், அந்த பாட்டு.
0: நிச்சயமா உங்களுக்கு மோகனா பேசினபடியா அவருக்கு தான் அந்த பாட்டு ஜமனி ஆட்டிடே. சரியா? நன்றி. ஜமனி ஆட்டிலே இந்த பாடலை மோகனா உங்களுக்கு ஆக நாங்கள் எடுத்து வரப்படும். சரி, இப்ப அன்பு உறவுகள் நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். அழைப்புக்கு வந்து உங்களுடைய பாடல்களை நீங்கள் கேட்டால் நாளைய தினம் இந்த பாடல் அனைத்தும் காற்றலைக்கு வரும்.

0: வணக்கம் கணபதி அண்ணா. கணபதி அண்ணா வணக்கம. அண்ணா
1: வணக்கம். எப்படி
0: அண்ணா, நலமா இருக்கிறீங்களா? அண்ணா நீங்க முதல்ல நலமா இருக்கிறீங்களா?
1: மிக்க மிக்க மிக்க மகிழ்ச்சியா இருக்கேன்.
0: மிக்க மகிழ்ச்சியா இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா. மிக்க மகிழ்ச்சியா
1: தங்கச்சி, சந்தோஷமா தான். விஏஜி சந்தோஷம் தான்.
0: நல்ல சுகமா நலமா இருக்கேன். அண்ணா இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? இப்ப இரவு சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க?
1: சாப்பாடு சாம்பார் சாதம் மோர் தசால்.
0: சாம்பார் சாதமும் தயிர் சாதம்.
1: சாப்பாடு இல்லாம தூங்க முடியாது.
0: இல்லையண்ணா, ரெண்டு சாதமும் ஒரு நேரத்துல சாப்பிட்டீங்களா? இப்ப நீங்க
1: முதல்ல சாம்பாரு, அத முடிச்ச பிறகு மோர், ரெண்டுக்கு சாப்பிட முடியுமா? என்ன ஆகும்?
0: அதை சரி, தனித்தனியா சாப்பிட்டாலும் இப்ப ரெண்டு சண்டை போட போதே, சாம்பாரும் தயிரும்.
1: ஆக நான் விடிய விடிய மூச்சிருப்பேன்ல, சண்டை போட என்ன ஆபத்து? சண்டை போட்டா அடி தள்ளி அடிப்பேன்
0: அண்ணா. அது சரி, உங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடு என்ன? உண்மையிலேயே பிடிச்சமான சாப்பாடு
1: எனக்கு தயிர்
0: தயிர் சாதம். நீங்க செய்வீங்களா முதல்ல? நீங்க
1: பெரிய விஷயமா பாலா தோச்சு பண்ணுமா? பெரிய விஷயமா பாலா தோச்சுன்னா தயிர் மோர்.
0: இல்ல இப்ப நான் கேட்டது தயிர் சாதம் உங்களுக்கு செய்ய தெரியுமா?
1: அதான் தயிர் சாமி தோச்ச தயிர வந்து கடைஞ்சிட்டு சாப்பாடு பிச்சுக்கணும்,
0: அவ்வளவுதான். நீங்க முதல்ல சொல்லுங்க, தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்றது சொல்லுங்க. மனைவி செய்து வச்சத நல்லா சுவையா சாப்பிட்டுட்டு வந்து தயிர் சாதம்ன்றீங்க. முதல்ல உங்களுக்கு செய்ய தெரியுமா எப்படி செய்யறது எனக்கு சொல்லுங்க. இன்றைக்கு நான் தயிர் சாதம், இன்றைக்கு நான் தயிர் சாதம் செய்ய சாப்பிடுறேன்.
1: அன்பன்
0: இருக்கட்டும். இப்ப தங்கச்சிக்கு தயிர் சாதம் எப்படி செய்யறன்னு சொல்லி கொடுங்க. முதல்ல
1: சாப்பாடு வடிச்சிடுறேன்னா,
0: சாதத்தை வடிச்செடுத்துறேன்னா,
1: குழைய குழைய வடிக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். கெட்டியா போயிட குழைய குழைய வடிச்சு விட்டு நைட்டு பாலை வச்சு அமுது ஊத்தினோம், தயிர் துவச்சிடணும். துவச்சோடனே காட்ட நல்லா தோஞ்சிடும். அப்புறம் மத்த வச்சு இரும்பு மத்த மர மத்தையே வச்சு நல்லா
0: கடைஞ்சிடணும்.
1: வெண்ணெய் கடைஞ்சி கடைஞ்சிட்டு அப்புறம் வானையில எண்ணெய போட்டுட்டு கடுகு உளுத்த மரப்பு சிவப்பு மிளகா கிள்ளி கிள்ளி கிள்ளி கிள்ளி போட்டு அப்படியே ஒரு பொன்முளகா வறுக்கணும். வறுத்துட்டு அப்படியே அந்த கொஞ்சம் தயிர் ரொம்ப தயிர விட கொஞ்சம் நீர் விட்டு கொஞ்சம் மோரும் இல்லாம தயிர் இல்லாம பண்ணி அதுல கடுகு உளுந்தம் பருப்பு அந்த மிளகா போட்ட இதை போட்டு கொஞ்சம் முந்திரி வேப்பு நல்லா, அது முந்திரி வேப்பு நல்லா நல்லா துண்டு துண்டா வறுத்து விட்டு அதையும் போட்டு கருப்பு காட்சி எல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு கரண்டியில போட்டு பிசைஞ்சிட்டு அப்படி ஒரு 10-15 கருப்பு திராட்சை போட்டு அப்படியே சூழ் வச்சு
0: குட்டுருவேன். சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இன்னொரு விடையா அண்ணா, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இந்த குங்குமச்சுமல் இருக்குல்ல, குங்குமச்சுமல் சந்தனம் வைக்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? சந்தனம் வைக்கிற அந்த
1: கிண்ணத்தை தாமரை பூ விரிஞ்ச மாதிரி இருக்கும், அழகா சின்னதா கிண்ணம்.
0: சந்தன பேழை, பேழையா?
1: பேழைன்றது சந்தன பேழானு பேழா
0: பேழா அது இருக்கட்டும். அது அப்ப நானே கூட இடத்துக்கு இடம் உங்களுடைய இதுகள் சரி. சந்தன கும்பான்னு சொல்றது எது?
1: குங்குமம்ன்றது சிமிழ்,
0: குங்கும சிமிழ் சந்தன கும்பா.
1: பேழா ஒரு தாமரை போன்ற அகண்ட கிண்ணம், விரிந்த கிண்ணம். அதுலதான் சந்தனத்த குழைச்சி வெசல் பாக்க வச்சு அந்த கல்யாணத்துல சம்பிரதாயமா வைப்பாங்க. கல்காட்டு கொஞ்சம் அப்படி அப்படியே குட்டி குட்டி கல்காட்டை நிறைவிட்டு ஒரு நாலஞ்சு ரோஜா வச்சு சந்தன பேரால சந்தனத்தை கரைச்சி வச்சிருப்பாங்க. பக்கத்துல குட்டியா குங்குமம் வச்சு வச்சிருப்பாங்க. அதான் கல்யாணத்துல பாத்தீங்க சந்தனத்தை என்ன குங்குமம் எடுப்பாங்க
0: கண்டிப்பாக.
1: அப்புறம் வந்து தேடியில ரெண்டு மூணு பாட்டு இருக்கு, ஆனா அதையும் கேட்டு வந்திருக்கா தெரியாது.
0: முதல்ல உங்களுக்கு பிடித்தமான பாட்டை சொல்லுங்க, உங்களுக்கு தேவையான பாட்டு.
1: தேடி தேடி பார்த்திருந்தே தெய்வம் இங்கு காணவில்லை, வாராமல் வந்தேன் ஐயா உன் காலடியில். சுஷீலா படம் என்ன பண்ணுறது படம் அப்போ கே ஆடமா செம்ம பாட்டு யாருக்கு என்ன அருமை வாசலில் பாட்டு.
0: அடுத்தது என்ன?
1: அப்புறம் மூவன் படம் தேரும் கண் பார்வை அருவாள் ஜானகி எஸ்பிபி அண்ணா பாடினது. அது படம் வந்து இந்த படம் ராதா மோகன் படம் அமலாவா தேர்ந்து போவான் பாட்டு. அது படம் ஞாபகம் வரல, நல்ல படம், நல்ல படம் ஞாபகம் வரல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் அது. அப்புறம் வந்து அந்த படத்தை எங்கேயும் தெளிவு சொல்லியாச்சு. அதான் தெரிஞ்சு இந்த மூணு பாட்டுல யாரா சொன்னா, யாரும் சொல்லல
0: இல்ல. இப்ப அந்த சுசிலா பாடின பாட்டு என்ன? தேடி தேடி பார்த்தேன்
1: தேடி

0: பாட்டு, அந்த பாட்டு போடுங்க தூளா இருக்கணும்.
1: உடன்பிறவ தம்பி ஐயப்பன் தாங்கள் பழனி என்பவர் இன்று பிறந்தநாள் கொண்டார்கள். அவரை அவர் இன்று போல என்றும் செல்வ செய்யப்படும் நோய் நிலையம் என்றும் எல்லாம் இறைவனையும் பேசி பார்த்த பண்பு உள்ளங்கள் பி எல் சமூக செயலர்கள் ஜி ராஜலட்சுமி இசையாசிரியர் ஜி சிவசங்கர் பொடியாரன் மற்றும் அவரது அனைத்து அன்பு உறவுகள் வந்து பம்மல்கே பம்மல் அன்பு அவர் ஊர பக்கம் பார்த்திபன் அமைந்தக்கரை வசந்தமூர்த்தி சென்னை காரம்பக்கம் சகோதரி லக்ஷ்மி அப்புறம் இலங்கையைச் சேர்ந்த மாதேஷ் பிரபாகர் அப்புறம் சுப்பிரமணிய ராஜலட்சுமி பட்டமணி கந்தசாமி அண்ணா அப்புறம் முத்துக்குமார் வழக்கறிஞர் முத்துக்குமார் தம்பி மற்றும் செந்திமலை ஜெகதீசன் அப்புறம் தருமபுரி முருகன் மற்றும் மீரா அம்மாவும் அனைத்து அன்பு உறவுகளும் வாசி முடிஞ்ச அவருக்கு ஒரு வாழ்த்து பாடலாம். அந்த அரியரன் அண்ணா பாடிய தம்பி பாடிய ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமார உன் பிறந்த நாள் ஏன் அந்த உன் பிறந்த நாள் அந்த பாட்டு போனோம். இன்னைக்கு மொத்தம் அண்ணனுக்கு ரெண்டு பாட்டு போனோம்.
2: இல்ல இப்ப நான் கேக்குறது இந்த ஐயப்பன் யாரது, ஐயப்பன் எங்கட வானொலிக்கு வந்திருக்கிறாரா? இங்க
1: ஐயப்பன் இருக்கும் வந்தது இல்ல, பட் இருந்தாலும் நான் எல்லா வானொலியும் கேப்பேன். அவர் வர சொல்றேன், அவர் வந்து செக்யூரிட்டி ஆபீசர் நைட் டியூட்டி டே டியூட்டி
2: இணைந்து சிறப்பித்திருந்தார். அவர் நகை வேலை செய்கிறவர் நினைக்கிறேன். தம்பி இருக்கிறார்
1: தூத்துக்குடி.
2: அப்ப எங்களுக்கு தெரியாத ஒரு ஐயப்பன், சரி அவரையும் இணைந்து கொள்ள சொல்லுங்க. இந்த வானொலியோட இன்னொரு விடயம் கணபதி அண்ணா, வாழ்த்துக்கள் நாங்கள் வாழ்த்தத்தான் வேண்டும், ஆனால் அவர்கள் கேட்காத பட்சத்துல நாங்கள் வாழ்த்தி பிரயோசனம் இல்லையே. அவர்கள் கேட்டால் அது எங்களுக்கு மன சந்தோஷமா இருக்கும். ஒரு வானொலியை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப நாங்க சும்மா இப்ப அதாவது விழலுக்கு வைத்த நீர் போல் ஆகிவிடும் இது. இத நாங்கள் சும்மா நான் வந்து எனக்கு தெரியாத ஒரு ஐயப்பன் நீங்க வந்து சொல்றீங்க, நானும் வாழ்த்துறேன், வாயார வாழ்த்துறேன். ஆனா அவர் இதை கேட்டிருக்க மாட்டார், எங்களை யாருன்றே தெரிஞ்சு இந்த வானொலி என்னதே தெரிஞ்சிருக்காது. நிச்சயம் அண்ணா, அது நீங்க நிறைய பேரை சேர்த்து விட்டுருக்கீங்க. தயவு செய்து
1: எனக்கு போன் நம்பர் இப்பதான் கிடைச்சிருச்சு, எனக்கு ஃப்ரெண்ட் மூலமா கேட்டேன்.
2: நிச்சயம் அவர்
1: இது மாதிரி எல்லாம் நம்ம எப்பவுமே கேட்க சொல்றேன்.
2: எந்த ஊர் அவர், அது நாங்க வாழ்த்துறதுக்கு எந்த ஊர்?
1: சென்னை போரூர் பக்கத்துல ஐயப்பன் தாங்கள்
2: சென்னையில் இருக்கும். சென்னையில் இருக்கும் ஐயப்பன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி சேர்த்துக்க, ரேவதி மேடம் சேர்த்துக்க, எத்தனை பேர் சேர்த்துக்காங்க, தம்பி சேர்த்து விட்டுருவாங்க.
2: நன்றி நன்றி அண்ணா,
1: நன்றி,
2: விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி அண்ணா, நன்றி. அதாவது இன்றைக்கு சென்னையில் இருக்கும் ஐயப்பன் அவர்களுக்கு எங்களுடைய மோட்டிய தமிழ் வானொலி நேயர்கள் கலைஞர்கள் உறவுகள் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் சுகமும் செல்வம் பெற்று நீங்க வாழ நாங்கள் மோட்டிய தமிழ் வானொலி எல்லா உறவுகளும் வாழ்த்துகிறோம். ஐயப்பன் எங்கிருந்தாலும் நீங்க நன்றா இருக்க வேண்டும். எங்களுடைய முதல்ல எங்களோட வானொலியை கேட்டு பாருங்க, கேளுங்க. அப்பதான் நாங்கள் வாழ்த்தும் போது நாங்கள் வாழ்த்துறோம் என்றது உங்களுக்கு புரியும். தயவு செய்து என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடலை தொடரலாம்.

0: வணக்கம் கணபதி அண்ணா. வணக்கம்.
1: ஐயப்பன் இருக்கும் ஐயப்பன் தாங்கள், ஐயப்பன் ஊரு ஐயப்பன் தாங்கள் இருக்கும் பழனி.
0: பழனி, நீங்க தான் ஐயப்பன் சொன்ன மாதிரி
1: ஐயப்பன் தாங்களை சேர்ந்த பழனி என்பவருக்கு இன்று பிறந்தார். அவ்வளவு வேற எதுவும்.
0: சரி, ஐயப்பன் தாங்களில் பழனி. பழனி, நன்றி நன்றி
1: பழனி. நன்றி நன்றி
0: நன்றி. அண்ணா முதல்ல ஐயப்பன் என்று சொல்லிட்டார். சரி, பழனி, ஐயப்பன் தாங்களில் இருக்கும் பழனி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை. இந்த மொன்றியல் தமிழ் வானொலி நேயர்கள் உறவுகள் சார்பாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை வாழ்த்துகிறோம் ஐயா. எப்பொழுதும் சிறப்போடு இருக்க. நன்றி நன்றி. சரி, பாடலை கேட்போம்.

0: இங்கே ராஜவேல் அவர்கள் வைத்திருக்கும் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கலாம்.
1: வணக்கம், எங்கள் மீரா அம்மா, நலமாக இருக்கிறீர்களா? இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒரு பாடலை தாருங்கள் அம்மா. நாங்கள் விரும்பும் பாடல் படம் மதுரை வீரன் பாடல். வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க, ஏங்கி ஏங்கி நீங்க இப்படி பாக்குறீங்க. வாங்க மச்சான் சும்மா வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. இந்த பாடலை காஞ்சி கருப்புப்பேட்டை ராஜவேலு, விமலா ராஜவேலு எங்களுக்காக இந்த அருமையான பாடல் ஒழிக்க விடுங்கள் அம்மா. கதம்பம் நிகழ்ச்சியில் நன்றி அம்மா, வணக்கம். வாழ்க வளர்க எம்பிஆர் வானொலி நிலையம். வணக்கம் அம்மா.
0: வணக்கம் ராஜவேல். நீங்க இந்த, அதாவது இந்த வாய்ஸ், அதாவது ஒளிப்பதிவு வச்சிருக்கீங்க நீங்க, இதுல தேடி எண்டு வருகிறதா அந்த பாடல்ல? அதுதான் இப்ப கேள்வி. நீங்கள் எவ்வளவு ஒரு பழைய நேயர், இந்த வானொலியோடு இணைந்திருப்பவர், இந்த பாடலை கேட்டிருக்கிறீங்க, இதுல தேடி எண்டு வருகிறதா இந்த பாடல்ல? அதுதானே இப்ப கேள்வி. தினமுனை ஒரு பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்க, உழவன் மகன் படம். அதுல உனை தினம் தேடும் தலைவன் என்று ரெண்டு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க. ஆனா இது எதுக்காக நீங்க இப்ப கேட்டீங்கன்றதுதான் இப்ப எந்த கேள்விக்குறை. இந்த கதம்ப நிகழ்ச்சியோட இது இது இன்றைய ஒளிப்பதிவு தான். சரி, அடுத்த பதிவுகளை நீங்கள் கவனித்து அதை யோசித்து செயல்பட வேண்டும். சரி, எங்கே தர்மபுரி
2: தேடாதாம் தேடினே, பாடாத பாட்டெல்லாம் பாடினே, ஆனாலும் நான் தே

இதுவரை பாட்டு தெரிந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது. இதுவரை ஏட்டை தெரிந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது. என்னுடைய பல்லவி கிடைத்தது, நல்லதொரு சரணம் கிடைத்தது. வெவ்வேறு திசைகளில் போடம் ரண்டு வெள்ளத்தில் போனதம்மா என் கண்ணம்மா, இவ்வாறு பிரிந்தது இங்கே இன்று சந்திக்க நேர்ந்ததம்மா என் கண்ணம்மா.

0: மேகத்து தழுவிய மஞ்சள் நிலாவும் கைவிட்டு போனதம்மா என் கண்ணம்மா, முன்னாளில் விலகிய வெள்ளை புறாவும் இந்நாளில் தோன்றுதம்மா என் கண்ணம்மா, என் செல்வம் மீண்டதம்மா. இதுதான் இறைவன் நாடகம், உறவும் பிரிவும் மனிதன் ஜாதகம். இதுவரை பாட்டுக்கு இந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது. இதுவரை எட்டை பிரிந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது. என்னுடைய பல்லவி கிடைத்தது, நல்லதொரு சரணம் கிடைத்தது. நன்றி அம்மா, நன்றி அம்மா. மகிழ்ச்சி அம்மா, நானும் ஒரு பாடு பாடினேன், நானும் கற்றுக்கொள்கிறேன். தானாக பழுக்கின்ற பழமாக நான் உங்கள் மடியில் விழுந்திருக்கிறேன். மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. மனதிற்கு நிகழ்ச்சிகளில் கேட்கும் பொழுது, நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகிறது. வாழ்த்துக்கள் அம்மா. என் அன்பு நேய உறவுகள் அனைவருக்கும், குறிப்பாக என்னோடு அளவலாக தொடர்பு கொள்ளும் இளவரசு மற்றும் ஜெகபர் சாதிக்கையா இருவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்தும் பாராட்டும். என் அன்பு உறவுகள் அதே போல மஜித் ஐயா, புனா மஜித் ஐயா, உங்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகள், மகிழ்ச்சி. ஆவடி அனந்த லட்சுமி அம்மா, உங்களுக்கும் என் பாராட்டுகள், வாழ்த்துக்கள் அம்மா. நீங்க நல்லா இருக்கணும், என்னோடு அப்பப்ப பேசுவீங்க, மகிழ்ச்சி. மற்றும் மீராம்மா, சுந்தர செல்வன் ஐயா, உங்களுக்கும் மகிழ்ச்சி. நன்றி சார் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்கணும். என்னுடைய பதிவுகளை நான் கையெடுக்க பேசி வாங்குற வரைக்கும் எனக்கு நிச்சயமா நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆனா எவ்வப்ப வாங்க போறோம்னு எனக்கு தெரியல, இறைவன் தான் எனக்கு வழிகாட்டணும். எவ்வளவு காலம் ஆகும்னு சொல்ல முடியாது. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி தமிழன் பாரதி, நன்றி நன்றி. ஒரு பாடல், உங்களுடைய விருப்ப பாடல் நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க, நன்றி. உங்களுக்கு உங்களுடைய பாடலை எடுத்து வரலாம் என்று சொல்லிக்கொண்டு பாடலை தொடர்வோம்.

நேரம் சரியாக எப்பொழுது 11:54 நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இணைந்து உங்களுடைய பாடலை கேட்கலாம். நாளைய தினம் இந்த பாடல் அனைத்தும் கதம்ப நேரலை என்று அந்த பாடல் அனைத்தும் நாளைய தினம் காற்றலைக்கு வரும். அது இப்பொழுது எல்லோருக்கும் பழக்கமாகிவிட்டது. இப்பொழுது தேடி என்ற சொல் வருகிற பாடல் காற்றலையில் என் விருப்பமாக இணைகிறது. இணையும் அடுத்த பாடலை என்னவென்று பார்க்கலாம்.

0: இங்கே காற்றலையில் இணைந்து கொள்ளும் உங்களுடைய துறை செந்தில். வணக்கம் துறை செந்தில், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல. இன்னும் வீட்டுக்கு போயில? இல்ல, நீங்க வீட்டுக்கு
1: போயிட்டீங்களா? இல்ல இல்ல, நீங்க எங்க போய் சாப்பிட்டோமோ அந்த இடத்துல தான் இருக்கலாம். நீங்க போய் ஹோட்டல்ல பணம் எடுத்தீங்கல்ல ஏடிஎம்ல? அம்மா
0: அனுப்பிடுறேன்.
1: பெரிய கடையா இல்ல சின்ன கடை?
0: முதல் தடவை.
1: எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நம்ம சுற்றுலாத்தலம் பிச்சை வரணும் ஒண்ணு இருந்தது, அதை போய் பார்க்க முடியாம போச்சு. அதான் கஷ்டமா போச்சு.
0: என்ன,
1: நம்ம எம்ஜிஆரு குடி ஒரு படம் எடுத்தாரு, அந்த இடத்துல கொஞ்சம் காட்ட முடியலன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், வேற ஒண்ணும் இல்ல.
0: சரி, அது
1: பரவாயில்ல. எனக்கு சுற்றுலா தலத்துல காட்டிட்டு இருந்தா ஒரு திருப்தியா இருக்கும் எங்களுக்கு.
0: அது பரவாயில்ல,
1: காட்ட முடியல, டைம் இல்ல, காட்டவும் முடிய முடியல அப்படிச்சு.
0: அது பரவாயில்ல. எனக்கு என்ன என்றால், நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து இத்தனை வருஷமும் நான் இந்தியா பக்கம் என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் போய் வந்துட்டார்கள். ஆனா நான் இதுதான் முதல் தடவை. அதுவும் எனக்கு சொந்தம் அண்டு யாரும் அங்க இருக்கவில்லை. எனது சொந்தம் இந்த காட்டலை உறவுகள் தான் எனது சொந்தமாக. அவர்களையே நம்பி அங்க நான் காலடி எடுத்து வைத்திருந்தேன் அங்க முதல் தடவையாக. அதனால இந்தியாவில வந்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் அண்டு எனக்கு எதுவுமே தெரியாது.
1: எங்களுக்கு என்ன பயன் தெரியுங்களா? எங்களை நம்பி நீங்க வந்துட்டீங்க இந்த சிதம்பரத்து கடலூர் மாவட்டத்துக்கு. வந்ததால நாங்க என்ன வேண்டிக்கிறோம்னா, நடராஜா கிட்ட எங்க அம்மா தாண்ட அந்த எங்க மீனா அம்மா இதை விட்டு போற வரைக்கும் எந்த செயல்பாடும் நடக்க கூடாது, எங்களுக்கு வேண்டிக்கிறதா எங்க வேலையை நடராஜா. இப்ப 2 மாசமும் எங்களுக்கு உயிரே கையில கிடையாது எங்களுக்கு.
0: ஏன்னா
1: அப்படி இல்லம்மா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். கண்டிப்பா அது மாதிரி வரக்கூடாது தான். நாங்க நடராஜா தினந்தோறும் போய் கால கால
0: வேண்டிக்கிட்டு
1: உங்களுக்கு நம்ம குரு பாஸ்கர் பைய உங்களுக்கு கொடி அனுப்பி விட்டது. எங்கடி வர முடியலன்னு நாங்க
0: இன்னொன்று, எனக்கு யாரையும் முதல்ல தெரியாது. இருந்தாலும் என் அன்பு உறவுகள் என்னை ஒரு மிகவும் ஒரு தாய் போல என்னை பாதுகாத்து அன்பு காட்டி, அந்த உறவு அன்பு பாசம் என்றது மிக கூடுதலாக தெரிஞ்சு கொண்ட இடம் உங்களுடைய அந்த அரவணைப்பும் பேச்சும். அதை மறக்க முடியாது எனக்கு உண்மையிலேயே. எந்த ஒரு கவலையும் இருந்தேன்னா, எந்த வித கவலையும்
1: உண்மையிலேமா ஒரு விஷயம், நாம சிலுவை சந்தன் ராஜி மேரியம்மா, நம்ம கார்த்திகேயன் தருங்களா?
0: கார்த்திகேயன், ஆமா, நிச்சயம்.
1: அந்த நம்ம வீடு தங்கி இருந்தால அவரு கொஞ்சம் சிரமப்பட்டாருமா பாருங்களா, அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்.
0: ஏன்னா
1: அவரு
0: அந்த வீட்டை எங்களுக்கு தந்துட்டு அவர் அம்மா வீட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் போல.
1: அவரு நல்ல அறிவாளி, நல்ல ஒரு குணமானவரு. அவரு அந்த வீடை கொடுத்து எங்களுக்கு வந்து கால் பண்ணி, நீங்க வாங்க செஞ்சு அம்மா வந்திருக்காங்க நீங்க பாருங்க. அவங்க அம்மா கூட அப்படி பாக்காம நம்மள பாத்தாங்களே. எனக்கு அதுதான், எனக்கு இன்னும் நம்ம இந்த கிலோமீட்டர் ஒத்துக்குமா ஒத்துக்காதா உங்களுக்கு அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் டவுட். வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அடுத்து வேற நாட்டை விட்டு நாட்டு வரும்போது செலவு எல்லாம் ஒத்துக்காது. உங்களுக்கு நடராஜ எங்களை எங்க என்ன போல உங்களும் நல்லபடியா ஊருக்கு அனுப்பி விட்டான். அதுதான்
0: ஒரு பிரச்சனையும் எனக்கு இருக்கு இல்ல. எனக்கு இருந்த நோயும் விட்டு போயிட்டேன்னு தான் சொல்லலாம். அங்க வந்துட்டு வரும்போது உண்மை, அது உண்மை. நான் புரி சொல்லக்கூடாது, ஒரு வருத்தத்தோட நோய் இருக்கே என்று தான் அங்க நான் காலடி எடுத்து வச்சேன். அதுவும் இல்லாம தான் நீங்க வந்தேன்னா எல்லாம் பெர்ஃபெக்டா உண்மையா.
1: எனக்கு உண்மையிலேயே எங்க வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னமா வெளியூட்டு வந்துருக்காங்களா ஏதாச்சும், நீங்க அண்ணாச்சி எல்லாம் உங்க நேர்கள் தானே பதில் சொல்லணும், எப்படி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படி இப்படி. நாங்க நான் சொல்லிட்டேன், நாங்க கும்பிடுற சாமிக்கு யாரு கை, நாங்க ஒரு செயல்பாடு செய்யிட்டா நல்லதா முடியும். அவங்க போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிளைமேட்ல கண்டிப்பா ஒத்துக்கொண்டுதான் நாங்க வந்து அவங்கள வர வச்சிருக்கோம். அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இருக்காது, நீ ஒண்ணும் பயப்படாத. எங்க வீடு கலந்த ஒரு பயம் தான் அவங்களுக்கு. அவங்களுக்கு என்னன்னா எந்த எந்த பிரச்சனை வந்துட கூடாதுன்னு அவங்களுக்கு பயம். அதான் வேற ஒண்ணும் இல்ல, எந்த பிரச்சனையும் வந்துட கூடாது.
0: முடியல
1: பண்பாடு உங்களோட இது நீங்க வந்ததுல இருந்து பாதி மனசுல ஓட்டிட்டு தான் இருக்கும். ஐயோ சாப்பிட்டாங்களா இல்ல எப்படி இருக்காங்க, ஐயோ நம்ம போய் பாக்கல வருத்தப்படுவாங்களா, இந்த ஃபீலிங் இந்த ஃபீலிங் தான் ஓடிட்டு இருக்கோம் எங்களுக்கு.
0: ஏன்னா
1: நீங்க வெளி மாநிலத்தில இருந்து வந்திருக்கும் போது இப்ப நான் கண்டிப்பா நாங்க வந்தாலும் உங்களுக்கு அப்படிதான் ஓடிட்டு இருக்கோம் உங்க மனசுல.
0: வணக்கம் திருப்புக்குழி விஜயகுமார், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். இப்பதான் மகிழ்ச்சியா இருக்குமா, இவ்வளவு நேரம் எடுக்காம போகவே
0: அவர் பேசிக்கொண்டிருந்தாரு.
2: அதான் அவரு பேசிட்டு இருக்காரு, ஆனா ரிங்கு போகுது. என்ன இது, அம்மா
0: எடுக்கும் அதே அதே தளத்துல ரிங் வந்து கொண்டிருக்கும். ஆனா உங்களை எடுத்தால் அவர் கட் ஆகிருவார். அது சரியில்லை, பேசிக்கொண்டிருப்பவரை கட் பண்ண
2: எனக்கு
0: நீங்க விஷம் வச்சு கொடுத்தாலும் நான் கோவிக்க மாட்டேன், சிரிச்சுதான் பேசுறேன்.
2: நிகழ்ச்சி முழுவதும் சிரித்துக் கொண்டே தான் நிகழ்ச்சிகள்.
0: பாடல்ல எங்கேயாவது வரலாம், இடையில வரலாம், கடைசியில வரலாம், முதல்ல வரலாம். தேடி தேடி
2: தேடி தேடி காத்திருந்தேன் தெய்வம் என்னை காணவில் ஆதாரம். அவர் சுசிலா பாடல் இருக்கு, அந்த பாட்டை கொடுங்கள்.
0: கணபதி என்ன கேட்டுட்டார் அந்த பாட்டு, தேடி தேடி பார்த்திருந்தா. என்ன படம் அது, என்ன படம் அது, தேடி தேடி
2: தேடி தேடி காத்திருந்தேன் தெய்வம் எங்கும் காணவில்லை. பாட்டு இருக்கு, சுசிலா பாட்டு, நல்ல பாட்டு. அப்புறம் தேடி நீன் வந்தது,
0: தேடி
2: வரைவர்
0: அது அது கேட்டுட்டேன், அதுவும் கேட்டுட்டேன்.
2: தேடும் தேடும்
0: அதுவும் கேட்டுட்டாங்க. வித்தியாசமா கொண்டு வரவீங்கன்னு யோசிச்சேன். மனதில் இருக்கு
2: தேடுகின்ற கண்களுக்கு, தேடுகின்ற கண்களுக்கு ஓடி வரும் சாமி ஐயப்ப சாமி
0: அதையும் கேட்டாங்க.
2: இந்த இப்பொழுது இப்ப நேரம் இது
0: நிறைய தேடி பாடல்கள் சொல்லி இருந்தார்கள், இதுக்கு எழுதி விட்டிருந்தார்கள்.
2: கொஞ்சம் டைம் எடுக்கணும், செகண்ட் கேட்டோடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சரிம்மா, வேற என்ன தகவல்?
0: இந்த பாட்டு தரட்டா உங்களுக்கு?
2: எதுமா எது? ஆமா, மிகவும் பிடிச்ச பாடல், அது மிகவும் பிடித்த பாடல் எனக்கு. பழைய பாடல் அது.
0: வானம் இங்கே
2: அந்த படம் கொடுங்க, முடிஞ்ச கேட்டு நீண்ட நாட்டுல கேட்டு படலை. என்ன படம் ஞாபகத்து வரல? வானரத வானரதமா
0: தேடுதே வானம் இதே. அது படம் வந்து உத்தமி பெற்ற மகள், உத்தமி பாடலை கேட்கலாம். எனக்கு பிடித்தமான இந்த பாடல் வாணிஜெயராம் பாடிய இந்த பாடலை கேட்போம்.

நேரம் சரியாக இப்பொழுது 12:12. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அன்பு உறவுகள், நீங்கள் நிகழ்ச்சி நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். மதுரவீரன் படத்திலிருந்து ஒரு பாடல் வருகிறது, மாண்டு தேடி வந்தேன் புள்ளி மானை. இப்படி பல ராஜவேல் சொல்லியிருக்கிறார். எங்கே பார்க்கலாம், நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். நாங்கள் அந்த பாடல்களை நாங்கள் எடுத்து வருவதற்கு சரி, இன்னும் ஒரு தேடி என்ற பாடல் காட்டிலையில் எடுத்து வரலாம், கேட்டு பார்ப்போம். தேடி என்ற பாடல், தேடி என்ற பாடல் எடுப்பது ரொம்ப கஷ்டம் என்று இல்லை, நிறைய இருக்கிறது. இருந்தாலும் அந்த நேரத்துக்கு எங்களுக்கு வர வேணும் அல்லவா?

0: நேரம் சரியாக 12:18 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் காட்டிலேயில தேடி தேடி தேடி தேடி அன்பு உறவு இணைகிறார். வாங்க மாமா, சந்திரராஜ் மாமா வாங்க.
1: வணக்கம் வணக்கம் இனிய இரவு வணக்கத்தோடு சிலம்பம் வண்டிக்கு எத்தனை வயசு சந்திரராஜ். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு மாமா. நீங்க ஏதாவது
1: இண்டிய
0: நாள்ல நீங்க ஏதாவது தேடினீங்களா? நீங்க ஏதாவது
1: நாங்கதான் தேடிதான் இருக்கோம். எப்பவுமே
0: என்ன
1: இன்றைய தேடுவோம். ஜாமான் குடுக்கறது ஜாமான தேடுவோம். அப்புறம் மீதி சில்லறை குடுக்கறது சில்லறை
0: தேடுவீங்க.
1: ஆமா, நீங்க தேடுற மாதிரி யார் யாரெல்லாம் கடைக்கு ஜாமான் வரலன்னு அவங்களையும் தேடுவோம்.
0: அவங்களையும் தேடுவீங்க. என்னடா ஒவ்வொரு நாளும் வளமையா வர்றவங்களை காணையிலேயே
1: காணும்
0: அப்படின்ட்டு
1: கடைசியா பணத்தை தேடுவோம்.
0: பணத்தை நல்லா சாய்ராமா அவங்க நல்லா இருக்கும். நான் எத்தனையோ தடவை மெசேஜ் வச்சுட்டேன், அதை பாக்குறாங்க.
1: அவரு சொல்றாரு, நானும் சொல்றேன் போய் இது பண்ணுங்க அப்படின்ட்டு. அவரு சமயத்துல அவங்க அம்மா கூட அழைச்சிருந்தாங்கன்னா மெசேஜ் வைக்கிறாங்கிறாரு, மறந்துடுறாரு. இன்னொரு நேரத்துல தூங்கிறாரா என்னன்னு தெரியல.
0: இவர் ரதீஷ் சென்ன மாதிரி அவங்களுக்கு அந்த பவுடர் கொடுக்கணும், மறந்துடுறாரு.
1: ராகுல் வரல இன்னும்.
0: அவரை தாங்க தேவை. இன்றைக்கு பையன் அந்த விலை உயர்ந்த அந்த தளவாடங்களுக்கு மேலால எல்லாம் ஓடுவான்னு இல்ல, பக்கத்து வீட்டு பையன் இன்னைக்கு வேற இல்ல. அதனால வரவே இல்லை. அவரைத்தான் இப்ப தேர்றோம். நேற்று அது சாப்பிட்டேன், இது
1: சாப்பிட்டேன்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, அவர்த்து அது சாப்பிடுறேன் இது சாப்பிடுறேன். குவைட் நாட்டுக்கு தானே இப்ப அவர் சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் பார்த்தா தேட வைக்கிற மாதிரி தான் இருக்கு. சும்மா இல்ல மாமா, அவர் உண்மையா போடுறாரோ சும்மா போடுறாரோ தெரியாம அந்த போடுற படங்களை பார்த்தா அவ்வளவு இவர் சாப்பிட்டாருன்னு சொன்னா வீட்டு வரும்போது வீட்டுக்கு நடந்தே வரலாம். அங்க இருந்து
1: நடந்தே வரலாமா?
0: குவாலிட்டியான தைரியமான சாப்பாடு சாப்பிடுறாரு அவர், அது தெரியுமா?
1: கண்ணு போட்டுறாங்க
0: அல்லாடி அல்லாடி. சின்ன பையன் சும்மா எங்களுக்கு பொய் சொல்லி, நான் அதாவது அந்த அம்மா சொன்னமாய் அந்த அப்படியே பெட்டால ஓடி அப்படி கிச்சன் எல்லாம் ஓடி வந்த மாதிரி வார யாரோ தெரியல, சும்மா படத்தை போட்டுட்டு அங்க எங்களுக்கு எல்லா விதமான சாப்பாடும் போடுறாரு. அதுல அவர் இன்றைக்கான உண்மையா காணையில ஒருவேளை அவர் நிறைய சாப்பிட்டதுல அவருக்கு ஏதும் அப்படி எல்லாம் சாப்பிட்டா அம்மா சென்னு தலை சுத்தும். இந்த நேரம் தூங்குற நேரம் இல்ல மாமா முதல்ல. அது அல்லாட்டி பாட்டு கிடைக்காம இருக்கலாம் தேடியண்டு அவருக்கு
1: பாட்டு கிடைக்கல வந்துருவா, நம்ம எப்படி தேடி கொடுத்து போறோம்.
0: அதுதானே பாத்தீங்களா, இன்றைக்கு புடிப்பட்டீங்க, நம்ம தேடி கொடுத்துருவோம் இல்லையாண்டு. சரி மாமா, என்ன
1: நீங்க உங்களையும் சேர்த்துதான்
0: பாவம் இல்ல மாமா, அவரு வர்றவங்களுக்கு என்ன. சரி இப்ப மாமா, நீங்களும் தான் கடை வச்சிருக்கீங்க. இப்ப எங்க பட்டாபி என்ன சொன்னார் பாருங்க, தான் அந்த பேய் முன் கடைக்காரன் முதலாளி அம்மா கூப்பிட்டேன்னு சொல்லி போயிட்டாண்டு, பேய் கூப்பிட்டு முதலாளி அம்மா கூப்பிடுறான். சரியா இரவு 12 எழும்பி போயிட்டானா அவன்? தான் சொல்ல சொல்ல அப்ப ஷாவுனே இணைச்சு கொள்ளலாம். அவரை அழைச்சு இணைச்சு
1: முதலி அம்மா
0: கூப்பிட்டாங்க போயிட்டான். பார்த்தா அது நீட்டு முடியோட இருந்தேன்னு சொல்லி அடுத்த நாள் அவனுக்கு காய்ச்சல்.

0: ஏங்க
1: வணக்கம்.
0: என்னங்க சத்தான?
2: வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
0: சத்தான சாப்பாடு?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சத்தான சாப்பாடு சாப்பிட இல்லையா நீங்க? இன்றைக்கு நீங்க
2: இல்லையா? இப்பதான் சாப்பிட்டேன்.
1: வெளியில
2: போயிட்டு வந்தோம்.
0: வெளியில போயிட்டு வந்தா இப்படி சோர்வா பேசுறதா?
2: இல்ல இல்ல, சோர்வா இப்பதான் நீங்க வந்து பேசிட்டு இருந்தீங்க. சரி, ஓகே,
0: பாத்தீங்களா மாமா? இப்பதான் இவ்வளவு நேரம் இவருக்கு நடந்தது எல்லாம் தெரியாது இல்லையா மாமா?
2: என்ன
0: பாட்டோட நீங்க வந்திருக்கீங்க?
2: எந்த பாட்டோடயும் வரல. சரி, பேசிட்டு இருந்தாங்க. சரி, ஏதோ நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கோம்.
1: இடையில ஏதாவது பாடலை பத்தி கேட்பாங்க, டக்குனு எடுத்துலன்னு பாத்தாரு. நீங்க பாடலை பத்தி இது வரைக்கும் ஒண்ணும் பேசலன்னு
0: வந்துட்டாரு. சரி,
1: எப்படி எடுக்கிறது?
0: எனக்கு முதல்ல சொல்லிடலாம், இன்னைக்கு தேடி என்ற சொல்லு வரணும் பாடல்ல. தேடி தேடுகிறேன் என்ற சொல்லு வரணும். அதை யோசிச்சுக்கொண்டு மாமாவோட பேசுங்க. சரி, முதல் இன்றைக்கு இப்ப சாப்பிட்டு சாப்பிட சொல்லுங்க. என்னண்டு இரவு சாப்பிட்டு காலையில இருந்து சொல்லுங்க. இல்ல, அந்த பையன் ஒண்ணு மாதிரி காலையில நீங்க என்ன முதல்ல
1: என்ன
0: பாட்டு?
1: காதல் மலையே, காதல் மலையே.
0: அதுல தேடி வருதா மாமா? வருதா மாமா? உங்களே அந்த ஒரு விடயத்தோட உங்களே நம்ப
1: ஸ்டார்டிங்ல வரும்.
0: என்ன
1: தேடி தேடி தேடின்னு வரும் அது?
0: காதல் மலையே, மலையே. தரவா சாவுல அது? அந்த பாட்டு தரவா? காதல் மலையே,
2: ஏதோ ஒரு பாட்டு கொடுங்க கேப்போம்.
0: என்ன ஒரு சோர்வாடு?
1: போன இடத்துல ஒழுங்கான சாப்பாடு கிடைக்கல.
2: இல்ல இப்ப கதை வந்தது இல்ல. இல்ல இப்ப இந்த அந்த சுத்திரசோலி சாப்பிட்டோம்.
0: என்ன சுத்திரசோலி? அது அந்த கிரில்ல சுத்தம் அது. அது சாப்பிட்டா தென்பா இருக்கணுமே சுத்திரகோணி.
2: அது நானு விக்னேஷ் எல்லாம் போயிட்டு
0: வந்தேன். விக்னேஷ் குரல்ல காணையில நல்லா பாடுறவர், பேசுறவர். நீங்க நீங்க அவரை பயமுறுத்தி வச்சுக்கிறீங்க போல இருக்கு.
2: இல்ல இல்ல, இப்ப நானும் அவரும் ஒரே இடத்துல இல்ல. இல்ல, நான் வேற இடத்துல, அவர் வேற இடத்துல இருக்கப்பல
0: இருக்க.
1: இந்த பாட்டு படிச்சா தேடும் கல் பார்வை
0: கேட்டுட்டாங்க மாமா. அது யாரு கேட்டேன்?
1: போயிச்சு
0: கண்ணா உன்னை தேடு. அது யாருமே கேட்கல.
1: என்ன அங்க ஒரு ஆள் இருக்கு, ரைட்டு?
0: அங்க ஒரு ஆள் காட்டிருச்சு. தனக்கண்டு காட்டிருச்சு கை.
1: அப்புறம் இது போடுங்க, அப்புறம் 1 மணி வந்து போடுங்க. ஆடிப்பட்டம் தேடி பார்த்து
2: நண்பருடைய
1: அப்பா தவிர்த்தாங்க ஊர்ல.
0: எங்களுடைய அனுதாபங்கள். டோனும் மாறி அது சோகமா சொல்றாரு.
2: இல்ல அப்படி இல்ல, எங்க இப்ப வந்து குளிரின் ரொம்ப
1: குளிரின் உச்சத்துல இருக்காது.

0: அப்ப இந்த பாட்டு பாடலாம் இல்ல, குளிர் அடிக்கு
1: உங்க ஊர்ல போய் வந்திருக்கா தகுது
2: உயர்ல
0: இவர் இருக்கிற இடத்துல, இவர் இருக்கிற இடத்துல என்னென்னங்க புயல் வரும் மாமா? என்ன மாமா நீங்க இவரே ஒரு புயல் மாமா, நீங்க பாடின பாட்டு புழையா சொல்லிட்டீங்க, கண்கள் இரண்டும் உன்னை கண்டு தேடுது என்று சொல்ல போறீங்க அப்படித்தானே?
1: கண்கள் இரண்டும் உன்னை கண்டு,
0: இப்ப நீங்க அது சொன்னீங்கல்ல இந்த பாட்டு, அதான் மாமா அதுல
1: வந்து உன்னை கண்கள் இரண்டும் உன்னை கண்டு பேசுவதுதான் வரும் இல்லையா?
0: பேசுமே பேசுமோ காலம் இனி மேல் நம்மை ஒன்றாய் வந்துமோ அந்த பாட்டு, அதுல தேடும் வராதுன்னு நினைக்கிறேன்.
1: என்ன பாட்டு? ஆடிப்பட்டம் தேடி பார்த்து
0: ஆடிப்பட்டம்
1: தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணம்மா ஏறு போட்டு, அந்த பாட்டு தான், அது பொன்னுமணியில உள்ளதுதான். அது
0: பொன்னுமணியில எனக்கு பொன்னுமணியில என்று சொன்னா அந்த நெஞ்சுக்குள்ளேதான் மட்டும்தான் எனக்கு தெரியும்,
1: நெஞ்சுக்குள்ளே அந்த பாட்டு தான் இருக்கா,
0: அதுதான் மனசுக்கு தெரியும். அதுல பேச முடியாத நிலையில அல்லாட்டி இவ்வளவு நேரத்துக்கு நீங்க ஒரு வார்த்தைக்கு 100 வார்த்தை பேசுறீங்களே, எனக்கு கவலை. என்ன நடந்தது? உங்களை யாரோ கத்தி முன்னையில வச்சிருக்கிறாங்களோ? அளவா பேசு, அளவா பேசு. அங்க பெண் குரல் மாமா, அங்க பெண் குரல் எல்லாம் கேக்குது மாமா, அங்கல
1: பெண் குரல் கேக்குதா?
0: பேச முடியாது சொல்லிட்டீங்க நீங்க, அங்கால பெண் குரல் கேக்குது வேற, சொல்லுங்க
1: அங்கால கேக்குதா இங்கால கேக்குதா? சாவுல அப்படி கேளுங்க,
0: சாவுல என்ன சாவுல மாமா?
2: என்ன
0: சொன்னா பொன் குரல் கேக்குது, அப்ப அவங்க கால இருக்கிற ஜல் ஜல் தானே கேக்கும், அத போய் இங்க சொல்றாரு ஜல் ஜல். ஆனா இன்றைக்கு ஏதோ ஒரு மாற்றம், சாவுல ஏதோ ஒரு அமைதி காக்குறாரு, என்னன்னு
2: தெரியல. ஓடி விளையாடல,
0: ஓடி விளையாடல, அதனால இவர் தோந்து போனார் மாமா. பையனை
1: ஓடி
0: எங்க ராணியம்மா வாங்க, ராணியம்மா
3: மீராக்கா எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் ராணியம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்குமா?
0: நல்லா இருக்கேன். எங்க ராணியம்மா உங்க பாட்டை சொல்லுங்க. தெரியல மாமா புறக்கி கொடுத்துட்டா, அத கூட மறந்துட்டீங்க உடனே சொல்றதுங்க, சொல்லுங்க. கண்ணா உன்னை தேடுகிறேன்,
3: கண்ணா உன்னை தேடுகிறேன்,
0: ஆ
3: கண்ணா உன்னை தேடுகிறேன், கண்ணீர் குயில் பாடுகிறேன், உள்ளே ஒரு வேட்கை, கண்ணீர் இன்னும் ஓயவில்லை, கண்ணங்களும் காயவில்லை.
0: அந்த பாட்டே நாங்கள் மாத்தி பாடுறோம். மாமா உன்னை தேடுகிறேன் வா,
3: நீங்க மாமா குட்ட தப்புல, நான் கண்ணான் கூப்பிட்டாலும் தப்புல.
0: அது உண்மை, எல்லாம் உண்டுதான், எனக்கு மாமா வேண்டாம் மாமா தான், உங்களுக்கு கண்ணான்னு கூப்பிடலாம், மாமான்னு கூப்பிடலாம். நீங்க
3: நான் மாமா கூப்பிட மாட்டேன்.
0: ஏன் மாமாவை
3: மாமாவும் கூப்பிட மாட்டோம்?
0: மாமாவும் மாமான்னு கூப்பிடுங்க, டே என்று கூப்பிடுங்க. நீங்க இந்தியில இருந்து
2: என்னங்கன்னு
0: கூப்பிடுறது பொய் சொல்லலாம். இங்க சாகுல அவங்க பேர் சொல்றது இல்ல, என்னங்கன்னு சொல்றது. மாமாவை மாமான்னு கூப்பிடுறது இல்ல, பேரும் சொல்றது இல்ல.
3: கூப்பிடலாம்
0: ஹாய் பேபி என்று கூப்பிடுறான். பாருங்க
3: நெஞ்சு வலிக்கு
0: வலிக்குது, வலிக்க போது இல்லைங்க, வலிக்குது. என்ன நீங்க சரியா சொல்லுங்க, இப்ப நெஞ்சு மட்டுமில்ல எல்லாம் அவருக்கு உண்மையிலேயே சரியா என்ன செய்யறது, பேச முடியாம இருக்கு. அங்க யாரும் இவரை கடத்தி வச்சிருக்கிறாங்க. கடத்தி வச்சுக்கொண்டு அளவோடு பேச என்று சொல்லி இருக்கிறாங்க. சாகுல் ஹமீத்,
3: அப்படிதானே அதனாலதான் அமைதியா இருக்காங்க. நீங்க தான் ஒரு வழி பண்ணி காப்பாத்தணும்.
0: அதான் தங்கச்சியே இப்படி சொல்லிட்டா அண்ணாட வீரத்தை.
3: வீரம் வேற, நீங்க நின்னு மோதி பாருங்க சாகுல் அண்ணாட்டா சுத்தி எடுத்துருவாங்க.
0: இல்ல உண்மையா சாகுல் ஏதோ அமைதியா இருக்க. வணக்கம் சாகுல், சாகுல் சாகுல் பாத்தீங்களா உண்மையாவே அமைதி ஆயிட்டாருங்க. சாகுல் இப்ப வாயில டே போட்டீங்க, மாமோட சொல்லுங்க கடத்தி வச்சிருக்கவங்க வாயில டே போட்டீங்க. இல்ல அவரு அவரே போயிட்டார், அவரே போயிட்டார். இக்கட்டா நில அவரே போயிட்டார். அவங்க ஓப் பண்ணிட்டாங்க, அவங்க ஓப் பண்ணிட்டாங்க உண்மையிலே. சரி மீண்டும் அவர் தப்பிச்சு. மாமா இத கவனிக்காம இருக்கிறீங்க மாமா. உற்ற நண்பன் என்று சொல்றீங்க, நல்ல நண்பன் என்று சொல்றீங்க. அங்க பாருங்க வாயில டே போட்டிட்டாங்க பேச முடியாம.
3: என்ன ஒரு பாட்டு சொல்லட்டுமா? ஒரு சின்ன பிள்ளை கேட்டா குடுத்துடணும்.
0: அதுடா சொல்லுங்க என்னண்டே.
3: கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும்.
0: அதுல தேடி வரையிலேயம்மா
3: வரும்
0: வரும்மா. ஒரு நிமிஷம் சாகுல் வணக்கம். சாகுல்
2: சொல்லுங்க.
0: சாகுல் நீங்க விடுபட்டு வந்திருக்கீங்க. நீங்க உங்களை புடிச்சு வச்சிருக்கிறாங்க படத்தையும் போட்டு. மாமா நீங்க சாவுல்ட்ட வாட்ஸ்அப் பாருங்க மாமா. அவரை புடிச்சு வச்சிருக்கவங்க படமும் இருக்குது, பார்க்கவே பயமா இருக்கிற. மாமா
2: தூங்கிட்டாரு.
0: மாமா
3: மாமா முடிச்சிருக்கா? என் பாட்டு ரெண்டு போடுங்க
0: மாமா. சாவுல்ட்ட படத்தை பாத்து கொண்டு வாங்க மாமா. நீங்க அதுல இருக்கிறத எனக்கு இப்ப சந்தேகம் வந்துருச்சு, எனக்கும் பயம். மாமா சாகுல் அந்த படத்தை பாருங்க மாமா, எனக்கும் பயம் வந்துருச்சு. இப்ப மாமா அவர் போடுற படத்தை பாருங்க மாமா, எனக்கு பயம் வந்துருச்சு மாமா. உண்மையிலேயே நான் சும்மா சமாசத்துக்கு பேசிக்கொண்டிருக்கிறது போலவே உண்மையாவ.
2: படம் போடுறீங்க
0: பாருங்க மாமா. மாமா என்ன மாமா, நீங்களே அவதி ஆயிட்டீங்க, நீங்களே அவதி ஆயிட்டீங்க. இப்ப கேளுங்க மாமா, சாவல் பேசாம இருக்கிறதுக்கு காரணம்
1: என்னன்னு. அவர் முதல்ல பாத்துட்டாரு படத்தை?
0: இல்ல, அவர் தான் இப்ப போட்டிருக்காரு படத்தை மாத்திட்டு. அப்ப எங்களுக்கு எங்களுக்கு மெசேஜ் குடுக்கறாரு. சிரிக்கிறாரும் இல்ல, பேசுறாரும் இல்ல. என்ன மாமா செய்யலாம்?
2: இல்ல இல்ல, நீங்க பாக்குறீங்களா? பாத்துட்டு இருக்கீங்களா?
0: நான் பாத்துட்டு இருக்கேன். சரி, இப்ப நீங்க அதுல விளக்கம் உங்களுக்கு சொல்ல முடியாம நீங்க படத்து மூலமா எங்களுக்கு போட்டிருக்கீங்களா? இது ஒன்றுமா தெரியல எனக்கு. இங்க இருந்து அங்க வாரதுக்கு மாமா சாகுல் எவ்வளவு நேரம் பிடிக்கும் தெரியுமா? நான் டிக்கெட் எடுக்கவே ரெண்டு நாள் சொல்லலாம். கருத்து தொப்பி போட்டாலே
2: அதுதான்.
0: அடுத்தது யாரு? அடுத்தது
2: அடுத்தது மலையாளி, மலையாளி பையன்.
0: பையன் அதுக்கு அடுத்தது நீங்க.
2: அதுக்கடுத்தது அதுக்கடுத்தது இந்தியா கார பையன்.
0: என்ன பாட்டு மாமா சொல்லுங்க?
1: துரசேந்தருக்கு ஒரு பாட்டு
0: இருக்கு.
1: என்னை பாருங்கள், என் பாவங்கள் தன்னை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: என்னை பாருங்கள், அதுல தேடு தண்டு வருதா மாமா?
1: வரும் வரும்.
0: சரி, இப்ப இவ ஒரு பாட்டு கேட்டா என்ன பாட்டு?
1: கிடைக்கும்
0: என்பா கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்பார். அந்த பாட்டு,
1: அந்த பாட்டு
0: அவ சொல்ற அதுல தேடு ரெண்டு வருதண்டு. அப்படியா?
1: வருது வருது.
0: மாமா போய்
1: நீங்க பாட்ட கேட்டு பாருங்க, நான் அனுப்பி விடுறேன். பாட்ட கேட்டு
0: அனுப்புங்க மாமா, அனுப்புங்க. அந்த பாட்டை அவட பாட்டை அனுப்புங்க. அவட பாட்டு நிச்சயம் உங்களோட பாட்டு கொடுக்காட்டியும் அவட பாட்டுறேன்னு நாங்க குடுக்கறது. சரியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, நாங்க தான் காதல கூட கேட்டுக்கோம். சரிங்கம்மா, நன்றி
0: நன்றி
1: சாகுல்.
0: சாகுல்
2: நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி.
0: நாளைக்கு
1: நன்றி.
0: நாளைக்கு சுகமா இருந்தா எடுங்க சாகுல். சரியா?
1: என்ன சுகமா இருந்தாங்க?
0: சரி, எதுக்கு எதுக்கு நாங்க இந்த இன்றைய முழுக்க நாங்க இதை பத்தி தான் நினைச்சு கொண்டிருப்போம்.
1: அவருக்கு சொல்றீங்களா? அப்போ
0: என்ன
2: இல்ல, நான் ப்ரொஃபைல் பிக்சர் போட்டோ வச்சிருக்கேன், அதை சொல்றாங்க அவங்க.
1: இல்லங்க, நல்லா நல்லா இருந்தா எடுங்கங்கிறாங்களே, உங்களையும்
2: சொல்றாங்களா?
0: அவர் போட்டிருக்க படம் நான் கேட்டேன், அமைதியா இருக்கிறீங்க, உங்களை யாரும் பிடிச்சு வச்சிருக்காங்களான், அதுக்கு அமைதியா இருந்தா பேசுறீங்கன்னா அவர் கட் பண்ணி போனார். பேர்ந்து பார்த்தா மூன்று படம் போட்டிருக்க. அப்ப நான் என்ன நினைப்பேன் நீங்க சொல்லுங்க. அதுவும் கருத்து தொப்பி என்ன போட்டேன், நான் என்ன நினைப்பேன்? சரி,
1: அப்படியாவது பயமுறுத்தி பாப்போம்னு பாக்குறாரு.
0: பாக்குறாரு, தன்னில இறங்கட்டு மட்டும் பாக்குறாரு, அவ்வளவுதான்.
1: சரிம்மா, பாட்டு போட்டு விடுங்க பாட்டுல.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். நன்றி சாகுல், சாகுல் நன்றி நன்றி. ஆஹா, சரி இருந்தாலும் சாகுல் நீங்க நலமா சுகமா இருக்கன்னு பயம் இல்லாம இருங்க, நாங்க எல்லாம் இருக்கிறோம்னு அந்த தைரியத்துல இருங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு பாடல் காட்டிலை கெடுத்து வரலாம். எங்களுடைய ராணியம்மா ஒரு பாட்டுக்கு கேட்டிருந்தா, அந்த பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக இந்த பாடல் எடுத்து வந்தாய் விட்டது. ராணியம்மா, உங்களுடைய பாடல் கண்ணா உன்னை தேடுகிறேன். வா இல்லையா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மற்ற தமிழ் வானொலி. நேரம் சரியாக 2:12. இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:43. இங்கு 2:12 மன்னிக்க வேண்டும், 2:13. அங்கு 12:43. இப்ப எங்களுடைய ராணியம்மாவுடைய பாடலை எடுத்து வர இருக்கிறேன். அந்த பாடல் ராணியம்மா உங்களுடைய பாடல்.
4: படிச்சு பார்த்தேன்
0: ராணியம்மா, பாட்டு மாறிட்டது ராணியம்மா, மன்னிச்சு கொள்ளுங்க, தவறுதலா வந்துட்டது. படிச்சு குடிச்சு ரெண்டு வந்துடுச்சு. சரி, பாடலை எடுத்து வரலாம்.
4: படிச்சு பார்த்தேன்
0: பின்பும் அதுதான் வருது. என்ன நடந்தது? கண்ணா உன்னை தேடுகிறேன் என்று எடுத்து வர இது படிச்சு பார்த்தேன் என்று வருகிறது. சரி, பாடல் காட்டலிக்கு வருகிறது.

இந்த பாடல் யாரோ கேட்ட பாடல் என்று நினைக்கிறேன். தேடி தேடி காத்திருந்தேன். அந்த பாடலை இப்பொழுது நான் எடுத்து வருவது அவ்வளவு நல்லதாக இருக்காது. சரி, தேடி என்று வராவிட்டாலும் ஒரு பாடலை காட்டலைக்கு எடுத்து வந்து நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்றிருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று தேடி தேடல் தேடி தேடி என்று வருகிற பாடல்களை எல்லாம் நாங்கள் கேட்டோம். அதில் எல்லோரும் நிறைய பாடல்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் ஒரு பாடல், அதை தேடி என்று வருகிறதோ இல்லையோ, எனக்கு விருப்பமான ஒரு பாடலை எடுத்து வந்து இந்த பாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்றிருக்கிறேன். நல்லது, என் அன்பு உறவுகளே, நான் இன்று தேடி என்ற சொல்லோடு இணைந்து கொண்ட என் அன்பு உறவுகளை பார்க்கலாம். முத்துவேல் இணைந்திருந்த ரமேஷ், எங்களுடைய கலைவாணனுடைய மருமகன், அவரும் அவருடைய மனைவியும், ரமேஷும் ரமேஷுடைய மனைவி சத்யகலா இணைந்திருந்தார்கள். மஜித் அவர்கள் இணைந்திருந்தார்கள். ரேவதி அம்மா இணைந்திருந்தார்கள். பட்டாபி அண்ணா மற்றும் மெர்சி ராணி, வரதராஜன், அர்ஜுனன், ரதீஷ், விஜயன், தர்மபுரி விஜயன், செல்வகுமார், விஜயன் தன்னுடைய வாய்ஸ் கட்டில் வச்சிருந்த செல்வகுமார், மோகனா மனைவி மோகனா, கணபதி அண்ணா, ராஜவேல், தமிழன் பாரதி, துறை செந்தில், விஜயகுமார், திருப்புக்குழி விஜயகுமார், சந்தனராஜ் மாமா, ஷாகுல் ஹமீத், ராணி அம்மா, தாத்தா, எங்களுடைய ராஜவேல். ராஜவேல் நான் எழுதி வைத்திருந்தேனே, ராஜவேல், மணிகண்டன் மற்றும் ஜெகபத் சாதிக்கண்ணா, இப்படி அன்பு உறவுகள், அதாவது இதில் எழுதியிருப்பவர்களுடைய பாடல்கள், மற்றும் எங்களுடைய ஆனந்தலக்ஷ்மி அம்மா, ஆனந்தலக்ஷ்மி அம்மா, எல்லோரும் இன்று இந்த காற்றலையோடு இணைந்திருந்தீர்கள். உண்மையிலேயே கேட்டு ரசித்த வண்ணம் இணைந்திருந்தீர்கள். யார் பேரையும் சொல்லாமல் இருக்கக்கூடாது. ரேவதி அம்மா சொல்லிவிட்டேன். இணைந்து இளவரசு, இளவரசு இணைந்திருந்தால் பாடல் கேட்கவில்லை. அம்மா கதம்பத்தில் வாரா என்று அந்த ஆக்ஷன் மட்டும் போட்டுட்டார், ஆனால் பாடல் எதுவும் கேட்கவில்லை. மற்றும் வேறு அன்பு உறவுகள், சரி, இன்னும் பல உறவுகள், அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். பல உறவுகள் நீங்கள் இணைந்திருந்தீர்கள். இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும், கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கும், அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த காற்றலையோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீற. என் விருப்ப பாடல் ஒன்றை கேட்டுக்கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR F

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்திலிருந்து காற்றலையில் உங்கள் காதோரத்தில் வந்து வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிய எனக்கு அளித்த தமிழ், இவர்களை எல்லாம் நான் பரவைத்த எல்லாம் வல்ல இறைவா, இருகரம் கூப்பி உங்கள் அனைவரையும் தலை வணங்கி வருக வருக ஒன்று வணங்கி நன்றி கூறி இந்த காற்றலையில் அமர்ந்து உலகளாவை இருக்கும் என் முகம் தெரிந்த முகம் தெரியாத உறவுகளை உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இணைந்து கொள்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே.

மோன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்தை ஆரம்பித்தவுடன் இணைந்து வந்து வருக வருகமென்று வரவேற்றுக் கொண்ட என் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்களே, அன்பு மகள் ஷியாமலா, உங்களுக்கும் வணக்கம் தந்து உங்கள் வரவேற்பை ஏற்று எங்கள் வானொலிக்கு வந்துவிட்டீர்கள் என்ற மகிழ்வோடு வருக வருக என்று மீண்டும் மீண்டும் வரவேற்று வரவிருக்கும் அன்பு உறவுகளையும் வரவேற்க இருக்கின்றேன் அன்போடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 5வது நாள் என்று ஒரு புனிதமான நாள், இனிமையான நாள், மகிழ்வான நாள். அது மட்டுமல்லாமல் கனடாவில் எங்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது 20 பாகை கண்டுவிட்டோம். இன்னும் 3 பாகை அதை அறுத்து 23 பாகை வரை செல்ல இருக்கும் இன்றைய காலநிலையிலே கதிரவனும் சீரான ஒளி தந்து காற்றலையும் சீராக வீசி நாங்கள் உலாவுவதற்கு ஒரு வசந்தத்தை கொடுத்திருக்கின்ற உண்மையான நாள். ஆனால் இது என்று இதற்கு முன்போ இதற்கு பின்போ வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்ததும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. அது அடிக்கடி மாறினாலும் இந்த வேளை ஒரு அற்புதமான வேளை, மகிழ்வான வேளை என்று கூறி நான் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுகின்றேன். நிலமும் புலமும் சிறப்பாக இருக்கும் மகிழ்வான இந்த வேளையிலே நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று உங்களோடு கலந்து கொள்ள கதம்பத்திலே இன்று நாங்கள் என்ன எண்ணி இருக்கின்றோம் என்றால், நாங்கள் தரும் என்ன நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அதற்கு முன்பு மோன்றியல் தமிழ் வானொலி இப்படி கூறுகின்றது, எப்படி இப்படித்தான் கூறுகின்றது, நாங்கள் இன்று எதை சந்திக்கப் போகின்றோம் என்பதை இசையோடு தருகின்றது. கேட்போமா?

ஆம், சொல்லாயோ வாய் திறந்து நில்லாயோ நீரில் வந்து அந்த பாடலை கேட்டவுடன் சொல்லோடு பாடல் என்ற நிகழ்வு என்று நாங்கள் தெரிந்து கொள்ளுகின்றோம். இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு நாங்கள் வரும்பொழுது, நீங்கள் வரும்பொழுது எங்களிடம், முன்னிலை தமிழ் வானொலியிடம் உங்களுக்கு விருப்பமான பாடல், இன்று உங்கள் உள்ளத்தில் தோன்றுகின்ற விருப்பமான பாடல் எதுவாக இருக்கின்றதோ அந்த பாடலை கொண்டு வாருங்கள். கேட்டு மகிழும்புகளிலே அந்த பாடலின் வரிகளிலே நாங்கள் பேசி மகிழலாம், அல்லது வேறு சொல்ல எடுத்து பாடலாம். சொல்லவா இல்லை சொற்கள், பேசவா இல்லை எங்களுக்கு வார்த்தைகளை எத்தனையோ உண்டு. பார்ப்போம் இன்று நாங்கள் என்னென்ன வார்த்தைகளை எப்படி எப்படியெல்லாம் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இந்த சொற்கள் எங்களை தூண்டுகின்றது என்று எண்ணி பார்த்து கொண்டு இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை சிறப்பாக செய்ய வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு என்று கூறிக்கொண்டு ஆரம்பித்து விட்டது கதம்பம். வாருங்கள் வாருங்கள் என்று கூறிக்கொள்கின்றேன் மகிழ்வோடு.

0: திறந்து
1: உள்ளத்தின் எண்ணங்களை, தோன்றும் நினைவுகளை, தூண்டிவிடும் சிந்தனைகளை எல்லாம் வெளியே அடுத்தவர்க்கோ அதை தெரியப்படுத்துவதற்கு நாங்கள் உபயோகிப்பது மொழி. அந்த மொழியிலே வரும் வார்த்தைகள், எல்லா மொழிகளுக்கும் வார்த்தைகள் உண்டு, ஆனால் எங்களுக்கு நன்றாக தெரிந்தது அன்னை தமிழ் மொழி. தேனியும் இனிய தமிழ் மொழி என்று நாங்கள் கூறுகின்றோம். ஏனென்றால் அவை சுவைத்தபடியால், தேன் சுவைப்பது போன்று எங்கள் மொழியும் சுவைக்கின்றது. இங்கே அன்பு இருக்கின்றது, கருணை இருக்கின்றது, சாந்தம் இருக்கின்றது, பொறுமை இருக்கின்றது. இப்படி பலவிடமான விதமான உணர்வுகள் மனதில் இருக்கும் பொழுது அந்த உணர்வுகளை வெளியே கொட்டுவதற்கு அந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு, சொற்கள் தான் எங்களுக்கு பிரயோஜனப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பயன்படும் சொற்கள் அத்தனை பேரும் பண்ணோடு வருவதற்கும் இசையோடு வருவதற்கும் அந்த பண்ணம், அந்த சொற்கள் தான் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆன்மீகம் சரி, சாதாரண வாழ்க்கை நடைமுறை சரி, வந்துவிட்டால் மகள் சியாமலா முதல் நேயராக வந்து விடுவார். வணக்கம் குருவும், வணக்கம் சியாமலா, வருக வருக. எப்படி இருக்கின்றீர்கள்?
2: வணக்கம் தாத்தா, நான் மதுஸ்ரீ பேசுறேன்.
1: ஓ மதுஸ்ரீ, வணக்கம் வணக்கம். செல்வ குழந்தை, எப்படி எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? நீண்ட நாட்களுக்கு பின் பேசுகிறேன். பெரிய குழந்தையாக வளர்ந்திருப்பீர்கள் அப்படித்தானே? உங்களுடைய பாடசாலை வாழ்க்கை எப்படி சென்றது? பள்ளி படிப்புகள் முடித்து விட்டீர்களா இல்ல அல்ல தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கின்றீர்களா?
2: தொடர்ந்து
1: படித்து இப்ப என்ன ஆண்டு என்ன ரீதியிலே படிக்கின்றீர்கள்? பட்டப்படிப்பா? ஆரம்பத்திலே கை குழந்தையா இருந்து கொஞ்சம் வளர்ந்து பேசும் போது வந்தீர்கள் சிறுவர் பூங்காவுக்கு தாத்தாவிடம். இப்பொழுது டென்த், அதாவது 10வது ஆண்டிலே படிக்கின்றீர்கள் என்னும்போது பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. மேலும் நீங்கள் பல வகுப்புகளை காண வேண்டும், பட்டங்களை பெற வேண்டும், பேரும் புகழும் பெற்று வாழ வேண்டும் என்று தாத்தா வாழ்த்துகிறேன்.
2: நன்றி.
1: அப்ப அங்கே எல்லோரும் இப்பொழுது நீங்கள் இஞ்சிக்குடியில் இருக்கின்றீர்களா? வேதாரண்யத்தில் இருக்கின்றீர்களா? எங்கே இருக்கு? திருப்பூர்ல இருக்கின்றீர்களா? இஞ்சிக்குடி தானே அம்மா, இஞ்சிக்குடி கோடி வந்து இஞ்சிக்குடியிலே மழை பெய்ததா பேர்த்தி? நீங்கள் வந்து மழை பெய்யல, நீங்கள் வந்தது அங்கே அம்மாவுக்கு மழை பொழிந்தது மாதிரி தான் இருக்கும் பாசமலை இல்லையா? சரி சரி, நீங்கள் இங்க பாடலே அம்மா பாடல்களை கேட்கும் வேளையில எல்லாம் நீர் நிரம்பிடும் முறை விருப்பத்தில் உங்கள் பெயரை அங்கே குறிப்பிட்டுக் கொள்வார். அது மட்டுமில்லாமல் அன்றொரு நாள் கூறினார், அப்ப விடுமுறைக்கு இங்கு வருவார், வந்தவுடன் உங்களுடன் பேசுவார். அவர் பெரிய பொண்ணாகி பெரிய பொண்ணிப்பார்னு கூறினார். பெரிய குழந்தைன்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களோட வளர்ச்சியை எண்ணி, கல்வியிலும் உடல்நிலையிலும். சரி, இன்று இந்த நல்ல சொற்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். அந்த உங்களோட பாடசாலை நண்பர்கள் எப்படி உங்களோடு உலாவுகிறார்கள்? எல்லோரும் நன்றாக பழகுகிறீர்களா பாடசாலை மாணவர்களோடு? சக
2: நன்றாக பழகுகிறார்கள்.
1: நன்றாக, நல்ல ஆசிரியைகள் கிடைத்திருக்கின்றார்களா? சிறப்பாக அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவருடைய அறிவுரைகளையும் கேட்டு வழிகாட்டலை பின்தொடர்ந்து வந்தால் நிச்சயமாக உயர்வடையலாம். ஏனென்றால் உங்கள் அம்மா எல்லோருடைய பெற்றோர்கள் சகோதரங்களுடைய லட்சியம் பிள்ளைகள் எல்லாம் பெரியவர்களாக வளர்ந்து உயர்ந்தவர்களாக அறிஞர்களாக வர வேண்டும் என்று. மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் அப்படியான எண்ணம் தான் உண்டு மொன்றியல் தமிழ் வானொலி. சரி, இன்றைய நாளையில உங்களால் நல்லது, எவ்வளவு நாளைக்கு இஞ்சிக்குடியில் இருக்க போகின்றீர்கள் தங்கி? இரண்டு நாட்கள் போதுமா அம்மாவுக்கு? உங்களுக்கு போதாது. இருப்பினும் என்ன செய்யறது, கிடைத்த விடுமுறையை கழிப்பதற்காக ஓடி வந்தீர்கள். எப்பொழுது உங்களுக்கு பாடசாலை மீண்டும் தொடர்கின்றது? பாடசாலை விளைவில் தொடர இருக்கின்றது. நன்றாக படிக்க வேண்டும், சிறந்து வளர வேண்டும், உங்கள் வளர்ச்சிகளை காண நாங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனும் உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் என்று வாழ்த்துவோம். சரி, இன்று நீங்கள் மதுஸ்ரீ காட்டிலைக்கு வந்தீர்கள். அன்று குழந்தை மலலியோடு பாடி காட்டினீர்கள். இன்று உங்களால் ஒரு பாடல் பாட முடியுமா?
2: கண்டிப்பா தாத்தா, பாடுறேன்.
1: எங்கே பாடுங்கள் கேட்போம், கட்டிக்காரி பாடுங்கள் கேட்போம்.
2: ஏதேதோ ஆசை நெஞ்சில சொல்லத்தான் தெரியல, உன்னால கண்ணு தூங்கல எதுக்குன்னு புரியல, உலகமே நமக்குத்தான் நீ கூட இருந்துட்டா

கையை பிடிச்சுட்டேன், ஒரு வார்த்தை கூட இல்ல சொங்கு சொல்ல தேவை. காதல் இதுதான் பிரியாத என்ன, எப்போதும் நீதான் நினைப்பல குறையாம உன்ன நெஞ்சோடு சேர்க்க மறக்கல. பிரியாத என்ன, எப்போதும் நீதான் நினைப்பல குறையாம உன்ன நெஞ்சோடு சேர்க்க மறக்கல. கையால நானும் மேகத்து தட்டுறவ, நீ மட்டும் பார்த்தா கை கட்டி நிற்கிறவ, என் பேரு நானும் எப்போது சொன்னதில்ல, உன் பேரை சேர்த்து சொல்லாத.

0: உயிர் விட்டு போகும் அந்த நொடியில் ஒவ்வொருவம் முன்னால் வரணும். தெரியாத என்ன எப்போதோ நீதாரணப்புல குறையாம உன்ன நெஞ்சோடு சேர்க்க மறக்கல. தெரியாத என்ன எப்போதோ நீதாரணப்புல குறையாம உன்ன நெஞ்சோடு சேர்க்க மறக்கல. ஏதேதோ ஆசை நெஞ்சல சொல்லத்தான் தெரியல. உன்னால கண்ணு தூங்கல எதுக்குன்னு புரியல. அவ்வளவுதான் தாத்தா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சொற்கள் அழகாக தெளிவாக உள்வாங்கி அது சங்கீத குடும்பம் அல்லவா எல்லோருக்கும் பாடும் அந்த வல்லமை உண்டு இறைவன் கொடுத்திருக்கின்ற, அதை நீங்களும் வளர்த்திருக்கின்றீர்கள். சிறு குழந்தையிலே உங்களுக்கு உங்களிடம் கேட்ட குரலுக்கு இன்றும் கேட்க மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது தாத்தாவுக்கு. நீங்கள் சிறந்து வளர வேண்டும் என்று வாழ்த்து. உங்களுக்காக என்ன பாடல் நான் காற்றலையிலே ஒளிபரப்ப வேண்டும்?
0: யூத் படத்துல இருந்து முட்டக்கலைக்கு சாங் வேணும் தாத்தா.
1: முட்டக்கலையா?
0: சரி,
1: யூத் திரைப்படம். அந்த அந்த திரைப்படம் பார்த்தீர்களா?
0: இல்லை தாத்தா, பார்க்கல.
1: அப்படியா? அந்த பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்புகிறேன். கெட்டிக்காரி என்று கூறிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து மொன்றியல் தமிழ் வானொலியை மறவாமல் அம்மா கூறியதுடன் ஓடி வந்து இணைந்து எங்களோடு முதல் நேயராக பேசியதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள்.
0: நன்றி தாத்தா.
1: நன்றிய நண்பு பேத்தி. வாழ்த்துக்கள் மதுசிறி. நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடாவில் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு

0: சொற்களை, அந்த மழலை சொற்கள் அப்படி மாறிக்கொண்டு வருது. ஆனால் இப்பொழுதும் அது மழலையாகத்தான் இருக்கின்றது எங்களுக்கு. இந்த சொற்களால் தான், இந்த சொல்லுத்தான் எங்களை எல்லாம் இணைத்து கொண்டிருக்கின்றது. அன்போடு வந்து இணைந்து கொண்ட அவருக்கு மேலும் நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி எல்லோரும் இணைந்து அவருக்கு வாழ்த்து கூறுவோம், ஆசீர்வதிப்போம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி, வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது மதுசுரையை தொடர்ந்து அடுத்து வருவது ஷியாமலாவாக இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். வணக்கம் ஷியாமலா. வணக்கம் மகளே. வணக்கம். அப்பாவும் தாத்தாவும் என்ற வார்த்தைகளை இந்த காலையில கேட்க மிக மிக மகிழ்ச்சியா இருக்கு. கூறியது போல மகளை கொண்டு வந்து இணைத்து விட்டீர்கள். எப்படி இருக்குது உங்களுடைய இதயம் இப்பொழுது? பெருமகிழ்ச்சியா? இந்த மழையெல்லாம் தேவையில்லை. இந்த மழையெல்லாம் தேவையில்லை.
1: அவன் பாட்டு பாடணும்னு சொன்னவன்
0: டப்பன் எடுத்துட்டா பாத்தீங்களா? இல்ல இல்ல, அவ பாட்டு பாடுறீங்களா? ஓகே, பாடுகிறேன் உடனே பாடிவிட்டா. சரியா? இந்த
1: அவ தம்பி பாடுறன்னு சொன்னா ரெண்டு நாளா.
0: அப்படியா? அவரும் இருக்காரா?
1: அவன் தான் தூக்கிட்டா ரெண்டு நாளா. இன்னைக்கும் காத்திருந்தா பாத்திரம் ரெடி பண்ணி வச்சிருந்தான். அப்பா தூக்கிட்டா?
0: அப்படிதான் தூக்கிட்டாரு. அவர் தூக்கம் ஏன்னா நேரம் இப்பொழுது 9 கால ஆகுது. அவர் தூங்கிட்டாருல.
1: பாட்டு பாட்டு பாடி பிரைஸ் வாங்கினாரு.
0: அதான் சொல்லிட்டு இருந்தாரு கெட்டிக்கார. சரி, தூக்கத்தால அவரு ரெண்டு நாளைக்கு நிப்பாரு தானே? உங்களுக்கு ஆகாயம் மழை பொழியாது விட்டாலும் பாசம் பொழியின்றதெல்லாம் மழையை, இந்த பாசம் மழையை விட வேறு எதில மழை எங்களுக்கு வேண்டும்? பாசம் மழை சிறப்பாக பெய்து விட்டது. மழை என்ன பெய்து விட்டது? நேற்று கூறினீர்கள் மழை பெய்தது என்று, கொஞ்சம் தான் பெய்தது என்று. ஆனா நல்ல மழை பொழுது. நான் சொன்னேன் எப்படியும் இந்த வெப்பத்துக்கு ஒரு மழை வந்தே ஆகும் என்று. வாழ்த்து பழிக்கிறது மட்டுமல்ல,
1: சிறப்பு.
0: மகள் மக்களோட மிக மகிழ்ச்சியோட இருக்கின்ற ஷியாமலாவுக்கு இன்று சொல்லோட பாடல் நிகழ்வுலேயே வந்து விட்டீர்கள். இந்த அன்பு பாசம் மழை, பாசம் மழை என்றுதான் கூறுகிறோம். எத்தனையோ இயற்கையிலே வளங்கள் இருந்தாலும் அந்த மழை வளத்தை பாசத்துக்கு ஒப்பிடுகிறோம் இல்லையா? பாச மழை என்றுதான் கூறுகிறோம். வேறு ஒன்று அந்த பாசத்துக்கு நாங்கள் ஈடாக கூறுவது குறைவு. பாசமலை என்றுதான் கூறுவோம். பாச மலர் என்று கூறலாம். ஆனால் மலர் வந்து ஒன்றை தான் குறிக்கிறது, மழை என்றது தொகையை குறிக்கின்றது.
1: பாசமழை பொழியுது.
0: பாசமலை பொழியுது அப்படின்னு கூறுவார். அந்த பொழிவதென்றால், பொழிகிறது என்றால் மழை, மழை பெய்கிறது, மழை பெய்கின்றது, மழை தூறுகின்றது, விசாரல் அடிக்கின்றது. மழை பொழிகிறது என்றால் தொண்டர்ந்து பொழிந்து கொண்டே இருக்கு, சிவெய்து கொண்டே இருக்கின்றது. பெரிய மழையாக எங்களை நினைத்து கொண்டு பூமியை குளிர வைத்துக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பசுமையை நிறைய தருவதற்காக அந்த போதிய அளவு பெய்கிறது என்றது அதான் இந்த பாச மழையும். அதே போன்று கொஞ்சம் பாசம் அல்ல பொழிவதுன்னு அம்மா அற்புதம் நல்ல சொல்லு பாச மழை என்றதால். சரி, அந்த வகையில் நாங்கள் இன்று நீங்கள் முதலாவதாக வந்திருக்கீர்கள், வரவேற்பு தந்திருக்கீர்கள், வாழ்த்துக்கள். நேற்று எதுனா நிகழ்ச்சியை பற்றி இன்று சற்று கொஞ்சம் கூறுங்கள் என் பார்ப்போம். நேற்று நேரம் போதாது. நேற்றைய நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாட்டுக்கு அந்த பாட்டு சவாரி
1: நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு.
0: குறைவான வருகையாக இருந்தாலும் நிறைவான ஒரு நிகழ்ச்சியாக சிறப்பு
1: மனநிறைவோட இருந்துச்சுப்பா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. போட்ட பாட்டு ஏதாவது மூணு நாலு பேர் வந்தோம் அப்படின்னாலும் நல்லாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
0: அந்த 2 மணி நேரத்தில் நன்றி நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் 2 பாடல் கிடைத்த காரணம்
1: எனக்கு 3 பாட்டு.
0: ஆமா, உங்களுக்கு வெற்றி பாடலோடு. ஆனா என்ன பண்ணாலும் நீங்கள் கேட்ட பாடல்கள் 2 பாடல்களும் இருந்திருக்கின்றது. அதனால தான் நான் படித்தேன். தவறு விட்டாலும் சிறப்பு சிறப்பாக இருந்தது நல்லது. சரி, இந்த சொல்லூறு பாடல பாச மழை என்ற பற்றி பேசியிருந்தோம். பாசத்துக்கு அல்லது மழை என்ற பற்றி அல்லது பாசமழை உள்ள ஒரு பாசத்தை கொட்டக்கூடிய எந்த பாடல் என்றாலும் நீங்கள் ஒரு பாடல் கேட்டுக்கொள்ளுங்க.
1: அன்பு வந்தது என்னையால வந்தது அந்த பாட்டு.
0: அன்பு வந்தது அன்பு பாடம் இல்ல. அன்பு வந்தது அன்பு வந்தது மட்டுமல்லாமல் ஆழம் வந்திருக்கும்
1: சந்திக்கின்றன அந்த படம் தான படம் பேர் அதுதானப்பா.
0: ஆஹா, அன்பு வந்தது. சரி, அது நான் இங்கே பெற்றுக்கொண்டு
1: சுழலும் சூறாவளி.
0: சுடரும் சூறாவளி.
1: சுடரும்
0: சுடரும் சூறாவளி. சுடர் வந்து இலேசானது, சூறாவளி வந்து பெரிதானது. அது சுடராக இருக்கும்போது, சின்னனாக இருந்தாலும் பெரிதாக இருக்கும்போது அன்பு என்பது அது மற்றவர்களை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளும் ஒருவரை ஒருவர் ஆளுவதுதான் அன்பு. அன்பினாலே ஆள வந்த அம்மையப்பூபதி என்ற பாடலுக்கு அன்பினாலே ஆள வந்தது.

அதிகாரத்தால் ஆளுவதெல்லாம் அது நல்ல பேரை எடுக்கவோ நிலைக்கவோ முடியாது, கெட்டிவிடும். அன்பினாலே ஆளுகின்றது, அந்த அன்பின் ஆட்சி ஒருபோதும் அழியாது. தன்னை மறந்து அடுத்தவர்களை ஆண்டு கொள்வதுதான் அன்பு. தனக்காக மட்டும் ஆளுவது அது ஆட்சி வேறு. தன்னை மறந்து அன்பு செல்வந்த அன்பு கிடைக்கிறது. அது யாரிடம் அதிகமாக இருக்கின்றது? இறைவனிடம் இருக்கு என்று கூறுவார்கள். அந்த இறை நிறை அடியார்கள், இறை நிறை அடியார்கள், பாதி அடியார்கள், போதிய அடியார்கள் அல்ல, நிறை அடியார்கள். அன்பு இறைவனில் கிடைக்கின்ற அன்புதான் பேரன்பு என்று கூறுகிறார். அதனால்தான் இன்பங்கள் பல இருந்தாலும் ஒரே ஒரு பதத்திலே பேரின்பம் என்று கூறுகிறார்கள். அந்த பேரின்பம் பெருவாழ்வு அது அங்கேதான் இருக்கின்றது. இறைவனை அணுகும் பொழுதுதான் அந்த இன்பம் பேரின்பமாக கிடைக்கின்றது. மற்ற இன்பங்கள் எல்லாவற்றையும் சிற்றின்பம் என்று கூறிவிட்டார்கள். இன்பத்தில் பெறும் இன்பம் என்றெல்லாம் நல்லதொரு கருத்தை நாங்கள் எடுத்து ஆளுவதற்காக ஷியாமலா நீங்கள் வந்து இந்த பாசமலை பாசத்தை பற்றி பேசி அதுக்கு அந்த பாடலை தந்து அந்த சொற்களை எல்லாம் நாங்கள் பிரயோகிக்க வைத்திருக்கின்றீர்கள். சிறப்பு. மகளோடு மகனோடு நல்ல மகிழ்வாக சந்தோஷமாக இருங்கள். அவர்கள் விரைவில் சென்று விடுவார். இருக்கும் வரை பாசமலையிலே நனையுங்கள், நன்றாக நனையுங்கள். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு மகளே, சிறப்பு வாழ்த்துக்கள். இணைந்து இருவருக்கும் வாழ்த்துக்கள். இனிமையான இந்த வேளையிலே நாங்கள் என்ற சொல்லோடு பாடலே அன்பு மலை பொழிந்தது என்ற கருத்துக்களை நாங்கள் உள்ளடக்க, அன்பென்றால் என்ன என்று உணரக்கூடிய வார்த்தைகள் பலவற்றை சிறிது நேரத்துக்குள்ளே உதிர்த்து விட்டோம். குறைந்த நேரத்தில் கூடியதான வார்த்தைகளை நாங்கள் பாவிக்கக்கூடியதாக இருப்பது சொல்லால் தான். இந்த சொல் சொற்கள் வரவில்லை என்றால் நேரங்கள் நீடிக்காது, வார்த்தைகள் வளராது, அன்பு வளராது, கோபம் வளராது. எதற்கும் இந்த சொல்லுத்தான். ஒரு மனிதரோட ஒரு மனிதன் விரோதம் பகை விரோதம் பிடிச்சு ஆண்டாண்டு காலமாக பேசாமல் வார்த்தை ஒன்றும் பேசாமல் இருப்பதற்கும் அதுக்கு வார்த்தையை தானே உபயோகிக்கணும். மௌனம், அந்த மௌன வார்த்தையால் அதுவும் ஒரு வார்த்தை தானே மௌனம். சம்மதத்துக்கு அறிகுறி, வேண்டாம் என்பதற்கு அறிகுறி, விருப்பமில்லை என்பதற்கு அறிகுறி, தள்ளிப்போ என்பதற்கு அறிகு, எல்லாம் மௌனத்திலும் இருக்குது. மௌனமும் ஒரு மொழி தான், மௌனம் என்ற மொழி. அந்த மௌனம், இந்த மொழி, இந்த வார்த்தை என்பது சொல்லு அடுக்கித்தான் வர வேண்டும் என்று அமல்ல. அது சொல்லால் வரும்போது அது சுட்டுவிடும் மக்களுக்கு. அது அன்பு தைத்துவிடும் நன்றாக இதயத்தை, சுட்டுவிடும் தைத்துவிடும். சுட்டுவிடும் என்பது போது வருகின்றது. நாவினால் தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று கூறப்படுகின்றது. அந்த கோபத்தோடு நாங்கள் வெளிப்படுத்தும் சொற்கள் அது மாறாத சொற்கள், தீராத ஒரு வைராக்கியத்தையே ஏற்படுத்திவிடும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பேசாமல் இருந்திருப்பார்கள், ஒரு மூந்து திருப்பி வைத்து கொண்டு போவார்கள் கண்டவுடன் பேசவே. அன்பு என்ற வார்த்தை அது தைக்கும் இதயத்தை, தைத்துவிடும். கண்டவுடன் ஓடி சேர்ந்து கைகொலிக்கு கட்டி அணைத்து முத்தமிட்டு எத்தனையோரில் ஆர்ப்பரித்து செய்வார்கள். அதற்கெல்லாம் மௌனமான வார்த்தை. அன்புக்கும் வார்த்தை உண்டு, கோபத்துக்கும் வார்த்தை, கண்ணாலே பார்ப்பார்கள். இந்த சொல் எத்தனை விதமாக எங்களுக்கு சைகையால் வருகின்றது, உதட்டினால் வருகின்றது, கண்ணால் கூட வருகின்றது, உடல் அசைவினால் வருகின்றது. சொல் தன் மொழி என்ற எழுத்துக்கள் இல்லாத மொழி எங்கள் அபிநயத்திலே இருக்கின்றது. சிறப்பான இந்த பொழுதே அடுத்த உறவு யார் வரப்போகின்றாரோ தெரியாது. வாருங்கள், இணைவோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலில். அங்கே இப்பொழுது எல்லோரும் பரபரப்பாக இருக்கும் ஒரு காலநிலையில் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அவர்களுக்கு வருவது இடையூறாக இருக்கும். ஏனென்றால் ஊடகங்களில் செய்திகளை கேட்டுக்கொண்டு கேட்க வேண்டும் கேட்க வேண்டும், இன்று என்ன வந்தது, என்ன செய்தி வருகின்றது என்ற ஆவலோடு செய்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஊடகங்களை எதிர, ஊடகங்கள் உண்மை இல்லை, நேரத்துக்கு ஒன்றை கூறிக்கொள்ளுகின்றது. இன்றைய ஊடகங்கள் அன்று அப்படி அல்ல. ஊடக தர்மம் என்று ஒன்று இருக்கின்றது. உண்மைதான் அங்கே பேச வேண்டும், சரியானதைத்தான் அங்கே கூற வேண்டும். இந்த ஊகித்து பார்த்து இப்படி வரும் அப்படி வரும் என்றெல்லாம் நேரத்தை வீணடித்து செய்திகளை படியுங்களிருந்து அந்த படிக்கின்ற நேரத்தை பணமாக்க விரும்புகிறார்கள் ஊடகக்காரர்கள். ஒரு செய்தியிலே ஒரு தலைப்பை வித்தியாசமாக எப்படி ஒரு கவர்ச்சியான தலைப்பை போட்டுவிட்டு அங்கே விடயம் இல்லாது விட்டால் உடனே பார்வையாளர்கள் அதை திறந்து பார்ப்பார்கள். அவர் பார்த்து கிரகிக்கின்றார்களோ, அதுக்கு சலுகை செய்கின்றார்களோ இல்லையோ, அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ,
பார்வையாளர்களின் தொகை கூட கூட அது தருகின்ற ஊடகவியலாளருக்கு பணம் கிடைக்கின்றது. ஆனால் அங்கே என்ன தர்மம் நிலைக்கின்றது என்றது உணர்கிறார்கள் இல்லை. பொய்யான தகவல், பிழையான தகவல், ஏமாற்று விதமான தகவல், மற்றவர்களை மடமைத்தனமாக்குவது. இதோ ஒரு படத்தை போடுவார்கள், அதுக்கு ஒரு தலைப்பை தருவார்கள், அங்கே அந்த விடயம் இருக்காது, வேறு விடயத்துக்கு கூறிக்கொண்டு போகிறார்கள், அப்படி ஏமாற்றுகிறார்கள். அன்று அப்படி இல்லை. ஊடக தர்மம் என்ற ஊடக தர்மம் என்ற ஒன்று இருக்கின்றது. ஊடகம் என்றால் அது ஒரு ஒரு ஒரு ஒரு பெரிய ஆயுதம், கூர்மையான ஆயுதமாக இருந்தது. எழுத்துக்களுக்கு இருந்த வலிமை இன்று இல்லை, பேச்சுக்களுக்கு இருந்த வலிமை இன்று இல்லை. எல்லாம் பொய்யும் பித்தராட்டமும். பாருங்க, நேற்று ஒரு பதில், இன்றைக்கு ஒரு பதில் வந்து கொண்டே இருக்கின்றது. ஒன்றும் செய்ய முடியாது. இன்றும் மக்கள் மத்தியில் உள்ள பரபரப்பு முடியவில்லை. ஏதோ பரபரப்புகிறார்கள், எதற்காக என்று தெரியாது, எங்க போய் முடியும் என்று தெரியாது. பரபரப்பக்க பரபரக்கத்தான் வேண்டும். அதுக்காக படபடுத்து விடயம் இல்லாமல் படபடக்க கூடாது. என்னத்துக்கு, எதற்காக என்று கேட்டால் கூற முடியாமல் இருக்கின்றார்கள். ஏன் இந்த அட்டகாசம், ஏன் இந்த அடாபடித்தனம் என்றால் யாரும் கூற மாட்டார்கள். ஏதோ செய்கிறார்கள். அந்த வகையில் அதுக்கெல்லாம் நாங்கள் இதையெல்லாம் பார்த்து பேசுவதற்கு சொற்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கின்றன. அந்த சொற்களை நாங்கள் ஆளும் பொழுது சொல் ஆண்மை இருக்க வேண்டும். சொல் ஆளுமை என்று சொல்கிறது. மேடையிலே வந்து ஒரு ஒரு விடயத்தை நாங்கள் பேசும்போது அங்கே ஆளுமை சொற்களினால் தான் ஏற்படுகின்றது. அதேபோன்று பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு புத்திமதிகளையும் வழிகாட்டலையும் அறிவுறுத்துகளையும் தரும்போது சொற்களைத்தான் உபயோகிக்கின்றார்கள். இல்லங்களிலேயும் அன்னை தந்தையர்கள் சொற்களைத்தான் உபயோகித்து செல்வங்களை ஆளுகின்றார்கள். நாங்கள் உலகில் எதை ஆள வேண்டுமென்றாலும் அதற்கு சொற்கள் வேண்டும். அதனால் சொல்லடா வாய் திறந்து என்று பாடலெல்லாம் இருந்திருக்கின்றது அல்லவா. அதே போன்று இங்கேயும் சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடலை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம்.

சொல்லாயோ வாய் திறந்து அந்த பாடலை கேட்ட வேளையிலே ஓடி வந்து மழலையாக இருந்த செல்வம் ஒன்று பல விடயங்களை சொல்லி சென்ற வேளையிலே பாடலையும் ஒன்றை பாடை காட்டி தனக்கு விருப்பமான ஒரு பாடலையும் கேட்டது. மற்றவர்களுக்கு முன்பு அவர் முதலில் வந்தார். அது மட்டுமல்ல, அவர் தூக்கத்துக்கு செல்வதற்கும் இந்த பாடலை நான் கொடுத்து விட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அந்த பாடல். யுத் திரைப்படத்திலிருந்து அன்பு மதுஸ்ரீ நீங்கள் கேட்ட அந்த பாடல் முட்டக்கலக்கி, அந்த பாடல் தானே கேட்டீர்கள். இதுவோ அந்த பாடல்.

இனிமையான அந்த பாடல் மதுரை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் கேட்டபடி தாத்தா சொன்னபடி அந்த பாடலை தந்துவிட்டேன். முன்கள் தமிழ் வானொலியில் நீங்கள் வந்து இருவரும் அம்மாவும் மகளுமாக வந்து இணைந்து சிறப்பித்த மிக்க என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இது உங்கள் வானொலி என்றும் நீங்கள் வரலாம் இணையலாம், இது என்றென்றும் உங்கள் வானொலியாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு சொல்லோடு பாடல்.

இந்த வேளையிலே நான் அடுத்த பாடலையும் தரலாம் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் குழந்தைகள் வந்திருக்கும் வேளையிலே கொஞ்சி குழாவிக் கொண்டு மழலையோடு பாசமலை பொழிந்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு பாடலை தன்னை மறந்து அன்பு ஷியாமலா கேட்ட வேளையில் அந்த பாடல் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்காக அவர்கள் பாடியது சுடரும் சூறாவளியும் என்ற திரைப்படத்திற்காக. சுடர் சின்னன், சூறாவளி பெரியது, இரண்டையும் ஒன்று இணைத்து வரும் பாடல். இவற்றுக்கெல்லாம் ஆட்சி செய்வது அன்புதான் என்று கூறி அந்த சுடரையும் சூறாவளியையும் அன்பாலே ஆண்டால் எப்படி இருக்கும். அதற்கு மெல்லிசை மினர் இசை கொடுத்த வேளையிலே இப்பொழுது நாங்களும் இணைந்து ஷியாமலாவும் குழந்தைகளும் நாங்களும் கேட்டு மகிழ்வதற்காக ஒலிக்கின்றது அந்த பாடல். அன்பு வந்தது என்னை ஆள வந்தது என்ற முழுமையான பாடல்.

சொல்லோடும் சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்த பாடல் என்று தான் கூற வேண்டும். நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோமோ, எங்களுடைய உள்ள எப்படி இருக்கின்றதோ, அந்த சந்தர்ப்பத்துக்கேற்ப சொற்களால் அடுக்கப்பட்டு வருவதுதான் வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் இசையோடு சேர்ந்து வரும்பொழுது பாடல் ஆகிறது. அந்த பாடல் எங்கள் நினைவுகளை மீட்டிக்கொள்ள வைக்கின்றது. இன்று குழந்தைகள் வந்த வேளையிலே குழந்தைகளோடு அம்மாவும் இணைந்து மகிழ்வாக இருக்கும் இந்த வேளையில் இந்த பாடலையும் அவர்கள் கேட்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் என்பதற்காக உடனடியாக அந்த பாடலை தந்தேன். அவர்கள் தூக்கத்துக்கு செல்வதற்கு முன்பு இந்த பாடலையும் கேட்டுவிட்டு சென்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். சொல் என்றது அதுதான். அன்பு சுடர் வந்தாலும் சூறாவளி வந்தாலும் அன்பு என்று ஒன்று இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் எவ்வளவும் தாங்கிக் கொள்ளலாம், அதை சேர்ந்து மகிழ்ந்து கொள்ளலாம், இடர் கூட தவிர்க்கப்படலாம். அன்பும் அப்படித்தான். அது சுடராக இருந்த சின்னனாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, அன்பு என்ற ஒன்று இருக்கின்றல்லவா. இந்த வார்த்தைகள் மிகவும் அற்புதமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அதிலே வந்த வார்த்தைகள், வாழ்ந்தால் என்னாலும் உனக்கென வாழ்வேன், வாடாமல் நீங்கள் இருக்கவே நாங்கள் வாழ்வோம், இதுதான் பெற்றோருடைய கடமை. சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்த போலையிலே ஷியாமலா நீங்களும் உங்கள் குழந்தைகளும் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்பதற்கு இங்கே உங்கள் பதிவுகளை நான் பார்க்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. இங்கே அன்புடன் ஒரு அன்பு உறவு சிரவணா நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். உங்கள் அழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பாருங்கள், பேசி மகிழ்வோம், பாடி பாடல் கேட்டு மகிழ்வோம். நேரம் சரியாக 12:10 தொட்டுவிட்டது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நாங்கள் பேசும் இந்த வேளையிலே இங்கே இது நண்பகல் என்பதை உறுதி கொள்ளுகின்றோம். அந்த வேளையிலே ஈழமணி திருநாடு பாரதத்தின் தென்னகம் எல்லாம் 9:40 இரவு நேரம் என்று காட்டுகின்றது. அநேகமாக நித்திரைக்கு செல்லும் நேரம் ஒரு சிலர் விழித்திருந்து பொழுது போகாமல் ஊடகங்களையும் வானொலிகளையும் தொலைக்காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கின்ற வேளை ஒரு சிலர் தூர தேசங்களுக்கு அழைத்து பேசிக்கொண்டிருப்பது வளமை. ஆனால் இன்றைய தினம் நாட்டு நிலைமையை பற்றி 24 மணி நேரம் சம்பாஷித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உறவுகள். உலக நாடுகள் அத்தனை தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கின்றார்களோ அங்கே தமிழ்நாட்டை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நடைபெற்ற தேர்தலை பற்றி எல்லோரும் பேசும் வரையில் நன்மையையும் தீமையையும் சரியும் பிழையும் என்று எல்லோரும் பேசும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வரவுக்கு குறைவாக இருக்கின்றது. என்றால் வந்தவர்கள் குறைவுதான், அவர்கள் தங்கள் அலுவலர்களே இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. இருப்பினும் இப்பொழுது சரவணன் நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்கின்றது எங்களுடைய சொல்லோடு.

சொல்லாயோ வாய் திறந்த நிகழ்விலே ஒரு பாடல் கருத்துக்கு எட்டி இருக்கின்றது. அந்த பாடலை அப்படியான சொற்களை அடுக்கி அந்த பாடல் வரும் தத்துவங்கள் எங்களை ஆழ்படுத்து ஆள வைக்கின்றது என்று

நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று

0: தன் இதை மறந்து மறந்து கொஞ்சடவும் கெஞ்சிடவும் மறுகுதே உருகுதே உன் வழியில் என் பயண வந்தடைய நடந்து நடந்து அஞ்சிடவும் மிஞ்சிடவும் செதறுதே அறுதுதே. நன்றி.
1: தமிழ் தாயின் அருள் என்றும் உங்களுக்கு இருக்க வேண்டும். அற்புதமாக சிறப்பாக இந்த தமிழ் பதங்கள் நெருங்கி வந்த தொடர்ச்சொற்களை சிறப்பாக தந்து எங்களை மகிழ வைத்தீர்கள். அது மட்டுமில்லை சந்தோஷ், நீங்கள் ரேப் ஷோங் என்று கூறுகிறார்களே, அதை ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கிறீர்களா? ரேப்
0: நான் சும்மா பாடுறது
1: பாடுபவர்களுக்கு சொற்களஞ்சியம் நன்றாக இருக்கின்றது. ரேப் பாடலையா இன்று வந்ததல்ல, எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் புராணத்திலே உள்ள திருப்புகளே வருகின்றது அந்த பாடல். அருணகிரிநாதர் பாடியது முத்தை தரு பத்தி திருநகை அத்தி சிறை என்று இருக்கின்ற பாடல் இருக்கின்றது. அப்போவே அந்த ரேப் வகையிலே வந்துவிட்டது இந்த பாடல். இப்பொழுது உருமாறி கோலம் மாறி வருகிறதே தவிர, இந்த ரேப் பாடும் பொழுது சொற்களஞ்சியம் சிறப்பாக இருக்க வேண்டும். அது உங்களிடம் இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது ஐயா. இந்த பாடல இடையிலே அந்த ஒரு லயத்தோடு வந்தது, சிறப்பாக பாடியிருக்கின்ற நல்லதொரு பாடல். என்ன திரைப்படுது இந்த பாடல்? என்ன
0: திரைப்படம்?
1: நன்றாக பாடியிருக்கிறீர்கள். நீங்கள் சலனம் இல்லாமல், சொல்கள் சிதறாமல், பிசுறாமல் அழகாக பாடியிருக்கின்றீர்கள். இங்கே வாழ்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும். நன்றி. என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பு பேராண்டி. உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒலிபரப்ப வேண்டும் சந்தோஷ்?
0: எனக்கு அந்த அழகிய சூடான பூவே, அது செய்யலாமா?
1: அந்த பாடல் நல்ல பாடல் தானே ஐயா, அழகிய சூடான பூவே இல்லையா? சரி, அந்த உங்களுக்காக நான் ஒலிபரப்புகிறேன் அந்த பாடலை. இணைந்து சிறப்பித்து அப்பாவும் பிள்ளைகளும் வந்து பாடி மகளை வைத்த என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்த சகோதரியும் வேற இருக்கின்றாவா?
0: நன்றி. அதோட சைந்தி பாடப்புறா.
1: சைந்தி பாடப்புறா எங்கே வர வேண்டும், வர வேண்டும். வாழ்த்துக்கள் பேராண்டி, வாழ்த்துக்கள் சிறப்பு. வணக்கம், வணக்கம். உங்கள் பெயரை கூறி இணைந்து கொள்ளுங்கள் என் அன்பு பேத்தி, இங்கிலாந்து நாட்டிலிருந்து. வணக்கம்.
2: நான் சயந்தவி பேசுறேன்.
1: வணக்கம் சயந்தவி, நலமாக இருக்கின்றீர்களா சயந்தவி விக்னேஸ்வரன் அவர்களே? நான் நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன் பேத்தி. வாழ்த்துக்கள். அன்புடன் வந்து நலம் கேட்டு உறவுகளோடு இணைந்து கொள்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, அக்காவும் தம்பி, அண்ணா, அண்ணாவா தம்பியா? சந்தோஷ்
2: தம்பி.
1: ஆ, தம்பி தானே வரும். அண்ணாவும் அக்காவும் தம்பியும் பாடிய வேளையில் சின்ன அக்கா எப்படி பாடப்போகணும்? சின்ன அக்கா அங்கே நீங்கள் பாடுங்கள் சைந்தவி. என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்?
2: முந்தேவா.
1: ஓ, முன்பேவா. என் அன்பே, நல்ல பாடல். எங்கடா கொண்டு பாருங்க, உங்களோட மழலையே நாங்கள் கேட்டு மகிழ்வோம்.

0: அவள்தான்.
1: அசந்து போனேன் பாடலை கேட்டுவிடு. தொடர்ந்து அழகாக ஒரு சூட இல்லாமல் ஒரு சலனம் இல்லாமல் சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் தமிழ் பாடலை. இங்கிலாந்து நாட்டிலிருந்து சயந்த வி விக்னேஸ்வரன் அவர்களே, உங்கள் சகோதரியும் சகோதரனும் அதே போன்று சிறப்பாக பாடியிருந்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். அன்னை தமிழின் வாழ்த்துக்கள். எல்லோரும் இங்கே உங்களுக்கு பாராட்டி எழுதுகிறார்கள். சயந்தவி முன்பேவா அருமையாக பாடுகிறார் என்று இப்பொழுது எழுதி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களும் வந்து பாராட்டுகளும் குவிக்கின்றன. இந்த பாராட்டுகள் உங்களுக்கு நல்ல ஊக்க மருந்தாக இருந்து மேலும் நாங்கள் சிறப்படைய வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் இந்த வானொலியிலே வந்து பாடுவதை எட்டு நன்றாக இருக்கின்றதா?
0: பயமா இருக்க?
1: பயப்படக்கூடாது பேத்தி. என்னதுக்கு பயம்? அப்பா நல்ல பாடகர், அக்கா நல்ல பாடகி, தம்பி நல்லா பாடுகின்றனர், ஏனைய உறவுகள் நல்லாக பாடுகின்றார்கள். இங்கே மெர்சி, உங்கள் வயதிலே வந்து மெர்சி என்று ஒரு செல்வம் வந்து பாடியிருந்தார், நன்றாக இருந்தது. நீங்கள் தான் எதிர்காலத்தின் மொன்றியல் தமிழ் வானொலியின் முதுகெலும்புகள் என்று கூறப்படும் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே வந்து அசத்துகிறீர்கள். அயல் நாடுகளிலே நீங்கள் பிறந்து வந்தாலும் தமிழ் குழந்தைகள் அங்கு தமிழை நன்றாக வளரக்கூடிய வகையில் நீங்கள் தமிழிலே முழுமையாக முழு பாடலையும் பாடக்கூடிய வகையில், அதுவும் கொச்சை தமிழ் இல்லாமல் பச்சை தமிழிலே அழகாக எங்கள் இச்சை தீர பாடுகின்றீர்கள். அதற்கு உங்கள் அன்னை தந்தைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். சிறப்பாக வீட்டிலே நன்றாக தமிழ் உரையாடுங்கள். வெளியிலே எங்கு சென்றாலும் நீங்கள் ஆங்கிலத்தை நன்றாக சரளமாக கற்றுக்கொள்ளலாம். அந்த தமிழ் நீங்கள் உங்கள் வீட்டிலே தான் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் பாடசாலையில் சென்றுதான் கற்க வேண்டும் என்பது அல்ல. அப்பா அம்மா ஆங்கிலத்தில் கேட்டாலும் நீங்கள் தமிழிலே பதில் சொல்லி பழகுங்கள். அவ்வளவு தமிழுக்கு நீங்கள் தெரியும் தொண்டு எங்கள் தமிழ் தாயை மிருகேற்றி விடுவது போன்றாகும். சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் சாய்ந்தவி. பிள்ளைக்கு என்ன பாடல் நான் தர வேண்டும் தாத்தா?
0: ரவுடி பேபி.
1: என்ன பாடல்? ரவுடி பேபியா? பாடல் வேண்டுமா என் பேத்திக்கு? சருகின்றேன் அந்த பாடலை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இனிமையாக பாடி எங்கள் எல்லோரையும் மகள வைத்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் என் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அம்மா வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இது மொன்னியல் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலியகத்திலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்ற பாடுவோர் பாடலாம்.
2: கல்லிருக்கும் மலரே வளைந்தாடு, கடைப்பார மடியில் இடம் போடு, உள்ளிருக்கும் நினைவில்
1: சிறப்பான ஒரு தொலைபேசி தொடர்பையும் அவர் ஏற்படுத்தி கொண்டு தானும் பாடி தன்னுடைய குழந்தைகளையும் பாட வைத்து மொன்றியல் தமிழ் வானொலியை அலங்கரித்து அன்பு விக்னேஷன் அவர்களே உங்களுக்கு என்ன நன்றியும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு அடுத்த உறவு எங்கள் நீண்ட கால உறவு மிகவும் முதுமையானவர். எங்களுடைய நிகழ்ச்சியிலே முதுமையானவர் வந்தார், அவர் மீண்டும் வருவார் என்று எண்ணுகிறேன். கணபதி அவர்களே, ஜெகபிரசாதிக்கு அவர்களும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் மதிப்புகளையும் கூறிக்கொண்டு அவரும் ஒரு தடவை வந்து பாடினால் அவருடைய குரலையும் நாங்கள் கேட்டு மகிழ்வதற்கு வாய்ப்பாக. இப்பொழுது என்னுடைய அன்பு மகள் சாந்தி வந்துவிட்டார். வணக்கம் சாந்தி. வணக்கம் பாடகி சாந்தி.
3: வணக்கம்.
1: வணக்கம் எங்கள் பாடகி சாந்தி அவர்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
3: நிறைய பேர் பாடுறாங்க, எல்லாரும் நல்லா பாடுறாங்க.
1: உங்களும் மட்டுமண்டில நீங்களும் ஒரு பாடகி என்று தானே கூறுகின்றேன். வாழ்த்துக்கள் சிறப்பா. அப்படி கூறுவதில் எனக்கு ஒரு விருப்பம், ஆனந்தம், உங்களை மகிழ்ச்சி படுத்துகிறேன். சரி, இப்பொழுது அழகி எப்படி இருக்கின்ற? ராசா அப்படி இருக்கிறார். ராசா எப்படி இருக்கிறார்?
3: நல்லா இருக்காங்க. ஏன்னா பட்டாசுக்கு பயந்துட்டு உள்ளே இருந்தாங்க.
1: பட்டாசு சுட்டு இன்று பட்டாசு சுட்டாங்களா? அவர்களுக்கு நல்ல ஆறுதல் கொடுங்கள், ஆபத்து இல்லாம இருக்கட்டும், வாழ்த்துக்கள். இப்பொழுது எல்லோரும் வந்து பாடி மகள வைக்கும் வேளையில சாந்தி
3: நல்லா பாடினாங்க. விக்னேஸ்வரன் அவங்க பொண்ணு பையன்
1: வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்கள் உங்கள் போன்ற வாழ்த்துக்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். எதிர்கால குழந்தைகள் மேர்சி சந்தன்ராஜ் அவர்கள் தான் ஆரம்பத்தில்
3: 3 வாரமா நான் கேட்கவே இல்லைங்க.
1: மறு இறப்பில் கேட்பீர்கள். அற்புதமாக சிறப்பாக. அதே மேர்சி ராணி வந்து பாடி மெர்சி அம்மா மெர்சி சந்தன்ராஜ் பாடி முடிய இன்னும் ஒரு குழந்தை வந்து பாடியது ராணி சகாய அஞ்சு ராணி சந்தன்ராஜ். அம்மாவும் பிள்ளையும் ஒரே குரல்ல பாடினார்.
3: ராணி பாடினது கேட்டிருக்கேங்க. அவங்க பொண்ணு பாடினது ஒன்னும் கேட்கல.
1: அம்மா மாதிரி தான் பொண்ணு பாடின. நன்றா பாடுறது. சரி, இப்பொழுது எங்கள் சாந்தி என்ன பாடலை கொண்டு வந்திருக்கீங்க? பாடங்கள் கேட்போம்.
3: கந்தன் கருணை படத்துல இருந்து மனம் படைக்க வேண்டும்.
1: ஆஹா, நீங்க அந்த பாடம் கொண்டு வாருங்கள் கேட்போம். சாந்தி
4: மனம்.

மத்தளம் மேலும் உரசொலிக்க வரிசங்கம் நின்றாங்கே ஒளிசைக்க. மத்தளம் மேலும் உரசொலிக்க வரிசங்கம் நின்றாங்கே ஒளிசைக்க. கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டே, கனவு கண்டே,

பள்ளி அறையில் நான் தனித்திருந்தேன், பக்கத்தில் வந்து நீ கண் மறைத்தாய். பள்ளி அறையில் நான் தனித்திருந்தேன், பக்கத்தில் வந்து நீ கண் மறைத்தாய்.

தூக்கத்தின் கனவென்று தான் உரைத்தார் மனம் படைத்தே.

0: நன்றி ஐயா.
1: சிறப்பான ஒரு பாடல், இனிமையாக வந்து எந்த சலனமும் இல்லாமல் நீங்கள் பழகி பழகி வந்து அந்த பாடலை பாடும்போது எங்களுக்கு ஆனந்தமாக இருக்கிறது சாந்தி. என்னவென்றால், நீங்கள் பக்கவாத்தியத்தையோ அல்லது இசையமைப்பாளர்களோ நிறையாளர்களோ எதிர்பார்க்காமல் உங்களையே நீங்கள் நெறிப்படுத்தி அந்த அந்த பக்க வாத்தியங்கள் இசைக்கருவியினுடைய இசை துணையை உள்வாங்கி சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். அந்த இது ஒரு லௌகீக மதம் என்று எங்களுடைய இந்து மதத்தை எங்களுடைய சைவ மதத்தை கூறப்படுகின்றது. ஏனென்றால் ஏனைய மதங்களில் இல்லாத சிறப்பு குடும்பத்தை வைத்து குடும்ப நிகழ்ச்சியை எங்களுக்கு பரப்பும் வகையில் வருகின்ற பாடல்கள். பள்ளி அறையில் நான் படுத்திருந்தேன், நீ பக்கத்தில் வந்த அந்த வரி வந்து கணவன் மனைவியினுடைய அந்யோன்ய உறவையும் பாசத்தையும் பிணைப்பையும் காட்டுகின்றது. இது வந்து இறைவனுக்கும் புருஷன் பஞ்சாதி எல்லாம் இருக்கின்ற கூறுவதில் எங்கள் வாழ்க்கையில் குடும்பம் என்ற இருக்கின்றது. அந்த குடும்பம் இறைவனுடைய வழிகாட்டிலே தான் சென்று கொண்டிருக்கின்றது. அங்கே அவர்கள் இறை சக்திகளாகத்தான் வகுக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு நாங்கள் தான் உரு கொடுத்தோம். அது வேறு விடம் இருக்கும் போது மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதை நினைத்தது ஒன்று அது நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு விசுவாசம் என்ற ஒன்று இருக்கின்றது. அதே போன்றதை நாங்கள் முறை சன்னிதானத்தில் சென்று விசுவாசித்து எங்களை வருந்தி நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு அந்த அருள் கிடைக்கின்றது. இனிமையான ஒரு பாடல். திரைப்படத்திற்காக சில மாற்றங்கள் இருந்தாலும் கூட உண்மையிலே அது ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலில் உள் கருத்துக்களை நோக்கினால் எங்களுக்கு எங்களை அறியாமலே ஒரு உத்வேகம் பிறக்கும். வாழ்க்கையில் சிறப்பான பாடல், மிகவும் ரசமாக தரமாக பாடியிருக்கீங்க. அந்த அப்படியே கொண்டு வந்தீர்கள் அந்த ரசத்தை. நன்றாக இருந்ததம்மா, சிறப்பான பாடலை பாடி வந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன பாடலை நான் ஒலிபரப்பலாம் சாந்தி உங்களுக்காக?
0: இதே பாடலை
1: இதே பாடல் தான் மகளுக்கு. சரி சாந்தி, நான் தருகின்றேன். அங்கே அந்த பயந்திருக்கும் செல்வங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்க. நன்றி அம்மா, வாழ்த்துக்களடா. நன்றா இருந்தது. மனம் படைத்தேன் என்று முன்பே வந்து பாடிவிட்டீர்கள். கட்டிக்காரி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். சரியா? வாழ்த்துக்கள், மனம் படைத்தேன். நன்றி நன்றி சாந்தி, உங்களுக்கு வாழ்த்து கூறும். இந்த வேளையில் இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ஐயா கணபதி அவர்களை நீங்கள் 2-3 தடவை அழைக்கின்றீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். இணையங்கள் உங்கள் குரலிலும் நாங்கள் பாடலை கேட்டு மகளை விரும்புகின்றோம்.

0: இனிமையான அந்த பாடல் தான் உங்களை எல்லாம் பாட வைக்கின்றது. முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே இன்று வந்து பாடிய குடும்பத்தோடு பாடியவர்களாக வந்தவர்களுக்குள்ளே இப்பொழுது சாம்பவி, சந்தோஷ், சயந்தவி, விக்னேசன் இவர்கள் பாடிய வேளையிலே அவர்களுக்கு வாழ்த்து கூறி சிறப்பாக அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு நீங்கள் பரபரப்பாக எழுதிய செய்தியை நான் அவர்களுக்கு கூறிய போது அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள். எங்களோட பாடலை கேட்டவர்கள் கேட்டு மகிழ்ந்துவிட்டு எங்களுக்கு ஆறுதலும் அன்பும் வாழ்த்தும் கூறியவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் என்று செல்வங்களும் இணைந்து எழுதி அனுப்பியிருக்கின்றார்கள் அன்பு உறவுகளே. இதுதான் எங்களுடைய முன்னியல் தமிழ் வானொலியில் ஏற்படுகின்ற குடும்ப உறவு ஒற்றுமை என்பது. நாங்கள் வானொலி குடும்பமாக எங்கு இருக்கும்பொழுது தொகுப்பாளர், பாடகர், நேர் என்ற பேதம் இல்லாமல் நாங்கள் பழகி கொண்டிருக்கோம். அப்பா, மகன், பேரன், பேத்தி என்றெல்லாம் பழகுகின்றோம். இது வேறு வானொலியில் இந்த உறவு முறை கிடைப்பது குறைவு. காரணம், ஒன்றிவிட்டோம் நாங்கள் முன்னியல் தமிழ் வானொலியோடு. ஒரு குடையின் கீழ் இருக்கின்றோம். அந்த குடையின் தடியாக என் அன்பு மகள் மீரா அவர்கள் இருந்து எங்கள் எல்லோரும் இணைத்து இப்படி ஒரு பாலத்தை அமைத்து முன்னியல் தமிழ் வானொலியை ஓட்டிக்கொண்டு இருக்கும் வேளையிலே 26 வருடங்கள் ஓடிவிட்டு 27வது வருடத்தில் கால் வைக்கப் போகின்றோம் என்ற மதிப்பான மகிழ்வான பெருஞ்செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது முன்னில் தமிழ் வானொலியின் அடுத்த பாடகர் யாராக இருக்கலாம், விரைவில் வர வேண்டும், இன்னும் பாடல்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாடுவோர் பாடலாம் அற்புதமான இந்த நிகழ்வு. ரேவதி அவர்கள், ஜெயா அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், விக்னேஸ்வரன் போன்றோர் வந்து பாடியிருந்த பொழுது சாந்தி நீங்கள் உங்களுடைய இரண்டாவது பாடலையும் கொண்டு வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. வாருங்கள், பாடுங்கள், உங்கள் பாடலை மீண்டும் தாருங்கள்.
1: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா.

பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடத்தை காட்டுகின்றது நண்பகல் என்று கனடாவிலே, உங்களுக்கும் 10:32 இரவு நேரம் என்று காட்டிக்கொண்டிருக்கும் இந்த அற்புதமான வேளையில் இதமாக வந்து பாடும் உறவு அடுத்தவர் யார் என்று எதிர்பார்க்கின்றோம்.

என்று வந்து பாடியவர்கள் ஒருபடியும் பார்த்தேன். எந்த நிலை வந்தாலும் தன்னுடைய சொந்த அந்த எண்ணத்தை விட்டு விலகாமல் தன்னுடைய இலக்கினை அடைய வேண்டும், இந்த பாடலை முழுமையாக தர வேண்டும் என்று மனநம் செய்து வந்து பாடும் வேளையிலே அங்கு இங்கு விலகாமல் தடுமாற்றம் இல்லாமல் சரளமாக பாடுகின்ற அந்த பக்குவ நிலை உங்கள் அனைவருக்கும் உண்டு. அது நீங்கள் அது பழக்கத்தினால் ஏற்படுவது. செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம். வரைந்து வரைந்து வரைந்து வரும்பொழுதுதான் சித்திரம் அழகாக வரைய முடியும். அதே போன்று செந்தமிழும் பேச பேசத்தான் சிறப்பாக பேச முடியும். அதுதான் இப்பொழுது பாடலுக்கும் நீங்கள் பாடி பாடி வந்து உங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்பது உறவுகளே. முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. பாடுவோர் பாடலாம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எதிர்பார்த்தேன். வணக்கம் வணக்கம். இரவு நேர வணக்கத்தை நீங்கள் தந்தவரை நாங்கள் எங்கள் பகல் நேர வணக்கத்தை தருகின்றோம், இணைந்து கொள்வோம் வானொலியில். நலமாக இருக்கின்றீர்களா சந்தனராஜ்? வாழ்த்துக்கள். எங்கே மகளும் மனைவியும் வந்து அசத்தி விட்டு சென்றிருக்கின்றார்களே முதல் முதலில் வானொலி. இன்று முதல் நேயராக மிகவும் துல்லியமாக அழகாக பாடியிருந்தார்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றி அவர்களையும் இப்படி முன்னிலைப்படுத்தி வந்ததற்கு. அங்கே உங்களுடைய வண்டிகேட் சிலுவையில் வண்டிகேட்ல எப்படி இருக்கின்றது காற்றலை?
1: காற்றலை இதமா இருக்கு, அப்படியே மலை தூரலும் இருக்கு.
0: மலை தூரலும்
1: உங்களுடைய உற்சாகத்தினால பொண்ணு பாட ஆரம்பிச்சிருக்கா?
0: அப்படியா அப்படியா? இல்ல அவங்க இயற்கையாக அந்த எதிர்காலத்து முதுகெலும்புகள் மொன்றியல் தமிழ் வானொலியிலே அவர்கள் தான் கொண்டு செல்ல வேண்டும். நிச்சயமா அவர்கள் அடுத்தடுத்த வயது அவர்களுக்கு ஒரு நிகழ்வு கொண்டு இந்த வயதினருக்கு ஒரு நிகழ்வு கொண்டு வர இருக்கின்ற எண்ணம் என் மனதில் இருக்கின்றது. அவர்களுடைய தயாரிப்புகள் என்னென்ன அவர்களால் தர முடியுமோ அதை தரலாம். அது ஆங்கிலமா இருக்கலாம், தமிழாக இருக்கலாம். அவரை முன்னு கொண்டு வர வேண்டும். வெளிக்காட்டுவதற்கு சந்தர்ப்பங்கள் வருவது குறைவு. உங்கள் சமூகத்திலேயும் உள்ள சமூக நல சில நிகழ்ச்சிகளிலே கூட வெளிக்கொண்டு வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பது குறைவு. அப்படிப்பட்டவருடைய அந்த ஊக்கங்களையும் சிறப்புகளையும் வெளிக்கொண்டு வருவதற்கு மொன்றியல் தமிழ் வானொலி நிச்சயமாக கை கொடுக்கும். அதிலும் நான் இருக்கும் வேளையிலே பிள்ளைகளுடைய சிறப்பை வெளியே கொண்டு வருவதுதான் ஒரு ஆசிரியரின் கடமை. நான் ஆசிரியராக இருந்து பயிற்றப்பட்டு வந்த வகையில் எனக்கு தெரிகின்றது உள்ள பாங்குகள் அப்படி இருக்கும் என்று. நான் எதிர்பார்க்கவில்லை இந்த செல்வங்கள் இப்படி வந்து சிறப்பாக. முன்பு இருந்தார்கள், அவர்கள் இப்பொழுது வளர்ந்து விட்டார்கள். இளைய தலைமுறை வந்து எங்களுடைய சஞ்சனா சுரை போன்றவர்கள் எல்லாம் இருக்கின்ற அதை விட இன்னும் பல குழந்தைகள் இலங்கையில் இருந்து வருகின்ற குழந்தை இவர்களை எல்லாரும் இணைக்க வேண்டும். அவர்களை ஒரு அங்கத்துவமாக இணைந்து அவர்களை ஒரு ஒரு பட்டியலில் வைத்து அவர்களுக்கென்று ஒரு நினைவு ஒரு நிகழ்வை கொண்டு வரலாம் என்று
1: நம்முடைய அம்மா வரணும்.
0: இன்று பாதி வரை வந்தார், மீதி நின்று விட்டார். இன்று நான் ஒரு வாரி இதை கொண்டு வருவோம்னு அதிகாலையிலும் நான் அவளுக்கு உற்சாகப்படுத்தேன். அவளுக்கு விருப்பம் பிள்ளைக்கு கொஞ்சம் இன்னொரு ஒரு இரண்டு ஒரு வாரம் போனால் அவள் வந்து விடுவார். சரி, அம்மாவும் மகளும் வந்து அற்புதமாக பாடிய வேளையில் அப்பா எப்படி பாடப்போகின்றார்? அப்பாவின் பாடலை கேட்போமா? அங்கே கொண்டு வாருங்க.
2: நீல்லாத போது எங்கும் நெஞ்சம் சொல்லாத கதை நூறு, அது நில்லாத புது ஆறு உன்னோடுதான் திருமணம் உறவினில் நறுமணம் உண்டாக வழி கூறு. நீல்லாத போது எங்கும் நெஞ்சம் சொல்லாத கதை நூறு, அது நில்லாத புது ஆறு முதன் முதலில்

0: இன்று வித்தியாசமாக இருந்த நன்றாக இருந்த சந்தன் ராஜ் அவர்களே, குரல் ஒலி உங்களுடைய தொலைபேசி கூட நன்றாக புத்தகம் நீ இல்லாத போதுதான் இனிமையான பாடல் நன்றாக அப்பா அம்மா மகள் எல்லோரும் வந்து இணைந்து சிறப்பித்தீர்கள், நன்றாக இருந்தது. அந்த ஒரு உங்களை அறியாத ஒரு உத்வேகம் வருகின்றது. மனைவி மகள் எல்லோரும் பாடுகிறார்கள், அடுத்த உறவுகளும் பாடுகிறார்களே, நாங்களும் அதை சரியாக செய்யும். அது இந்த இடத்துல கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய குரல் சரி எங்களுக்கு பார்க்க தெரிகின்றது, தொண்டை முடியாத நேரத்தில் கூட வந்து பாட வேணும் என்று பாடினா, அதே போன்று என் குண்டு பேத்தியமாகவும் அப்படித்தான் நேற்றைய தினம் இந்த முடியாத நிலை இருந்தது, இருந்தும் அந்த பங்கு பற்றி அந்த நிகழ்வை அலங்கரித்தார். அதே போன்று இன்றும் வந்து நன்றாக பாடியிருந்தார்கள் எல்லோரும். நீங்களும் வந்து இணைந்து சிறப்பித்து நலமாக தந்திருக்கிறீர்கள் பாடு.
1: எல்லாருமே சிறப்பா பண்ணாங்க, அனைவருக்குமே வாழ்த்துக்கள்.
0: அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எழுதி இந்த செய்திகளும் அவர்கள் படித்திருப்பார்கள் புலகத்தில். இது எங்களுடைய வானொலியில உள்ள
1: எழுத முடியலனாலும் வாழ்த்துக்கள். நிச்சயமா
0: வாழ்த்துக்கள்.
1: வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் உடனே எழுதுறாங்க, அவங்களுக்கும் பாராட்டுக்கள்.
0: நன்றி நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ். உங்களுக்கும் உங்கள் மகள் மனைவிக்கு இந்த சிறப்பை கொடுப்பதற்கு, நீங்கள் முன்மாதிரியாக இருப்பதற்கு உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். நன்றி. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுடைய சிறப்பை பாடலாக தந்து எங்களுக்காக உறவுகளுக்காக நீங்கள் தந்து எல்லோரையும் மகிழ்விக்கும் வேளையிலே மோன்றியால் தமிழ் வானொலி உங்கள் விருப்ப பாடலையும் தந்து உங்களையும் மகிழ்விக்க வைக்கின்றது. நன்றி. உடனே அந்த பாடலை நான் நிகழ்ச்சி முடிவில் அந்த பாடலை தந்துதான் செல்வேன். நன்றி
1: சந்தன். நன்றி வணக்கம்.
0: நன்றி சந்தன் ராஜ் அவர்களே. நன்றி நன்றி நன்றி.

0: வந்துவிட்டால் அன்புடனே அன்பு மகள் ரேவதி அம்மா அவர்கள், வணக்கம். வணக்கம் ரேவதி மகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? திருப்புகளை கொண்டு வந்து விட்டார். எங்கே உங்கள் திருப்புகளை கேட்க நாங்கள் பக்தியோடு காத்து கொண்டு இருக்கின்றோம். பிருந்தாவன சாரங்கம், சிறப்பு சிறப்பு கொண்டு வாருங்கள்.
1: திருச்சிற்றம்பலம்,
0: திருச்சிற்றம்பலம்
1: அது இல்ல.

அருகு போதமேதாலும் அவையாட மதுர

வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயாடி வரவேணு கதை விடாத தோல்வீமன்.

0: கதறு காலி போய் மீட விஜயநீரத்தீர்மீது கனக வேத கோடூதி அலை மோதும் உததி மீதிலே சாயும் உலகம் மூடும் சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உலமுமாட வாழ்தேவர் பெருமாளே மயிலுமாடி நீடி வரவேணும். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் கார்த்திகை பெருநாள் நன்னாள் அற்புதமான ஒரு திருப்புகளம்மா. பிருந்தாவன் சாரங்கா சாரங்கா ஒரு சிறந்த ராகம் தான். எல்லா ராகங்களும் சிறந்தது. ஒவ்வொரு வேண்டுதல் நாங்கள் திருப்புகளை பாடும்பொழுது வேண்டுதல் ஒன்று வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நிறைவு ஒன்று இருக்கின்றது, திருப்தி என்று ஒன்று இருக்கின்றது. இந்த திருப்தியை தரக்கூடிய அந்த சந்தத்தை தரக்கூடியது தான் பிருந்தாவன சாரங்கா. இந்த பிருந்தாவன சாரங்காவிலே பாடுற பாடலை பாடுங்கள். அந்த பாடல் பாடும் முடியும் பொழுது ஒரு திருப்தி மனதிலே ஒரு ஒரு அது என்ன ஒரு பூர்த்தி மாதிரி இருக்கின்ற நிறைவு நிறைவேறியது போன்ற ஒரு உணர்வு வருவது. அற்புதமான ராகம் சிறப்பாக தந்திருக்கேன். நான் மெதுவாக ஒவ்வொன்றாக உங்களை கேட்டு என்று எங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணத்தையும் இந்த பாடுவோர் பாடலார் நிகழ்வில் எங்களை அழைத்து இணைத்து செல்கின்றீர்கள். அதற்கு உண்மையிலே என்னுடைய வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பாக இருந்தது. அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் அந்த பன்னிசையை படித்து கொண்டு வந்து நீங்கள் அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். உங்களோட இருக்கிற சிறப்பை கொண்டு வந்து காட்டி எங்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்றது ஒன்று. இரண்டாவது, உங்களுடைய அந்த பயணத்தோடு நாங்களும் பயணம் செய்கின்றோம், ஆன்மீக பயணம் செய்கின்றோம். அந்த பாடலை நீங்கள் திருப்புகள் பாடும் பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு அப்படி அமைந்து அழகாக கேட்டுக்கொண்டிருக்கும் வகையில் தெளிவாக நீங்கள் தருகின்றீர்கள். இன்னும் ஒரு சிறப்பு மகளே, நாங்கள் பாடல்கள் எல்லாம் பாடலாம், ஆனால் அந்த தேவார திருவாசக பதிகங்கள் இந்த ஐம்புராணங்கள் பஞ்ச புராணங்களை பாடும் பொழுது எங்களை அறியாத ஒரு அடக்க ஒடுக்க பக்தி ஞானம் ஒன்றும் மனதுக்குள்ளே ஏற்படுகிறது அல்லவா? மற்ற பாடல்களை சிரிப்பு சந்தோஷம் அப்படி வரவில்லை, ஒரு பக்தி தான் உட்படும். அதே கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் அது வரும் அம்மா பாடுகிற விதத்தில். அந்த வகையில நீங்கள் எங்களை ஈர்த்து கொண்டு செல்கிறீர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பமைய முருகன் அருளால் மேலும் ஆன்மீகம் வளர வேண்டும். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள்.
0: நன்றி அப்பா. சரி, நன்றி. இன்று இந்த திருப்புகளுடனே நான் என்னுடைய பாடலை முடிக்கிறேன்.
1: அப்படியா?
0: மற்றொரு பாடலுக்கு போகவில்லை.
1: நன்றி. உங்களுடைய விருப்பம் தான் நல்லது. நன்றி அம்மா. நன்றி மகளே, சிறப்பாக இருந்தது. உங்களுடைய சேவைக்கு நன்றி. உங்களுடைய பாடல் நான் ஒளிபரப்புவேன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி.
0: வாய்ப்புக்கு மிகவும் நன்றி அப்பா.
1: நன்றி. உங்களுடைய நீங்கள் அடுத்தவர்களை தட்டி கொடுக்கும் விதமும் இங்கே எழுதி கொண்டிருக்கின்ற பெயரை குறிப்பிட்டு அவர் என்றாக பாடுகிற அது வந்து ஒரு அருமருந்தம்மா. அது மருமருந்து. விமர்சனம் என்பது ஒரு நல்ல உயிர் சத்தாக இருக்க வேண்டுமே. சிலருடைய விமர்சனங்கள் சாட்டை அடி போல் இருக்கு, அது கூடாது. உண்மையிலே விமர்சனம் எனக்கு விரும்பினால் அது சரியாக இருந்தால் தானே விமர்சிக்க போகின்றோம். அந்த விமர்சனத்தை நான் அன்று பொக்கிஷத்திலே கொண்டு வந்தது போல இன்சொல்லாக இருக்க வேண்டும். சரியா? சிறப்பு. அது உங்களுடன் காணப்படுங்க. உங்களோட மட்டுமில்லை, இங்கே எழுதியவர்கள் வந்து வாழ்த்துக்குரிய அத்தனை பேரை நான் காணுவேன். எங்கள் முன்னியல் தமிழ் வானொலி
0: நகைச்சுவை ததும்ப எழுதுகிறார்கள்.
1: எங்களுடைய
0: ஜெயாவில ரொம்ப கலாய்க்கிறேன் நானே.
1: இல்லை, அது கலாய்ப்பது எல்லாத்தையும் உள்ள கிளர்ச்சி நன்றாக இருக்கின்றது. நன்றா. வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: நன்றி அப்பா. நன்றி அப்பா.
1: ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் வேளையிலே எல்லோருடைய பாடல்களையும் கொடுக்க வேண்டும். அதற்கிடையிலே கணபதி அவர்கள் 2-3 தடவைகள் அழைத்திருக்கின்றீர்கள் ஐயா. உங்கள் அழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கணும், வர வேண்டும் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது இன்னும் ஒரு அன்பு உறவு வருகின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? என்ன சொல்லுகிறார்கள்? என்ன சொல்லுகிறார்கள்? பவுன்ஸ் பவுன்ஸா போகிறதா? வாழ்த்துக்கள். சிறப்பு. சிறப்பான செல்வங்கள். சரி, இப்பொழுது இரண்டாவது பாடலை தர வந்திருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. எங்கே உங்கள் இரண்டாவது பாடலை தாருங்கள், கேட்போம்.
2: இது எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு ஐயா, முந்தி சின்னலையே பிடிச்சேன்.
1: அப்படின்னா எங்களுக்கும் பிடிக்கும், கொண்டு வாருங்கள், அந்த கேட்டு பகிர்ந்து கொள்வோம்.

காற்றில் நானே உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.

மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ்ந்து உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன்.

ஆயினும் கவிதைதான் எழுதுவேன் காற்றில் தானே. அனைத்து நனைந்தது தலகணைதான், அடுத்த அடி என்ன எடுப்பது நான், படுக்கை விரித்தது உனக்கெனத்தான், இடுப்பை வளைத்தேன்.

திறந்து அகச்சிறை இருப்பாயோ, இருந்து விருந்து இரண்டு மனம் இணைய உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நான்.

0: நான் எழுதுவேன் காற்றில் நானே. இது இந்த பழைய காதலியன் நினைச்சு பாடுற பாட்டு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாடி சிறப்பாக இருக்கிறது கூறும் வரை இப்ப பிரச்சனையே உருவாக்கி விட்டு உங்க மனைவி வீட்டுல இருக்கின்றார. என்றாலும் ஐயா அந்த நினைவுகள் மாறாமல் இருக்குந்தான். எப்படித்தான் மறைக்க பார்த்தாலும் மாறாதுதான். அதை நீங்கள் ஒத்துக்கொண்டு கூறிவிட்டீர்கள். நினைவுகள் நினைவுகளாகவே இருக்கட்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது ஒரு அற்புதமான பாடல் ஐயா இந்த பாடல். இந்த பாடல்லே வந்து பாடும் விதம் இது ஜேசுதாஸ் அவர்களுடைய குரலே வந்த பாடல் தானே. வரிகளும் நல்ல வரிகளும் சாரீரங்கள் எல்லாம் நல்ல சாரீரங்கள். ஏற்ற முறக்க வெதுகை மோனை அடுத்து அந்த ஆரோகண அவரோணங்கள் அடிக்கடி வந்து போகும். நல்லது ஒரு பாடல். சங்கதிகளும் அதற்கு நிறைந்தது. சிறப்பாக உங்களுடைய தொலைபேசி என்று சிறப்பாக தொழில்படுகின்றது. மிகவும் கவனமாக இருக்கணும் உங்கள் வார்த்தைகள். அதுகளெல்லாம் ஒரு எழுத்து ஒரு ஒரு ஒரு சிறு வந்தாலும் உடனே காட்டி தந்துவிடும். துல்லியமான தொலைபேசி. வாழ்த்துக்கள். அப்பாவும் பிள்ளைகளும் அழகாக வந்து பாடினீர்கள். இனிமையான அந்த பாடலை தந்து மகள வைத்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். கூறுங்கள், நீங்கள்தான் கூற வேண்டாம், நிகழ்ச்சியை பற்றி கூறுங்கள்.
0: எல்லாரும் வந்து பாடுங்க, நல்லா இருக்கு. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே ஒரு சந்தோஷம்.
1: சந்தோஷம். உங்களோட மைத்துனர் அவர்கள் இங்கே டொரண்டோவில் கேட்டுக்கொண்டு தானே இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியை உங்கள் பாடலை. மக்கள் எல்லோரும் பாடுகிறார்கள், கண்டிப்பா அவர்கள் கேட்க வேண்டும் இந்த நிகழ்வு. அவர்கள் தெரியும் மாதிரியா நீங்கள் தெரிய வையுங்கள். இந்த மணிக்கு இந்த நிகழ்ச்சியில நாங்கள் நிச்சயமாக குடும்பமே வந்து பாடுகிற சங்கீத குடும்பமாக வந்து வர வேண்டும். இந்த இவர்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட ஒரு நிகழ்வு கொண்டு வர போகின்றேன். பெரியவர்களை இணைக்காமல்
0: அது
1: விடுமுறை நாட்களிலே தான் அதை நான் அதை இப்பொழுது கொண்டு வரேன். இப்ப எனக்கு எல்லாம் நிகழ்ச்சிகள் நிறைய செய்யற நிகழ்ச்சிகளை குறைத்து வைத்துக் கொண்டிருக்கேன். அடுத்தவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதற்கு என்னுடைய தயாரிப்புகள் நிறைய இருந்தது, இப்ப குறைத்து கொண்டேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி கூட நான் செய்யும் பொழுது இந்த பாடுவோர் பாடலாமுக்கு திரும்ப மீண்டும் இப்ப நேரம் விடுமுறை விருப்பம் போன்று ஒரு நிகழ்ச்சியை தனியை கொண்டு வருவது உண்டு. ஆனால் இதை நான் உடனுக்குடனே தந்து கொள்கிறேன். ஏனென்றால் நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்துகின்ற மகளுக்கு சிரமங்கள் இருக்கின்றது. எல்லோருடைய நிகழ்ச்சியையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். தனியாக அப்பாவின் நிகழ்ச்சிகள் மட்டும்தான். நிறைய நிறைய நிகழ்ச்சி, எத்தனை நிகழ்ச்சியை நிறுத்தி வைத்திருக்கின்றேன் ஐயா, பிரத்தியமான நிகழ்ச்சிகள். ஆனால் இவர்களுக்கு நான் ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது கொண்டு வந்தால்தான் இவர்கள் எதிர்கால முன்னியல் தமிழ் வானொலியின் தாங்கிகளாக இருப்பார்கள். சிறப்பாக
0: அவர்களுடைய பிரத்யேக திறமைகள்
1: அந்த அதை ஊக்கப்படுத்த வேண்டும். நாங்கள் இப்ப அவர்கள் படிக்கும் பாடசாலையிலோ நான் முன்பு கூறினேன், அல்லது உங்களுடைய அயலே நடக்கின்ற ஏதும் விழாக்களிலோ எல்லாம் அவர்களுக்கு அந்த திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பங்கள் கிடைப்பது அரிது. ஏன்னா நான் அப்படியான இதிலிருந்தான் வந்தவன். நானும் ஒரு கலைஞனாக எங்களுக்கெல்லாம் நாங்களாக உந்தி கொண்டு வந்தமே தவிர எங்கள் நாடக பள்ளிகளில் சென்று நாடக அரங்கங்களில் அப்படி இல்லை. நாங்களாக எங்கள் திறமையை வெளிக்காட்டிய போது அது பாடசாலையிலேயே எனக்கு அதை ஆரம்பித்து விட்டது. என்னுடைய குருநாதர் ஆரம்பத்திலே 4.5 வயதிலே என்னை ஆரம்பித்து வைத்த என்னுடைய கலை காவடி இன்றை இத்தனை வரைக்கும் நான் அதை ஆடிக்கொண்டிருக்கின்றேன். அதேபோல் இவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து உலகளாக தெரிய வைக்கிறோம். இப்போ எல்லோருக்கும் தெரிகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் என்றால் சும்மா வந்து பாடிவிட்டு போகவில்லை. எவ்வளவு உள்வாங்கி உத்வேகத்தோடு பாடுகிறார்கள். வேறு உதவியின்றி அழகாக நெறிப்படுத்தி கொண்டு தங்களை தாங்கள் நெறிப்படுத்தி பாடும்போதே தங்களை தாங்கள் நெறிப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்டும் விதமாக அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி 1.5 நேரம் 1.5 நேரம் எடுத்துக்கொண்டு வந்தால் பாட்டு திறமை இருக்கு, பேச்சு திறமை இருக்கு, வேற கற்பனை திறமைகள் அவருக்கு இருக்கு, இசை திறமைகள் இருக்கு, அதைகளெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். அதற்கு நாங்கள் தான் உதவி செய்வோம். அவர்களுக்கு அந்த ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். நன்றி விக்னேஸ்வரன் அவர்களே, உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்ததுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நீங்கள் கேட்ட பாடல்கள் நீங்கள் எங்களை எல்லாம் மகள வைத்தது போல நீங்கள் விரும்பிய பாடல்கள் உங்களுக்காக இப்பொழுது ஒலிபரப்ப இருக்கின்றேன். கேட்டு மகிழ்வோம். நன்றியும் வணக்கங்கள்.
0: நன்றி.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் குண்டு பேச்சு. வணக்கம் அம்மா, எப்படி இருக்கின்றீர்கள்? இப்பொழுது இன்னொரு பாடல் பாடப்போகின்றீர்களா? எங்கே கொண்டு வாங்க பாடுங்கள், கேட்போம். உங்களுக்கான சந்தர்ப்பம் இது, கொண்டு வாருங்கள். கவனித்து கொள்ளுங்கள், பாடுங்கள். எங்கே கேட்போம்.
1: தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம், தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம், மணிகள் போலவே அசைந்து ஆடுதே தீபமே, ஏ அது காலம் காலமாய் காதல் கவிதைகள் பாடுமே. முத்து முத்து விளக்கு முத்தத்தில இருக்கு, முத்து பொண்ணு சா வெக்கத்தில பக்கத்துல நெருப்பா அத்த மக இருக்கா, முத்தம் ஒண்ணு கொடுத்தா குத்தம் இல்ல. தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம், மணிகள் போலவே அசைந்து ஆடுது தீபமே, அது காலம் காலமாய் காதல் கவிதை பாடுமே. முத்து முத்து விளக்கு முத்தத்துல இருக்கு, முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்துல பக்கத்துல நெருப்பா அத்த மக இருக்கா, குத்து முத்தம் ஒண்ணு கொடுத்த குத்தம் இல்ல. உள்ளையாத்து தண்ணி போல ஆசை அலைகள் அலைய, கொள்ளை போன கண்ணி நெஞ்சி கொஞ்சம் கலைய கலைய, உள்ளையாத்து தண்ணி போல ஆசை அலைகள் அலைய, கொள்ளை போன கண்ணி நெஞ்சி கொஞ்சம் கலைய கலைய, என்னோடு தானாட்டு வந்தாடும் பூங்காற்று, பொன்னான நாள் பார்த்து கொண்டாடும் கை கோர்த்து, குயில்கள் கோடி குலவை போடும் நாளும் இன்றுதானோ. தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம், மணிகள் போலவே அசைந்து ஆடுதே தீபமே, அது காலம் காலமாய் காதல் கவிதை பாடுமே. தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம், நெருப்பில்லாமல் தெரியலாமல் எரியுமான விளக்கு, இருக்கும் போது அருகில் வந்து வெக்கும் கொஞ்சம் விலகு, கனவை கூட கவிதையாக்கி புலம்பும் இளைய கவியே, கவிதை என்னும் சிறகு கொண்டு பறக்க வேண்டும் இனியே. வெண்ணிலவின் முன்னாலே விண்மீன்கள் ஊர்கோலம், கனிமை ஓடாதே என் கனவு தேடாதே, அரங்கம் பாடி அரங்கம் சேரும் நாளும் இன்றுதானோ. தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாதம், தீபங்கள் பேசும் இது

0: பேசும் இது கார்த்திகை மாசம், முத்து முத்து விளக்கு முத்தத்துல இருக்கு, முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்துல பக்கத்துல நெருப்பாத்தமாக இருக்கா, முத்தம் ஒண்ணு கொடுத்தா குத்தம் இல்ல, முத்து முத்து விளக்கு முத்தத்துல இருக்கு, முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்துல பக்கத்துல நெருப்பாத்தமாக இருக்கா, முத்தம் ஒண்ணு கொடுத்தா குத்தம் இல்ல. நன்றி சத்தா.
1: அழகாக அமைதியாக குரலினுடைய தன்மையை அறிந்து எனக்கு குரல் கொஞ்சம் பிரச்சனை தான் என்றது, அதற்கு அதிகம் பிரச்சனை கடுமை கொடுக்காமல் மெதுவாக அழகாக சிறப்பாக பாடினீர்கள். தொலைபேசியும் நன்றாக ஒத்துழைத்தது. நல்லது ஒரு பாடல். இந்த கடந்த நேயர் நேரம், நேயர் விருப்பம், விடுமுறை விருப்பம் போன்றவற்றில் எல்லோரும் ஒவ்வொருத்தர் கேட்ட பாடலாம் அந்த பாடலான முதலே முதல் மகளுக்கு பேத்தி கூறிவிட்டு தான் பாடின, நன்றாக இருந்தது. இனிமையான பாடல், அழகாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை அன்பு பேத்தி. கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து, நீங்கள் எங்களை எல்லோ எங்கள் எல்லோரையும் மகளவைக்கு வந்து பாடியதை போன்று நீங்கள் விரும்பிய பாடலாக கேட்ட பாடல்களை நான் இப்பொழுது ஒளிபரப்ப இருக்கின்றேன். அந்த வகையிலே எல்லோருக்கும் நன்றி வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள் என் அன்பு கொண்டு பேத்தி மீண்டும் சந்திப்போம் அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: அன்பு உறவுகள் அழகாக வந்து பாடிச்சு என்ற பகலிலே அத்தனையும் கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம். இந்த பகலிலே இன்றைய நிகழ்ச்சியில் வந்து இணைந்தவர்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்த பாடல், நாங்கள் கேட்டு மகிழக்கூடிய வகையிலே வந்து பாடிய அனைவரும் நீங்கள் விரும்பிய பாடலை தந்த வகையிலே உங்கள் பாடல்கள் இப்பொழுது ஒலிபரப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று மூன்றில் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடல் அந்நிகழ்வை முதலில் வந்து இணைந்து அழகாக மகிழ்வாக பாடி வைத்த ராணி சந்தன், எங்களுடைய மெர்சி சந்தன்ராஜ் அவர்கள் இனிமையான ஒரு பாடலை பாடியிருந்தார். இறுதியாக வருகிற வந்து சென்று வருவார். இவரை ஒரு தடவை எடுத்து விடுவோமா? நிகழ்ச்சி முடிந்தாலும் காரியமில்லை. வணக்கம், வணக்கம், வணக்கம் கணபதி அவர்களே, வணக்கம், வணக்கம் கணபதி அவர்களே, பி எல் கணபதி அவர்களே,
1: வாழ்த்துக்கள். மற்றும் இலங்கை மாவீரன் கேப்டன் பிரபாகர் ஐயாவோட பிறந்தநாள் அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவரை என்றும் பல கோடி மக்களின் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்கள் நினைத்தபடி கண்டிப்பாக கூடிய விரைவில் தமிழர்கள் விடுதலை பெறுவார்கள். அதை கண்டிப்பாக நான் வந்து இன்னைக்கு கூட சென்னை வில்லிவாக்கம் அகத்தீஸ்வரர் பெருமாள், அப்புறம் அங்கே ஒரு பெருமாள் சௌமியா வரதராஜ பெருமாள், அந்த தாமோதர பெருமாள் அங்கெல்லாம் போய் நான் அப்படியே ப்ரே பண்ணிருக்கேன். எல்லா கோயிலும் சேவை செஞ்சிருக்கேன். சேவை செய்யும் போது முதல் வந்து இலங்கை வாழ் மக்கள் தமிழர்கள் விடுதலை பெறணும், இந்திய சுதந்திரம் விளக்கிறது தப்ச மாதிரி இந்த இலங்கையில் இருக்க அந்த சிங்களம் கட்டணம் அவுட் ஆஃப் பிரச்சனை வெளியே வந்து விடுதலை பெறணும்னு நான் வேண்டியிருக்கேன். அப்புறம்தான் என் குடும்பத்தை பற்றி நான் சிந்திப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பிரபாகர் ஐயாக வாழ்த்துக்கிறோம். இன்று ஆறாம் நாள் வீர கூட இருந்த பெரிய பெரிய தொண்டர்கள் வீர வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்.
0: நன்றி வியல் கணபதி ஐயா அவர்களே, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்கும் அந்த எண்ணங்களுக்கும் எங்களும் நாங்களும் அதைத்தான் எதிர்நோக்கி இருக்கின்றோம். பிறந்த நாள் வந்து வந்து போகும், எங்களுக்கு சுதந்திர நாள் வேண்டும் என்று எண்ணும், அந்த சுதந்திரம் கிடைக்க வேண்டும், அது உங்கள் வாக்கு பலிக்க வேண்டும் என்று நானும் விரும்பி வேண்டி உங்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: 2024 ஒரு முற்றுப்புடி வரும். தமிழனுக்கு தமிழ் வந்து தமிழ் என்று சொல்லடா, தலைநிமி நில்லடான்னு பாரதிய வசமா நம்ம தலைநிமி கண்டிப்பா நிற்போம். 24
0: நிச்சயமாக அதை பலிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நான் இதுவரை நேரம் உங்களை எதிர்பார்த்திருந்தேன். இந்த 2 தடவை அழைத்தீர்கள், எடுக்க முடியவில்லை. மீண்டும் பாருங்கள் என்று கேட்டுவிட்டுதான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்தேன். அந்த வேளையில் நீங்கள் அழைத்தவுடன் மீண்டும் உங்களோடு இணைந்தவுடன் உங்களுடைய வாழ்த்து பலிக்க, உங்களோட வாக்கு பலிக்க வேண்டும், உங்களோட வாழ்த்து நிலை பெற வேண்டும். என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு நாங்களும் பயணத்தை செய்வோம். எங்கே இப்பொழுது உங்கள் பாடலை நாங்கள் கேட்போம். எல்லோரும் மகளும் மகளே, சென்னை மாநகரத்தில் வந்து வந்த வி எல் கணபதி ஐயா அவர்களே.
1: இன்னைக்கு சீமான் வந்து 2000 பேருக்கு சாப்பாடு போடுறாரு அன்னதனம். சீமான் வந்து சென்னையில ஒரு பெரிய கல்யாணத்துல இருந்து தமிழர் எழுச்சியான போட்டு சீமான் வந்து பிரமாதமா பண்றாரு. சீமான் வந்து சிறப்பா பண்றாரு.
0: நல்லது,
1: நல்லது. தம்பி
0: ஊடகங்கள்ல
1: அண்ணன் மாதிரி.
0: ஆம் ஆம், நன்றி ஐயா, நன்றி. இப்பொழுது உங்கள் பாடலை
1: ஓகே,
0: உங்கள் பாடலை கேட்போமா? கொண்டு பாருங்கள்.
1: பக்தி ஓகே. சிவசக்தி ரூயல்பவதி சத்ய பிரபுவிதும் நசேதேவம் தேவரகர குசலஹ பதுந்துபி அகஸ்மாவாம் ஆராத்யாம் அரிஹர விரிஞ்சாதி பிரபி பிரணதும் சோதும் ததமகிழ்த்த புண்ணியமக பிரபவதி ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி பரிபூரணி ஜகத்காரணி பரிபூரணி ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஒரு மான் மழுவும் கூண் பிழையும் சடைவா குழலும் பிழைவாகனமும் ஒரு மான் மழுவும் கூ பிறையும் சடைவா குழலும் பிடைவாகனமும் கொண்டு நாயகனில் குடித்தே கத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே ஜெகன்மோகினி ஆ ஜெகன்மோகினி சிம்மவாகினி ஜெகன்மோகினி சிம்மவாகினி ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகக்காரணினி பரிபூரணினி ஜகக்காரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜனனி ஜனனி ஜனனி சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்ததீர்த்தங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்ததீர்த்தங்களும் அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொழும் பூங்கடலே மலைமாமகளே அலைமாமகளே கலைமாமகளே அலைமாமகளே கலைமாமகளே ஜனனி ஜன ஜகமி அகமி ஜகக்காரணி பரிபூரணி பன்னரேக்கையுடன் சுயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே லிங்கரூபிணியே மூகாம்பிகையே பல ஸ்தோத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் பணிநேந்துவழும் மணி நேத்திரங்கள் சக்தி பீடமும் நீ சக்தி பீட்டமும் நீ சர்வமோக்ஷமும் நீ சக்தி பீட்டமும் நீ சர்வமோக்ஷமும் நீ ஜனனி ஜனனி ஜகமி அகமி ஜகக்காரணி பரிபூரணி ஜகக்காரணி பரிபூரணி ஜனனி ஜனனி ஜகமி ஜகமி ஜனனி ஜனனி ஜனனி ஜனனி கண்டிப்பா இந்த தாய் முகாம்பிகை கண்டிப்பா இதே பிரபாகருடைய பிறந்தநாளுக்குள்ள கண்டிப்பா ஒரு விடிகாலம் வரும். இதே 26
0: நன்றி ஐயா, நன்றி நன்றி. இனிமையான ஒரு சக்தி வாய்ந்த பாடல் ஒன்றை தந்தீர்கள், ஜனனி ஜனனி என்ற பாடல். அற்புதமாக உலகளாக இருக்கும் மக்கள் அத்தனை பேருக்கும் உயிர்கள் அத்தனை பேருக்கும் உய்வை கொடுக்கும் அந்த சக்தி நிறைவாக கிடைக்க வேண்டும். அந்த வகையில் நாங்களும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு காலங்காலமாக எவ்வளவோ இன்னல்களை சந்தித்து இறுதியில் மனம் குலையாமல் தொடர்ந்து நாங்கள் அந்த எண்ணத்தோடு இருக்கின்றோம். தெய்வத்தால் ஆகாததெனினும் முயற்சி தன் மெய் பறந்த கூலி தரும் என்பதற்கமைய இந்த தமிழ் உள்ளங்கள் உலகளாக இருந்து கொண்டு அந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றருக்கும் அரசன் ஆனால் நின்றருக்கும் தெய்வம் என்று தெய்வம் நிச்சயமாக பதில் தரும், தெய்வ சாட்சி இருக்கின்றது என்பதை நீங்களும் எடுத்து கூறியிருக்கின்ற உங்களுடைய வயதுக்கு உங்களுடைய அனுபவத்துக்கு உங்கள் வாயினால் இதை கேட்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்வாகவும் இருக்கின்றது, ஒரு தெம்பும் இருக்கின்றது. நிச்சயம் அது நிறைவேற

0: பாண்டிச்சேரி ஒரு கோயில், சனீஸ்வரர் பகவான் கோயில். வரும்போது போறதுக்கு 1000 ரூபாய் கட்டியாச்சு. அதனால நான் கோயிலுக்கு ஊரா ஊரா போயிட்டு இருக்கேன். எதுக்கு? இந்த தமிழர்களை விடுதலை பண்ணும் கண்டிப்பா. அடுத்த நவம்பர் 26 அதுக்குள்ள அவருடைய பர்த்டே அன்னைக்கு பல கோடி மக்கள் வானவடிக்கையோட ஒரு விழாவை ஸ்ரீலங்காவே விழா கோலமா இருக்கும் கண்டிப்பா.
1: கேட்கவே உள்ளம் பூரிக்கின்றது ஐயா. நான் வாழ்த்துக்கள் தேகம் புல்லரிக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுடைய அந்த நேர்த்திக்கும் நேர்த்திக்கும் தெய்வம் நிச்சயமாக பதில் கூடும் கூறும் என்று கூறுவோம். என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும் ஐயா என்று?
0: பாட்டை கொடுத்துருங்க. இந்த பாட்டு இப்போதைக்கு பிறந்தநாள், எவருடைய பிறந்த நாளைக்கு இந்த பாட்டை கொடுத்து பிரபாகருடைய ஆன்ம சாந்தினா இந்த பாட்டு கண்டிப்பா 26 தமிழர்கள் வெற்றி கோயில் நாட்டுவார்கள் கண்டிப்பாக.
1: நன்றி ஐயா, உங்கள் வாழ்த்து பலிக்க வேண்டும். வாழ்த்துக்கள் நன்றி. இணைந்து இறுதி நேரத்தில் நிகழ்ச்சி இறுதி நேரத்தில் வந்தாலும் உங்களுக்கு நல்வாழ்த்து சொல்லி நல்ல வாழ்த்துக்களை கூறி நல்ல பாடலை தந்திருக்கீர்கள். வாழ்த்துக்கள். நாங்கள் மீண்டும் சந்திப்போம் நல்ல முகத்தோடு, மகிழ்ந்த முகத்தோடு. நன்றி ஐயா.
0: புது புது புது புது பாடல்கள், சின்ன பசங்க அருமையா பாட செல்லக்கூடிய பெரிய பெரிய பின்னணி பாடம் வருவாங்க பசங்க. நல்ல
1: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் பலிக்க வேண்டும். உங்கள் போன்றவர்களின் ஆசீர்வாதங்கள் தான் எங்களுக்கு தேவை. நன்றி கணபதி ஐயா அவர்களே. நன்றி நன்றி நன்றி சகோதரா. நன்றி நன்றி. ஓம் நம சிவாய. சிவாய நமக கோன்வாலில் அமைந்திருக்கும் சிவபெருமான் ஆலயத்திலும் இன்று கார்த்திகை திருநாள் நடைபெற இருக்கின்றது. நாளையத்தினம் அதிகாலையிலே இந்த வீர மகத்தங்கள் உயிரை நீத்து மண்ணுள்ளே வித்தாக கிடப்பவர்களுக்கு மோட்ச அர்ச்சனை நடைபெற இருப்பது வழக்கம். அநேகமான ஆலயங்கள் அவர்களுக்காக நடைபெறுவது வழக்கம். அது நாளைய தினம் எங்கள் கோன்வால் சிவன் ஆலயத்திலும் நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிய தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆன்மா சாந்தி பெறுவது எப்பொழுதென்றால், எப்பொழுது அவர்களுடைய கனவு நினைவாகிறதோ, எப்பொழுது எங்கள் நினைவு மலர்கின்றதோ, அன்று அவர்களுடைய ஆத்மா அத்தனையும் சாந்தி அடையும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் தொடர்போம் நிகழ்ச்சியிலே. இது முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையின் பாடுவோர் பாடலாம் நேரம் இப்போது சரியாக நண்பகல் 12:46 உங்களுக்கு 11:15 இரவு நேரமாக இருக்கும் வேளையிலே இன்று முதலில் வந்து பாடலை தொடுத்து எங்களை மகள்கள் ஆழ்த்திய அன்பு பேர்த்தி எங்கள் முன்னியல் தமிழ் வானொலியின் பேர குழந்தை மேர்ஷி சந்தன்ராஜ் அவர்கள் கேட்ட பாடல் தித்திக்கு தே திரைப்படத்தில் ஒழித்த அந்த பாடலை அழகாக வந்து பாடியிருந்தார். அந்த பாடலையே ஒலிபரப்பும்படி கேட்ட வேளையிலே அந்த பாடல் இப்பொழுது மேர்ஷி குழந்தாய் உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கின்றதம்மா வருகின்றது.

மைனாவே. இனிமையான அந்த பாடலை கேட்டவுடன் மைனாவும் ஓடி வந்து விட்டது. இனிமையாக அழகாக பாருங்கள், இந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது எத்தனை பக்க வாத்தியங்கள் அங்கே இசைத்து கொண்டு சென்றது. அந்த பாடலை பாடியவில்லை, ஆனால் என் குழந்தை வந்து பாடும்பொழுது தனிய தன்னுடைய சொந்த குரலே தெளிவாக அந்த பொருள் விளங்கக்கூடிய வகையில் வார்த்தைகளை அடுக்காக தமிழ் வார்த்தைகளை வந்து பாடியது மிச்சக்கூடிய ஒன்றுதான். இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும். சிறப்பாக பாடின மேஷி, உங்களுக்கான அந்த பாடலை தந்து மகிழ்ந்தது முன்னியல் தமிழ் வானொலி. அந்த வழியிலே உங்கள் அன்னை ராணி, அன்பு மகளே ராணி சந்தன்ராஜ் அவர்களே, நீங்களும் வந்து ஒரு பாடலை பாடினீர்கள். யாருடைய குரல், யாரது யாருடையது என்று தெரியாத வகையில் இருவரும் சிறப்பாக பாடி எங்களை மகிழ வைத்த வேளையிலே அந்த பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படுத்த பாடல் ஒன்றை தந்திருந்து பாடியிருந்தீர்கள் அல்லவா? கோழி ஒரு கூட்டிலே, குஞ்சு குஞ்சு ஒரு கூட்டிலே என்ற பாடல். அந்த பாடலை இப்பொழுது ராணி உங்களுக்காக ஒலிக்கின்றது முன்னியல் தமிழ் வானொலியில்.

0: என்னடா தண்ணி சிரிக்கிற?
1: அம்மா அப்பா இத பாத்தீங்களா?
2: ஆமாண்டாமா, அது கோழி, அது சேவல், அது குஞ்சு.
1: அப்பா சேவல், அம்மா கோழி, நான் கோழி குஞ்சு.
2: சேவலுக்கு கோழி மேல ஆசை,
1: கோழிக்கு சேவல் மேல ஆசை, இந்த பாப்பா கோழிக்கு ரெண்டு பேர் மேல ஆசை.
2: போய்கிறேன்.

0: லோக்கலைசேஷன்.
1: இனிமையான அந்த பாடல் அற்புதமாக பாடி சென்றது. காற்றலையிலே கோழி ஒரு கூட்டிலே, சேவல் ஒரு கூட்டிலே என்று ஒரு குழந்தை குருவி குஞ்சு கோழி குஞ்சு பாடுவது போன்ற பாடலை, குழந்தை பிள்ளை பாடுவது போன்ற அந்த பாடல், அந்த பாடலை கேட்கும்பொழுது எங்கள் உள்ளத்தில் என்ன எண்ணம் தோன்றுகின்றது? குழந்தைகளுக்காகத்தான் குடும்பம், கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் என்று வாழ்ந்து அந்த குழந்தைகளை இன்றவுடன் குழந்தைக்காக வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனை குறைகள் சுமைகள் தீர்க்காத துன்பங்கள் வந்தாலும் அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு மனதில் அடக்கிக் கொண்டு குழந்தைகளுக்காக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். இந்த நிலை எத்தனை குடும்பங்களில் இருக்கின்றது, எத்தனை குழந்தைகள் என்று திசை தெரியாமல் போகின்றது. காரணம், அன்னையும் தந்தையும் பிளவுபட்டு இருக்கும்போதே அந்த குழந்தையின் வாழ்வு சின்ன பின்னப்பட்டு விடும். அற்புதமான ஒரு பாடல், இனிமையான அந்த பாடலை விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா, விஸ்வநாதன் ஐயா அவர்களுடைய இசையிலே வந்த பாடல். இந்த குழந்தை குரலில் இருந்தாரே எம் எஸ் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் பாடிய பாடல், அற்புதமான பாடல். இதுக்கு குழந்தையாக நடித்த அந்த குழந்தை நட்சத்திரம் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் கவனிக்க வேண்டும், இந்த பாடலை கேட்கும்பொழுது பாடல் இனிமையாகத்தான் இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது என்றாலும் அது என்ன கருத்து என்பதை உணர்ந்து பார்த்தால் உண்மையிலே அது எங்கள் எல்லோருக்கும் சிறப்பால் அடித்தது போன்று, நாங்கள் எங்களுக்குள்ளே உள்ள விரோத குரோதங்களை வெளிக்காட்டி பிரிந்து போகாமல் குழந்தைக்காக எத்தனை தியாகங்களை எங்களால் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தால் அந்த குழந்தை செல்வங்கள் நன்றாக வளர்ந்து எங்கள் பெயரை சூறி இந்த நாட்டிலே நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ முடியும். இன்றும் நாங்கள் பார்க்கின்றோம் இத்தனை ஊடகங்கள், இத்தனை விவரங்கள், உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள், ஏன் இந்த திரைப்பட துறைகளில் உள்ளவர்கள் கூட இந்த நிலையை எட்டிக்கொண்டிருக்கின்றார்கள், ஏன் என்று தெரியவில்லை. நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை எங்கள் குழந்தைகளுக்கு ஆகத்தான் என்பதை எண்ணிக்கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். அடுத்த பாடலை ஒரு தாத்தாவும் கேட்கும் வகையிலே ஒரு பேத்தியும் பாட்டியும் வந்து பாடிய பாடலாக என் அன்பு கொண்டு பேத்தி ஜேஜியாவே நான் பாடலை கேட்டபோது நான் மீண்டும் வந்து கூறுகிறேன் தாத்தா என்று விட்டு வந்து பாடி காட்டிவிட்டு சென்றார். அவருக்கான பாடல் நான் முதலே தீர்மானித்து வைத்திருந்தேன், அவருக்காக ஒலிக்க வேண்டிய பாடல் எனக்கு விருப்பமான அந்த பாடலை பாடியிருந்தார் அல்லவா. அந்த பாட்டியை மீண்டும் ஒரு முறை பாட்டியின் குரலே அந்த பாடலை கேட்போம் என்று ஜேஜியா உங்களுக்காக தாத்தா தரும் பாடல் இதுதான். அந்த பாடல் உங்களுக்காக ஏ

இனிமையான அந்த பாடல் நாங்கள் கேட்கும் வேளையிலே அன்புடன் குண்டு பேத்தி வந்து குரலை மாற்றி பாட்டியாகவும் பேத்தியாகவும் பாடி சென்ற வேளை அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அவன் கேட்டு மகிழ்ந்திருப்பார் என்று எண்ணும் வேளையிலே முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் பாடுவோம் பாடலாம் நிகழ்வில் வந்து பாடி எங்களை எல்லாம் மகள் வைத்த அன்பு உறவுகளை நீங்கள் மகளும் மன்னம் நீங்கள் கேட்ட பாடலையும் தந்து மகள்கின்றது முன்னில் தமிழ் வானொலி. அந்த வகையிலே திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மலையிலே நனைந்து தன்னுடைய குரல் வளம் சரியாக இல்லை என்று தெரிந்தும் உருக்கத்தோடு வந்து இன்று கார்த்திகை திருநாள் என்று முருகன் பாடல் ஒன்றை தந்திருந்தார். உள்ளம் உருகுதையா என்று இன்று 6-7 தசாப்தம் சதா தசாப்தங்களை தாண்டிய பாடல் மிகவும் சிறப்பாக பாடிய அந்த குலைவும் அந்த உருக்கமும் எங்களை மகளை வைத்தது கிருஷ்ணா. இதோ உங்கள் பாடலையும் காற்றலையில் தருகின்றேன்.

ஏழுசை வேந்தர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலே குலைவோடு குரலான குலைவான குரலான உருக்கமாக பாடும் உள்ளம் உருகுதையா அந்த பாடலை உருக்கத்தோடு பாடிய எங்கள் கிருஷ்ணன் அவர்களே இந்த பாடலை கேட்டு நாங்களும் மகிழ்ந்தோம். உள்ளம் உருகும் அந்த கலியுக கந்தன் எங்கள் எல்லோருக்கும் கருணை புரிய வேண்டும். இந்த கார்த்திகை திருநாளில் அவர் நினைத்து கேட்ட பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சவை. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே வந்து பாடிய அன்பு நேயர்கள் விரும்பும் வண்ணம் உறவினர்கள் விரும்பும் வண்ணமும் பாடியவர்கள் பாடிய பாடல்களோடு அவர்கள் விரும்பும் விருப்பமாக ஒலிபரப்பாகும் இந்த பாடல்கள். அடுத்து வரும் பாடல் திருப்புகளை பாடி எங்கள் மனத்தை எல்லாம் மகிழ வைத்து பாடலையும் பாடி காட்டிய அன்பு மகள் ரேவதி ஒரு பாடலையை கேட்டிருந்தார். காண ஆயிரம் கண் வேண்டும் முருகனை என்ற பாடலை கேட்டபொழுது அந்த பாடலை பலர் பாடியிருக்கின்றார்கள். இருப்பினும் மாற்று மதத்தில் இருக்கின்ற கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் டாக்டர் சங்கீதத்திலே இசை அரசராக இருக்கின்றார். அவரின் குரலே பாடிய அந்த பாடலை கேட்போமா ரேவதி உங்களோடு நாங்களும்.

இந்த பாடல் கச்சேரியில் பாடிய பாடல் போல் அல்லவா ஒலிக்கின்றதுன்னு நீங்கள் கருதுகிறீர்களா அன்பு உறவுகளே? இந்த பாடலின் இசை பின்னணி இசை கொஞ்சம் தடையாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. மீண்டும் ஒரு பாடலை நான் தேடி எடுக்கின்றேன். அவருடைய பாடலை தருவதற்காக தோன்றுகின்றதா பாடல் என்று பார்ப்போம். நல்ல பாடல். அந்த பாடலை அவர் தந்திருக்கின்றார் மாற்று மதத்தில் உள்ளவர்.

முரளனை காண கண் ஆயிரம் வேண்டும் என்ற அந்த பாடலை உருக்கமாக உள்வாங்கி பாடியிருக்கின்றார் அடுத்த மதத்தைச் சேர்ந்தவரான கே ஜே ஜேசுதாஸ் ஐயா டாக்டர் அவர்கள். சங்கீதத்தில் ஞானம் உள்ளவர்களுக்கு சமயம் வேறு, மொழி வேறு என்பது தெரியாது, சங்கீதம்தான் தெரியும். அந்த சங்கீதத்திலே உள்வாங்கி முருகனை உள்ளார கண்டு பாடியவர். இனிமையான பாடல். இந்த பாடலை பலர் பாடியிருக்கின்றார்கள் என்று ஜெசுதாஸ் அவர்களின் குரலையும் கேட்டு மகிழ்ந்தோம். ரேவதி மகிழ்ந்திருப்பீர்கள் என்றும். இந்த வேளையிலே அடுத்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து வந்து அப்பாவும் பிள்ளைகளும் அசத்தி சென்றார்கள் என்று பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே. அதில் முதல் அப்பா விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து ஆறு தசாப்தங்களை தாண்டிய ஒரு பாடல், இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து, பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். இதோ அந்த பாடல் விக்னேஸ்வரன் உங்களுக்காக.

இனிமையான அந்த பாடலை கேட்டவர்களே, அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கிறது அவர் மகள் சாம்பவி செல்வக்குழந்தை. நீங்கள் வந்து பாடிவிட்டு ஒரு பாடலை கேட்டிருக்கீர்கள், பூமி என்ன சுத்துது, எதிர் நீச்சல் திரைப்படத்தில் ஒலித்த பாடல் அல்லவா, இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

இளைய தலைமுறைகளின் பாடல்களை சுமந்து வந்து பாடி காட்டி எங்களை மகிழ வைத்த அன்பு செல்வம் சாம்பவி, உங்கள் பாடலை கேட்டபோது உங்கள் சகோதரன் சந்தோஷ் விக்னேஸ்வரன் அவர்களும் இங்கிலாந்து நாட்டிலிருந்து அழகாக தமிழ் மொழியை உச்சரித்து பாடும் இந்த வேளையில் அவர் தந்த பாடல் பைரவா திரைப்படுத்த பாடல் ஒன்று, அழகிய சூடான பூவி. இனிமையான அந்த பாடலையும் சந்தோஷ் உங்களுக்காக ஒலிக்கின்றது, கேட்போமா?

0: இளைய தலைமுறைகளின் பாடலாக வந்து ஒலிக்கும் வேளையிலே, இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்தாலும் இனிமையாக தமிழ் சொற்களை பேசி மகிழ்ந்து தமிழ் சொற்களிலே வருகின்ற பாடலை கேட்டு பாடி காட்டி சென்ற அன்பு உறவுகள் செல்வங்களுள் அடுத்த செல்வம் சயந்தவி விக்னேஸ்வரன் அவர்களும் பாடி மகிழ்ந்து விட்டு ஒரு பாடலை தந்திருக்கின்றார். மாரி இரண்டு திரைப்படுத்து பாடல், ரவுடி பேபி. சயந்தவி, உங்களுக்கான பாடல்
1: இதுவோ ஒரு ஃபீலா ஜாலியா இருக்குல்ல.
2: Yeah, Rowdy Baby.

எளிமையான அந்த பாடல், இளைய தலைமுறையின் பாடல்கள் ஒரு பாடலாக ஒலித்த பாடலே சயந்த் வி விக்னேஸ்வரன் அவர்களுக்காக ஒலித்து சென்ற இந்த பாடலை தொடர்ந்து நேரம் சரியாக 1:34 கனடாவில் நண்பகலாக இருக்கும் வேளையிலே தென்னகத்தில் 12:04 என்று காட்டிக்கொள்ளுகின்றது இரவு நேரம். அந்த வேளையில் இங்கிலாந்து நாட்டிலும் நேரம் 5:34 காட்டும் வேளையில் அடுத்த பாடலை தர இருக்கின்றேன். தர்மபுரியிலிருந்து சாந்தி அவர்களும் வந்து இனிமையான பாடலை தந்து மகிழ்ந்துவிட்டு கேட்ட வேளையில் மனம் படைத்தேன் நினைப்பதற்கு என்ற பாடல் வருகின்றது. கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து கேட்போமா?

அற்புதமான அந்த பாடல், கருத்தாளம் உள்ள ஒரு பக்தி பாடல். வாழ்க்கையில் என்ன கடவுளும் இப்படி செய்ததா என்று எண்ணுவதற்கு அல்ல, அழகன் முருகன் சக்தி வாய்ந்தவர் என்று படைத்த வேளையிலே உயிர்கள் அத்தனைக்கும் இச்சா சக்தி, ஞான சக்தி என்று இரண்டு சக்திகள் இருக்கின்றது. அந்த இரண்டு சக்திகளையும் தான் அங்கே ஒருங்கிணைத்து பாடப்பட்டிருக்கின்றது. அந்த பாடலே முருகனுக்கு இருக்கின்ற இச்சா சக்தி, ஞான சக்தி இரண்டையும் கொண்டு ஆட்சி செய்கின்றார், இந்த உயிர்களை காக்கின்றார். எங்களுக்கும் இருக்கின்றது சொல்வேல், செவ்வேல், கைவேல், கண்வேல். இந்த ஆயுதங்கள் எங்களிடம் இருக்கின்றது. இது பாயாமல் நாங்கள் வாழ்ந்ததும் இல்லை, இதை பாய விட்டு நாங்கள் வாழ்வதும் இல்லை. அந்த இச்சாசக்தி ஞானாசக்தி என்பதற்கு உருவம் கொடுத்து கதையை புனைந்து வள்ளி தேவ யானை என்று வகுத்தார்களே தவிர, அவர்கள் அங்கே ஆசா பாசங்களுக்கெல்லாம் அடுத்தவர்களாக தான். அங்கே இச்சாசக்தி இருந்தாலும் ஞானாசக்தி ஒன்று இருக்கின்றது. இந்த இரண்டு சக்திகளை நிர்வகித்து தான் வள்ளி தேவையான என்பதை நாங்கள் ஆன்மீக ரீதியிலே அறிந்து கொள்வோம். அன்பு உறவுகளே, இந்த வேளையிலே நீண்ட நேரம் அதில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சாந்தி வந்து பாடி காட்டி அந்த பாடலையை கேட்டு மகள் இந்த வேளையில் இன்னும் ஒரு பாடல் பாடி காட்டி அந்த பாடலை தாருங்கள் என்று கேட்டு சென்றவர் எங்கள் அன்பு சந்தன் ராஜ் அவர்கள். அவர்கள் தந்த பாடலையும் கேட்க இருக்கின்றோம். அதற்கு முன்பு இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்தில் வந்து எங்களையெல்லாம் பாடி மகிழ்வித்து விட்டு, எங்களையெல்லாம் பாடி பாடி காட்டி மகிழ்வித்தவர்கள் அவர்களின் பாடலாக, அவர்களும் மன விருப்பமாகவும் ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்கள் நீ இல்லாத போது எங்கும் என்ற பாடல், இளமை கோலம் திரைப்படுத்த பாடல் அல்லவா. மகளும் மனைவியும் அந்த பாடிய வேளையில் தானும் பாட வேண்டும் என்று வந்து அழகாக பாடி எங்களை மகிழ்வித்த சந்தன்ராஜ், உங்களுக்கான பாடல்.

0: என்ன அந்த பாடல்? உணர்வோடு பாடி சென்ற வேளையிலே உணர்வோடு வந்து பாடி காட்டிய சொந்தன்ராஜ் அவர்களே, உங்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்ந்து இப்பொழுதும் மகிழ்ந்தோம் என்று கூறும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையின் பாடுவோர் பாடலான் நிகழ்விலே இறுதியாக வந்து அற்புதமாக ஒரு பாடலை தந்து வாழ்த்து கூறி தமிழுக்கும் தமிழனுக்கும் தமிழ் மண்ணுக்கும் சுதந்திரத்துக்காக தன்னுடைய உள்ளம் என்னென்ன செய்கின்றது என்பதையும் எடுத்துக் கூறி வாழ்த்துக்களை கூறி எதிர்பார்ப்பை நிறைவேறும் என்ற முழுமையான ஒரு எண்ணத்தையும் எங்களுக்கு புகுத்தி சென்ற அன்பு சகோதரர் டி எல் கணபதி அவர்கள் சென்னையில் இருந்து வந்திருந்தார். மிகவும் நீண்ட கால உறவு. அவர் தந்த பாடல் ஜனனி ஜனனி என்ற பாடல் இப்பொழுது அவருக்காக ஒலிக்கும் வேளையில் நாங்களும் கேட்டு மகிழ வேண்டிய பாடலாக கேட்போமா?
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

ஜகத்தை படைத்தாள வந்த ஜெகம் நீ என்று ஆரம்பி அழைக்கக்கூடிய சர்வ தீர்த்தமும் கொண்டு சர்வ மோட்சமும் தரும் அந்த ஜனனியின் அருள் கிடைக்க வேண்டும். இந்த உலகெல்லாம் பறந்து வாழும் தமிழ் இனத்தின் தாகம் தீர வேண்டும் என்ற அற்புதமான ஒரு அடங்காத தாகத்தை கொண்டுள்ள அன்பு கணபதி அவர்களே, உங்களுடைய எண்ணமும் அதே எண்ணம் எங்களிடம் இருக்கின்றது. எங்களுடைய எண்ணமும் ஈடேறும் வண்ணம் இந்த சக்தியின் அருள் கிடைக்க வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் அந்த விமோசனம் கிடைக்க வேண்டும். அதை நாங்கள் கண்டு கழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு சர்வ வல்லையும் உள்ள சக்தியை வணங்கும் இந்த வேளையிலே செவ்வேல், சொல்வேல், கைவேல், கண்வேல் இது அத்தனை இருந்தாலும் அங்கு ஞானவேல் கொண்டு அருள்வேல் பாலித்து அருள்வேலினால் அருள் புரியும் அந்த கந்தனின் கார்த்திகை திங்கள் பெருநாளிலே அவன் அருளையும் வேண்டி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். இன்றைய நிகழ்விலே வந்து அன்பாக பல் சுவையோடு வந்து பாடி சென்றார்கள். எல்லா விதமான இசைகளும் பழைய புதிய இடைக்கால புதிய பாடல்களில் அமர்ந்து கலந்து எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாமுக்கு முதுகெலும்புகளாக நாங்கள் இருக்கின்றோம் நிகழ்ச்சிகளுக்கு என்று கூறி தமிழை வளர்க்க துடிக்கும் எங்கள் செல்வ குழந்தைகளுக்கும் வாழ்த்து கூறி, அவர்களை ஊக்குவித்த பெற்றோருக்கும் வாழ்த்து கூறி, அவர்கள் வந்து பாடிய வழி அவர்களுக்கு ஆக்கமான அன்பான அளவிறந்த உற்சாகத்தை கொடுத்து வாழ்த்து கூறியவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் அருணையை வேண்டிக் கொள்ளும் இந்த வேளையிலே இன்றைய சிறப்பாக நடந்தது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நேரம் 1:54 எங்களுக்கு தொட்டுக்கொண்டது. இந்த வேளையிலே உலகெல்லாம் பறந்து வாழுகின்ற இந்த உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வு காண வேண்டும். அது மிக முக்கியமாக இருந்தாலும் அது இருந்த வேளையும் அமைதி, சாந்தி, மகிழ்வு ஏற்பட வேண்டும். மனித நேயம் மலர வேண்டும், அறம் தழைக்க வேண்டும், அதை அள்ளி கொடுக்க வேண்டும் அந்த அனுகூலத்தை இறைவா என்று கேட்டு எதிர்காலத்தில் அல்ல இன்றே அது கிடைக்க வேண்டும், நாளையே கிடைக்க வேண்டும் என்று எங்களுக்கு நிம்மதியான நிம்மதி கிடைக்க வேண்டும். எப்பொழுது கிடைத்தாலும் அது நிம்மதியாக கிடைக்க வேண்டும் என்று இருக்கிற கோபி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் இணைந்து வேண்டி வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி உணர்வுடன் மீண்டும் சந்திக்கும் வரை, நாளைய தினம் எங்களுக்கு பாட்டு சவாரி இருக்கின்றது தானே, சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த காற்றலையிலும் விடவேற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வோம் வாழ்வோம் பலமாக என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். 2023 மாதத்தின் 26வது நாள் எங்கள் தாகம் தீர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் பலமுடன் வாழ்வோம் அன்பு உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு

தெளிவான அந்த கனேடிய தேசிய கீதம் தமிழிலே பாடுவதற்கு வசதி கொடுத்த இந்த நாட்டுக்கு நன்றி கூறி, இந்த நாட்டை மதிக்கும் நாங்கள் அனைவரும் கனடியா நாட்டின் பிரஜைகள் என்ற ஒரு உணர்வோடு வாழும் வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்த நாட்டுக்கு நன்றியை கூறிக்கொள்ளும் வகமாக அந்த தேசிய கீதத்தை மீண்டும் இன்னொரு மொழியிலே கேட்கின்றோம்.

பல மொழிகளிலும் எங்கள் நாட்டிலே கனடா தேசிய தினத்தை மகிழ்வோடு உணர்வோடு கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த வருடம் நாங்கள் வெளியில் சென்று அப்படி எங்களால் கொண்டாட முடியவில்லை. ஏனென்றால் இன்றைய சூழலுக்கேற்ப அவர்கள் அதை குறைத்து வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் தமிழிலேயே கேட்டோம், ஆங்கிலத்திலே கேட்டோம், பிரெஞ்சு மொழியிலே கேட்டோம். பன்மொழி மக்கள் வாழும் இந்த நாட்டிலே அனைவருக்கும் முதலுரிமை கொடுத்து அனைவரும் தங்கள் உயிராக மதிக்கும் இந்த கனடாவை, கனடாவினுடைய நாளை பிறந்த நாளை என்று கூறலாம். இந்த கனடா என்று அழைக்கின்ற நாடு இன்றைக்கு 154வது வருடத்தை காண்கின்றதை மகள் போல 154க்கு மேற்பட்ட நாடுகளில் வந்த அத்தனை மொழிகளிலும் தங்கள் மொழிகளிலே தங்கள் கலை கலாச்சார பண்பாடுகளோடு கனேடிய பின்னணியோடு நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளத்தை கொண்ட இந்த கனடா இந்த மக்களுக்கு ஒரு வேற்று பிரிப்பு என்ற எண்ணம் இல்லாமல் எல்லோரும் கனடியர்கள் என்ற எண்ணத்தை, தேசிய ஒற்றுமையை, தேசிய மனப்பான்மையை வளர்த்து வைத்திருக்கின்ற நாடு, தேசிய உணர்வோடு நாங்கள் அனைவரும் இந்த கனடா நாட்டின் கொடிக்கு மதிப்பு கொடுத்து, இந்த மண்ணுக்கு மதிப்பு கொடுத்து, இந்த அரசியல் சட்டத்திட்டங்களுக்கு அமைய நாங்கள் பின்பற்றி வாழ்ந்து வாழ்வில் முன்னேறுவோம் என்ற எண்ணத்தோடு, எதிர்கால நம்பிக்கையோடு, ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக எங்களுக்கு கிடைத்த இந்த நாடு, நாங்கள் பிறந்த நாட்டை விட்டு வந்துவிட்டோம், பிறந்த மண்ணை பார்க்க முடியாது, பிறந்த மண்ணில் எங்களுடைய சுதந்திரத்தை இழந்துவிட்டோம், பிறந்த மண்ணில் எங்களுக்கு இருக்கின்ற பிரஜா உரிமையை இழந்துவிட்டோம் என்ற ஒரு துன்பம் ஒரு பக்கம், அது சாதகமாகத்தான் அது இப்பொழுது தோன்றுகின்றது. எங்களுக்கென்று ஒரு நாடு, எங்களுக்கென்று ஒரு மண், எங்களுக்கென்று ஒரு சுதந்திர பூமி கிடைத்திருக்கின்ற நம்பிக்கையோடு எதிர்கால சந்ததிகள், எங்கள் சந்ததிகள் தமிழ் உணர்வோடு உணர்ந்து வாழக்கூடிய வகையில், எங்கள் பண்பாடு கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடிய வகையில் சுதந்திரம் கிடைத்த இந்த நாட்டை நாங்கள் எங்கள் உயிரின் மேலாக மதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை. எங்கள் நாட்டிலே, நாங்கள் பிறந்த நாட்டிலே எங்கள் மொழியை, எங்கள் மதத்தை, எங்கள் இனத்தை வளர்த்துக் கொள்ள முடியாமல் எதிர்கால சந்ததிகளை தொலைத்து விட்டு வந்த எங்களுக்கு இந்த நாடு எங்களுக்கென்று ஒரு சுதந்திரத்தை கொடுத்து, இது உங்கள் சுதந்திர நாடு, நீங்கள் இதையே சுதந்திர நாடாக பெற்றுக் கொள்ளுங்கின்ற வகையிலே, எனக்கு பின்வந்தவர்கள், எங்களுடைய சந்ததியினர்கள் அனைவருக்கும் இது ஒரு எதிர்கால எங்களுடைய நாடு என்று கூறக்கூடிய வகையிலே உணர்வை தந்து, உயிர் வாழ்வு வழியை காட்டி, உயர்ந்து வரும் நிலையை காட்டிய இந்த நாடு. அதனால் இதுவே எங்கள் நாடு என்று நாங்கள் இதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டோம். எங்களுடைய சந்ததிகள் இங்கு வாழ முடியும். பல்லாயிரக்கணக்கான லட்சோப லட்சம் மக்கள் வாழுகின்றோம். அவர்கள் அத்தனை பேரும் கனேடியர்கள், நாங்கள் கனேடியர்கள் என்ற உணர்வோடு, இது எங்கள் நாடு என்ற உணர்வை ஊட்டி எங்களை வளர்த்து விட்டிருக்கின்றார்கள். இதில் எந்த பாகுபாடு பேதங்கள் இல்லை. எல்லோரும் சமம், சமத்துவமான ஒரு நாடு என்று கூறலாம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பெருமையோடு இதை கூறிக்கொள்ளுகின்றேன். காற்றலையில் பகிரங்கமாக உங்கள் அனைவருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இது ஒரு பதிவாகவே அமையும் என்று எண்ணுகின்றேன். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, நன்றியோடு, அரசியல் நீரோட்டத்தில் எங்கள் தமிழர்கள், எங்கள் தமிழ் உறவுகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசியல் யாப்புகளிலே கலந்திருக்கின்றார்கள். இந்த அரசியல் சீர்திருத்தங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு அந்த முதலிடம், எங்கள் பண்டிகைக்கு முதலிடம், பாராளுமன்றத்திலேயே தைப்பொங்கல் திருநாளை அழகாக கொண்டாடக்கூடிய ஒரு நாடு. தைப்பொங்கல் தமிழ் தமிழர் திருநாள் என்று அகில கனடாவிலும் இருக்கின்ற தமிழர்கள், பெருமக்கள்கள், குடிமக்கள்கள், உத்தியோகத்தர்கள், அலுவலகர்கள் என்று மட்டுமல்ல, அரசிய ஊழியர்கள், அரசாங்கத்தை நடாத்துனர்கள், மந்திரிகள், பிரதானிகள் கூட வந்து கலந்து கொண்டாடுகின்ற ஒரு சம்பவத்தை நீங்கள் முகநூல்களில் பார்த்திருக்கலாம், யூவலைத்தளங்களில் பார்த்திருக்கலாம், ஊடகங்களில் கேட்டிருக்கலாம். இன்று மாலை கூட நிகழ்விலே வந்து விவரமாக இந்த கனடா எப்படி எத்தனையாவது என்று பிரகாஷ் கூறியிருந்தார். செய்தி பகுதிகளில் எல்லாம் பகிரங்கமாக வந்த செய்திகள் இது. அதனால் நாங்கள் நாங்களாக வாழ்வதற்கு, எங்களை அடையாளம் காட்டிக்கொள்வதற்கு, எங்கள் கலாச்சார விழுமியங்கள் பண்பாடு வழிகளை வகுத்து தருவதற்கு தந்த இந்த நாட்டை நாங்கள் கவனமாகவும் நிதானமாகவும், எங்கள் நாடு என்ற தேசிய மனத்தோடு, உலகளாக இருந்து இங்கே எங்களை போன்ற அகதிகளாக வந்தவர் அத்தனைகளையும் சகோதரர்களாக எண்ணிக்கொண்டு வாழுகின்றோம். எங்களுக்கு குடியுரிமை தரும் வேளையிலே பல நாடு மக்களுக்கு ஒன்றாக கொடுப்பார்கள். அந்த வேளையில் நாங்கள் அதுக்குள்ளே குழுமியிருந்து 400-500 பேர் இருந்து கொண்டு ஒவ்வொரு கையை ஒவ்வொருவர் பிடித்து ஆடிக்கொண்டு இந்த தேசிய கீதத்தை பாடுவோம்.
நாங்கள் அத்தனை பேரும் சமம், இந்த ஒரு குடையின் கீழ் ஒரு கொடியின் கீழ் வாழ்கின்றோம், இதுதான் எங்கள் கொடி, இதற்கு விசுவாசமாக இருப்போம் என்ற கருத்துக்கு அமைந்த அந்த எனக்கு வாழ்வும் வழியும் தந்த நாடு என்று வரும் கருத்துக்களுக்கு அமைந்த அந்த தேசிய கீதத்தை தமிழில் யாத்து 150வது ஆண்டு விழாவிலே கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட சிறுவர்களும் அமைப்புகளிலும் உள்ளவர்கள் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடினோம். ஆனால் இன்று அப்படி கொண்டாட முடியவில்லை. இருப்பினும் மனதாலே கொண்டாடவும், வீடுகள் எங்கும் பார்த்தாலும் கனடா கொடி அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது சிவப்பு வெள்ளையிலே. அந்த மீப்பிள் என்ற மரத்தின் இலைதான் எங்களுடைய சின்னம். எங்கு பார்த்தாலும் உயர்ந்து பறக்கின்றது அந்த கொடிகள். ஒவ்வொருத்தரும் பகிரங்கமாக கொண்டு சென்று நடத்தாது விட்டாலும் வீடுகளிலே இருந்து கொண்டு மகிழ்வாக கொண்டாடுகின்றார்கள். வழக்கம் வளமையாக வாகனங்களிலே கொடியை பறக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொடி பறந்து கொண்டிருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்பே தொங்க விட்டு விடுவார்கள். அது அவர்கள் ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்களாயிருக்கும். அத்தனை பேரும் கனேடியர்கள் என்ற உணர்வோடு தான் செய்கின்றார்கள். கனேடியர்கள் என்ற அந்த மனத்தோடு தான் செய்கின்றார்கள். அந்த கனடா தினம் வருவதற்கு முன்பாகவே விடுமுறை நாட்களுக்கு மக்கள் வீடுகளில் இருப்பார்கள் என்று அங்காடிகளில் எல்லாம் விலைகள் எல்லாம் விசேஷ விலைகளில் குறைத்து கொடுப்பார்கள். எல்லா வசதியும் செய்து கொடுப்பார்கள். காசு தேவை, காசும் கிடைக்கின்றது தான். நாங்கள் உழைக்கின்றோம், சம்பாதிக்கின்றோம், அரசாங்கம் உதவி செய்கின்றது. அந்த எல்லா விதமான பாகுபாடு இல்லாமல் ஒரு கனடாவில் பிறந்த ஒரு கனடா பிரஜை எதை செய்கின்றாரோ நாங்களும் அதை செய்யக்கூடும், முடியும். பிரஜா உரிமை பெற்றபடியா எந்த விதமான பாகுபாடும் இருக்காது. ஒருவரை ஒருவர் கனடியன் என்ற முறையிலேதான் நாங்கள் கட்டி தழுவுவோம், கை குலுக்குவோம், உணவருந்துவோம், எங்கு சென்றாலும் சமமாக இருப்போம். இவர் இலங்கையன், இவர் இந்தியன், இவர் அமெரிக்கன், இவர் மற்ற நாட்டுக்காரன் என்ற பேதம் எதுவுமே இருக்காது. ஒரு விழாவுக்கு செல்வோமானால் அங்கு பல்லி மக்கள் ஒன்று கூடி கனடா என்ற உணர்வோடு தான் அதை செய்து கொண்டிருப்பார்கள். வழக்கமாக இன்று மாலையிலே 30 நிமிடம் 45 நிமிடங்கள் என்று வான வேடிக்கைகள் நடைபெறுவது வழக்கம். அதை பார்ப்பதற்கு இந்த நான் இருக்கும் இந்த 47,000 மக்கள் வாழுகின்ற இந்த கிராமத்தில் கூட அத்தனை 47,000 மக்கள் அங்கு ஒன்று கூடுவார்கள், ஒரு இடத்திலே வந்து விடுவார்கள். கீழிக்கையாக இருக்கும் வான வேடிக்கைகள் வானத்தை பிளந்து கொண்டு மங்களமாக இருக்கும். அதற்காக பணத்தை இந்த நகரங்கள் எல்லாம் செலவழித்து செய்வார்கள். கேளிக்கை நிகழ்வுகள், ஆட்டங்கள், பாட்டங்கள், நடனங்கள் எல்லாம், தேசியமயமான பாடல்கள், பாடசாலைகள் எல்லாம் வந்து இதை கொண்டாடுவார்கள். நாங்கள் இருந்து மழைக்காலம் அல்லது பனிக்காலம் அல்லது நுழம்பு கொசு கடிக்கலாம் வாகனத்துக்கு உள்ளே இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அங்கே உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வான வேடிக்கையை நாங்கள் பார்க்கலாம். மேலேதானே பறந்து உயர்ந்து வந்து வெடிக்கும். அதை வீட்டில் இருந்து கூட நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அவ்வளவு மகிழ்வான, சுதந்திரமான, அங்கு எந்த விதமான கலவரமோ அல்லது வேறு ஏதாவது அசம்பாவிதங்களோ நடைபெற மாட்டாது. அப்படி நடந்ததென்று நான் இதுவரை கேள்விப்படவில்லை. எங்கள் நாடுகளில் நடக்கும் விழாக்களுக்கும் இந்த விழாக்களுக்கும் வித்தியாசம். அங்கு அரசியல் பிரமுகர்கள் வந்திருப்பார்கள், ஆனால் அரசியல் பேச மாட்டார்கள், தேசியம்தான் பேசுவார்கள் எல்லோரும். எப்படி நாங்கள் இந்த நாட்டை வளம்படுத்தலாம், எப்படி ஒற்றுமையாக இருக்கலாம் என்று. பல்கலை கலாச்சார அமைப்பு கொண்ட நாடு இந்த நாடு. எந்த நாட்டிலிருந்து வருகின்றோமோ அந்த நாட்டில் அவர் எந்த மதத்தை பின்பற்றி இருக்கின்றாரோ அந்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவர் எந்த மொழியை பேசுகிறாரோ அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவர் என்ன உடை நடை பாவனையில் வருகின்றாரோ அந்த பண்பாடுகளை அவர்கள் போற்றுவார்கள். எங்கள் பெண் குழந்தைகள், பெண்கள் எல்லாம் அழகான வண்ண வண்ணமான சேலைகளை உடுத்திக் கொண்டு செல்லும் பொழுது ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள், வரவேற்பார்கள். அதை விட இன்னும் ஒரு விழா ஒன்று வரும், மல்டி கல்ச்சரல் டே என்று சொல்லி பல கலை கலாச்சார நாள். அந்த நாளிலே ஒவ்வொருவரும் தங்கள் தேசிய உடையோடு தான் அங்கு சென்று ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அந்த விழாவை கொண்டாடுவோம். ஒவ்வொருவரும் கையிலே கனடாவினுடைய சின்ன கொடி இருக்கும். நாங்கள் எங்களுடைய வேட்டி, எங்களுடைய சேலை, அந்த பட்டு புடவைகளோடு செல்வார்கள். பட்டு வேட்டிகளோடு நாங்கள் செல்வோம். எங்கள் தமிழ் கலாச்சார முறைப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டு முறைப்படி தங்கள் தங்கள் கலாச்சாரங்களை கொண்டு கனடா கொடியையும் தங்கள் நாட்டு கொடியையும் கொண்டு வந்து அங்கே வைப்பார்கள். அதையும் நீங்கள் கிரகித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாடு எத்தனை நாட்டு மக்கள் இருக்கின்றார்களோ
அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் வரிசை வரிசையாக அணிவகுத்து தங்கள் நாட்டு கொடியை கொண்டு வந்து அங்கே ஒரு கனேடிய கொடி இருக்கும், அந்த கொடிக்கு பக்கத்திலே கொடி வைக்கும் இடங்கள் இருக்கும், தங்கள் தங்கள் நாட்டு கொடிகளை அங்கே ஏற்றுவார்கள். அப்பொழுது உயர்ந்து நிற்கும் கனடா கொடியோடு சமமாக பக்கத்திலே மற்ற எங்கள் நாட்டு கொடிகளும் பறக்கும் பொழுது எவ்வளவு புனிதமாக இருக்கும், மனதுக்கு மகிழ்வாக இருக்கும். இது எங்கள் எதிர்கால சந்ததியினர் அடையாளம் காண முடியும். அங்கு வந்த ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு இனத்தினரும் ஒவ்வொரு மொழி பேசுபவர்களும் அங்கே வந்திருந்து கொண்டாலும் பொதுவான மொழியிலே நாங்கள் உறவாடிக் கொள்வோம். ஆங்கிலம் பிரெஞ்சு இந்த இரண்டு மொழியும் தான் எங்கள் நாட்டு மொழிகள். ஆனால் ஏனைய மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பேசிக் கொள்ளலாம், எங்கள் உடையை நாங்கள் உடுத்திக்கொண்டு எங்கும் போகலாம். அதே மாதிரி எல்லா நாடும் எத்தனையோ 150 மேற்பட்ட நாடுகள் என்று கூறலாம், எண்ணுக்கணக்கு இல்லை. அத்தனை நாடுகளுடைய பிரதிநிதித்துவங்களும் இங்கே இருக்கின்றது. அத்தனை நாடுகளுக்கு உரிய வழிகாட்டிகள் இருக்கின்றார்கள். அரசாங்கத்தினால் அனுப்பப்படும் சில துண்டு பிரசுரங்களிலே பல மொழிகள் இருக்கும், அதில் எங்கள் தமிழ் மொழியும் இருக்கும் என்பதை எண்ணும் பொழுது எவ்வளவு மகிழ்வாக இருக்கின்றது. அலுவலகங்களே நாங்கள் சென்றால் சில முக்கியமான விடயங்களை தமிழ் மொழி பெயர்த்து அங்கே அதிலே அச்சடித்து வைத்திருப்பார்கள். அங்கு ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருப்பார். சரியாக எங்களுக்கு ஆங்கிலம் பிரெஞ்சு புரியாது விட்டால் அதை புரிந்து கொண்டு இந்த நாட்டு சட்ட திட்டங்களையும் இதனுடைய உதவிகளையும் இதனுடைய அனுசரணைகளையும் நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு அங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் இருப்பார்கள், உத்தியோகபூர்வமான மொழிபெயர்ப்பாளர்கள். அப்படி இப்படியான ஒரு நாட்டை நாங்கள் எங்கும் காண முடியாது. இங்கே மாநிலங்கள் பல, அந்த மாநிலத்துக்கு மாநிலம் நாங்கள் சென்றாலும் கனேடியன் என்ற உணர்வோடு தான் அவர்களும் வரவேற்பார்கள், நாங்களும் சென்று வருவோம். அங்கு எந்த விதமான பிரிவினையும் இருக்காது, எந்த விதமான பிரிவினையும் இருக்க முடியாது. நாங்கள் எங்கும் போகலாம், கனடாவில் எந்த பகுதிக்கும் போகலாம், எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் இப்பொழுது கொரோனா வந்த பின்பு, இந்த நுண்ணி வந்த பின்பு சுகாதார பாதுகாப்பு சம்பந்தமான தடையை தவிர அரசியல் சம்பந்தமான எந்த தடையும் இல்லை. கனடா சட்டத்திட்டத்துக்கு அமைய முக்கியமானது பொய் பேசாமல் களவு செய்யாமல் பாரதூரமான குற்றச் செயல்கள் புரியாமல் வாழ வேண்டும். அதற்கு சந்தர்ப்பம் இல்லை, ஆனால் ஒரு சிலர் அதை புரிகின்ற வெளிநாட்டவர்கள் தான் அதை செய்வார்கள் கூடுதலாக. ஆனால் அது கட்டுப்படுத்த எவ்வளவோ இருந்து கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. RCMP என்ற 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு காவல்துறை இங்கே இருக்கின்றது, உலகிலே சிறந்த காவல்துறை. அதற்கு அதை மீறி எதும் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. இங்கே தில்லுமில்லு பண மோசடி செய்தவர்கள் இந்திய மக்கள், எங்களுடைய உறவுகள் இங்கே வந்து படிக்க வேண்டு வந்து மற்றது வேலைக்கு வந்து வேலையை கிளந்து குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்க ஆவல் கொண்டு அவர்கள் சில தில்லுமில்லுகளை செய்த அது உலகம் முழுக்க நடைபெறுகின்றது. கடந்த மாதங்களிலே 70 இந்தியர்களை எங்களுடைய RCMP துப்பறிந்து கொண்டு அங்கே வந்து CBI அவர்களோடு சேர்ந்து அவர்களை கைது செய்தார்கள். அந்த 70 பேரும் இங்கே அமெரிக்க கனடாவிலே வாழ்ந்தவர்கள், உத்தியோகம் நாடி இங்கே வந்தவர்கள். பொய் தகவல்களை கொடுத்து அவர்கள் இங்கே வந்து உத்தியோகங்களை பெற்று நல்ல நிலையில் வாழ்ந்தார்கள், பேராசை விடவில்லை. எல்லாவற்றிலும் கை வைத்து விட்டார்கள். கை வைத்து கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டிய போது அத்தனையோடு உடனே அவர்கள் 70 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். இது உலகறிந்த உண்மை. இப்பொழுதும் செய்கின்றார்கள். 5 வீரர்களும் ஒரு மாதிரி இல்லைத்தானே? இந்த நாடு எங்களுக்கு உயிர் வாழ உயிர் பிச்சை கொடுத்து உணவு உறையுள் உடை போன்றவற்றையும் ஆரம்பத்திலே கொடுத்து உதவி செய்தார்கள், இப்பொழுதும் செய்வார்கள். நாங்கள் உத்தமர்களாக இருந்தால் அந்த உத்தமம் என்பது பொய் களவு இரண்டும் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு பொய் பேசினால் அவ்வளவுதான், களவு செய்தால் அவ்வளவுதான், அவருடைய இந்த கனடிய வாழ்க்கை முடிவடைந்துவிடும். எந்த விதத்தில் இத்தனை வயதில் எந்த வயதில் நீங்கள் படிக்க வேண்டுமோ படிக்கலாம், பட்டதாரியாகலாம், உத்தியோகத்தை பார்க்கலாம். ஒரு கனேடியன் என்ன வியாபாரத்தை செய்கின்றாரோ அதே மாதிரி வியாபாரம் அதே சட்டத்திட்டத்துக்கு அமைய நீங்களும் செய்யலாம். ஒரு கனேடிய
கனடாவில் பிறந்து வளர்ந்த பிள்ளை எந்த மட்டத்தில் படிக்கின்றாரோ அந்த மட்டத்துக்கு எங்கள் பிள்ளைகளும் படிக்கின்ற எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கனடிய அரசியல் நீரோட்டத்தில் கலந்து இன்று அலுவலகங்கள் அமைச்சு எல்லாம் இருக்கின்றார்கள், அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். இந்திய நாட்டு ஒருவர் தான் அமைச்சராக ஒருவர் அமைச்சராக இருக்கின்றார். எங்கள் நாட்டு ஈழத்திரு நாட்டைச் சேர்ந்தவர்கள் எம்பியாக இருக்கின்றார், பாராளுமன்ற அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள். சுதந்திரத்தோடு வாழ்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த சுதந்திர நாட்டில் கொடியை வணங்கி மண்ணை வணங்கும் பொழுது எந்த நான் பிறந்த நாட்டு கொடியும் மண்ணும் ஞாபகத்துக்கு வரும் பொழுது சற்று கலக்கமாக இருக்குமே தவிர எங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு அந்த கலக்கம் இல்லை. அவர்கள் கனேடியர்கள், இங்கே பிறந்து வளர்ந்தவர், இங்கே வளர்ந்தவர்கள் இனிமேல் எங்கள் நாட்டுக்கோ இந்திய நாட்டுக்கோ வந்து திரும்பி அங்கே போய் வாழ மாட்டார்கள், வாழ முடியாதவர்களால். ஏனென்றால் திறந்த ஒரு நிறைந்த ஒரு சுதந்திரத்தை உள்ள நாட்டிலே பிறந்து விட்டு கட்டுப்பாடும் களவு பொய்களும் உள்ள நாட்டிலே இவர்கள் போய் வாழ மாட்டார்கள், வாழ மாட்டார்கள். முற்றிலும் மாறுபட்ட கலாச்சாரம் இங்கே, தூய்மையானது, புனிதமானது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நான் பெறுவதற்கு என் தாய் தந்தையர் செய்த புண்ணியமோ அல்ல நான் செய்த புண்ணியமோ, அறம் எனக்கு இந்த வழியை காட்டி இங்கு கொண்டு ஒரு அறத்தோடு வாழும் ஒரு நெறியான நாட்டிலே கால் வைக்க வைத்து விட்டது. எங்களைப் போன்று ஏதிலிகளாக வெளியே சென்று மற்ற நாடுகளிலும் இருக்கின்றார்கள். அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த கனடா 100 to 150 மேன்மையானது என்றுதான் நான் கூறுவேன். எல்லோரும் அதை அறிந்திருக்கின்றார்கள். எல்லா பத்திரிகைகளிலும் நாங்கள் படிக்கும்போது கனடாவை பற்றி வாசிக்கும் பொழுது ஊடகங்களில் எல்லாம் அறிகின்றோம். என்ன செய்யவில்லை, நாங்கள் இங்கு எல்லா துறைகளிலும் இருக்கின்றோம். எங்கள் பரம்பரையில் சந்ததியில் காணாத உயர்வுகளை இங்கே கண்டிருக்கின்றோம். கல்வித்துறையிலே, அரசியலிலே நேர்மையான அரசியலை கண்டிருக்கின்றோம். இங்கு வறுமை என்பது தெரியாமல் வாழ்கின்றோம். அதனால் நாங்கள் பெரிய செல்வந்தர்கள் என்று கூற வரவில்லை. ஆனால் செல்வந்தர்கள் ஏனென்றால் உரிமை பெற்று சுதந்திரத்தோடு வாழ்ந்த சுதந்திரத்தை விட பெரும் செல்வம் எதுவுமே இல்லை. அது எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, முழுமனதோடு கிடைத்திருக்கிறது. அதற்கு விசுவாசமாக நாங்கள் இருக்கின்றோம். பிறந்த மண்ணிலே விசுவாசமாக இருந்தும் கண்டமிச்சம் என்ன, இழந்துவிட்டோம். அதனால் நெடுமூச்சு விட்டு கால்நீட்டு கையசைத்து வயிறார உண்டு மனதார மகிழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடு இந்த கனடா நாடு என்று 154th தேசிய நாளை கொண்டாடுகின்றார்கள். தங்கள் வாழ்வில் வெளியாலே பெருசாக கொண்டாடவில்லை. காரணம், மக்கள் நடமாட்டம் குழுமியிருக்கின்றபடியால். எங்களுடைய பாராளுமன்றம் ஒட்டாவா என்ற தலைநகரத்திலே இருக்கின்றது. அந்த பாராளுமன்றத்திலே பிரமாதமாக நடைபெறும் இந்த விழாவுக்கு பிரித்தானிய நாட்டிலிருந்து ரோயல் குடும்பத்திலிருந்து ஒருவர் பிரதிநிதியாக ஒவ்வொரு நாளுக்கும் வந்து போவார்கள். எலிசபெத் மகாராணி வந்திருக்கின்றார், மார்கரெட் மகாராணி வந்திருக்கின்றார்கள். அதன் பின்பு சார்ல்ஸ் இளவரசர் வந்திருக்கின்றார். அதைவிட எங்களுடைய வில்லியம் அந்த குடும்பத்தில் உள்ளவர் வந்து ஒவ்வொரு வருடம் ஒவ்வொருவர் வருவார்கள். வந்து அரசாங்க விருந்தாளியாக இருந்து அந்த எங்களுடைய கனடா தினத்தில் மகிழ்வாக மக்களோடு மக்களாக லட்சோப லட்சம் மக்கள் பாராளுமன்ற திடலில் நின்று இதை கொண்டாடுவார்கள். அதை காண்பதற்கு நாங்கள் எல்லாம் விழுந்தடித்து ஓடுவோம். ஆனால் இந்த வருடமும் அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட்டார்கள், இந்த வருடமும் கனடா கொண்டாடப்பட மாட்டாது. ஆனால் நீங்கள் கொண்டாடல், நாங்களே கொண்டாடுகிறோம். இந்த கனடா தினத்திலிருந்து உலக இந்த கனடா முழுவதும் நடைபெறும் எந்தவித அசம்பாவிதமும் நடவாது. அது பெரிய ஒரு நிம்மதி எங்களுக்கு. எந்த அசம்பாவிதமும் இங்கே நடைபெறாது, நடைபெற முடியாது. அவ்வளவு தூரம் கட்டுக்காவலோட மக்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து இருக்கின்ற ஒரு அரசாங்கம், உணவு, உறவுள், உயர்கல்வி, உயர் வாழ்க்கை, பாதுகாப்பு அத்தனையும் நிறைந்த நாடு இந்த நாடு. அதனால் இந்த நாட்டுக்கு நன்றி சொல்லும் இந்த வேளையிலே, நாட்டு அரசியல் அமைப்புக்கு நன்றி சொல்லும் இந்த வேளையிலே, இங்குள்ள மக்கள் அனைவருக்கும் நான் கனடா தினத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு கொண்டாடுகின்றேன் என்று என் மனதால் கொண்டாடுகிறேன் என்று கூறும் இந்த வேளையிலே, இந்த வாழ்க்கைக்கு வழி சமைத்து கொடுத்த அந்த இறைவனுக்கு நான் கரன் கோப்பி நன்றி கூறிக்கொள்கிறேன். நண்பர்களோடு முடிந்து வானொலி 24 தமிழ்ச் சபையில் சிறிது என் நாட்டை பற்றி என் மனதிலே உள்ளதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எழுதிக்கொண்டு வந்து படிக்கவில்லை, ஒன்றுமில்லை, என் மனதிலே பட்டதை அந்தபடியே உங்களுக்கு கூறி இந்த நம்பி உறவுலகில் முன்னில் தமிழ் வானொலி. நாங்கள் இப்போது கதம்பத்திலே சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்வுக்கு வந்துவிட்டோம். சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்வுக்கு நீங்கள் வந்து நான் உங்களுக்கான சொற்கள் இங்கே இருக்கின்றது.
ஒவ்வொருவராக வந்து இந்த சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வினை அலங்கரித்து செல்ல வேண்டும். ஒவ்வொருத்தர் வந்து 5 பாடல்களை சொல்லி செல்ல வேண்டும் என்ற இடத்திலே இந்த நிகழ்ச்சியை வரவேற்று அன்பு மகன் செல்வகுமார் விஜயராகவன், எங்களுடைய வடலூர் ஆனந்தன் இவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள். சிலுவை சந்தன்ராஜ் ஆண்டாள் முதற்கொண்டு வணக்கம் கூறி வரவேற்றிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் கனடா தேசிய விழா வாழ்த்துக்கள் என்று நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். வடலூர் ஆனந்தனும் அதை துல்லியமாக எழுதியிருக்கின்றார். உங்களுக்கு நான் நன்றியும் கனடாவின் சார்பில் வணக்கமும் கூறிக்கொள்கின்றேன். நன்றிய அன்பு உறவுகளை வரவேற்று உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கே நாங்கள் வழங்கி போல நிகழ்ச்சிக்கு செல்வோமா? குதூகலமாக உங்களுக்கு இங்கே அற்புதமான பதங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பதத்திலிருந்து 5 பாடல்கள் எடுத்துத்தர யார் வரப்போகின்றீர்கள் முதலில் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வினை மனதிலே ஊறியிருப்பதுதான். சொல்லெடுத்து பாட வருகின்றீர்கள். என்ன பாடலை கேட்டுக்கொண்டு ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு வருவோம். நாங்கள் என்ன பாடலை கேட்போம் இப்பொழுது? அந்த பாடல் சுதந்திர உணர்வோடு இருக்கும் பாடலாக ஒரு ஆனந்தமான பாடலை கேட்போமா? என்ன பாடலை கேட்போம்? எங்கே சென்றாலும் மக்களுக்கு தேவையானது சுதந்திரமும் அன்பும் நிரந்தரமான ஒரு நிம்மதியான வாழ்வும்தான். அந்த வகையிலே ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அதை கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள் காத்தலைக்கு. நாங்கள் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வை அழகாக சொல்லி எடுப்போம். அந்த பாடல் வருகின்றது. ஒரு பாடல், அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காத்தலைக்கு வரலாம் என்று எண்ணுகின்றேன், வர வேண்டும் என்று கூறுகின்றேன்.

இனிமையான அந்த பாடல் எல்லாம் இன்பமயம் என்று கூறி செல்லும் இந்த இன்பமயமான வேளையிலே அன்பு உறவு ஃபாரூக், நீங்கள் அழைத்தீர்கள் பாடலை முழுமையாக கேட்க வேண்டும் போல் எனக்கு தோன்றியது. அதனால் உங்கள் இணைப்பை நான் நினைக்கவில்லை. இல்லை என்றால் பாடல் தமிழ் வானொலியில் ஒலிக்கும் பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வரும்பொழுது நான் இணைப்பது வழக்கம். இந்த பாடலை முழுமையாக எல்லோரும் கேட்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய மகிழ்ச்சியை வெளியே தெரிய வேண்டும், நாங்கள் இருக்கின்ற நிம்மதியை வெளியே காட்ட வேண்டும் என்பதற்காக வந்த பாடலை தந்தேன் உறவுகளே. எங்களை இப்பொழுது ஓடி வாருங்கள். ஒவ்வொருத்தரும் வந்து உங்கள் இணைப்பிலே வந்து எங்கள் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம். இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகத்தில். இப்பொழுது நேரம் நண்பகல் 12:36. உங்களுக்கு இப்பொழுது 10:05 ஈழத்திரு நாட்டிலும் எங்கள் பாரத நாட்டிலும் வளைகுடா நாடுகளிலே இருக்க குவைத் நாட்டில் இப்பொழுது 7:36 காட்டுகின்றது. பிரித்தானிய நாட்டிலே 5:36 என்று காட்டிக்கொள்ளும். இந்த வேளையிலே உங்களுடைய சொற்கள் உங்களுக்காக இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றன. ஓடி வந்து உங்கள் சொற்களை பெற்று அதிலே பாடல்களை தந்து 5 தந்துவிட்டு செல்ல வேண்டும். பின்பு இறுதியிலே நிகழ்ச்சி முடிவிலே எல்லோரும் பாடல்களை தந்த பின்பு அவர்களுக்கு பாடல்கள் வழங்கி நாங்கள் கொண்டாடிக்கொள்வோம். எங்கே உறவுகளை ஓடி வாருங்கள். இது முதல் தமிழ் வானொலி என்று கூறியிருந்தேன். இந்த பாடலை கேட்டு முடிந்துவிட்டதுதானே, இனி வரலாம் எல்லோரும் என்று கூறிக்கொண்டு இன்று வழக்கமாக பாடல் ஓடும் பொழுது உங்களை அழைப்பது உண்டுதான். ஆனால் இன்று நான் அதை அழைக்கவில்லை. ஏனென்றால் அந்த பாடலை முழுமையாக கேட்க வேண்டும். முன்பே கூறியிருந்தேன் தானே என்பது உறவுகள், இது முன்னில் தமிழ் வானொலி என்று கூறிக்கொண்டிருக்கின்றேன். எங்கே யார் வருவார் முதலில் ஓடி வரலாம் என்று கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்த பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள். அந்த பாடலோடும் பொழுது நீங்கள் வரலாம், உங்களை நான் இணைப்பேன்.

யார் முதலில் வருவது என்ற கேள்வியோடு இருக்கின்றீர்களா? இப்பொழுது அத்தனை அன்பு உறவுகள் வரவேற்று நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் என்று கைகாட்டி இருக்கின்றீர்கள். அதனால் வர வேண்டும், எல்லோரும் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். யார் வரப்போன்ற முதலில் ஓடி வாருங்கள்.

வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள் அல்லவா? இப்பொழுது விஜயராகவன் அவர்களும் வாழ்த்து கூறி எழுதியிருந்தார்கள். நன்றி விஜயராகவன் உங்களுக்கு. எங்கே ஓடி வாருங்கள், நல்லதோர் பதம் காத்துக் கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் வருபவர்கள் நல்ல நல்ல பதங்கள் கிடைக்கும் போல் தெரிகின்றது. ஓடி வாருங்கள், ஒரு பதத்தை எடுத்து அதிலே ஐந்து பாடல்களை தந்துவிட்டு செல்ல வேண்டும்.

0: வருகின்றார் அன்பு மகள் ரோஜா வருகின்றார். வணக்கம் ரோஜா.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே, நலமா இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகளா இருக்கிறேன். நான் தான் முதலாவதாளா?
0: ஆமா ஆமா, முதலாவது முதல் வர வேண்டும். இல்ல, கனேடியன் இல்லவா, முதலாவது வரத்தானே வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: முதலாவது?
0: ஆமா, நீங்க தான் முதலாவது. முதலாவது மகள் கட்டிக்காரி தானே இந்த மகளா? அங்கே ஹாப்பி கனடா டே என்று கூறிய உங்களுக்கு நானும் மங்களமான எங்கள் கனடா நாட்டுக்கு வாழ்த்துக்கள். கனடா தின வாழ்த்துக்கள் என்று
1: கூறிக்கொள்ள.
0: இந்த உரை நாங்கள் கலகலப்பாக இருக்க முடியாது. சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், பீதி வடிவு பூவும் பாவனை எல்லாம் கொடி பிறக்கும் சத்தம் போடு பாடுகள் எல்லாம் போட்டு போவார்கள். அங்கே எங்களுடைய அந்த சிவிக் காம்ப்ளெக்ஸ் என்று கூறப்படுகின்ற ஒரு இடம் இருக்கின்றதுதான். அந்த இடத்தில் மக்கள் கூட்டமும் அந்த தியேட்டர் அந்த அரங்கு நிறைந்த கூட்டத்தோடு அரங்கு நிறைந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காலையில் அரங்கு அற்புதமாக இருந்தாலும் இந்த முறை இந்த பாதுகாப்பு நடவடிக்கைக்காக நடந்த சம்பவத்தில் சோகங்கள் நிறைய இருக்கின்றதனாலே அவர்கள் பெரிதாக கொண்டாடவில்லை. ஆனால்
1: முதல் நாள் நேற்றைய தினம் எல்லாம் படம் போட்டிருப்பார்கள்.
0: ஆமா, படம் பார்க்கக்கூடிய மற்றது எங்களுடைய பிரதிநிதிகளும் பெற முடியாத நாள். இங்கிலாந்து நாட்டிலிருந்து பிரதிநிதிகளும் பெற முடியாது. ஏனென்றால் விமான போக்குவரத்து இல்லைத்தானே, குறைவுதானே. அயல் நாடுகள் பிரதிநிதிகள், வேறு வேறு நாட்டு பிரதிநிதிகள் எல்லாம் வருவார்கள் தானே, வந்து கொண்டாடுவோம். நாங்கள் அதை பார்த்திருக்கணும், மகிழ்ந்திருக்கணும். முன்னில் தமிழ் வானொலியும் விழாக்களை ஏற்படுத்தி நாங்களும் கொண்டாடி பங்கு பற்றி மகிழ்ந்திருக்கின்றோம். நல்லது மகளே, நீங்கள் என்ன கூற போகின்றீர்கள்? நீங்கள் கூறுங்கள். கனடா தின வாழ்த்துக்களை எனக்கு கூறியது போல வானொலி ஊடாக எல்லோருக்கும் தெரிவித்திருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு எங்களுக்கும் எல்லோரும் இங்கே வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எங்கள் அன்பு உறவுகள் மகிழ்வாக. நல்லது. சரி, உங்களுக்கான பதம் எது என்று நான் தேடிக்கொண்டு போகும்பொழுது வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைத்திருக்க பதம் நிலவு. நான் சொன்னேன் முதலில் நல்ல ஒரு பதம் இருக்கிறது தர வேண்டும். அதிலே 5 பாடல்கள் தர வேண்டும் நீங்கள்.
1: நிலவை சாட்சி அந்த பாட வேண்டும்.
0: 1. 2.
1: நிலவுக்கு என்னடி கோபம் நிறப்பாயிருக்கிறது.
0: வாழ்த்துக்கள் சிறப்பு. 2. 3. பாடல்
1: வந்து பாடமோ சிலையலந்து ஆடுமோ.
0: அது பாடும் உங்களை காணும் போது நீங்கள் வந்து பாடுகிறீர்கள். என்னுடைய நிலவு தானே, மகள் தான். வாழ்த்துக்கள். நல்ல பாடல் மகளே. அடுத்த பாடல்
1: சரிகம பதனி பாடு.
0: வாழ்த்துக்கள். நல்லா வச்சு எழுத்து கட்டுறாங்களா? இன்னொன்று தான் மகளே தர வேண்டும்.
1: நிலவு வந்தது, நிலவு வந்தது,
0: ஜன்னல்களை வந்துட்டா, நிலவு வந்தது, நிலவு வந்தது. இப்பொழுது நான் அயலவர்களை பார்த்தேன். அயலவர்களை பார்க்கும் பொழுது குழந்தைகள் பெற்றோர் எல்லாரும் எங்களோட சிவப்பு வெள்ளை வர்ணத்திலே தான் ஆடை அணிந்திருக்கின்றார். குழந்தைகள் எல்லாம் அயல போட்டு தூள் விளையாடுகிறார்கள். தங்களுடைய பின்காணிகளுக்கு பார்க்கக்கூடிய வாழ்த்துக்கள் மகளே. எல்லோரும் என்ன பொருள் எடுத்தாலும் அங்கே அங்காடிகளிலே நாங்கள் பொருட்களை வாங்கும் பொழுது அங்கே கனடா சின்ன சின்ன கனடா சின்னங்கள் பொறுத்திருப்பார்கள். ஒவ்வொரு பொருளிலே மிட்டாய்கள் கூட அந்த வடிவத்திலே செய்திருப்பார்கள். நல்லது மகளே.
1: முன்பு போல இல்லையா?
0: காரணம் என்னவென்றால் இந்த பாதுகாப்பு சுகாதார நடவடிக்கை. அதனால் தானே அவர்கள் பாதுகாப்பை தானே கூட எண்ணுகிறார்கள். கேளிக்கையை விட பாதுகாப்பு முக்கியம். அதனால அவர்களுக்கு எந்த பெரிய வருடா வருடம் தவிர்க்க முடியாத கேளிக்கை அந்த கொண்டாட்டம். அதை கூட அவர்கள் கொண்டாடாமல் மக்கள் பாதுகாப்புக்காக விட்டுக் கொடுத்துக்க மக்களும் அதை கடைபிடித்து இருக்கின்றார்கள். பாருங்கள், வீதி வழியை யாரும் அப்படி செல்லவில்லை. எல்லோரும் அதை கடைபிடித்து அதை விசுவாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
1: அப்பா, நான் அழைக்கும் போது பிஸி டோனாக இருந்தது
0: தொலைபேசி இணைப்பா இருக்காது. ஏனென்றால் அந்த வழியில பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது அல்லவா? எல்லாம்
1: ஒளித்தானம் தொலைபேசி அது பிசியாக இருந்த இன்னொரு பேசி கொண்டிருக்கிறது போல.
0: ஒரே நீங்க அது ஒரே நேரத்தில் அழைக்கும் பொழுது இருவர் அழைத்தால் அப்படி இருக்கும். சமகாலத்தில் அழைக்கும் பொழுது அது எங்களுடைய பூம்பிசி அந்த லைன் அந்த தொடர்பு அலை ஒரு இணைப்பில் இருப்பது போல் தான் காட்டும். இப்ப நீங்களும் இன்னும் ஒரே நேரத்தில் அழைப்பு விட்டால் அந்த இரண்டும் வரும் பொழுது இருவருக்கும் அது பிசித்துவம் தான் காட்டிக்கொண்டிருக்கும்.
1: நல்லதப்பா, நன்றி
0: நன்றி நன்றி மகளே. இன்றைய கனடா தின வாழ்த்துக்களை நானும் உங்களுக்கு முதல் தமிழ் வானொலி ஊடாக தெரிவித்துக் கொண்டு மகிழ்ந்து கொண்டு இந்த ஐந்து பாடலை உடனே தந்து முதலாவது நேராக வந்து இணைந்ததும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்த உறவு செல்வகுமார் அழைத்திருந்தார். செல்வகுமார் வரலாம் தானே? எம் ஆர் செல்வகுமார் அழைத்திருந்தார். அழைப்பில் இருக்கின்றீர்களா? இல்லை. இப்பொழுது ராஜ்குமார் இருக்கின்றார் என்று எண்ணுகின்றேன். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார்.
2: ஐயா வணக்கம் ஐயா, கனடா தின நல்வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டோம். வாழ்த்துக்கள் நன்றிகள். உங்களுக்கும் ராஜ்குமார் நலமாக இருக்க வேண்டும் என்ற இனிமையான செய்தியை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்கள்?
2: நன்றி
0: நன்றி நன்றி.
2: நன்றாக இருக்கிறேன் ஐயா, நன்றாக இருக்கிறோம் ஐயா. நன்றி.
0: நல்லது. சிறு குறிப்பைத்தான் கூறியிருந்தேன். நான் இந்த முறை அது ஒரு நிகழ்வாக எடுத்து வரவில்லை. வந்து காற்றலைக்கு வந்தவுடன் என்னுடைய கடமை அது. நான் அதை நாட்டை பற்றி உங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். என் அன்பையும் இந்த நாட்டை
2: தெரிவிக்க ஐயா. நீங்க சொல்லும் போது எங்களுக்கு ஆசையா இருக்குது. இவ்வளவு சுதந்திரமா இருக்கிறீங்களே.
0: ஆமா,
2: எங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறாமையா இருக்குது. நாங்கள் அங்க வந்துடலாம்னு பாக்கலாம்.
0: அப்படியா? அப்படியா? உங்களுக்கு தனி நாடு சுதந்திரம் தானே. வாழ்த்துக்க வாழ்ந்து நல்லது. உங்களுக்கு கிடைத்த பதம் என்ன பதம் என்று, ஆஹா, நல்ல ஒரு பதம் கிடைத்திருக்கின்றது ராஜ்குமார், கொண்டு வாருங்கள். மாலை மாலை என்று ஒரு பதம் இருக்கின்றது. அந்த மாலை என்று ஆரம்பிக்கும் பாடல்களை கொண்டு ஓடி வாருங்கள். ஐந்து பாடல்களை
2: மாலை.
0: ஆமா.
2: மாலை சூடும் வேலை அன்பி மாலை, அந்த பாடல் ஒண்ணுங்க.
0: அதே நல்லது. அதே போன்று பாடிக்காட்ட சிறப்பாக தான் இருக்கு முதல் வரியே. மாலை சூடும் வேலை நல்லது. அடுத்த பாடல்
2: அன்பி மாலை. மாலையில் யாரோ மனதோடு பேச, அந்த பாடல் வரி
0: அற்புதம் அற்புதம். மாலையில் யாரோ மனதோடு பேச. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள்.
2: மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் பாடுது, அந்த ஒண்ணுங்க.
0: மாலை கருக்களில் நல்ல பாடலை தருகின்றீர்கள். அடுத்து நாலாவது பாடலை கொண்டு வாருங்கள்.
2: ஆஹா, நான்காவது பாடல்களா? மாலை மாலை அந்தி மாலை, பழைய பாடல் ஒண்ணு.
0: நல்ல பாடல் நல்ல பாடல். மாலை அந்தி மாலை இன்னும் ஒரு பாடல் தானே, அதையும் பாடிவிடுங்கள்.
2: மாலை
0: வரும் வரும் வரும். அப்படியே தெரிஞ்சு பாருங்க. மாலை மாலை என்று கொண்டு போனால் வரும்.
2: மாலை ஐயா நினைக்கணும், தடைப்பட்டு போச்சு.
0: உங்களுக்கு ஒரு சலுகை செய்யலாம். மாலை நேரம் என்று குறித்த பாடலை கொண்டு வந்தீர்கள். மற்ற மாலையையும் பாடலாம் தானே நீங்கள்.
2: மாலையே
0: மாலை களத்துக்கு போகும். மாலையை பற்றி மத்திய பாடல்கள் இருக்கின்றது.
2: ஓ, மன்னிக்கணும். மாலை
0: ஒரு பழைய பாடல், சூடும் மனநாள் என்று வரும். அப்படித்தான்
2: மாலை சூடும் மனநாள் பாடல் இருக்கு.
0: அந்த பாடல் இருக்கு.
2: நன்றி நன்றி நன்றி.
0: கட்டிக்காரன் மாலை சூடும்.
2: நன்றி நன்றி.
0: மாலை சூடும்.
2: நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராஜகுமாரனே. போட்டு இந்த நிகழ்ச்சி முடிவிலே பாடல்கள் வந்து நீங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். சரி, இந்த பாடல்கள் தந்த பாடல்கள் இந்த பாடலை சிறந்த பாடல் என்று நீங்கள் கூறுவீர்கள்.
2: மாலை கரு குயிலி சோலை குயில் பாடுது.
0: நல்ல பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல். நல்லது ராஜ்குமார், அடுத்த உறவுடன் சொல்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்புகள்
2: நன்றி நன்றி நன்றி.
0: சிறப்பாக சிறப்பாக உரையாடுவதை வளர்ந்து விட்டீர்கள் இல்லாத. வாழ்த்துக்கள்
2: நன்றி. எல்லாம் ஆசீர்வாதம்.
0: எங்கே அன்பு நெஞ்சம் வடலூர் ஆனந்தன் அவர்கள் வருகின்றார்கள். வடலூர் ஆனந்தன் அவர்கள் வணக்கம். உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி ஐயா. எழுதியிருந்தீர்கள் ஆனந்தன்.
2: நூத்தி ஐம்பத்தி நான்குங்களா?
0: ஆமாம், 150. அதுல நான் வந்து 30 ஆறாவதை கண்டு 36வது கனடா தினத்தை கண்டுவிட்டேன். கனடா 36 வருடங்கள். அதே மாதிரி என் மகளும் அவளும் அப்படித்தான். நல்லது.

0: அந்த
1: பாடல் கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கையில் அந்த பாடல் அல்ல.
0: ஒன்று
1: ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய் அதில் இந்த பாடல்
0: சிறப்பானது.
1: என்
0: கிண்ணத்தை
1: ஏந்துகிறேன் ரோஜா என்னடி கோபம் என்னடி சொன்னாயும் அந்த ஒரு பாடல்.
0: ஏனடி ரோஜா என்னடி நல்ல பாடல். இன்னும் ஒன்று கடந்த வாரங்களில் இந்த பதம் வந்தது. கொண்டு வாருங்க ஏன் என்றது. சிறப்பு சிறப்பு எங்க அந்த பாடல் வருது, அந்த பாடல் வருது பாருங்க.
1: ஏன் அழுதாய் ஏன் அழுதாய் என் உயிரே ஏன் அழுதாய், நான் அழுது ஓய்ந்ததற்கு நன்றி சொல்லவோ
0: சிறப்பான பாடல் இனிமையான பாடல். ஐந்து பாடலை தந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
1: மீண்டும் ஒரு முறை
0: நன்றி ஐயா. நன்றி. மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தந்ததுக்கு நன்றி. மீண்டும் நீங்கள் வந்து இன்னும் ஐந்து பாடல் போகிற பதத்துக்கு தரலாம். இரண்டு சந்தர்ப்பங்கள் ஒருத்தருக்கும் கொடுக்கப்படுகின்றது. என்னென்ன இது வேகம் இவ்வேகம் உங்களுடைய ஞாபக சக்தியை தூண்டுவது. பாருங்க இந்த ஏன் எழுதாய் ஏனடி ரோஜா என்ற பாடல் நீங்கள் அநேகம் கேட்கவில்லை, நாங்கள் பழக்கம் மறந்து விட்டோம். ஆனா இப்ப நீங்கள் அதை மீண்டும் கொண்டு வருகின்றார். மாலை சூடும் மனநாள் என்ற பாடல் பழைய பாடல் ராஜ்குமார். ஆனா அது அவருக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. எடுத்து கொடுத்தவுடன் வந்து விட்டார். கெட்டிக்கார் கெட்டிக்கார். அடுத்து ஒரு உறவு வருகின்றார். அன்பு உறவை அவரிடம் செல்கின்றேன் உங்களை விட்டு. நன்றி நன்றி அனைத்தும். மீண்டும் சந்திப்போம். அங்கே வணக்கம் ஃபாரூக்.
2: அன்பு வணக்கம் அப்பா.
0: அன்பு வணக்கம்
2: அப்பா. கனடா வாழ் மக்கள் அனைவருக்கும் கனடா திங்க வாழ்த்துக்கள்.
0: நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற சொல்லு உங்களுக்கு விருப்பமான பதம் தான் வந்திருக்கின்றது. என்ன பதம் என்று எண்ணுகிறீர்கள்? காதல்.
2: காதல்
0: கொண்டு வாருங்கள். கொண்டு வாரு. ஒரு அரடகின் பாடலை கொண்டு வாருங்கள். எப்படி எப்படி
2: அந்த பாட்டு
0: துள்ளி கொண்டு
2: கண்கள் அந்த பாட்டு.
0: அப்படியா? காதலுக்கு
2: காதல் என்பது பொது
0: வடமேதான் அதையும் பொது உடமை ஆக்கிவிட்டார்கள்.
2: அதுக்கப்புறம் காதல் நிலவு கண்மணிராதா நிம்மதியாக தூங்கு.
0: என்ன நீங்க சௌரியில தானே இருக்கிறீங்க? உங்களோட தெரியல கிடைக்காதானே இல்லையா? கேளுங்க. அடுத்த வாரம்
2: காதல் நிலை. அதுக்கப்புறம் காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டம் அப்படின்னு
0: பாருங்க. இல்ல பாடல
2: பாடல் காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டம்மா தொத்து செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா அந்த பாட்டுப்பா.
0: நல்ல பாடல். நேற்று தினம் நான் ஒரு பாடல் ஒளிபரப்பி இருந்தேன். காஷ்மீர் காதலியில் ஒரு பாடல் ஒளிபரப்பி இருந்தேன். கேட்கவில்லை அந்த பாடலை. அற்புதமான ஒரு பாடல். அதான் எந்த ஒரு உறவாகும் இந்த பதத்தோடு சென்று வருகின்றது. நானும் சரி, நீங்கள் வேற ஒன்று எப்படிங்களா? அதிலே ஒன்றுமில்லை. ஒரு பாடல் தான் இந்த காதல். காதல் என்று சொல்ல ஃபாரூக் வந்தாரோ ஃபாரூக் வந்தாரோ ஒரு பாடல் இருக்கு. என்ன பாடல்?
2: காதல் காதல் என்று சொல்ல அவள் காதல் காதல் என்று சொல்ல.
0: அந்த யார் வந்தார்? அவர் சொல்ல
2: நான் வந்து
0: நீங்களா? காதல் காதல் என்று சொல்ல கண்ணன் வந்தானோ அந்த
2: பாடல். ஒரு பாட்டு காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகுமா?
0: அருமை. காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையா? நல்ல பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள். ஐந்து பாடல் தந்து விட்டீர்கள்.
2: நன்றிப்பா. நன்றி.
0: காதலுக்கு காதலுக்கு கண்கள்.

0: இல்லை காதலுக்கு, காதல் என்பது புதுவுடைமை, காதல் நிலவே கண்மணி ராதா, காதல் என்ன கண்ணாம்பூச்சியா, காதல் இல்லாத ஒரு வாழ்க்கை. நல்ல பாடல், ஐந்து பாடலை தமிழர்கள் மீண்டும் வந்து ஒரு பொருளுக்கு பதத்துக்கு பாடல் தரலாம். நன்றியும் வாழ்த்துக்கடும் ஃபாரூக். அன்பு நீ நெஞ்சம் எங்கள் கௌரி மகளை கௌரி வந்திருக்கின்றீர்கள். வணக்கம் கௌரி.
1: வணக்கம் அப்பா.
0: நலமாக இருக்கின்றீர்களா மகளே கௌரி?
1: நாங்கள் எல்லோரும் நலம், நீங்கள் எல்லோரும் நலமா?
0: சிறப்பாக, மகிழ்வாக, சுதந்திரமாக இருக்கின்றோம்.
1: எங்களுக்கு திருநாள் இல்லையாப்பா?
0: ஆமா, எங்கள் கனடா பெருநாள். என் தொப்புள் கொடி உறவுகள் எல்லோரையும் விட்டு இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் பெற்று விட்டோம், சுதந்திரமாக வாழ்கின்றோம். அப்பொழுது எங்களுடைய எண்ணத்திலே பிற்பகுதியில் மறுபக்கத்திலே என் தாய் நாடன், தாய் மண்ணும், தாய் உறவுகளும் மனதிலே இருக்கின்றார்கள். கொள்கள் நல்லது மேலே சுதந்திரம் கனடா வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு நன்றியை கூறுகின்றேன். உங்களுக்கான கூறுங்கள், என்ன கூற வந்தீர்கள் கூறுங்களம்மா? உங்களுக்கு கிடைத்திருக்கும் பதம் தென்றல் என்ற பதம். தென்றல் நல்ல பாடல்களை தரலாம். கொண்டு வாருங்கள் தென்றல் என்ற பதத்தை. தென்றல் காட்டே கொஞ்சம் நில்லு என்ற பாடல். வாழ்த்துக்கள் முதலாவது பாடல். இரண்டாவது பாடுங்கள்.
1: தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில, அந்த பாட்டப்பா
0: சிறப்பு. அடுத்த பாடல் அங்கே பக்கத்தில் இருப்பார்கள் கூறுவார்கள். நல்ல பாடல்கள், நல்ல பாடல்கள் இருக்கின்றது. தென்றல் அங்க குட்டி கூறுகிறார், கேளுங்க. என்றும் வயது பதினாறு என்றோ, அப்படி ஒரு பாடல் இருக்கு.
1: தென்றலுக்கு வயது என்றும் பதினாறு என்றோ,
0: இங்க அதை பாடி காடுங்களே.
1: தென்றலுக்கு தாய் வீடு பதிகை அல்லவா, போவதுதான் விந்தை அல்லவா, அந்த பாட்டப்பா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. நீங்களாவே முயற்சி செய்து கொண்டு வாருங்கள்.
1: தெம்மாங்கு பாட்டு
0: கெட்டிக்காரி,
1: அந்த பாட்டப்பா.
0: கெட்டிக்காரி ஐந்து பாடலை தந்து விடுகிறே. என் குட்டி எத்தனை பாடலை தந்த உங்களுக்கு?
1: ஒரு பாடல்
0: கெட்டிக்காரி, கெட்டிக்காரி பங்கு.
1: இரண்டு கீர்த்திகளும் தான் தந்ததாக
0: கருதுகிறார்கள். சரி, எல்லாம் அவர்கள் தந்ததாக இருந்தார்கள். அவர்கள் உதவியோடு தானே வந்தீர்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. மீண்டும் நீங்கள் ஒரு முறை வந்து பாடல்களை தரலாம். அதன் பின்பு பாடல் கேட்புகளும் வரலாம் நீங்கள். நன்றி மகளே, நன்றி. நன்றி பேத்திகளே, நன்றி செல்லக்குட்டிகளே. அடுத்தது யாராக இருக்கலாம்? வந்திருந்தார் ஒருவர், அவரை காணவில்லை, வந்துவிட்டு சென்று விட்டார். சியாமலா அழைத்திருந்தீர்கள், காணவில்லை உங்களை. ஓடி வாருங்கள், நல்ல நல்ல பதங்கள் எல்லாம் இருக்கின்றது, ஓடி வர வேண்டும். யார் வரப்போன்றீர்கள்? ஓடி வரலாம், வாருங்கள். பாடலை ஒளிபரப்புகிறேன் பெருமையாக வைக்காமல். வந்துவிட்டார் மகானையா, வந்துவிட்டார் லண்டன்ல இருந்து. வணக்கம் மகானையா அவர்களே.
2: வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?
2: ஓம், நாங்களும் நலமா இருக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சி நன்றாக போய்கொண்டிருக்கிறது.
0: நன்றி, நன்றி.
2: நாங்களும் பங்கு பெற்றலாமோ, நாங்களும் பங்கு பெற்றலாமோ கொண்டு வந்தேன்.
0: நிச்சயமாக உங்களுக்கான பங்கு பெற்றலாம். இன்று எங்களுக்கு கனடா தினம், கனடா தேசிய நாள்.
2: நீங்க சொல்லிக்கொண்டு கேள்விப்பட்டு நான்
0: வாழ்த்துக்கள் நன்றிகள். அப்ப உங்களுக்கு இருக்கின்ற பதம் பெண் என்ற பதம் இருக்கின்றது. பெண், பெண், பெண்ணாலே பெண்ணுக்கு, பெண்ணுக்கு பெண் என்ற பதத்தோடு ஆரம்பியுங்கள்.
3: பெண் என்ற பதத்தோடு
0: பெண் பல பாடல்கள் உண்டு.
3: பெண் ஒன்று கண்டீர் பொன்னங்கில்லை, நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா?
0: நல்ல
3: பெண் போனால் அந்த பெண் போனால் என்ற பாடல்.
0: பெண் போனால் இந்த பெண் போனால் பின்னாலே என் கண் போகும். நல்லது. மூன்றாவது பாடலை தாருங்கள். ராமன் ராமடியில் இருக்கின்றது. தீமை செய்யாமல் ராமன் எத்தனை ராமனடியிலேயும் ஒரு பாடல் இருக்கின்றது தானே, தீம் சௌந்தரராஜன். அதான் அதான் அதுதான்
4: பொண்ணு பொண்ணுக்கு தங்க மனசோ.
0: ஆமா, பெண்ணு
4: தங்க மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு.
0: சிறப்பு சிறப்பு.
4: மற்றதே வந்து பொன் பொன்
0: பொன்னு பெண், அது பொன் சிறு ஐயா, அது பொன். பொன்னு கோல்டு, அந்த தான் அது ஒரு நகைகளை கூறுவது. பொன்னென்பேன் சிறப்பு, அது இது பெண் பெண் பெண் பெண்ணை. இந்த நீங்கள் மேற்பாடின பாடு பெண்ணுக்கு தங்க மனது, அதுதான் அவங்க பொண்ணுக்கு தங்க மனதுன்னு பாடியிருக்காங்க. பெண் தான் அது, நீங்க கூறியது சரி.
4: அதனால ஞாபகத்தில்
0: வருவதில்லையோ. இல்ல, ஒரு பாடல் இருக்குது, என் கதை இதுதானா என்ற ஒரு பாடல், அற்புதமான தத்துவ பாடல்.
4: பொன்னான வாழ்வு மண்ணான,
0: அதல்ல அதல்ல அதல்ல, பெண்ணை பற்றி வருகின்றது. ஒற்றை பரமரமே ஒருவர் இல்லா தனிமரமே என்ற ஒரு பாடல், ஒரு
4: அற்புதமான
0: பெண்ணே உன் கதி இதுதானான் ஒரு பாடல் இருக்கு.
4: பெண் கதி எல்லாம் அது இல்ல,
0: இல்ல பெண்ணே உன் கதி இதுதானா, உன் பெண்மை ஆண்மைக்கு பலிதானான் ஒரு பாடல், நல்லது ஒரு பாடல்.
4: பெண்ணே உன் கதி இதுதானா, பெண் உன் பெண்மை ஆண்மைக்கு பலிதானா,
0: நல்ல ஒரு பாடல். சரி, உங்கள் ஞாபகத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள்.
4: நான் மீண்டும் பாருங்கய்யா.
0: மூன்று பாடல் தந்துவிட்டீர்கள், இரண்டு பாடல் வேறு பதத்துக்கும் நீங்கள் கொண்டு வரலாம். இப்பொழுது சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி
4: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் அவர்கள் வந்திருந்தார்கள். இங்கே வர வேண்டும். மீண்டும் கௌரி வந்திருக்கின்றார்கள். இரண்டாவது பாடலை கௌரி. வணக்கம் கௌரி.
5: வணக்கம் அப்பா.
0: சரி, உங்களுக்கு இப்பொழுது கிடைச்சிருக்கிற பதம் உன் என்ற பதம். உன் பாடுங்கள். இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள்.
5: உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, அந்த பாடலப்பா.
0: நல்லது. ரெண்டு,
5: உன்னோடு வாழாத வாழ்வு என்ன வாழ்வு,
0: வாழ்த்துக்கள். நான் நாலாவது பாடலையும் தந்து விட்டீர்கள். அடுத்த பாடல், இந்த பாடல் என்ன, மீண்டும் ஒரு பாடுங்கள். இந்த பாடல்
5: நினைத்து பாட்டு படித்தேன் தங்கமே என் தங்கமே.
0: கட்டிக்காரி, இந்த ஐந்து பாடல் உடனே வந்து விட்டீர்கள்.
5: கட்டிக்காரி,
0: இதற்கு முதல் நாள உன்னோடு வாழ உன்னை பார்த்த பின்புதானா, உன்னை பார்த்த பின்பு, உன்னை பார்த்த பின்புதான் நானாகவில்லை என்ற பாடல் இல்லையா.
5: உன்னை பார்த்த பின்பு தான் நானாகவில்லை.
0: இந்த ஐந்து பாடல்களும் நிச்சய பாடல் என்னுடைய பேத்தி தந்த பாடல்.
5: ஒரு பாடல் ஒரு வேதி, இன்னொரு பாடல் இன்னொரு வேதி, ரெண்டு பேரும் நானும் அவரும் ஒருமிக்க சொன்ன ஒரு பாடல்.
0: அப்படியா, கட்டிக்கார குடும்பத்தோடு வந்து பங்கு பற்றி விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 10 பாடல்களையும் சரிபெற தந்த உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் மகளே.
5: மீண்டும்
0: நிகழ்ச்சி முடிவிலே உங்களுக்கு விரும்பின பாடல் கேட்க வரலாம், நான் அழைக்கும் போது வரலாம். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி
5: நன்றி.
0: எங்கே சந்தன் ராஜ் அவர்கள் வந்திருந்தார்கள், அவர்களை காணவில்லை. அடுத்து சியாமலா, நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் அழைப்பு இணைக்கப்படுவதில்லை போல் தெரிகின்றது. ஓடி வாருங்கள். நல்ல நல்ல பதங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது. பெற வேண்டும் பெற வேண்டும். முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்விலே 5 பாடல்களை சொல் எடுத்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள்.
6: நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். பணிவாகின்றும்.

எங்கே அணைப்புக்கு வர வேண்டும் அன்பு உறவுகளை ஓடி வாருங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். வர வேண்டும் அன்பு பாடல்களை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். 5 பாடல்கள் தருவதற்காக உங்களை அழைக்கின்றது முன்னியல் தமிழ் வானொலி. முன்னிலத்தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் பாடல்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வரலாம் என்று கூறிக்கொண்டிருந்தேன். அதே போல வந்தீர்கள், வருங்கள், இணைந்து கொள்ளுங்கள், பாடலை தாருங்கள் அன்பு உறவுகளே. எந்த பாடல் வேண்டும் என்று உங்களுக்கு கிடைக்கிற பதம் நீங்கள் வந்த பின்புதான் தெரியும். அந்த பாடலை நீங்கள் ஒத்துக்கொள்ளலாம். எங்கே ஓடி வர வேண்டும் காற்றலைக்கு. முன்னிலத்தமிழ் வானொலி ஒரு பாடல் ஒன்றை கேட்போம். கேட்டுக்கொண்டு வாருங்கள் காற்றலைக்கு.

அழைப்பில் ஏதாவது தடை இருக்கின்றதா? முதலில் ரோஜா வந்து கூறும் பொழுது அழைக்கும் பொழுது எங்கள் இணைப்பிலே இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கின்ற கூறியிருந்தேன். நான் சரியாகத்தான் வைத்திருக்கின்றேன். வளமை போல வந்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது வந்தவர்கள் மீண்டும் வராதிருக்கின்றீர்கள். உங்கள் அழைப்பு என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் உங்களை அழைக்காதது என்னவென்றால், நீங்கள் வந்தபோது வேறு இணைப்பு இருந்தது, அதனால் உங்களை அழைக்க முடியவில்லை. இப்பொழுது யாரும் அழைக்கவில்லை, அதனால் நீங்கள் வரலாம் என்று எண்ணுகின்றேன். பாடலை கேட்டுக்கொண்டு இந்த பாடல் நிறுத்த முடியும். நீங்கள் இது முன்னேற தமிழ் வானொலியில் வருகின்ற பாடல், கலையகத்திலிருந்து ஒலிபரப்பப்படும் பாடல். இந்த பாடலை நீங்கள் இடைநிறுத்தி நான் உங்களோடு பேச முடியும். நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தெரிகின்றது. இது முன்னேற தமிழ் வானொலி. இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:39, 40 நிமிடத்தை எட்டிப்பிடிக்கப் போகின்றீர்கள். எங்களோடு 7 அழைப்புகள் வந்தும் விட்டன. பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஓடி வரலாம். நீங்கள் வந்து பாடல்களை தரலாம்.

0: வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம்
1: ஐயா. இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கத்தை தந்தீர்கள், நான் உங்களுக்கு எங்கள் பகல் வணக்கத்தை தருகின்றேன். நன்றி.
1: நன்றி ஐயா.
0: நன்றி. நலமா இருக்கின்றீர்களா சந்தன்ராஜ்?
1: நலமா இருக்கேன்.
0: நல்லது. வீட்டிலே தான் இருக்கின்றீர்கள்?
1: ஆமா ஐயா, வீடு வந்திருக்காங்க. செம்ம மழை இன்னைக்கு, சரியான மழை.
0: ஓ, அதனால்தான் வலைத்தளங்கள் இடையூறாக இருக்கின்றது. ஓர்
1: 9 மணி வரைக்கும் நல்ல சமம்
0: மழை அடிச்சு, சரியான வெப்பமாக இருந்தது தானே. மழை அப்படி வந்தால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். மருந்தடிகள் எல்லாருக்கும் நல்லது, பயிர்களுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லதுதான். விளம் பெறலாம், செழுமையாக செழுமையா இருக்கும்.
1: உங்களுக்கும் அம்மாவுக்கும் மற்ற ஏனையவர்களுக்கும் இன்றைய கன்னட தின தேசிய தின நல்வாழ்த்துக்களையா.
0: நன்றிகள். மீண்டும் மீண்டும் இந்த வாழ்த்துக்களை தந்ததற்கு நன்றி. நீங்கள் கேட்டுப்பட்டு சென்ற அந்த பாடல் மிகவும் பொருத்தமான நல்லதோர் பாடல் தந்தீர்கள். இந்த பூமியும் எங்கள் சாமியும் அந்த பாடல் நீங்கள் நேர் நேரத்தில் தந்த பாடல் நன்றாக மகிழ்ந்தேன். அந்த பாடலை கேட்டு வாழ்த்துக்கள். நன்றிகள். நன்றிகள். நன்றிகள். நல்ல வரிகள், பொருத்தமான வரிகளாக இருந்தது. அப்ப இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற பதம் மணி. மணி என்ற பதம்
1: மணி.
0: மணியில இருக்கு சார்.
1: சொந்த வாரமா வந்தது போல் இருக்கு அந்த மணி.
0: சொந்த வாரம் நீங்கள் மணிக்கு தந்தீர்கள் இல்லையா?
1: நான் தவறு
0: நினைக்கிறேன். இந்த பிறகு உங்களுக்கு மாறி வந்து விட்டது. அவர் கூறினவர் தானே அந்த பாடல.
1: மணியின் ஒளியே அப்படிங்கிற பாடல்.
0: மணியே மணியின் ஒளியே அந்த பாடல். அதிலே ஆதிபராசக்தியிலே மணியே மணியின் அழி. அது நல்லது. பயணங்கள்
1: முடிவு.
0: நல்ல பாடல். மணிக்கு இசைக்குதடி ஜெய்ஹிந்த் திரைப்படத்தில் நல்ல பாடல். இதுல பயணங்கள் முடிவதில்லை ஒரு பாடல்.
1: ரெண்டு பாடல்கள் இருக்கும் நினைக்கிறேன். மணி யோசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கொடி சுமந்திருக்கு.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சிறப்பு.
1: மணியே மணிக்குயிலே
0: நாடெடுத்தன்றம் இப்ப கூறுனதுதான். மணியே
1: மணிக்குயிலே
0: முதல் தந்தது. மணியே மணியே ஆதிபராசக்தி பாடல்.
1: மணியே மணிக்குயிலே.
0: அடுத்தது
1: அடுத்து என்ன? ஒரு மணி இருக்கு.
0: அடிச்சு பாருங்க, கிளிக்கு கொண்டு வரும்.
1: அடுத்த நேருக்கு கிளிக்கு போது ஈஸியா இருக்கு. எல்லா பாடல்களும் கிடையாது. இப்ப ராஜ்குமாருக்கு கேட்கும் போது பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கு பாடல்கள் எல்லாமே. இப்ப என்னதுன்னா ஒரு மணி வர முடியுது.
0: வரும் வரும் கொடுக்குங்க. வரும் மணி என்ற மணி மணியை என்றெல்லாம் வரலாம்.
1: மணியோ
0: அது வந்து விட்டது.
1: அது வந்து விட்டது. ஆமா, இன்னும் ஒரு பாடல் வரணும். அதுல 4 பாடல்கள் வந்து. மணி மணிமேகலையே மணியாகலையே தூக்கத்தை தர வேண்டும்.
0: அதான் தென்னங்குலுக்கு பாருங்க.
1: இல்ல தலை வந்துட்டு இந்த பாடல் தான் போடுறதுமா எனக்கு வந்துச்சு. ஆமா, மணின்ற பாடல்தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் தான் நமக்கு
0: கேட்டோம். அது மாதிரி பொது கட்டலாம்.
1: அதனால இன்னைக்கு வந்து இன்றைக்கு வந்து மணியோசைக்கு மணியே மணிக்குயிலே மாலையிலும் அந்த பாடல் தேர்வு பண்ணிக்குவோம்.
0: அந்த மணி மணிக்குயிலே உங்களுக்கு வேண்டுமா? சரி, நல்லது. சொன்னவர்களே வாழ்த்துக்கள். மீண்டும் வரலாம். பாடல் தரலாம் நீங்க. வணக்கம் ராணி அவர்களே. வணக்கம். வணக்கம் ராணி. ஒரு மாதிரி தந்து விடுவார். வணக்கம் அம்மா. வணக்கம் மகளே. நல்ல மகள் இருக்கின்றேன் மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? அன்பு மகள் சகாய அன்ஷே ராணி செம்பரத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். அங்கே உங்களுக்கு கிடைக்கின்ற பதம் சிறப்பான ஒரு பதம் கோயில் என்பதை பற்றிய ஒரு பாடல். கோயில்
2: கோயிலா? கோயில்னு பாத்து இருக்கோம்.
0: எனக்கு தெரியா, உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தான் தேடி பார்க்க வேணும். சரி, கோயிலை நிறுத்தி விடுறேன். நீங்கள் நம்பி என்ற பதத்துக்கு பாடல் தாருங்கள். நம்பி அதுலயும் பாடல், அதுல எத்தனையோ பாடல் இருக்கு, கோயிலே பாடல் இருக்கின்றது. சரி, நன்றி என்பதை
2: பாடு.
0: நன்றி சொல்ல உனக்கு பாடி காட்டினால் நல்லா இருக்கும் தானே, சொல்லெடுத்து பாடுவோம் தானே. அந்த ஞாபகத்தை கொண்டு வர
2: வேண்டும்.
0: ஆமா, அது பாடல், மறுபடியும் பாடல். அந்த பாடல் இன்னும் ஒரு நன்றி இருக்குத்தானே. நன்றி சொல்லவே எனக்கு வார்த்தை இல்லை, என்னவா ஏதோ ஒன்று ஒரு பாடல் இருக்குது, அது பாடி பாருங்கள். மறுபடியும் ஒரு பாடல் இருக்குத்தானே, நன்றி சொல்லவே உனக்கு வார்த்தை இல்லையே என்னவான்னு ஒரு பாடல் இருக்கு அல்லவா? தெரியல உங்களுக்கு தான் ரொம்ப என்ன நன்றி இருக்கிறது. நீங்கள் அநேகம் என்னம்மா?
2: நன்றி சொல்ல வேண்டும் இறைவா,
0: நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு என்று வரும் இந்த பாடல். நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு, அந்த பாடல் தானே?
2: ஆமாதான்.
0: நீங்கள் அநேகமாக அந்த பாடல்களை ரசிப்பதிலே புது பாடல், துள்ளல் பாடல், ரீமிக்ஸ் பாடல் தான் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அதுலேயே கணக்கு இருக்குத்தானே அம்மா?
2: இருக்கு,
0: கொண்டு வாங்க, கொண்டு ஓடி வாங்க, கெட்டி காரியம்.
2: நன்றி.
0: உதவிக்கு யாரும் இல்லையா உங்களுக்கு? பாவம், பக்கத்துல உள்ளவரை கேட்டு
2: பாருங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டேன்.
0: ஆமா, திரும்பி வந்து குறுங்க எடுத்துக்கொண்டு ஓடுகாருங்க மற்ற பாடல்கள் கட்டிக்காரி. வாழ்த்துக்கள் ராணி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அங்கே வணக்கம் மகளே சியாமலா. ஆமா வணக்கம் மகளே சியாமலா, நீண்ட நேரம் வாழ்க்கின்றீங்களம்மா, இப்பொழுதுதான் இணைப்பு கிடைச்சிருக்கிறது அப்பாவிடம். பாருங்கள் மகளே, நலமா இருக்கின்றீங்களம்மா?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: நல்லது, நல்லது. நலமா இருக்கணும். அங்க மழை பெய்யுண்டதா?
3: இல்லப்பா, வர மாதிரி ரொம்ப காத்தடிக்குதுப்பா. சத்தமா
0: காத்தடித்தாலும் இந்த வலைத்தளங்கள் சில பல இணைப்புகள் கிடைப்பதே அரிதாக இருக்கும் இல்லையா?
3: நம் நாடு என்னும் தோட்டத்தில் அந்த பாட்டுப்பா.
0: கெட்டிக்காரி, கெட்டிக்காரி.
3: குடும்பம்
0: ஒலித்த பாடம் இல்ல, நல்லது. அடுத்தது
3: மூணு பாடம் சொல்லிக்கலாம்ப்பா.
0: மூணு சொல்லிக்கிறோம், கெட்டிக்காரி.
3: நல்லதோர் வீணை செய்து அவை நலம் கெடப்பூதி, அந்த பாட்டுப்பா.
0: கெட்டிக்காரி, சிறப்பு, சிறப்பு. அடுத்த பாடல் இன்னொரு பாடல் தானே, தன்னு.
3: நல்ல வேலை நான் பேத்து கொண்டு,
0: கெட்டிக்காரி,
3: அந்த பாட்டுப்பா.
0: நல்ல வேலை, நல்லது. இன்னொரு பாடல் இருக்கு, நல்லது கண்ணி. வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் இணைந்து வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். அங்கே வணக்கம் எம் ஆர் செல்வகுமார் புதுக்கோட்டை. செல்வகுமார், செல்வகுமார், செல்வகுமார் இணைப்பு கிடைக்கவில்லை. மீண்டும் ஓடி வாருங்கள், இங்கே அழையுங்கள் செல்வகுமார். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. செல்வகுமார் புதுக்கோட்டையில் இருந்து வந்துவிட்டார். எம் ஆர் செல்வகுமார், வாருங்கள் செல்வகுமார். வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமாக வாழ்கின்றோம், நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம், ஆரோக்கியமாக இருக்கின்றோம். நன்றி நன்றி கேட்டவைக்கு. வரவேற்று வரவேற்று கூறிய இளையக்கும் எங்கள் கனடா தினத்துக்கு வாழ்த்துக்குரிய நன்றி மகனே உங்களுக்கு.
4: இப்ப
0: உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பதம் ஒன்று என்ற பதம்.
4: ஒன்று
0: கெட்டிக்காரன். அடுத்த பாடல்
4: ஒன்னா ஒன்னா சொல்லு சொல்லு அந்த பாடல் தான்.
0: சரி, ஒன்னா ஒன்னா சொல்லு சொல்லு.
4: ஒன்று ஒன்று ஒன்று
0: பாட்டுமாறுகளை பாருங்கள். ஒன்றோட சேர்ந்து
4: ஒன்று செய்த அன்பு மாறுமா அந்த பாடல் தான். நன்றிப்பா. அடுத்து வந்து ஒன்று ஒன்றுக்கு ஒன்று
0: இதுல ஆனந்த ஜெயில பாடல் இருக்கு நினைக்கிறேன். அதுல அந்த பாடல் குளம் என்று பாடல்
4: ஒன்றே குளம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அந்த பாடல். பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க
0: கட்டிக்காரன். இன்னும் ஒரு பாடல் தானே மகனே கொண்டு வாருங்களேன்.
4: ஒரு பாட்டு ஒன்று ஒன்று ஒன்று ஒன்று ஒன்று ஒன்று எல்லாரும் கேட்கும் போது ஈச்சியா இருக்குங்கப்பா.
0: எங்க கேட்டு வாருங்கள்.
4: ஒன்று ஒன்றுக்கு ஏதாவது ஒன்றும் கொடுங்களா.
0: நான் ரெண்டு பாடல் உதவி செய்துவிட்டேன் தானே. எல்லாவற்றுக்கும் நான் உதவி செய்யக்கூடாது அல்லவா? ஒரு பாடல்
4: ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது அப்படின்னு ஒரு பாடம்.
0: ஒன்றோடு
4: அதாவது பணக்காரன் பணக்காரன் பணக்காரன் படத்துல இரண்டு மூன்றோடு ஒன்று சேர்ந்தது அப்படி.
0: அது இரண்டு மூன்று தானே மகனே ஆரம்பிக்குது.
4: ஆமா,
0: அது செல்ல அது
4: ஒன்று முத வரணும். ஒன்று
0: சந்திரபாபுவின்ற பாடல் ஒன்று புரியலே உலகத்திலே
4: ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது அந்த பாட்டுப்பா.
0: அந்த எங்கட மகனுக்கு ஒரு ஸ்டார்டர் தேவைப்படுது இல்லையா? முறைக்கு விட்டா ஓட்டம் ஓடும் இருந்தான் இல்லையா? சிந்தனை சிந்தனையிலே சிந்தனையிலே உங்களுக்கு சிந்தனையிலே கரல் பிடிக்கின்றது. அந்த சிந்தனையை கரல் தட்ட வேண்டும். அப்ப அடிக்கடி இது
4: பாடலாம்ப்பா அது தட்டணும். காரணங்கள் வந்து நம்மளுடைய பணிச்சுமை மத்த எல்லாத்தையும் சேரும்போது அந்த இதுல ஷார்ப்னஸ் வரல, அதுதான் காரணம். நல்ல சார்பா பாட்டுல இருந்தது. இப்ப அதுல வந்து பாட்டு தான் பாட்டு கேக்குறமே வெளிய மனசார நம்ம இன்னும் கேக்குறதுக்கான உள்ளயங்கள் வரல.
0: உள்வாங்க முடியவில்லையா?
4: ஆமாங்கப்பா ஆமா.
0: அதனால உள்வாங்க
4: சாப்பாடே சாப்பிடும் போதுப்பா சாப்பாடே சாப்பிடும் போது நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கமே வெளிய எண்ணங்கள் எல்லாம் வேற பக்கம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம்.
0: அப்படி
4: சாப்பிடும் போது அந்த உணவு ஒட்ட மாட்டேங்குது.
0: அதுதான் கடந்த பாட்டும் பதம் புத்திமதியாகத்தானே சில பொருட்களை கூறுவார்கள். உங்களுக்கு அமைதி சாந்தி இதயத்தில் சாந்தி இருக்கணும், அமைதி இருக்கணும், பொறுமை இருக்கணும். தீவிரமாக அப்படி இல்லை சிதறப்படாதீர்கள்.
4: அதுதான் அதிக நேரம் நான் ரேடியோவை கேட்டு கேட்டு புத்திய சார் பார்த்து
0: மனதை கட்டுப்போம். அல்ல கேட்கறது ஒன்றும் இல்லை. அது இல்லி குடத்துக்குள்ளே நீ ஊற்றிய ஓட்டை குடத்துக்கு தண்ணீரை ரெண்டு முழுக்க அடித்தாலும் ஒரு ஒரு தண்ணி மிஞ்சாது, எல்லா முறையில போயிடும். நீங்களும் அனைவரும் கேட்டுக்கொண்டு எடுத்து பிடிக்கவில்லை
4: ஒன்றை. இல்லப்பா, ஓட்டை குடத்துக்குள்ள தண்ணி போய் போய் போய் பாசனம் பிடிச்சு அந்த ஓட்டை குடமும் அந்த பாசனத்தினாலேயே அடைபட்டு தண்ணி நிறைஞ்சிடும்.
0: பாசாணத்தில் கழுவுதானே ஐயா, கடைசியத்தில் நீங்கள் சிந்தனை ஒருநிலை படுத்தி பழக வேண்டும் மகனே. வாழ்த்துக்கள். அடுத்த வணக்கம். வணக்கம் வணக்கம் மகான் ஐயா அவர்களே, மீண்டும் வந்து கொண்டு பாருங்கள் மகான். பேச வந்து அளவோடு பேசிவிட்டு நாங்கள் நிறுத்தினால்தான் நல்லது. எங்கே கொண்டு வாருங்கள் மகான் ஐயா, வந்து விட்டீர்கள். இப்போ ரேவதி வந்திருக்கேன். வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். வணக்கம் ரேவதி, இணைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம் வணக்கம்
5: அப்பா. வணக்கம் அப்பா, பிடித்து விட்டேன்
0: கெட்டு காரு. வணக்கம் ரேவதி, நலமா இருக்கின்றீர்களா மகளே?
5: நலமாக இருக்கிறேன் அப்பா. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குப்பா.
0: அப்படியா?
5: நம்பிக்கையோட இருக்கேன்.
0: நம்பிக்கையோட இருங்களம்மா, நம்பிக்கையோட இருங்கள். இப்ப இந்த கால் வலி எல்லாம் எப்படி இருக்கிறது?
5: அதுதான்ப்பா, என்ன காரணம்னே தெரியல.
0: நான் சொல்வதால் பிழையில்லை என்று எண்ணுகின்றேன். இங்கேயும் ஒரு சிலருக்கு இந்த தடுப்பூசி ஏற்பட்ட பின்பு நல்ல திடகாத்திரமா இருந்தவர்கள், இள வயதை உடையவர்கள், ஒரு இரண்டு மூன்று வாரத்தின் பின் அவர்களுக்கு இப்படித்தான் கால்கை சோர்வு, கால்வை உழவு, நடக்க முடியாது. இன்னொருவருக்கு கண்கள் வந்து நல்ல சின்ன எழுத்துக்களை படித்துக் கொண்டிருந்தவர் இப்பொழுது முடியாமல் இருக்கின்றார். அவர்கள் வந்து அந்த அந்த தடுப்பூசி தான் என்று கூறுகிறார்கள், என்னமோ தெரியவில்லை. அப்படி என்றே கவனமா இருக்க வேண்டும். நீங்கள் மருந்தை தொடர்ந்து கவனியுங்கள், சரியா? விரைவில் குணமாக வேண்டும் என்று
5: வாழ்த்துகிறேன்.
0: வாழ்த்து செய்தி கொடுங்க
5: எனக்கு, நீங்கள் கொடுங்கப்பா.
0: கனடா தேசிய வாழ்த்தை அனுப்பியதற்கு நன்றி. உங்களுக்கு உங்களுக்கு வருகின்றது நல்லது ஒரு பதம், சிரிப்பு. சிரிப்பு
5: அடுத்தது, சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே. அடுத்த பாடல், சிரிப்பெண்ண சிரிப்பெண்ண சிரிப்பெண்ண சின்னம்மா, தனித்திரவி பாடல்.
0: வாழ்த்துக்கள்.
5: அடுத்த அடுத்த சிரிப்பு, சிரித்து சிரித்து என்னை சீரழித்தாய் கண்ணம் சிவக்கு சிவக்கு வந்து கதை படித்தாய். அடுத்த பாடல் ஐந்தாவது.
0: ஐந்தாவது
5: அப்புறம் அப்பா, இது ஒரு கமலஹாசன் பாடல். நிறைய பாடல் இருக்கு, ஆனாலும் இப்போ அஞ்சாவதுக்கு சொல்லிடுறேன். சிரி சிரி சிரி அப்படின்ற பாடல் நிறைய இருக்கும், அதனால டக்குன்னு உங்களுக்கு சொல்லணும்.
0: என்ன கிருஷ்ணன் இந்த பாடல் இருக்கு சிரி சிரிப்ப பத்தி இல்லையா?
5: இன்னும் பாடலா?
0: ஆமா, இல்ல இல்ல, இந்த பாடல் போதும். மீண்டும் வந்து நீங்கள் இன்னும் பாடல் தரலாம். வாழ்த்துக்களம்மா, கவனித்துக்
5: கொள்ளுங்கள்.
0: வந்து இணைந்து அற்புதமாக பாடலை பாடி காட்டி பரிசையும் கூறியதற்கு, படங்களையும் கூறியதற்கு நன்றிகள் உங்களுக்கு. இதுதான் ஞாபக சக்தி.
5: நன்றி
0: நன்றி அம்மா, நன்றி.
5: வருகிறேன் அப்பா.
0: பாருங்கள், மீண்டும் பாருங்கள். அருமையாக வந்து ரேவதி அவர்கள் தன்னுடைய நினைவை ஊட்டி செல்லும் பாடலுக்கு அடிச்சு சொல்லி சென்றார். அழகாக இருந்தது அவர் சொல்லி சென்றது. எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? ஓடி வர வேண்டும் மகான், நீங்கள் அழைத்தீர்கள், வர வேண்டும் கட்டளைக்கு.

0: வணக்கம் வணக்கம் மகானையா அவர்களே, லண்டனில் இருந்து வந்திருக்கின்றீர்கள். வணக்கம்
1: வணக்கம். மீண்டும் முயற்சி செய்து பார்த்து வந்திருக்கிறேன்.
0: வாருங்க, கட்டி காரன் கொண்டு வாருங்க. உங்களுடைய பாடல் அங்கே இருக்கின்றது. பெண் என்றதுல என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? மூன்று பாடல் இருக்கின்றது.
1: அதுக்கு இப்ப யோசிச்சு வச்சிருந்த பெண்களை நம்பாது
0: கெட்டுக்காரன். நல்ல பாடல். அடுத்த பாடல் இன்னும் ஒரு பாடல் தானே.
1: பெண் பூனால்
0: அதுக்கு ஒரு வெட்டீர்கள் தந்து விட்டீர்கள். பெண் மனது பெண் அன்று கண்டேன் தந்து விட்டீர்கள். இப்பொழுது பெண்களை நம்பாதே கொண்டு வந்தீர்கள்.
1: புதுப்பாடல்
0: நினைவு நிற்பதற்கார
1: ஒரு பாடல் ஒன்று கொண்டு வந்து அது ஞாபகத்தில் வருதில்லையா?
0: சரி, அடுத்த பதத்தை தருகின்றேன். அதற்கு கூறும் பொழுது ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அடுத்த பதம் உங்களுக்கு மழை என்று வந்திருக்கின்றது.
1: மழை
0: மழை மழையை பற்றி ஒரு ஐந்து பாடல்.
1: மழை மழை வருது மழை வருது.
0: என்ன வேணும்? மழை வருது என்றால் குடை கொண்டு வா. அப்படி
1: புதுப்பாட்டு மாறி கிடக்கிறது.
0: மழை வருது மழை வருது குடை கொண்டு வா, அதுதானே? சரி, மழை வருது மழை வருது அந்த பாடல். இரண்டாவது பாடல் காலமேகங்கள் என்ற பாடல் இருக்குது.
1: மலைமேகங்கள்
0: காலமேகங்கள் மழைக்கால மேகங்கள் என்ற
1: மழைக்கால மேகங்கள்
0: ஞாபகத்தை தட்டி தர வேண்டியதுதான். மழைக்கால மேகங்கள் வேறு
1: மழை மழை மழை
0: இப்ப புதுப்பாடல் இருக்கிறது. மழை மழை முதல் மழை அப்படி இருக்கிறதா?
1: பழைய
0: பாடல்கள் கொண்டு வாருங்கள். அந்த ஒரு பாடல் அன்றைக்கு வந்தது வரும் மேகங்கள் என்று அப்படி ஒரு பாடல் இருக்கின்றது தானே. அடுத்த பாடல்
1: மாலை அது மாலை கரைக்கல் ரெண்டு வருது.
2: மழை மழை மழை
1: மாமையா
0: இல்லையே? உங்கள் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அந்த பாடல ஒரு பெண்ணின் பாடல் இருக்குது. பொழிந்து கொண்டே இருக்கும் என்ன பாடல்? உடனே கொண்டே இருக்கும் மழை போல் நின்று கொண்டே இருக்கும் அப்படி ஒரு பாடல் இருக்கு அல்லவா?
1: தெரியா தெரியாது தெரியாது தெரியாது
0: இருக்குல்ல. சுசீலா அந்த பாடல இருக்கணும். மழை போல் நின்று கொண்டே இருக்கும் அதை உங்களுக்கு தருகின்ற அந்த பாடலை. இன்னொரு பாடல் இன்னொரு பாடல் தானே மழையை பற்றி கூறுங்களேன். சரி, அப்ப நீங்கள் இதுல மலையிலே ஒரு பாடலும் பெண்ணிலே ஒரு பாடலும் கொண்டு ஓடி வாருங்கள்.
1: சரியா?
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த ஒரு உடம்பு சேர்க்கின்ற நன்றி. முகமது ராபிக் வந்து விட்டார். வணக்கம் முகமது ராபிக் அவர்களே.
3: வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் வணக்கம், இரவு வணக்கம். உங்களுக்கும் மீராமா உங்களுக்கும் மீராமாவளுக்கும் பண்பலைக்கும் இன்டர் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
0: கனடாவுக்கு வாழ்த்துக்கள். நல்லது, வாழ்த்துக்கள் தந்தவை வாழ்த்துக்கள் தந்தவைக்கு நன்றி மகனே. நன்றி நன்றி நன்றி
3: நன்றி நன்றி நன்றி.
0: நாகூர் நாகப்பட்டினம் முகமது நபி முகமது ராபிக் அவர்களே, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பதம் மேகம்.
3: மேகம் கருக்குது மலவர பாக்குது வீசு அடிக்குது காத்து
0: சிக்கு சிக்கு சிக்குச்சா.
3: மேகம் மேகம் கொட்டட்டும் ஆட்டம் ஒன்று
0: பார்த்துக்க.
3: மேகமே தூதவா அந்த பாடல்
0: நல்லது.
3: கண்ணன் ஒரு கை கொண்டோம். மேகமே மே அந்த பாட்டு நெஞ்சமா நீங்க படத்துல போவோம். நாளா
0: நாலாவது
3: மேகம் மேகம் மேகமே மேகம் சொல்லட்டும்
0: மேகமே மேகூதாக அப்படி ஒன்று இருக்கா?
3: ஆமா ஆமா ஆமா, மே யேசுவாசுமி பாடினது மேகமே தூதாக ஆராதனை பாட்டு வரும். கண்ணன் ஒரு கை வந்து
0: நல்லது எல்லாம் சொல்லுவீர்கள். கட்டிக்கார இன்னொரு பாடு, இன்னொரு பாடு,
3: இன்னொரு பாட்டு இருக்கா? மேகம் மேகம் கருது மேகமே மேக மேக
0: வந்து போகிறாய் என்று பாடு, வந்து போகிறாய்
3: மேகமாய் வந்து போகிறாய் துள்ளாரம்
0: கேட்டிக்காரன். மேகமாய் மீண்டும் வரலாம், ஐந்து பாடல் தரலாம் நீங்கள். சரியா?
3: டைப் பண்ணிட்டு
0: இருக்கேன். எல்லோரும் அழைக்கின்றார்கள் தானே. வாழ்த்துக்கள் மகனே. அடுத்த ஒரு உடம்பு செல்கிறேன். வாழ்த்துக்கள், மீண்டும் வாருங்கள். நன்றி நன்றி. வணக்கம் ஷியாமலாமா. மகளே ஷியாமலா வாருங்கள்.
2: அப்பா
0: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். கட்ட ஆயிட்டு நினைச்சு பயந்துட்டேன்ப்பா.
0: வந்து விட்டீர்கள், நீங்கள் வந்து விட்டீர்களா? வந்து விட்டீர்கள். இப்ப உங்களுக்கு தருகிற பதம் நதி என்ற பதம். நதி
2: நதி நதியோரம் நானல் ஒன்று. அந்த பாட்டுப்பா
0: நல்லது.
2: நதியோரத்து நானல் வேலி
0: நல்லது. அடுத்த பாடல்
2: நதியோடு பேசும் தென்றல். ஐயோ இல்லப்பா, அது மலரோடு பேசும் தென்றல்
0: நினைக்கிறேன். நதியே நதியே காதல் நதியே
2: நதியே அடி நை நதியே நனிந்தேன். அந்த பாட்டுப்பா
0: நதியே அடி நதிய நல்ல பாடல்.
2: நதி எங்கே போகிறது
0: கடலே கெட்டிக்காரே. சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். அடுத்த பாடல்
2: நைல் நதியா இன்னொரு பாட்டு. நை நதியா நதியா அது அது நதியான்றது பேரு தானப்பா? ஐயோ அது இல்லப்பா.
0: அப்படி இல்லையா?
2: அது நதியான்றது பேரா? நதியா
0: நதியைத்தான் குறித்து, நதியைத்தான் குறித்து நதியாவே குறிக்கிறது இந்த பாடல். அதே மாதிரி இன்னொன்று தானே நதியே நதியே நைல் நதியே. நதியா நதியா அதாவது ஓடுகிற நதியா, இது நதியா நதியா என்று பெயர் வரும். அவள் இந்த பெயர் குறிப்பிடும். இந்த பாடல் அப்படித்தான் வரும். வாழ்த்துக்கள். ஐந்து பாடல் தந்து கெட்டிக்காரு என்று பத்து பாடலை தந்து வெற்றி.
2: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? வணக்கம் மகளே, அடுத்த உறவுடன் செல்கின்றேன். ஓடி வாருங்கள். அடுத்த உறவு எங்கே இணைப்பை விட்டு சென்று விட்டீர்கள், ஓடி வர வேண்டும். வாழ்ந்து விட்டார் மகான் மீண்டும். வணக்கம் மகான், கொண்டு வாருங்கள்.
4: ஓம் அந்த
0: கண்டுபிடித்து விட்டீர்கள்.
4: ஓம் பெண் கோயிலே பெண் கோயில் பெண் கோயில் பெண் கோயில் என்று வந்த இடக்கான பாடல் ஒன்று.
0: பெண் கோயிலே பெண் கோயில். வாழ்த்துக்கள், நல்லது அந்த பாடல். அடுத்தது அடுத்தது மலை என்பது.
4: மலை என்பது இவர் விஸ்வநாதன் சேரும் இளையராஜாவும் சேர்த்து சீரமைத்தது சங்கமத்தின மலைத்துளி மலைத்துளி பன்று சங்கமம்.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் வந்துவிட்டது பார்த்தீர்களா? மலைத்தலை மலை துளியை தட்டினாத்தான் வரும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரண்டு தடவையும் வந்து பத்து பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகான் உங்களுக்கு.
4: நன்றி நன்றி.
0: இரண்டு பாடல்களை கேட்க மீண்டும் நீங்கள் வரலாம். இன்னும் ஒரு தடவை பாடல்கள் கொடுக்கும் வேளையிலே ஓடி வாருங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடல் தரலாம். நன்றி ஐயா. நன்றி
4: நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? ரேவதி மீண்டும் வந்துவிட்டா, இரண்டாவது ஓடி வந்து விட்டா. ரேவதி வணக்கம். ரேவதி
5: வணக்கம். அப்பா வணக்கம். அப்பா
0: வணக்கம் மகளே, வணக்கம் மகளே. இப்ப உங்களுக்கு பாடல் தர வருகின்றீர்கள், ஓடி வாருங்கள். உங்களுக்கு இனிமையான பதம் தான் தருகின்றது. உங்களுக்கு இன்னும் ஒரு பதம் கிடைத்திருக்கின்றது. காற்று காற்று என்பதை பற்றி கூறப்போகிறீர்கள், பாடப்போகிறீர்கள். காற்று கொண்டு வாருங்க.
5: காற்று காற்றுக்கு என்ன வேலி
0: முதலாவது.
5: அடுத்தது அடுத்த காற்று காற்று
6: நான் மாட்டிட்டேனே இந்த தடவை, இருந்தாலும் பரவாயில்ல அப்பா எடுத்து தருவாரு. இருங்க அப்ப
0: சொல்றேன். கலங்கர விளக்கத்தில்
6: ஒரு கவிதை வாங்கி வந்தேன்,
0: கட்டு காரை காற்று வாங்க போனேன். ஒரு கவிதை வாங்கி அடுத்த பாட்டு
6: ஒரு கவி அடுத்த பாட்டு காட்டு காற்றே நீ மெதுவாய் வந்த மெதுவாக கதவை திறந்தாய்.
0: காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவை திறந்தாய்.
6: கதவை திறந்த
0: காற்றே நீ யாரென்று கேட்டேன் எங்க என்ன நல்லது. காற்றே என் வாசல் வந்தாய் ரிதம் படுத்துறியா? ஜோதிகாவும் அர்ச்சுன் ஒட்டகம் பாடம் வந்தது. அந்த பாடம் காத்தியன் வாசல் வந்த ஜோதிகா என் இவர் அர்ஜுன். அடுத்த பாடம் நாலாவது பாடம் கொண்டோடு யாருங்கள்
6: நாலாவது பாட்டு காற்றுன்னு சொல்றேன் பாட்டு அது அப்பா இந்த மாதிரி மாட்டிட்டே
0: வரும் கீதமே
6: என்ன பாடல்பா?
0: அதான் ஒரு நாள் ஒரு கனவிலே
6: காற்றினிலே வரும் கீதம்.
0: அது மீராசிரியப்படத்திலே இருந்தது உண்டு. காற்றிலே வரும் இன்னும் ஒன்று இருக்கம்மா, காற்றிலே வரும் கீதமே கண்ணனை அறிவாயாண்டு.
6: காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா.
0: வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். எப்படி எப்படி ரித்விக் எப்படி இருக்கிறார்?
6: ரித்விக் நல்லா இருக்கிறார்.
0: அவத்த ப்ரோக்ராம் நாளைக்கு தானே, அவருடைய நிகழ்ச்சி நாளைக்கு தானே.
6: அப்ப இன்னைக்கு உங்க குரல் வந்து ஒரு பாட்டுல நான் சும்மா போட்டு காமிச்சு இது யாருன்னு கேட்டேன். இது எம்டிஆர் தாத்தா.
0: எம்டிஆர் தாத்தா கூட்டாவா? கட்டி
6: காரணம்
0: கட்டி காரணம் அவருடைய நல்ல கட்டிக்காரன் ஞாபகம் அவருக்கு ஞாபகம்
6: என் பேரன்.
0: அப்படியா? அடையங்கப்பா, அதுல ஒரு
6: பிறந்ததுதானா?
0: இல்லப்பா, பேத்தி பேரனும்
6: பாட்டியை
0: போல பிள்ளை உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள். விளையாட்டுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
6: அங்கமா வெயில் பற்றி நிறைய தகவல் நிறைய தகவல் நல்ல வெயிலா?
0: கடந்த வாரம் நாங்கள் சரியான துடித்து போய் வெயில் கொஞ்சம் உஷ்ணம் வெப்பநிலை அதிக உஷ்ணமாக இருந்தபடியால் குழந்தைகளும் முதியோர்களும் வந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள். ஒரு பகுதியில நாங்கள் இருக்கிற பகுதியில மிதமிஞ்சி இருந்ததுதான். எங்களுக்கு நிலவரை இருப்பதனால் வீடு அவ்வளவு தூரத்துக்கு போகாது. ஆனா எங்களோட குளிரூட்டி வேலை செய்யவில்லை. குளிரூட்டி காற்று மட்டும்தான் வருது, குளிர் வர முடியாமல் போயிடு. ஏன்னா வீட்டில் உஷ்ணம் மிதமிஞ்சி வந்து விட்டது. அந்த அளவுக்கு அதை உறிஞ்சி வெளியில எடுக்கிற கெப்பாசிட்டி அதுக்கு இல்லை. அந்த எல்லோருடைய வீடுகள் அந்த கெப்பாசிட்டியே மேலே வந்துவிட்டது. ஆனால் எங்களுக்கு நில அறை இருப்பதனால மேலே இருப்பது போல தளம் கீழே இருக்கின்றது எல்லா வசதிகளோடும். அப்ப அங்கிருந்து எங்களுக்கு மேலே அந்த குளிர் வந்து கொண்டும் இருக்கும். நாங்கள் அங்கே தங்கலாம் எல்லாம் செய்யலாம். இந்த மகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு விட்டா மீரா, அவ தாங்க முடியாம இருக்கிறது அந்த பட்ட. நன்றி மகளே, கேட்டதுக்கு வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
0: வணக்கம் வணக்கம் கார்த்திகேயன் ஐயா அவர்களே. ஆசான் வணக்கம். ஆசான்
7: வணக்கம் ஐயா.
0: ஆசான் நீண்ட நாட்களுக்கு பின் கேட்கின்றோம். வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
7: நலமாக இருக்கிறேன் ஐயா, உங்கள் ஆசீர்வாதம்.
0: நல்லது நல்லது, வளமாக இருக்க வேண்டும். எங்கே நாங்கள் இப்பொழுது தங்களுடைய கனடா டே இன்று, கனடா குடியரசு நாள் அறிந்தீர்களா?
7: பார்த்தேன், சில பதிவுகளை பார்த்தேன்.
0: நல்லது, நன்றிகள். இப்பொழுது
7: வாழ்த்துக்கள் ஐயா, குடியரசு தின வாழ்த்துக்கள்.
0: நன்றிகள் ஐயா, நன்றிகள். நாங்கள் இந்த சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ந்து உங்களுக்கு ஒரு பதத்தை கொடுத்தால் அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் 5 பாடல்களை கொண்டு வர வேண்டும். முதல் தடவையாக இணைகின்றீர்களா இந்த நிகழ்ச்சிக்கு?
7: நானுமெல்லாம்
0: இங்க இருக்கின்றத அதை எடுத்து கொடுப்பேன் உங்களுக்கு. உங்களோட வரிசைக்கு வருகின்ற பதம் 18வது பதமாக இங்கே காணப்படுகின்றது. அந்த பதம் வந்து தெய்வம் என்ற பதம். அப்ப தெய்வம் என்ற பதத்தில் ஆரம்பிக்கின்ற பாடல் 5 பாடல் தர வேண்டும். முதல் வரியை பாடினாலும் நல்லது. கொண்டு வாருங்கள், சொல் எடுத்து பாடுவோம். தெய்வம்
7: தெய்வமே தெய்வமே நன்றி சொன்னேன் தெய்வமே.
0: கட்டிக்காரன் தெய்வமே தெய்வமே எடுத்து எடுப்பதை தந்து விட்டார். அடுத்த பாடல்
7: தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இத சூரன் சொந்த நாடன ஞான பெண்ணே.
0: வாழ்த்துக்கள். இரண்டாவது பாடலை தந்து விட்டீர்கள். மூன்றாவது பாடலை கொண்டு வாருங்கள்.
7: தெய்வம்
0: கொண்டு வாருங்கள்.
7: தெய்வம் இருப்பது வீடு ஆர் கோயில்
0: இல்ல. தெய்வம் இருப்பது
7: எங்கே
0: கட்டிக்காரன்
7: தெய்வம் இருப்பது எங்கே
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன்
7: நல்ல பாடல்
0: நல்ல பாடல். அடுத்து நான்காவது பாடல் அந்த இந்த திரைப்படத்தில் இருக்கின்றது. யாரு எங்களுடைய இந்த புது இந்த நடிகர் சின்ன பையன் அவர் இளைய தளபதி விஜய் விஜய் நடித்த ஒரு படம் சிவகாசியா இது ஒரு திரைப்படத்தில் அந்த தாயை பார்த்து பாடுங்க. தெய்வத்துக்கு தெய்வத்துக்கு இந்த கதியா
7: தெய்வத்து தெய்வத்துக்கு வரல
0: தெய்வத்துக்கு இந்த கதியான மாட்டுக்கொட்டை இருக்கிற பார்த்து பாடு பாருங்க. சரி அதை விட வேறு பாடல் கொண்டு வாருங்கள். ஞாபகத்தில் இருக்க பாடல்களை கொண்டு வாருங்கள்.
7: தெய்வமே தெய்வம் தந்த தெய்வம் தெய்வ தேவனே அது தேவனே
0: அது தேவனே என்று பாருங்கள். தெய்வம் என்று
7: தெய்வம்
0: கொண்டு வாருங்கள். சிந்தித்து கொண்டு வாருங்கள்.
7: மூணு பாடல் தான் வந்தது.
0: வரும் தட்டி பார்த்தால் வரும் உங்களுக்கு.
7: கன நேரம் சிந்தித்தாலும்
0: மூன்று
7: செய்ய
0: சென்று திரும்பி வரலாம்.
7: மீண்டும் வருகிறேன்.
0: இரண்டு பாடல் கொண்டு வர வேண்டும் நீங்கள். மூன்று தான்
7: தந்தை.
0: நன்றி நன்றி கார்த்திகேயன் அவர்களே நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம் அங்கே அன்பு உறவுகளோடு வர வேண்டும். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. நாங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முன்றியல் தமிழ் வானொலியின் சொல் எடுத்து பாடுவோம். அங்கே ஓடி வாருங்கள். இந்த பாடலை கேட்டுக்கொண்டு வர வேண்டும் என்பு உறவுகளை விரைவில்

0: வணக்கம் வணக்கம் ராவி, இரண்டாவது
1: வணக்கம் வணக்கம். இரண்டாவது
0: ரவுண்ட் வந்து விட்டு கட்டிக்காரன் கட்டிக்காரன் இங்கே கொண்டு வர போறீங்களா? என்ன பதம் உங்களுக்கு தர வேண்டும் என்றால் உங்களுடைய பதம் வந்து அம்மா. அற்புதமான பதம் அம்மான்றதுல நல்ல பாடல்கள். அம்மா
1: அம்மா அழைக்காத உயிர் இல்லையே என்று பாடல்
0: ஒன்று.
1: அம்மாவுமே அப்பாவும் நீ கழுத்திருக்க நம்ம பாட்டு
0: அம்மாவும் நீயே அப்பா. அடுத்தது
1: அம்மானா சும்மா இல்லாடா படத்துல
0: அம்மானா சும்மா இல்லடா. ஓகே நல்லது.
1: அம்மா அம்மா அம்மான்னு வரும் பாட்டு வரும், சாது படத்துல வரும்.
0: எப்படி
1: அம்மா அம்மா அம்மா சாது இந்த அர்ஜுன் படத்துல வரும்.
0: எப்படி வரும் சாது? எப்படி இந்த வரிகளை கூறுங்கள். அம்மா
1: அம்மா அம்மா அம்மா என் தாய் தந்தைன்னு வரும் பாட்டு.
0: அம்மா அம்மா அம்மா அந்த பாடல் நல்லா.
1: ஆமா இன்னொரு பாட்ட வந்து அம்மா அம்மானா அம்மா அம்மா அம்மாவா
0: அம்மா. நீ இந்த ராம் ராம் படத்துல ஒரு பாடல் இருக்குது இல்ல ராம்
1: படம்
0: இன்னும் ஒரு படத்துல அம்மா நீ சுமந்த பிள்ளையை கொண்டு வரும்

0: அடுத்து ராணி மூன்று பாடல்கள் தர இருக்கின்றது. மற்றவர்கள் எல்லோரும் தந்து விட்டார்கள். வரவேண்டியவர்கள் வந்து விட்டார்கள். இரண்டாவது அழைப்புக்கும் வந்திருந்தார்கள், அவர்களும் வந்து விட்டார்கள். ஓரளவு நிறைவுக்கு வந்துவிட்டது. வேறு யாராவது வர வேண்டும் என்றால் வரலாம். இன்னும் இரண்டு பதம் இருக்கின்றது, வரலாம். யார் வரப்போகின்றீர்கள்? ஒரு நல்லதோர் பதம் ஒன்று இருக்கின்றது, அந்த பதத்துக்கு யார் வரப்போகின்றீர்கள்? என்ன மஞ்சுளா காணவில்லை காத்தலையில், அவர்களுக்கு வலைத்தளம் சரியாக இல்லை போல் இருக்கின்றது. இல்லாட்டி அவரும் நல்ல புதிய பாடல்களை தருவார். நல்லது, வேறு யார் கண்ணன் வரவில்லை, நல்லது. எங்கே ஆசான் வருகின்றீர்களா? ராணி நீங்கள் வர வேண்டும், உங்கள் பாடலை தருகின்றீர்களா? இல்லை. அதில் இப்பொழுது எண்பத்தைந்து பாடல்கள் தான், 17 உறவுகள் அழைத்திருக்கின்றீர்கள். 17 அழைப்புகள் வந்திருக்கின்றது. 17 அழைப்பதிலே 85 பாடல்கள், அதிலே வந்து வரவேண்டிய பாடல் 2, 3, 5 பாடல்கள் எங்களுக்கு வர கிடக்கின்றது. அதை வேறு யாராவது கொண்டு வந்து தரலாம், உங்களுடைய சேர்க்கலாம். நன்றி என்பதிலேயும் தெய்வம் என்பதிலேயும் மீதி பாடல் இருக்கின்றது. சந்தன் ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: எங்கே இரண்டாவது வருஷத்துக்கு வந்து விட்டீர்கள்? முத்து என்ற பதத்தில் கொண்டு முத்து
1: நல்ல பதம் ரெண்டு இருக்குன்னு சொன்னீங்க,
0: அதான் ஒன்று முத்து முத்து முத்து நல்ல பதம் ஒன்று முத்து என்ற பதம்.
1: ஆமா ஐயா, அது முத்துல நிறைய இருக்குயா.
0: அதுதான் கொண்டு வருங்களேன், கொண்டு வருங்களேன்.
1: முத்து முத்து ஆணி முத்துன்னு ஒரு பாடல் இருக்கு.
0: சரி, முத்து முத்து ஆணி முத்து கொண்டு
1: முத்து சிரித்தது முல்லை வெடித்ததும் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கியா.
0: ஓகே, முத்து சிரித்ததும் அடுத்தது
1: முத்து முத்து நான் கண்ட முத்து அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு.
0: முத்து கலவகன்கள் முத்து முத்து நான் கண்ட முத்து முத்து
1: முத்து மணி வா முல்லை மலை தாருமே வா ஒரு பாடல் இருக்கு. எத்தனை பள்ளி வந்திருக்கு? 5 வந்துட்டா?
0: அது நிரம்பி விட்டது ஐயா, போதை நிரம்பி விட்டது. முத்து
1: முத்துல ஏகப்பட்டது பாடல்,
0: முத்து
1: எங்க தகவல் கலைஞ்சதுல இருந்து எடுத்துலாம் பாடல்.
0: அப்படியா? வாழ்த்துக்கள், சிறப்பா இருக்கு. அங்க இந்த ராணியம்மாவுடைய பாடல் நீங்க மிகுதிய உங்களுக்கு
1: பாடல இல்லையா? அது அவங்களுக்கு வந்து மீண்டும் பார்த்தாக்க கிறிஸ்தவ பாடல்கள் தான் வருது போட்டுக்கிறது.
0: அப்ப அதுதான் கூட கேட்பது, அதை விட சின்ன பாடல் இங்க இளைய தலைமுறை பாடல் குத்து பாடல் தான் இவ்வளவு கேட்பாவா? சரி,
1: ஆமா.
0: உங்களுக்கு தெய்வத்தில் வேறு ஏதாவது பாடல்கள் தெரியுமா?
1: தெய்வத்திலயா?
0: அவர் வந்து தெய்வமே தெய்வமே என்று ஒரு பாடல் வந்தார். தெய்வம் தந்த வீடு தந்தார், தெய்வம் இருப்பது எங்கே தந்தார், மிகுதி வரவில்லை அவருக்கு. காத்தியன் ஐயா மீண்டும் வருவது என்று சில என்று தந்து விட்டார்.
1: தெய்வம் தந்த வீடு கொடுத்துட்டாரா?
0: ஆமா, கொடுத்துட்டார். தெய்வமே
1: தெய்வம் தெய்வம் இருப்பது எங்கே,
0: அது கொடுத்து விட்டார். தெய்வமே தெய்வமே என்ற ஒரு பாடல் தந்தார். தெய்வமே தெய்வமே அதையும் தந்து விட்டார்.
1: தெய்வங்கள் எல்லாம்
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்னொன்று சிவகாசியில இருக்கு, தெய்வத்துக்கு இந்த கதியா எந்த நிலையா என்ற ஒரு பாடல்.
1: அது ஆரம்பிக்கிற வேற மாதிரி
0: அப்படியா?
1: ஆமா, இல்ல
0: அந்த அம்மா சார்ந்த
1: தெய்வத்துக்கு
0: மாறுவது அந்த நல்லது நல்லது நல்லது, சிறப்பா இருக்கு. உங்களுக்கு ரெண்டு பாடல் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள், 12 பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு.
1: நிகழ்ச்சியை சிறப்பிக்கணும்.
0: ஆமா, போட்டு கட்டி நிகழ்ச்சி காட்டி பார்த்து அனுப்பி விட்டுருவோம். நல்லது நல்லது,
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர, அதாவது போட்டியை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியில 90 பாடல்கள் வந்து சேர்ந்தது வந்து 88 பாடல்கள். வாழ்த்துக்கள், கண்டுபிடித்திருக்கின்ற பாடல். ஞாபக சக்தி வருவது கடமையாக இருக்கும். இந்த பாடலை கூறுவதனால் பழைய புதிய பாடலை நீங்கள் தேடுகிறீர்கள், அந்த முதல் பதத்தோடு தேடுகிறீர்கள். இப்ப பாருங்க, எல்லா பாடலும் தெரியும். எடுத்து தந்தவுடன் ராகத்தை சொன்னவுடன் உடனே எடுக்கிறீர்கள். அங்க இருக்கின்றது உங்களோட களஞ்சியத்திலே. அதனால் உங்களுக்கு ராஜ்குமார் ரேர்மெண்ட் பிரதம் அவருக்கு கொடுக்க

0: வணக்கம் ராஜ்குமார்.
1: ஐயா வணக்கம். வணக்கம்
0: வணக்கம்.
1: மறுபடி வந்திருக்கிறேன் ஐயா. முயற்சி செய்கிறேன், முயற்சி செய்கிறேன் ஐயா.
0: முதலீடு கூறுவிட்டீர்கள், இப்பொழுது உங்களுக்கு இருக்கின்ற பதம் வந்து சரி
1: சொல்லுங்கய்யா.
0: கோயில் என்ற பதம்.
1: கோயில் மணி ஓசை வெண்ணை கேட்டது யாரோ
0: கட்டிக்காரன். கட்டிக்காரன்
1: கோயில்ல ஐயா, நீங்க ஏற்கனவே கேட்டிருந்தீங்க.
0: கோயிலை கொடுத்த போது அது தவிர்க்கப்பட்டு விட்டது அந்த பாடல். கோயில் கொடுத்து விட்டாச்சு. மன்னிக்க வேணும், இல்லை கோயில் வந்து மாற்றி
1: போறவர்
0: கோயிலுக்கு பாடல் வரவில்லை. கோயில் மணி யோசனை தெரிந்தார், நல்ல பாடல்.
1: ஆமாங்க. அதுக்கடுத்து கோவில் நானே வந்து வழியை மாட்டிக்கிட்டு நினைக்கிறேன். கோயில் தகா அது ஒரு கோயில். கோயில் மணியோசை கேட்டுட்டேங்க. ஆமா,
0: கோயில் புராணம்.
1: கோயில் கோயில் புறா. ஆஹா, கோயில் புறானா இருக்கீங்களா ஐயா?
0: அப்படி ஒரு பாடல் இருக்க கோயில். அப்படி இல்ல, அது காலையில் கோயில் புறாண்டுதான் இல்லை இல்லையா? கோயில்
1: என்ன
0: கோயில் கேட்டு
1: கோயில் கேட்டுட்டீங்க. கொஞ்சம் பதம் கொஞ்சம் சிரமமா இருக்கு நினைக்கிறேன். கோயில் கோயில் ஆரம்பிக்கிறது
0: கோயில்
1: கோயில் மணி அதுதான் வருது.
0: கிராமிய பாடல்களையும் தரலாம் நீங்கள்.
1: கிராமிய பாடல்ல கோயில்
0: எந்த பாடலும் பாடல் தானே தேவை. கோயில் என்று ஆரம்பிக்கிறது பக்தி பாடல் தரலாம்.
1: கோயில் ஆரம்பிக்கிறது இல்லைங்கய்யா, நேரம் போயிட்டே இருக்கு. நான் வர உங்களை
0: கோயில்
1: கோயில் நான் கூட ஏதோ எளிமையா இருக்கு நினைச்சுதான் உள்ள வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா கோயில்ல ஒரு ரெண்டு மூணு பாட்டுதான் ஒரு குன்றத்தில கோயில கட்டி கும்மாலமா அதுதான் வருது. குன்றம்தான் வருது.
0: தடுமாற்றமாக இருக்கிறபடியால் உங்களுக்கு அன்பு என்ற பதத்தை தருகின்றேன். அன்பு அன்பு
1: அன்புள்ளம் அன்புள்ளம் கொண்ட அம்மா அப்பாவுக்கு பாடல் வருகிறேன் சொல்லுங்க.
0: அன்புள்ளம் கொண்ட அப்பா
1: அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு
0: மகள் எழுதும்
1: மகன் எழுதும் கடிதம்.
0: நல்லது. அடுத்தது
1: அன்புக்கு நான் அடிமை பாடல் வருகிறேன்.
0: அன்புக்கு நான் அடிமை. அடுத்தது
1: அன்புள்ள மான்விலியே அருணாசையில் ஓர் கடிதம்.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் அன்பும் மேகமே அப்படியே பாடல்.
1: அன்பு மேகமே வெந்தில் ஓடி வர அந்த பாடல். அந்த அது சிலோன் ரேடியோல அடிக்கடி ஒளிபரப்பு பாடல். அந்த பாடல்
0: அதனால்தான் இந்த சிலோன் நானும் சிலோன் தானே
1: பத்தீங்களா அடிக்கடி கேட்பேன்.
0: ஒரு பாடல் தானே.
1: இன்னொரு பாடல்
0: இதுல வருது. நதியாவும் நதியாவும் சிவாஜி கணேசன் இணைந்து வரும் இடத்துல
1: அன்பு நடப்பாடும் கலைக்கூடமே.
0: அது இன்னும் சிறப்பான பாடல். அந்த சிவாஜி கணேசன் நதியாவும்
1: கலைக்கூடமே அது அடிக்கடி திருச்சி வானொலியில கேப்பங்க. நல்லா இருக்கும் அப்போ இந்த ரேடியோல இல்ல
0: பாட்டுக்கள். அந்த இந்த பாடல் இருக்கு இல்லவா, நதியாவும் சிவாஜி கணேசனும் அன்புள்ள அப்பா
1: அன்புள்ள அப்பா
0: காதல் கதை. அதையும் நல்ல பாடல். ஐந்து பாடல் தந்துவிட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: டக்குன்னு சொல்லிட்டேன். நன்றி நன்றி.
0: நல்ல பதில் தானே. இந்த கோவில் தானே கரைச்சலை கொடுத்து விட்டது.
1: ஆமாங்க ஐயா. நன்றி
0: நன்றி ராஜ்குமார் அவளே. நன்றி நன்றி. ஆசான் வந்திருந்தார், அவரை அழைத்து விடுவோம். ஆசான் கார்த்திகேயன் ஐயா வந்திருந்தார். வணக்கம் வணக்கம், வாருங்கள் கார்த்திகேயன் ஐயா அவர்களே. சென்று விட்டீர்களா கார்த்திகேயன்? வணக்கம் கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் அழைத்தீர்கள். உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலி. 20 பதங்களோடு வந்து என்று 20 பதங்களையும் கொடுத்த பொழுது 19 உறவுகள் இணைந்திருந்து 20வது உறவு இப்ப 95 பாடல்களில் 92 பாடலை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வந்துட்டார் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம். வணக்கம் சந்தன்ராஜ்.
2: ஹலோ ஐயா.
0: வணக்கம். ராணியை கொண்டு வந்து விட்டா, கெட்டிக்கார கொண்டு வாங்கம்மா. நன்றி என்ற பாடலை.
2: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை.
0: சரி, ஒரு பாடல் இது முதலே தந்து விட்டீர்கள். அடுத்த பாடல்.
2: நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு.
0: நல்லது, நல்லது. அடுத்த பாடல்.
2: நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்தே தூக்கு.
0: அப்படியா, நன்றி சொல்ல முடியாது. நல்லது. அடுத்த பாடல்.
2: நன்றி பாடு என்றும் பாடு.
0: சிறப்பான பக்தி பாடல், சிறப்பான பக்தி பாடல். அடுத்தது ஒன்று.
2: நன்றி சொல்லி எந்த நெஞ்சம் உன்னில் வாழும், எந்த நாடும் உந்த நன்றி தேடும்.
0: நல்லது. நன்றி, நன்றி என்று நானும் கூறிக்கொள்கின்றேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது ஆசான் கார்த்திகேயன் ஐயாவுடன் செல்கின்றேன். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். எங்கே ஆசான் வாருங்கள், ஓடி வாருங்கள். ஆசான் கட்டத இருக்கின்றீர்களா? ஆசான் வர வேண்டும். ஓ, ஆசான் வர வேண்டும். நின்றுவிட்டதா? நன்றி கலந்த வார்த்தைகளோடு வந்திருந்தார், அவரை காணவில்லையே. எங்கு சென்று விட்டார்? எங்கோ சென்று விட்டார். இப்பொழுது எங்கள் காத்திரையில் வந்து கலந்து கொண்ட உறவுகளுக்குள்ளே ஒவ்வொருவரும் வந்து பாடலை தந்த வேளையில் 10 பாடலுக்கு மேல் தந்தவர்கள் முதலாவது சந்தனராஜ் அவர்கள். எங்கே கார்த்திகேயன்? வணக்கம் கார்த்திகேயன் அவர்களே, கொண்டு வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: கண்டுபிடிச்சயா. தெய்வம் வாழ்வது தெய்வம் வாழ்வது எங்கே, தவறுகளை உணரும் மனிதனின் நெஞ்சில்.
0: அப்படி ஒரு பாடல் இருக்குதோ, கெட்டிக்காரன்
3: என்ன திரைப்படம்? யுவன் சங்கர் ராஜா
0: அவருடைய
3: வானம் திரைப்படத்துல. ஆமா, யுவன் சங்கர் ராஜா இசையில்.
0: என்ன அப்படி ஒரு பாடல்? தெய்வம்
3: தெய்வம் வாழ்வது எங்கே,
0: தெய்வம்
3: அவர்களை உணரும் மனிதனின் நெஞ்சில்.
0: நல்ல பாடல், புதிய பாடல், தத்துவமா இருக்கின்ற நல்லது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல்.
3: அடுத்தது தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே.
0: நல்லது.
3: தாலாட்டு பாடு.
0: அந்த பாடலை உங்களுக்காக தந்திருக்கிறார் எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள் எடுத்து தந்துட்டு சென்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு.
3: ஆனாலும் இன்னொரு
0: பாடல்.
3: ஆமாயா, தெய்வம் தெய்வம் அம்மன் பாடம். தெய்வம் தெய்வம் ரெண்டு பாடல் போதும் இல்லையா?
0: இது போதும், இது போதும். நிறைவாக வந்து விட்டது. தெய்வம் தெய்வம் என்ற பக்தி அது போதும். இந்த பாடலோடு போதும்.
3: ஐந்து பாடல்கள்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் உங்களுக்கு பாடல் கேட்க வேண்டியிருப்பேன். நான் அடுத்த சந்தர்ப்பம் தருகின்றேன். அழைப்பு வரைக்க நீங்களும் மற்றவர்களோடு இணைந்து பாடல் கேட்கலாம், உங்களுக்கு விருப்பமான பாடலை. நன்றி ஐயா, நன்றி. இணைந்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்களுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். எங்களுக்கு 100 பாடல்கள் கிட்ட வந்துவிட்டது. கெட்டிக்காரர்கள் எல்லோரும் வந்து 2வது முறை வந்து 3வது முறை தங்களுடைய கடமையை சரியாக செய்து போகின்றார்கள். இதிலே ரோஜா ஒரு தலைவர் வந்து 5 பாடலை தந்திருந்தார். ராஜ்குமார் 2வது தலைவர் வந்து 10 பாடலை தந்து சென்றார். வடலூர் ஆனந்தன் 5 பாடலை தந்திருந்தார். பாரூக் 5 பாடல். கௌரி 10 பாடல் தந்தார். மகான் 10 பாடல் தந்திருந்தார். அடுத்து சந்தன்ராஜ் அவர்கள் 10 பாடலை தந்திருந்தார். ராணி 5 பாடலை நிறைவாக தந்து சென்றார். ஷியாமலா 10 பாடலை தந்து சென்றார். அடுத்து செல்வகுமார் 5 பாடலை தந்து சென்ற வேளையில் ரேவதி வந்து 10 பாடலை தந்தார். மகான் நீங்களும் 10 பாடல், ராஃபிக் நீங்களும் 10 பாடல் என்று தந்தீர்கள். குறைவில்லாமல் இந்த பாடல்கள் நிறைவாக வந்திருக்கும் இந்த வேளையில் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து இப்பொழுது நாங்கள் பாடல் கேட்கும் படத்தில் இருக்கின்றோம். கெட்டிக்காரர்கள் எல்லோரும் உங்களுடைய ஞாபக சக்தியை தூண்டி ஒரு பாடல் நினைக்கும் பொழுது அது மனதுக்கே இருக்கின்றது, வருவது இல்லை. அதை இன்னொருவர் சொல்லும் பொழுதோ இல்ல இன்னொரு பாடலை கேட்கும் போது உடனே வருகின்றது. காரணம், உங்கள் மனதிலே அது பதிந்து இருக்கின்றது அந்த பாடல், ஒரு பிழையும் இல்லை. இப்பொழுது பாடல் கேட்கும் நேரம், உங்களுக்கு இதுல பங்கு பற்றியவர்கள் உங்கள் விருப்ப பாடலை வந்து கேட்கலாம், ஓடி வாருங்கள். நன்றி. இணைந்தே சிரமித்து இவ்வளவு பாடல்களை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட ராஜ்குமாரும் 10 பாடலை தந்து வெற்றி வச்சுக் கொண்டார். ராஜ்குமார் கட்டிக்காரன் தந்திருந்தார். வேறு யாரையும் கூறாது விட்டால் குறைவிக்க வேண்டாம். எங்கே ஓடி வாருங்கள், பாடலை கேளுங்கள்.

0: சங்கம்பாதி அவர்களை நினைக்கும் போதே நான் வருகின்றேன். நீங்கள் ஒரு பாடலை எனக்கு தந்துவிட்டுத்தான் சென்றீர்கள். முதலில் அந்த முறைப்படி வந்து கேட்க வேண்டும். கூறுங்கள், உங்கள் பாடலை கூறுங்கள். அங்க தந்தீர்கள் ஒரு பாடல், அதுதானே ராணி? வாருங்க ராணி.
1: எனக்கு விக்ரம் படத்துல இருந்து விக்ரம் யார் தொட்டுவிட்டவன்
0: என்ன பாருங்க பாருங்க. விக்ரம், விக்ரம் என்ன விக்ரீங்க, என்ன விக்ரீங்க?
1: விக்ரம், விக்ரம், விக்ரம்
0: இருக்கிறேன். நல்லதாம்மா, அந்த பால் தருகிறேன் உங்களுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். அங்கே சந்தன் ராஜா அவர்கள் ஒரு பாடல் தந்திருந்தார். முதல் அவருக்கு அந்த பாடல் தரலாம் என்று எண்ணுகிறேன். அப்படித்தான்
2: என்ன
0: பாடல்
2: வேண்டும்? திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்பேன்.
0: என்ன பாடல்?
2: நீர்வீழ்ச்சி மூட்டுதே.
0: என்னங்க?
2: நீர்வீழ்ச்சி தீ மூட்டுதே.
0: விடுங்க அப்பா, அவருக்கு விக்ரம்.
2: இன்னொரு பாடல் நமக்கு இதே சைல இன்னொரு பாடல் இருக்கு.
0: அப்படியா?
2: நம் பாடல் கேட்க
0: வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். நன்றிகள், இணைந்து சிறப்பித்த
2: இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த அன்பவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றிகள்,
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். தங்கை மகள் ரேவதி வந்தீர்கள். ஓடிவாருங்கள் ரேவதி. ரேவதி வர வேண்டும், கௌரி வர வேண்டும். பாடல்களை வந்தவர்கள், இணைந்தவர்கள், கலந்து கொண்டவர்கள் வந்து பாடல்களை கேட்கலாம். ஓடிவாருங்கள். ஒருவராக உங்களுக்கு பாடலை தருகின்றேன். நான் வர வேண்டும், வர வேண்டும். மகளே ரேவதி வாங்கோ. ரேவதி, ரேவதி மகளே, ரேவதி கொண்டு வாருங்க மகளே. என்ன
1: எனக்கு இன்னைக்கு ஏஎம் ராஜாவோட 92வது பிறந்த நாளப்பா.
0: ஆமாம்.
1: அதனால் எனக்கு எதை கேட்பதோ எதை சொல்வதோ அந்த பாடல் தாங்கப்பா.
0: அந்த பாடல் வேணுமா? எதை கேட்பதோ எதை சொல்வதோ, நல்ல பாடல். ஏஎம் ராஜா அவர்களுடைய 92வது பிறந்தநாள். ஞானசேகரன் ஞாபகப்படுத்தி ஒரு பாடலை கேட்டிருந்தார். எதை கேட்பதோ எதை சொல்வதோ,
1: எதை கேட்பதோ எதை சொல்வதோ, நான் அறியாத பெண் அல்லவோ, நீயும் கேட்கலாம் நானும் கொடுக்கலாம் அப்படின்னு வரும்.
0: நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும் அம்மா, தருகின்றேன் கட்டளையில் கட்டு மகளிர். நன்றி, இணைந்து சிறப்பித்தனர். நன்றி. தங்கை முகவர் ராபிக் அவர்கள் 10 பாடலை தந்தவர்கள். ராபிக் அவர்களும் கொண்டு வாருங்க.
3: எனக்கு வந்து படம் வந்து எனக்குள் ஒருவன், கமலாசன் நடித்த படம்.
0: அதுல
3: மேகம் தொட்டட்டும் ஆட்டம் என்று அந்த பாடலியா
0: உங்களுக்கு அந்த செல்லிலே எடுத்து விட்டீங்க.
3: நல்ல பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணி நல்ல பாட்டு. அது
0: சரி, அந்த
3: பாட்டு மேல் பாட்டு
0: கேட்போம். நன்றி, நன்றி, நன்றி. இங்கே அடுத்த பாடலை யார் கேட்க வருகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். சில குட்டிகள் எல்லாம் ஓடி வர வேண்டும். தாத்தாவிடம் அப்பாவிடம் கேட்க வர வேண்டும், வர வேண்டும், விரைவாக வர வேண்டும். வந்தால் விரைவாக பாடலை நாங்கள் கேட்டு மகளெல்லாம் தான், எல்லோரும் வர வேண்டும். இங்கே ராணி ஒரு பாடலை கேட்டிருந்தார். பயப்படுத்தி பயப்படுத்தி பாடி காட்டினார். அழைத்தபடியே வந்திருந்தார். அந்த பாடலை தரலாம் என்று மற்றவர்கள் வரவில்லை. 4 பேர் தான் வந்திருக்கின்றீர்கள். எத்தனை ராஜ்குமார் அழைத்தீர்களே? எங்கே உங்களை காணவில்லை ராஜ்குமார். மகான், நீங்கள் வரலாம், பாடல் கேட்கலாம். கௌரி, நீங்கள் வரலாம். சியாமலா, எங்கே நீங்கள் வர வேண்டும். பங்கு பற்றியவர்கள் அனைவரும் வரலாம், வந்து பாடலை கேட்கலாம். முடிந்து வடலூர் ஆனந்தன், எங்கே உங்களை காணவில்லை. செல்வகுமார், நீங்களும் பாடலை முந்தி வந்து கேட்டால் முந்தி கிடைக்கும் உங்களுக்கு பாடல். இப்பொழுது விக்ரம் திரைப்படத்திலிருந்து ராணி சகாய அஞ்சியா ராணி கேட்ட பாடல் வர இருக்கின்றது. அதை கேட்டுக்கொண்டு பாடல் முடிவிலே அழைக்கிறேன்.

பாதியில் கலைந்தது. ஆம், பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது. பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால். அதோ அதோ விடியது சத்தத்தால். அராஜகம் அழியது ரத்தத்தால். அதோ தலை உருளுது சொர்க்கங்கள். இதோ இதோ தெரியுது துதிக்கிது புஜம். ஜெயிப்பது நிஜம். Takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita tak

பகைவன் கருள்வது பிழையே, வா பகைவனை அழிப்பது முறையே. பொறுப்பது புழுக்களின் இனமே, ஆம் அழிப்பது புலிகளின் குணமே. எட்டிப்போ இதோ புலி வருகுது திட்டத்தால், அடாவடி ஒழியுது சித்தத்தில், மனோபலம் வருகுது மொத்தத்தில். அதோ பகை அழியுது துடிக்கிது முஜம், ஜெயிப்பது நிஜம். Takita takita dimita dimita takita takita dimita dimita takita takita.

0: நல்ல பாடல்கள் ராணியை நீங்கள் கேட்ட பாடலாக ஒலித்து சென்ற பொழுது ராஜ்குமார் நீங்கள் அழைத்தீர்கள், ஓடி வரலாம், பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தபடியால் உங்களை நான் நினைக்கவில்லை, இப்பொழுது நீங்கள் வரலாம். இணைப்புக்கு வருபவர்கள் ஒரு பாடல் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த பாடலின் சரணத்தோடு ஓடி வருவது, சரண உறுதி சரணம் வரும்பொழுது நீங்கள் அழைத்தால் என்னிடம் வந்து விடலாம், இணைப்பு இங்கே உடனே கிடைத்துவிடும். வந்துவிட்டார் ராஜ்குமார். அதே போன்று பார்த்திருந்த வணக்கம் ராஜ்குமார். பத்து பாடலை தந்து கலைத்து விட்டார் எங்கள் அன்பு ராஜ்குமார். தந்து விட்டார் நல்ல பதங்களோடு ராஜ்குமார். சரி, என்ன பாடலை கேட்டு?
1: நன்றி.
0: என்ன பாடல்
1: கேட்டு? படம் செம்பருத்தி. நிலா காயும் நேரம் சரண பாடல்.
0: அடே, நிலா காயின் நேரம், நிலா காயும் நேரம், அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றியா, நன்றியா, பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றியா.
0: கூடுதலான பாடலை தந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள். பத்து பாடலை தந்தவர்களுக்கு
1: நன்றிங்க.
0: அதுல உங்களுடைய சொன்னால் 12 பாடல தந்திருந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, மீண்டும் சந்திப்போம். இங்கே அடுத்த உறவு யார் பாடல் கேட்க வரப்போகின்றோடு காருங்கள். நேரம் இப்பொழுது உங்களுக்கு 11:46 இரவு நாள் இரவை தொடுவதற்கு இன்னும் 4 நிமிடங்கள் இருக்கும் போலே அடுத்த பாடலை யார் கேட்க போகிறீர்கள்? விரைவில் வந்து பாடலை தந்தால் உங்களுக்கு வசதியாக இருக்கும் தானே, ஓடி வாருங்கள். எங்களுக்கும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க தேவையில்லை, அடுத்த பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் கேட்பதற்குள் வரலாம், வருவர் வரலாம், அல்லது பாடல் முடிந்த பின் தான் வர வேண்டும். வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்த பாடல் வருகிறது கண்ணே கலை மானே என்ற திரைப்படத்தில் எங்கள் அன்பு சந்தன ராஜ் அவர்கள்.

0: திருக்கலைமணி என்ற திரைப்படத்து பாடல் சங்கன்ராஜ் அவர்கள் கேட்ட பாடல். அவர் கூறியிருந்தால் இது இன்னொரு பாடலை ஞாபகத்துக்கு கொண்டு வருகின்றது. உண்மை இன்னொரு பாடல் இதிலே பகிர்ந்திருக்கின்ற இந்த ராகத்திலே இளையராஜா இசைஞானி கூறியிருந்தார், இந்த ராகத்திலே நான்கு பாடல்களை தான் இசையமைத்திருக்கின்றேன் என்று. அதிலே ஒரு பாடல் தும்பிக்கு என்று ஒரு பாடல் மலையாளத்திலே தந்திருந்தார். ஃபாரூக் வருகின்றார். வணக்கம் வணக்கம் ஃபாரூக்.
1: அன்பு வணக்கம் அப்பா, அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பங்கு பெற்ற அன்பு உறவு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பாடல் தரேன்.
0: எங்கே கொண்டு வாருங்கள், என்ன பாடல் வேண்டும்?
1: ஒத்தையடி பாதையிலப்பா படம்
0: சரியா விளங்கவில்லை. கொஞ்சம் தொலை கொஞ்சம் தூரத்தில் படியுங்கள் தொலைபேசிய கிட்ட வைத்து பேசாதீர்கள். என்ன என்ன படம்
1: வாழ்த்துக்கரங்களுக்கு
0: சிறப்பாக. இப்பொழுது கேட்ட பாடல் கேட்டீர்களா? நீர் நீர் அது வேற என்ன பாடல் அந்த ராகம்?
1: இல்லப்பா கேக்கல, குளிக்க போயிட்டு வந்தேன்.
0: ஐயா அதுக்கு முன்னாடி நீங்கள் அழுக்கோட எங்களோட பேசுகிறீர்கள்.
1: நன்றி.
0: பாடல் கார்த்திகேயன் ஐயா அழைத்தீர்கள் பாருங்கள். அந்த பாடலுக்கு நான்கு பாடலுக்கு அதே போன்று இசை அமைச்சிருக்கின்றார். அதுல ஒன்று ஒரு இந்த பாடல் மலையாள பாடலும் இருக்கின்றது. எங்களை சியாமலா வந்து விட்டார். பாருங்கள் சியாமலா. வணக்கம் வணக்கம் மகளே. கூறுங்கள், இந்த பாடல் கேட்டீர்களா? இப்ப ஒலிபரப்பிய பாடல் பாடல் கேட்கும் நேரம் எல்லோரும் வந்து விருப்பமான பாடல் கேட்கிறார்கள். நீங்கள் என்ன பாடல் கேட்க போறீர்கள்?
2: வணங்காமுடி படம்ப்பா. வணங்காமுடி
0: வணங்காமுடி
2: மலையே உன் நிலையே நீ பாராய் அந்த பாட்டுப்பா.
0: மலையே ஒன்று நிலை எண்ணி பாராத கலையே ஒன்று மலையே
2: மலையதான்ப்பா.
0: மலையே
2: சிற்பி சிற்பி பாடுறதுனப்பா. மலையே உன் நிலை எண்ணி பாரு
0: சிற்பி பாடு.
2: சிற்பியின் ஏதோ கலையாளின்னு வரும்பா அந்த பாட்டு. புலியாலே அப்படின்னு வரும்.
0: நல்ல பாடல். நம்ம சிறுவயதுல கேட்ட பாடல்கள் மலையும் கலையும் நல்லதம்மா. உங்களுக்கு அந்த பாட கிடைக்கும். வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: மகளே. நன்றி நன்றி நன்றி. எங்கே ஐயா ஆசான் கார்த்திகேயன் அவர்கள் வருகின்றார்கள். கேளுங்கள் ஐயா, என்ன பாடல்?
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
3: பல பேர் பத்து பாடல்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் திறமையானவர்கள்.
0: பத்து பாடல் பனிரெண்டு பாடல் தந்திருக்கின்றார் சந்தன்ராஜ். நீங்கள் விட்டு சென்றவுடன் உங்களை நிரப்பி விட்டார் அவர் தந்தார் உங்களுக்கு பாடல்கள். அந்த பாடல்கள் பத்து இல்லையா? பத்தாயிரம் பாடல்கள் தெரியும் ஐயா, பத்தாயிரத்து. ஆனா அந்த மனதிலே இருக்கின்றது மறதியிலே இருக்கின்றது. நினைவு மனத்திலே தான் இருக்கின்றது. நினைவு மனத்திலே அது இல்லை, நினைவு மனத்திலே இருக்கின்றது. ஒரு பாடலை பாடும் பொழுதுதான் அது அடுத்த அந்த பதமோடு வருகின்றது. அது பழக்கத்திலே இருந்தால் அது ஞாபக சக்தியை தூண்டுவதற்கான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அடுத்து விவேகம் விவேகம் விவேகம் விவேகமாக இயங்க வேண்டும். விவேகமாக அழைப்புக்கு பெற வேண்டும். உங்கள் வாழ்த்துக்கள் அவர்களை மட்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நீங்கள் அப்படி வருவீர்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் இந்த நிகழ்ச்சி இருக்கின்றது. சொல் எடுத்து நல்லது. அப்ப என்ன பாடல் நீங்கள் கேட்க போகின்ற? உங்களுக்கு என்ன பாடல் தர வேண்டும் நாங்கள்?
3: இப்போ என்று குயில் கூவாதோ இந்த மழை என்று குயில் கூவாதோ இந்த மழை நன்றி.
0: பாடலோடு கேட்போமே. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி ஹசன்.
3: நன்றி.
0: அடுத்து வருகின்றார் அம்மா செல்வகுமார் வருகின்றார். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
4: ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதி அந்த பாடல் தான்.
0: அதான் நீங்க தந்தீர்கள் இல்லையா?
4: ஆமாப்பா
0: அந்த பாடம்
4: அந்த பாடம் இல்லாம கேட்கணுமா அது கேட்கலாமாப்பா
0: அதுவும் கேட்கலாம் ஒரு பாடலும் கேட்கலாம் உங்களுக்கு அந்த பாடம் தரலாம் எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை ஒன்று எங்கள் ஜாதி ஏதான் அந்த பாடல் அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்குமானே வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த பாடல் அன்பு மகள் ரேவதி நீங்கள் 10 பாடலையும் தந்துவிட்டு இந்த பாடலை இப்பொழுது கேட்கிறீர்கள் ஏ என் ராஜா பின்னணி பாடகருடைய பிறந்த நாள் 92வது பிறந்த நாளில் அவர் ஞாபகமாக இந்த பாடலை கேட்கும் பொழுது அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறுகின்ற ரேவதி அம்மா நீங்கள் கேட்ட பாடல் தருகின்றேன் மகளே 10 மாத பந்தம்

பத்து மாத பந்தம் திரைப்படுத்த பாடல் அன்பு மகள் ரேவதி நீங்கள் கேட்ட பாடல் ஒலித்தது. வடலூர் ஆனந்தன் அவர்களை நீங்கள் அழைத்தீர்கள். பாடல் ஓடிக்கொண்டிருந்ததால் உங்களை எடுக்க முடியவில்லை. பாடல்கள் முடிந்தவுடன் உங்களுக்கு கூறியிருந்தேன், சரணத்தில் இறுதி வரி வரும்பொழுது அழைத்தீர்களா என்றால் இங்கே வந்துவிடலாம் என்று கூறியிருந்தேன். இந்த வேளையில் அடுத்த ஒரு பாடல் இருக்கின்றது, அதற்கிடையிலே ஆனந்தன் வரலாம் அல்லது பாடல் முடிவு வரும் நேரம் பார்த்து அழையுங்கள். நான் தருகின்றேன் பாடல். அடுத்த பாடல் முதல்வர் ராபிக் நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது. எனக்குள் ஒருவன் திரைப்படம் மேகம் கொட்டட்டும்.

இவனும் அந்த பாடலை கேட்ட வேளையில் எனக்கு மூவர் மஞ்சள் கடதாசி அனுப்பிவிட்டார்கள், அழியை உயர்த்துங்கள், அப்பா சத்தம் வரவில்லை, ஐயா உங்களுடைய ஒலி வரவில்லை என்றெல்லாம் எவ்வளவு விழிப்போடு இருக்கிறார்கள். அப்பா சற்று வயதான காலத்திலே மக்கள் முடியாமல் இருக்கின்ற நன்றி உங்களுக்கு, எனக்கு ஞாபகம் ஊட்டி அமைக்கிறேன். அன்பு செல்வங்களே, பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்களே, வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று உறுதியாக தெரிகின்றது. அடுத்த பாடலை தருகின்றேன். அந்த வேளையில நன்றி கூறிக்கொண்டு உங்களுக்கு எனக்கு ஞாபகத்தை தந்த உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். அந்த பாடல் சவுதி அரேபியாவிலிருந்து குளிக்காமல் பாடலை கேட்கக்கூடாது என்று குளித்து ஸ்நானம் பண்ணி வந்து கேட்கின்றார் ஒரு பாடல் எங்கள் ஃபாரூக் அவர்கள். அப்ப அதற்கு முன்பு போட்டியிலே வருவதற்கு குளிக்காமல் தான் வந்திருக்கின்றார் என்று தெரிந்து கொண்டோம். நன்றிகள் உங்களுக்கு வர. உங்கள் பாடல் காற்றலை ஒத்தை அடி பாதையிலே திரைப்படத்திலிருந்து பொய் சொல்லுகிறீர்கள், உன் எண்ணம் தான் என் நெஞ்சிலே எந்த நேரமும் உண்டு இருக்கலாம். சரி, அந்த பாடலை தரட்டுமா? நன்றி.